வணக்கம் அன்பு நேயர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 MHz பண்பலை வரிசையில் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ரவண மாதம் 30ஆம் நாள், பராபவ ஆண்டு ஆவணி மாதம் 4ஆம் நாள், 2026ஆம் வருடம் ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, நேரம் 5:57.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நாட்டின் எதிர்காலத்தை சிறந்த உள்கட்டமைப்புடன் உருவாக்கும் நோக்கில் அரசின் உயர் அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் உள்ள கடமை பாதை பல்வேறு வசதிகளுடன் மறுசீரமைக்கப்படும் என்று மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் அமைப்பு நாடுகளின் தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் மாநாடு புனேயில் நேற்று தொடங்கியது. தேசிய தேர்வு முகமை நடத்தும் தேர்வு விடைகளை சரிபார்க்கும் நடைமுறைகள் மாணவர்களுக்கு நியாயமான தீர்வை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரப்பதம் மற்றும் மாறிவரும் வானிலை காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் H1N1 எனப்படும் பன்றிக்காய்ச்சல் மற்றும் பிற சுவாச தொற்றுகள் அதிகரித்து வருவதாக சுகாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மழைநீர் வடிகால் வாய்களில் தூர்வாரும் பணியை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். சென்னையில் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி வெளிப்படைத்தன்மையுடன் கட்டட வரைபட அனுமதி பெறுதல் தொடர்பான அங்கீகரிக்கப்பட்ட நில அளவையர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் ரிப்பன் மாளிகையில் நேற்று நடைபெற்றது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு பெங்களூரு யஷ்வந்த்பூரில் இருந்து தருமபுரி சேலம் ஈரோடு வழியாக திருவனந்தபுரத்திற்கு இன்று பிற்பகல் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்படுவதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே ரஹ்மானியாபுரத்தில் மர்ம காய்ச்சலுக்கு 3 பேர் உயிரிழந்ததை அடுத்து அப்பகுதியில் சுகாதாரத்துறையினர் முகாமிட்டு தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். உதகை அருகே மேலூர் அரைஹட்டி கிராமத்தில் குட்டியுடன் உலாவரும் யானை கூட்டத்தை வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா புதிதாக பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. அமெரிக்கா விதித்துள்ள இந்த பொருளாதார தடை பொருளாதார பயங்கரவாதம் என்று ஈரான் விமர்சித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: இனிய அன்பான காலை வணக்கம் அன்பு நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ 103 மெகாஹெர்ட்ஸ் கோவை, நேரம் 6:03. இனி கேட்கலாம் காலை தென்றல். அழகாக புலந்திருக்கக்கூடிய இந்த காலை பொழுது, இந்த நாள் மேலும் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையட்டும் என்கிற வாழ்த்துக்கள் வணக்கங்களுடன்

இன்றைய காலை தின்ற நிகழ்ச்சி இனிதே ஆரம்பமாகின்றது. காலை தின்ற நிகழ்ச்சியில் முதலாவதாக குறளும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் அறத்துப்பாலில் இல்லறவியல் என்னும் பிரிவில் நடுவுநிலை என்னும் அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 115வது திருக்குறள், கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கேடாமை சான்றோர்க்கு அணி. கேடும் ஆக்கமும் வாழ்வில் இல்லாதவை அல்ல, ஆகையால் நெஞ்சில் நடுவுநிலை தவறாமல் இருத்தலே சான்றோர்க்கு அழகாகும் என்பதாகும் இதன் பொருள். குறளும் விளக்கமும் மீண்டும், கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கு அணி. கேடும் ஆக்கமும் வாழ்வில் இல்லாதவை அல்ல, ஆகையால் நெஞ்சில் நடுவுநிலை தவறாமல் இருத்தலே சான்றோர்க்கு அழகாகும். குறளும் விளக்கமும் கேட்டோம்.

0: நேரம் 6:05.
1: சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் சி. தீபா அவர்கள்.
2: சும்மாயிரு. மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாகுமே. சும்மாயிரு என்பது ஒரு சாதாரண சொல் அல்ல. அது ஒரு வாழ்க்கை தத்துவம், ஒரு ஆன்மீக நெறி, ஒரு மனநல மருந்து. அது ஒரு மனிதனை உயர்த்தும் மகத்தான வழிகாட்டல். இன்றைய உலகம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. மனிதன் ஓடுகிறான், மனம் ஓடுகிறது, ஆசைகள் ஓடுகின்றன, அதில் அமைதியும் ஓடிவிட்டது. இந்த நிலையில் சும்மாயிரு என்ற ஒரு சொல் நமக்கு வழிகாட்டுகிறது. அருணகிரிநாதரின் வாழ்க்கையில் இறைவன் முருகன் வழங்கிய உபதேசம் சும்மாயிரு என்பதாகும். இந்த இரண்டு சொற்களுக்குள் ஒரு பெரிய ஞானம் அடங்கியுள்ளது. சும்மாயிரு என்பது சோம்பேறியாக இரு என்பதல்ல, செயலற்றவனாக இரு என்பதுவும் அல்ல. உடல் இயங்கினாலும் மனம் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதே அதன் பொருள். கடலின் மேற்பரப்பில் அலைகள் இயங்கிக் கொண்டுதான் இருக்கும், ஆனால் அதன் ஆழத்தில் அமைதி இருக்கும். அப்படியே மனிதனின் மனமும் இருக்க வேண்டும். அடக்கம் அமரருள் உய்க்கும் என்கிறார் வள்ளுவர். அடக்கம் என்பது சும்மா இருப்பதின் முதல் படி. அருணகிரிநாதர் இளமையில் உலக இன்பங்களில் மூழ்கியிருந்தார். பின்னர் வாழ்க்கையின் வெறுமையை உணர்ந்து மனவேதனையில் திருவண்ணாமலை கோபுரத்தின் மீது ஏறி உயிரை மாய்த்து கொள்ள முயன்றார். அந்த நேரத்தில் முருகப்பெருமான் தோன்றி அவரை காப்பாற்றி சும்மாயிரு சொல்லற என்று உபதேசம் செய்ததாக சொல்லப்படுகிறது. இந்த ஒரு வாக்கியம் அருணகிரிநாதரின் வாழ்க்கையை மாற்றியது. வெளியில் அலைந்த மனம் உள்ளுக்குள் திரும்பியது. எண்ணங்களின் ஓட்டம் அடங்கியது. அதன் விளைவாகவே திருப்புகழ் போன்ற அருட்பாடல்கள் பிறந்தன. இன்றைய காலத்தில் அனைவரும் பேசுகிறார்கள், ஆனால் கேட்பவர்கள் குறைந்து வருகின்றனர். சும்மாயிரு என்பது முதலில் கேட்க கற்றுக்கொள் என்பதாகும். சமூக ஊடகங்கள் நம்மை தொடர்ந்து பேச வைக்கின்றன. பதிவீடு, கருத்து சொல், விமர்சனம் செய் என்று நம்மை தூண்டுகின்றன. பாதி அமைதி நமக்கு இதிலே சென்றுவிட்டது. குடும்பங்களில் சண்டைகள் அதிகரிக்கின்றன. ஏன்? ஒவ்வொருவரும் பேசுகிறார்கள், யாரும் அமைதியாக கேட்கவில்லை. ஒரு நிமிடம் சும்மா இருந்தால் பல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். சும்மா இருக்கச் சுகம் என்கிறார் தாயுமானவர். மனதை வெல்ல இந்த ஒரு வரியே போதும். இன்று மன அழுத்தம் அதிகரிக்கிறது, பயம் அதிகரிக்கிறது, பதற்றம் அதிகரிக்கிறது. இதற்கு காரணம் அமைதியின்மை. மனிதன் வெளியில் அதிகமாக வாழ்கிறான், உள்ளே வாழ மறந்துவிட்டான். சும்மாயிரு என்பது உன்னை நீ அறிந்துகொள் என்பதாகும். ஒரு சிற்பி கல்லை செதுக்கி சிலையாக்குகிறான். அவன் அவசரப்படுவதில்லை, அமைதியாக உழைக்கிறான். அதனால் அழகிய சிலை உருவாகிறது. அதேபோல் வாழ்க்கையையும் அமைதியாக செதுக்க வேண்டும். சும்மாயிரு என்பது ஓட்டத்தை நிறுத்து என்பதல்ல, ஓட்டத்தின் நடுவே அமைதியை காத்துக்கொள் என்பதாகும். தோல்வியிலும் தளராமல் இரு, வெற்றியிலும் தலைகணம் கொள்ளாமல் இரு, துன்பத்திலும் கலங்காமல் இரு, இன்பத்திலும் மயங்காமல் இரு என்பதாகும். மனம் அமைதியாகும் போது வாழ்க்கையின் உண்மையான குரலை கேட்க முடியும் என்கிறார் ஓசோ. ஒரு கிராமத்தில் வாழ்ந்த சித்தரிடம் ஒரு சீடன் வந்தான். என் மனம் எப்போதும் குழப்பமாக இருக்கிறது, அமைதி பெற என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். சித்தர் அவனை அருகிலிருந்த குளத்திற்கு கூட்டிச் சென்றார். குளத்தில் ஒரு கல்லை எறிந்தார். நீர்

0: முழுவதும் அலைந்தது. பின்னர் கூறினார், இப்போது குளத்தின் அடியில் என்ன இருக்கிறது என்று பார். சீடனால் பார்க்க முடியவில்லை. சிறிது நேரம் கழித்து நீர் அமைதியானது. அப்போது அடியிலிருந்த கற்களும் மீன்களும் தெளிவாக தெரிந்தன. சித்தர் சொன்னார், மனம், ஆசை, கோபம், பயம், பொறாமை ஆகியவை கல்லை போல மனதில் விழும்போது சலனம் உண்டாகிறது. அந்த நேரத்தில் எதுவும் சரியாக தெரியாது. சும்மா இரு, மனம் அமைதியாகட்டும், பிறகு உண்மை தானாக தெரியும் என்கிறார். வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க என்பது ஆண்டாளின் வாக்கு. வாயடங்கினால் மனம் அடங்கும், மனம் அடங்கினால் வாயடங்கும். பேசிக்கொண்டே இருப்பவன் உலகத்தை அறியலாம், சும்மா இருக்க கற்றுக்கொள்பவன் தன்னை அறிந்து கொள்வான். மௌனத்தின் ஆழத்தில்தான் ஆன்மீகத்தின் ஒலி பிறக்கிறது. பெரியோரின் வாய்மொழி சொற்கள் என்றுமே மலிவான பொருள் கொள்ளாது. அவை பல பரிமாணங்களை உள்ளடக்கிய மறைமொழி மந்திரங்கள் ஆகும். உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும்.
1: சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் சி. தீபா அவர்கள்.
2: நேரம் 6:10 ஒலித்துக் கொண்டிருக்கிறது. காலை தென்றல் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பக்தி பாடல்கள் கேட்கலாம். முதலாவதாக டாக்டர் சீர்காழி எஸ். கோவிந்தராஜன் பாடியது, இறைவனை அடையும் வழிகளில் மிகவும் முக்கியமானதும் பிரதானமானதும் பக்தி மட்டுமே

வாய் மலர் மலர்ந்து விட்டால் வானமும் வையமும் வந்திடும் வந்திடும் வாய் மலர் மலர்ந்து விட்டால் கானமும் கவிதையும் கலைகளும் பொங்கிடும் கண்மலர் திறந்து விட்டால் கடை கண்மலர் திறந்து விட்டால் தேனினும் இனியவள் சிந்தையில்

மகாலட்சுமி, அயற்சியை களைபவள் ஜெயலட்சுமி, மகிழ்ச்சியை தருபவள் தனலட்சுமி, அயற்சியை களைபவள் ஜெயலட்சுமி, வளர்ச்சியை அருள்வ

பிரார்த்தனை என்பது கடவுளிடம் ஏதாவது ஒன்று கேட்பதல்ல, அது ஒவ்வொரு ஆன்மாவின் இயக்கமாகும். காலை தின்ற நிகழ்ச்சியில் பக்தி பாடல்கள் வரிசையில் தொடர்ந்து ஓ எஸ் தியாகராஜன் பாடியது.

காலித்தின நிகழ்ச்சியில் பக்தி பாடல்கள் வரிசையில் தொடர்ந்து பி வசந்தா பாடியது. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று உரைக்கிறது புனித பைபிள்.

அனைவரிடத்தும் அன்பாயிருங்கள் என்றுரைக்கிறது புனித திருக்குர்ஆன். நிகழ்ச்சியில் தொடர்ந்து எம் முகமத் பாடியிருக்கும் பாடல்

0: கேட்ட பாடலோடு நிறைவு பெற்றது காலேஜ் நிகழ்ச்சியில் பக்தி பாடல்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயமுத்தூர், விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸாகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50-60% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 10-14 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் தூறல் அல்லது லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது மணிக்கு 8-10 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரப்பதத்தினை பொறுத்து நீர்ப்பாசனத்தினை மேற்கொள்ளலாம். மேலும் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ள வேண்டும். நெல் சாகுபடியாளர்களே, எதிர்பார்க்கப்படும் தூறல் மழையினை பயன்படுத்தி சம்பா பருவ மத்திய கால நெல் ரகங்களுக்கு மேட்டுப்பாத்தியின் மூலம் நாற்றங்கால் அமைக்க வேண்டும். தற்போது நிலவக்கூடிய வானிலையில் கரு உருவாகும் நிலையிலுள்ள குறுகிய கால நெல் பயிருக்கு உடனுக்குடன் பழைய நீர் மறைந்தவுடன் நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி ஆடிப்பட்டம் மக்காச்சோளத்தினை இரவையில் விதைக்க உகந்த காலமாகும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் சால் முறை விதைப்பினை மேற்கொள்ள வேண்டும். பெறக்கூடிய மழையினை பயன்படுத்தி மானாவாரியில் தீவன சோளம் அல்லது தட்டப்பயிர் விதைப்பு மேற்கொள்ளலாம். மழை இல்லாத சமயங்களில் நிலக்கடலைக்கு களை எடுக்க வேண்டும். காற்றின் ஈரப்பதம் அதிகமாக காணப்படுவதால் நிலக்கடலையில் டிக்கா இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. விவசாயிகள் வயலை நன்கு கண்காணித்து தாக்குதல் காணப்பட்டால் 1 ஹெக்டருக்கு கார்பன்டாசிம் 50 கிராம் அல்லது மென்கோசப் பரிந்துரைக்கப்பட்ட அளவில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்த வேண்டும். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பினில் தோகை உரித்து விட்டம் கட்ட வேண்டும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்க வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். வரும் 4 நாட்களில் தூறல் மழை எதிர்பார்க்கப்படுவதால் பின்பட்ட கரும்பிற்கு 2வது தவணையாக 1 ஏக்கருக்கு 85 கிலோ யூரியா மற்றும் 25 கிலோ பொட்டாஷ் உரம் இட்டு மண் அணைக்க வேண்டும். நிலவும் வானிலை காரணமாக தக்காளி நாற்றங்காலில் நாற்றழுகல் நோய் அதிக அளவில் காணப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சி குளோரைடு என்ற மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2.5 கிராம் வீதம் கலந்து 1 சதுர மீட்டருக்கு 4 லிட்டர் என்ற அளவில் ஊற்ற வேண்டும். காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கு மேல் காணப்படுவதாலும் மழை எதிர்பார்க்கப்படுவதனாலும் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் 3 கழி உபயோகித்து முட்டு கொடுக்க வேண்டும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்க வேண்டும். போதிய வடிகால் வசதி மேற்கொள்ள வேண்டும். மஞ்சள் பயிரிட்டு 60 நாட்கள் ஆகியிருக்கும் பட்சத்தில் 2வது மேலுரமாக 50 கிலோ யூரியா மற்றும் 30 கிலோ மியூரெட் ஆஃப் பொட்டாஷ் கலந்து இட வேண்டும். காற்றின் வேகம் மற்றும் ஈரப்பதம் அதிகமாக எதிர்பார்க்கப்படுவதனால்

இருப்பதால் மஞ்சளில் இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. இதை கட்டுப்படுத்த 1 ஹெக்டருக்கு 500 கிராம் கார்பன்டாசிம் அல்லது 1000 கிராம் மென்கோசெப் அல்லது 1250 கிராம் காப்பர் ஆக்சி குளோரைடு மருந்தினை 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். தற்போதைய வானிலை கறவை மாடுகளில் நோய் உருவாகும் காரணிகளை அதிகப்படுத்தும் என்பதால் பால் கறப்பதற்கு முன்பும் கறந்த பின்பும் 1% பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசலை கொண்டு கழுவ வேண்டும். தற்போது நிலவும் காற்றின் அதிக வேகம் மற்றும் ஈரப்பதம் காரணமாக கால்நடைகள் அதிக தண்ணீர் அருந்த வாய்ப்புள்ளது. எனவே போதுமான அளவு சுத்தமான குடிநீரை கால்நடைகளுக்கு வழங்க வேண்டும். கால்நடை பண்ணைகளில் சுகாதாரத்தை பாதுகாக்கும் மரபு வழி மருத்துவ முறைகள். நோய் வந்த பிறகு சிகிச்சை செய்வதை விட நோய் வராமல் தடுப்பதே சிறந்த மருத்துவம். மரபு வழி சுகாதார மேலாண்மையின் அறிவியல் அடிப்படை. கிருமிகளை கட்டுப்படுத்தும் இயற்கை மூலிகைகள் வேப்பிலை, மஞ்சள், பூண்டு, துளசி, கிராம்பு, லவங்கப்பட்டை போன்ற மூலிகைகளில் பாக்டீரியா, பூஞ்சை மற்றும் சில வைரஸ்களின் வளர்ச்சியை தடுக்கக்கூடிய இயற்கை வேதிப்பொருட்கள் உள்ளன. எனவே இம்மூலிகைகளை பயன்படுத்தி பண்ணை வளாகம், குடிநீர் தொட்டிகள், கருவிகள் மற்றும் சிறிய காயங்களை சுத்தமாக பராமரிக்கலாம். ஈ, கொசு மற்றும் பூச்சிகளை விரட்டும் மூலிகைகள் நொச்சி, கருவேப்பிலை, எலுமிச்சை புல், புதினா, கற்பூரவள்ளி, வெட்டிவேர் போன்ற மூலிகைகளின் மணம் பல பூச்சிகளுக்கு விருப்பமில்லாததாகும். இவற்றின் இலைகள் அல்லது எண்ணெய்களை பயன்படுத்துவதன் மூலம் ஈ, கொசு, உண்ணி மற்றும் சில வெளிப்புற ஒட்டுண்ணிகளின் தொல்லையை இயற்கையாக குறைக்கலாம். துர்நாற்றத்தை குறைப்பதற்கு பண்ணையை சுத்தமாக வைத்திருக்கும் மூலிகைகள் கால்நடை பண்ணைகளில் சாணம், சிறுநீர் மற்றும் ஈரப்பதம் காரணமாக துர்நாற்றம் உருவாகிறது. வேப்பிலை, வெட்டிவேர், எலுமிச்சை புல், சாம்பிராணி, சுண்ணாம்பு, மரச்சாம்பல் போன்ற இயற்கை பொருட்கள் துர்நாற்றத்தை குறைத்து பண்ணை சூழலை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருக்க உதவுகின்றன. கால்நடைகளின் இயற்கை நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கும் மூலிகைகள் துளசி, நெல்லிக்காய், கரிசலாங்கண்ணி, சீந்தில் கொடி, பூண்டு, மஞ்சள் மற்றும் கற்பூரவள்ளி போன்ற மூலிகைகளில் உடலின் இயற்கை பாதுகாப்பு திறனை அதிகரிக்கும் பல்வேறு உயிர் செயல்பாட்டு வேதிப்பொருட்கள் உள்ளன. இவை கால்நடைகள் மற்றும் கோழிகளின் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நோய்களை எதிர்கொள்ளும் திறனை அதிகரிக்க உதவுகின்றன. உடல் செயல்களை பாதுகாக்கும் இயற்கை மூலிகைகள் கடுமையான வெப்பம், நோய்கள் மற்றும் உடல் அழுத்தம் போன்ற சூழ்நிலைகளில் உடல் செல்கள் பாதிக்கப்படலாம். மஞ்சள், நெல்லிக்காய், துளசி, முருங்கை இலை, கரிசலாங்கண்ணி போன்ற மூலிகைகளில் உள்ள இயற்கை வேதிப்பொருட்கள் உடல் செல்களை பாதுகாத்து கால்நடைகளை விரைவாக மீள உதவுகின்றன. பண்ணையின் ஒவ்வொரு பகுதிக்கும் பயன்படுத்த வேண்டிய மூலிகைகள் தொழுவம் மற்றும் படுக்கை பொருட்களை சுத்தம் செய்ய 1 லிட்டர் வெதுவெதுப்பான தண்ணீரில் 10 முதல் 15 மில்லி லிட்டர் சுத்தமான குளிர் அழுத்த முறையில் தயாரிக்கப்பட்ட வேப்ப எண்ணெய் மற்றும் சிறிதளவு இயற்கை சோப்பு கரைசலை கரைத்து தொழுவம், கோழிப்பண்ணை, சுவர்கள், தரை மற்றும் படுக்கை பொருட்களில் வாரத்திற்கு ஒரு முறை தெளிக்கலாம். வாரத்திற்கு ஒரு முறை வேப்பிலை, நுச்சி இலை, துளசி, எலுமிச்சை புல் ஆகியவற்றை கொண்டு தயாரித்த கரைசலை தெளிக்கலாம். குடிநீர் சுகாதார பயன்பாட்டுக்கு குடிநீர் தொட்டிகளை வாரத்திற்கு ஒரு முறை நன்றாக சுத்தம் செய்ய வேண்டும். தொட்டிகளை கழுவும் போது வேப்பிலை, துளசி, பூண்டு, ஓமம் ஆகியவற்றின் கஷாயத்தை பயன்படுத்தலாம். குடிநீர் எப்போதும் சுத்தமாகவும் பாசிபடியாதவாறும் பராமரிக்கப்பட வேண்டும். தீவன சேமிப்பு மற்றும் பாதுகாப்பிற்கு ஈரப்பதமான தீவனத்தில் பூஞ்சை வளர்ந்து நச்சுப் பொருட்கள் உருவாகும் அபாயம் உள்ளது. இதனால் கால்நடைகளின் உடல்நலம் பாதிக்கப்படலாம். தீவனத்தை எப்போதும் உலர்ந்த காற்றோட்டமான இடத்தில் வைக்க வேண்டும். வேப்பிலை, நொச்சி இலை, எலுமிச்சை புல் போன்றவற்றை தீவன கிடங்கில் வைத்தால் சில பூச்சிகளின் தாக்கம் குறையும். தோலில் பயன்படுத்த 5% வேப்பெண்ணெய் கரைசலை தண்ணீர் அல்லது அதற்கு ஏற்ற எண்ணெயுடன் தயாரித்து தோல் நோய்கள், காயங்கள் அல்லது புற ஒட்டுண்ணிகள் உள்ள பகுதிகளில் தடவலாம். நொச்சி, வேப்பிலை, எலுமிச்சை புல், கற்பூரவள்ளி, புதினா, வெட்டிவேர் போன்ற மூலிகைகளை பண்ணையை சுற்றி வளர்க்கலாம். மாலை நேரங்களில் வேப்பிலை, நொச்சி இலை மற்றும் சாம்பிராணி புகையிடுவது கொசு மற்றும் ஈக்களின் தொல்லையை குறைக்கும். விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

ஊட்டலுக்கு இன்று காலை 7:30 BWF உலக சாம்பியன்ஷிப் 2026 தினசரி கண்ணோட்டம் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் இவரை சந்திப்போம். கல்வியாளர் முனைவர் ஷர்மிளா ராம் ஆனந்த் அவர்களுடன் ஒரு நேர்முகம் இடம்பெறும். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் எதிர்காலத்தை சிறந்த உள்கட்டமைப்புடன் உருவாக்கும் நோக்கில் அரசின் உயரதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ரயில் பயணிகள் அளிக்கும் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அஇஅதிமுகவின் 21 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கையை பேரவைத் தலைவர் கைவிட்டதில் எந்த தவறும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று இடி மின்னலுடன் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்திய வீரர்கள் சீன வீரர்களை எதிர்கொள்கின்றனர். இனி விரிவான செய்திகள். நாட்டின் எதிர்காலத்தை சிறந்த உள்கட்டமைப்புடன் உருவாக்கும் நோக்கில் அரசின் உயரதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய அரசின் பல்வேறு துறை செயலாளர்களுடன் புதுதில்லியில் நேற்று அவர் ஆலோசனை நடத்திய போது இதனை தெரிவித்தார். பிரதமர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த உயர்மட்ட கூட்டத்தில் உள்கட்டமைப்பு, இணைய பாதுகாப்பு, வெளியுறவு மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறைகளின் எதிர்கால செயல்திட்டம் குறித்து விவாதிக்கப்பட்டது. தரவு என்பது தேசிய சொத்து என்று குறிப்பிட்ட பிரதமர் அது எதிர்காலத்திற்கான வளம் என்று கூறினார். அதன் பயன்பாட்டை உறுதி செய்யுமாறும் அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டார். அரசு துறைகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் இளைஞர்களிடையே ஈடுபாட்டை அதிகரித்து கொள்கைகளை வகுப்பதில் புதிய கண்ணோட்டத்தை ஏற்படுத்துமாறும் அவர் வலியுறுத்தினார். மனிதர்களின் தலையீட்டையும் நிபுணத்துவத்தையும் உறுதிப்படுத்திக் கொண்டு செயற்கை நுண்ணறிவின் திறன்களையும் புதுமையான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி கூறினார். ரயில் பயணிகள் அளிக்கும் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ரயில்களில் வழங்கப்படும் உணவின் தரம் குறித்து சமீபத்தில் வாரணாசி புதுதில்லி வந்தே பாரத் விரைவு ரயிலில் பயணம் செய்த பயணி ஒருவர் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவுக்கு சமூக வலைதளம் வாயிலாக புகார் அனுப்பியிருந்தார். அந்த புகாரின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் உணவு விநியோகம் செய்த சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் உரிமையாளருக்கு இந்திய ரயில்வே மற்றும் சுற்றுலா வளர்ச்சிக் கழக நிறுவனம் 2 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளதாகவும் ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. மேலும் சமையலறையில் கவனக்குறைவாக செயல்பட்டதற்காக ஒப்பந்ததாரர் மீது 20,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதாகவும் ரயில்வே அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது. அஇஅதிமுகவின் 21 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கையை பேரவைத் தலைவர் கைவிட்டதில் எந்த தவறும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் கடந்த மே மாதம் தாவேக அரசு நம்பிக்கை தீர்மானம் கொண்டுவந்த போது அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 25 பேர் அக்கட்சியின் கொறடா உத்தரவை மீறி அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். இதனையடுத்து அவர்களை தகுதி நீக்கம் செய்ய கோரி பேரவைத் தலைவரிடம் அக்கட்சியின் சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி மனு அளித்தார். இதற்கிடையே 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அவர்களை தவிர்த்து 21 பேர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு மீண்டும் பேரவைத் தலைவரிடம் திரு பழனிசாமி கோரிக்கை விடுத்தார். ஆனால் தகுதி நீக்க நடவடிக்கையை பேரவைத் தலைவர் கைவிடுவதாக அறிவித்த போது அதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் தீர்ப்பளித்த தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு கொறடா உத்தரவை மீறி வாக்களித்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மன்னிப்பு கோரியதை திரு எடப்பாடி பழனிசாமி சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டுள்ளதால் பேரவைத் தலைவரும் தகுதி நீக்க நடவடிக்கை கைவிட்டுள்ளதாகவும் இது சரியான முடிவுதான் என்றும் கூறியுள்ளது. தேசிய தேர்வு முகமை நடத்தும் தேர்வு விடைகளை சரிபார்க்கும் நடைமுறைகள் மாணவர்களுக்கு நியாயமான தீர்வை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்கிய வினாக்களுக்கான விடைகளை அறிந்து கொள்ள மாணவர்கள் விண்ணப்பிக்கும் போது அது அதிக செலவாகும் என்பது தவறான தகவல் என்று தேர்வு முகமை கூறியுள்ளது. உரிய விடைகளை தெரிந்து கொள்ள ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என்றும் இதன் மூலம் பொறியியல் சேர்க்கைக்கான அகில இந்திய நுழைவுத் தேர்வு, மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு,

0: யுஜிசி, நெட் தேர்வு போன்ற தேர்வுகளை எழுதும் மாணவர்கள் தாங்கள் எழுதிய விடைகள் தவறு என்று மதிப்பெண் குறைக்கப்பட்டிருந்தால் ஆட்சேபனை தெரிவிக்க வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் ஆட்சேபனையை வினாத்தாள் தயாரித்த நிபுணர்கள் ஏற்றுக்கொண்டால் அதற்காக மாணவர்கள் செலுத்திய விண்ணப்பத் தொகை திருப்பித் தரப்படும் என்றும் தேர்வு முகமை கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் சுதந்திர தின உரை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: ஈரப்பதம் மற்றும் மாறிவரும் வானிலை காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் H1N1 எனப்படும் பன்றிக் காய்ச்சல் மற்றும் பிற சுவாச தொற்றுகள் அதிகரித்து வருவதாக சுகாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். மழைக்காலங்களில் இன்ஃபுளுயன்சா போன்ற பருவகால தொற்றுகள் பொதுவாகவே அதிகரிக்கக்கூடும் என்று குறிப்பிட்டுள்ள நிபுணர்கள், முதியவர்கள் மற்றும் இணை நோய்கள் உள்ளவர்கள் போன்ற பாதிக்கப்படக்கூடிய பிரிவினர் உரிய பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர். காய்ச்சல், சளி, மூக்கடைப்பு அல்லது இருமல் மற்றும் கடுமையான உடல்வலி அல்லது சோர்வு போன்ற அறிகுறிகள் இந்த பருவத்தில் பரவலாக காணப்படுகின்றன. பன்றிக் காய்ச்சல் தொற்று தவிர்க்க தடுப்பூசிகள் உள்ளதாகவும், பொதுமக்கள் பொது இடங்களில் முகக்கவசம் அணிவதுடன் தற்காலிக மருத்துவ பரிசோதனைகளை தவிர்த்து காய்ச்சல் அறிகுறிகள் தென்பட்டவுடன் உடனடியாக மருத்துவரை அணுகுமாறு நிபுணர்கள் அறிவுறுத்துகிறார்கள். தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் நேற்று மாலை இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. கடலூர் மாநகரில் பெய்த கனமழையால் நகரின் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இருவரிச் செய்திகள். ஈரான் மீது அமெரிக்கா புதிதாக பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. அமெரிக்கா விதித்துள்ள பொருளாதார தடை பொருளாதார பயங்கரவாதம் என்று ஈரான் விமர்சித்துள்ளது. புதுதில்லியில் உள்ள கடமைப்பாதை பல்வேறு வசதிகளுடன் மறுசீரமைக்கப்படும் என்று மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்படுவதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு பெங்களூரு யஷ்வந்த்பூரில் இருந்து தருமபுரி, சேலம், ஈரோடு வழியாக திருவனந்தபுரத்திற்கு இன்று பிற்பகல் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உதகை அருகே மேலூர் அரைஹட்டி கிராமத்தில் குட்டியுடன் உலாவரும் யானை கூட்டத்தை வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே ரஹமானியாபுரத்தில் மர்ம காய்ச்சலுக்கு 3 பேர் உயிரிழந்ததை அடுத்து அப்பகுதியில் சுகாதாரத்துறையினர் முகாமிட்டு தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மழைநீர் வடிகால்களில் தூர்வாரும் பணியை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று நேர்வில் ஆய்வு செய்தார். சென்னையில் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி வெளிப்படை தன்மையுடன் கட்டட வரைபட அனுமதி பெறுதல் தொடர்பான அங்கீகரிக்கப்பட்ட நில அளவையர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் ரிப்பன் மாளிகையில் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்திய வீரர்கள் இன்று சீன வீரர்களை எதிர்கொள்கின்றனர். புதுதில்லியில் நடைபெறும் இப்போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், ரங்கிரெட்டி மற்றும் சிராக் ஷெட்டி இணை சீனாவின் லியாங் வெய்கெங் மற்றும் வாங்சாங் இணையை எதிர்கொள்ள உள்ளனர். மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் த்ரீசா ஜாலி மற்றும் காயத்ரி கோபிச்சந்த் இணை சீனாவின் ஜியா இ பியான் மற்றும் ஜாங் ஷு கியான் இணையை சந்திக்க உள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. சென்னையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய சேலம் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 140 ரன் எடுத்தது. 141 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய நெல்லை அணி 16.1 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 146 ரன் எடுத்தது. முன்னதாக நடைபெற்ற மற்றொரு போட்டியில் திருப்பூர் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் மதுரை அணியை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. வடக்கு ஹாலந்தில் உள்ள ஆம்ஸ்டர்டாம் நகரில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி 9:30 மணிக்கு தொடங்குகிறது.

மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் எதிர்காலத்தை சிறந்த உள்கட்டமைப்புடன் உருவாக்கும் நோக்கில் அரசின் உயரதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ரயில் பயணிகள் அளிக்கும் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அஇஅதிமுகவின் 21 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கையை பேரவைத் தலைவர் கைவிட்டதில் எந்த தவறும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று இடி மின்னலுடன் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்திய வீரர்கள் சீன வீரர்களை எதிர்கொள்கின்றனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைக.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சரண்ஸ் மருத்துவமனை.
2: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருவாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 734-0707-734.
3: நலமே விலக இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நண்பர்களே. நான் சரண். நிறைய பேர் வந்து நிறைய மருந்துகள் எடுத்திருப்பாங்க, ஆனா மருந்துகள் எடுக்கும் பொழுது அவங்களுக்கு பல விதமான சந்தேகங்கள் இருக்கும். இதுல இருந்து இந்த மருந்துக்கு மாறலாமா, இது கூடவே சில மருந்துகள் எடுத்துக்கலாமா, அந்த மற்ற மருந்துகள் எடுக்கும்போது உங்க மருந்துகள் எடுத்துக்கலாமான்ற பல விஷயங்கள் இருக்கும். பொதுவா எங்களை கேட்கும் பொழுது என்னன்னா, முயன்ற அளவுக்கு எங்களுடைய மருத்துவத்துக்கு மாறிட்டீங்கன்னா நல்லா ஆரோக்கியமா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எப்பவுமே நாங்க சொல்லிட்டு தான் இருப்போம். ஆனா சிலர் சந்தேகத்தில் இருப்பாங்க, ஐயோ இதை விட்டுறலாம், மறுபடியும் பழைய நிலைக்கு திருப்பறதுதான் மருந்தே தவிர, மருந்துங்கிறது ட்ரக், கெமிக்கல் ட்ரக் கிடையாது. மறு உந்துங்கிறது உங்களுடைய பழைய நிலைக்கு திருப்புதல். இது எப்ப நடக்கும், நடந்துட்டே இருக்கும். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, எப்பாவது உங்களோட இம்யூனிட்டி லெவல் கம்மி ஆகுது, வைட்டல் போர்ஸ் உடம்புல இருக்கக்கூடிய அந்த வீரிய நம்ம ஸ்ட்ரென்த் வந்து குறையுது, ஏஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குதுங்க போதெல்லாம் தான் மருந்து வந்து தன்னுடைய அந்த ப்ரொக்னோசிஸ் அதோட டெவலப்மெண்ட்ஸ் கொஞ்சம் குறைவா இருக்கும். எப்பவுமே இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். மருந்துக்கு வந்தா நம்ம மேஜிக்கா உடனே எல்லா நோயும் குணப்படுத்த முடியுமா, கண்டிப்பா குணப்படுத்த முடியாது. ஆனா இது நிறைய நோய்களை கண்ட்ரோல் பண்ணலாம், நிறைய நோய்களை கியூர் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பக்க விளைவு இல்லாமல் இருக்கலாம், போக போக மருந்துகளை குறைக்கலாம், கடைசி வரைக்கும் நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம், பல விஷயங்கள் இருக்குது. ஏன் இந்த விஷயத்தையும் நெகட்டிவ் நான் சொல்றேன் அப்படின்னா, இதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். சோ மருத்துவம் என்பது எல்லாமே சேர்ந்து, மருத்துவம் என்பது வெறும் மருந்து மட்டும் எடுத்துட்டா எல்லாம் சரியா போயிடும் அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிற ஒரு தவறான ஒரு விஷயம். எப்பவுமே நான் அடிக்கடி மறுபடியும் சொல்றேன், மனம் ரொம்ப ரொம்ப முக்கியம், உடல் பயிற்சி ரொம்ப அடுத்த முக்கியம், அதே மாதிரி சில ப்ரீதிங் எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம், உணவு பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்மளோட சூழ்நிலை, ஒருத்தர் பிபிக்கு மருந்து எடுக்கிறாங்க, எப்ப பாரு வீட்டில் ஒருத்தர் சண்டை போட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிபி எப்படி சரியாகும், இல்ல சரியா எனக்கு சாப்பிடவே சாப்பிட மாட்டேன்னு சொன்னா எப்படி சரியாகும், இல்ல கண்ட நேரத்துக்கு சாப்பிடுறது, ஓவரா சாப்பிடுறது, இஷ்டத்துக்கு இருக்கிறதா, எப்படி ஒரு நோய் சரியாகும். ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுதான் ஒரு மருந்துகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளுமே தவிர, ஒரு மருந்து சாப்பிட்டு உடனே நோய் குணமாகுங்கிற ஒரு விஷயம் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அதை நீங்கள் பார புரிஞ்சுக்கணும். உங்களோட உடற்பயிற்சி, உங்கள் மனநலம், உங்களோட உணவு பயிற்சி போன்ற விஷயங்களும், உங்களை சார்ந்திருப்பவர்களும், உங்களை இருக்கிற சூழலும், இதெல்லாம் ஒத்து வந்தால் தான் மருந்து நல்லா ஒரு அற்புதமாக ஒர்க் பண்ணுங்கிற ஒரு நிதர்சனமான உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அது வந்து உங்களுடைய எங்கள் மருத்துவர்கிட்டையே நீங்கள் டைரெக்டாக பேசலாம். எந்த சந்தேகம் வந்தாலும், எனக்கு ரொம்ப நாள் குணமாகலை, ரொம்ப நாள் இந்த நோய் இருக்குது, இத்தனை பக்க விளைவுகள் இருக்குது, எது இருந்தாலும் கூப்பிடுங்க. கண்டிப்பாக 15 நாளில் ஒரு மிகப்பெரிய ரிசல்ட்டை நீங்கள் பார்ப்பீங்க. ரிசல்ட் இருந்தால் கண்டிப்பாக பண்ணுங்க, அதான் நான் சொல்கிறது. ஸோ எப்பவுமே வந்து அது போக நம்ம எப்பவுமே உணவுகள்லையும் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக எப்படி சாப்பிட்ணுங்கிறதையும் நீங்கள் டயட் தெரப்பி தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு எந்த லிங்க் வேணாலும் எங்கள் மருத்துவர் உங்களுக்கு அனுப்பி கொடுப்பாங்க. இதெல்லாம் எல்லாமே எனக்கு ஏஜ் ஆகிடுச்சு, நான் ஏதோ மருந்துகள் ஆல்ரெடி எடுத்துகிட்டு இருக்கிறேன், நான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆகணும், உங்கள்கிட்ட ஏதாவது மருந்து இருக்கானா, கண்டிப்பாக நான் சொல்லுவேன். நிறைய பேருக்கு சொல்லுவோம், சில மருந்துகளை நாங்கள் ரெகுலராக எழுதி கொடுத்துருவோம், இதை எடுங்க, உங்களுக்கு மசில் போன் நியூரோ நல்லாயிருக்கும், ஒரு டீடாக்ஸ் எப்பவுமே ரெகுலராக எடுத்துக்கோங்க, வயிறு க்ளீனாக இருக்கும், டைஜஸ்டிவ் இஷ்யூ வராது, கட் ஹெல்த் நல்லாயிருக்கும்.

0: இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மருந்துகளோட எதை வேணால் எடுக்கலாம். அது தெரிஞ்சுக்கிட்டால் கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியம் பல மடங்கு அதிகமாகும். மீண்டும் நாளை வேற ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது
2: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சரண்ஸ் மருத்துவமனை.
3: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருமாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 7340707734.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: ஹலோ, குட் மார்னிங் டு ஆல். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நம்ம தொடர்ந்து கேட்டு ரசிக்க போகிறோம் இந்த நிகழ்ச்சி. வணக்கம், கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. உங்கள் கூட நிகழ்ச்சியில் ஆர்ஜே சந்தீப்.

சுப்பிரமணியம் பாடியது இசை இளையராஜா, தொடர்ந்து ஈட்டி படத்துக்காக எஸ் ஜானகி பாடியது இசை இளையராஜா, அதுக்கப்புறம் இப்ப நம்ம கேட்ட பாட்டு உல்லாசு பறவைகள் படத்துக்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது இசை இளையராஜா. எவ்வும் ரெயின்போ 103 கோவையில் நம்ம கேட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம்.

0: தமிழில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இந்தியாவும் ஜப்பானும் இணைந்து செயல்பட உறுதிபூண்டுள்ளன. பிரிக்ஸ் நாடுகளின் தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் மாநாடு இன்று புனேயில் தொடங்க உள்ளது. தேசிய தேர்வு முகமை நடத்தும் தேர்வு விடைகளை சரிபார்க்கும் நடைமுறைகள் மாணவர்களுக்கு நியாயமான தீர்வை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா சமீபத்தில் விதித்துள்ள புதிய பொருளாதார தடைகள் பொருளாதார பயங்கரவாதம் என்று ஈரான் கண்டித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இந்தியாவும் ஜப்பானும் இணைந்து செயல்பட உறுதிபூண்டுள்ளன. இந்தியாவுக்கு வருகை தந்துள்ள ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ஷின்ஜிரோ கொய்சுமி நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின்போது இந்தியா மற்றும் ஜப்பான் இடையேயான சிறப்பு உத்திசார் மற்றும் கூட்டு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்த தனது தொலைநோக்கு பார்வையை பகிர்ந்து கொண்டதாக சமூக வலைதளத்தில் பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்திலும் அதற்கு அப்பாலும் அமைதி ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவதில் இரு நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் பன்னாட்டு பாதுகாப்பு ஒத்துழைப்பு எவ்வளவு முக்கியமானது என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக இந்தியாவுக்கான உற்பத்தி இயக்கத்தின் கீழ் பாதுகாப்பு துறையில் இணைந்து செயல்படுதல் மற்றும் உற்பத்தி போன்ற நடவடிக்கைகளில் இந்திய நிறுவனங்கள் மற்றும் புத்தொழில் நிறுவனங்களுடன் ஜப்பான் இணைந்து செயல்பட வாய்ப்புகள் உள்ளதாக அவர் கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் கொய்சுமி பிரதமரிடம் விளக்கியதுடன் இந்தியாவுடன் உறவுகளை வலுப்படுத்துவதில் ஜப்பான் அரசாங்கத்தின் தொடர்ச்சியான உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தினார். கடந்த ஜூலை மாதம் இந்தியாவின் 16வது இந்தியா ஜப்பான் வருடாந்திர உச்சி மாநாட்டிற்காக இந்தியாவுக்கு வருகை தந்திருந்த ஜப்பான் பிரதமர் திரு சானே தகாய்ச்சியுடன் தான் நடத்திய விரிவான ஆலோசனைகளையும் பிரதமர் மோடி நினைவு கூர்ந்தார். பிரிக்ஸ் நாடுகளின் தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் மாநாடு இன்று புனேயில் தொடங்க உள்ளது. மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் மற்றும் உயர் பிரதிநிதிகள் கலந்து கொள்கிறார்கள். தகவல் தொடர்பு, டிஜிட்டல் தொழில்நுட்பம், புதுமை மற்றும் டிஜிட்டல் உள்கட்டமைப்பு ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்க உள்ளனர். புதுமையை புகுத்துதல், ஒத்துழைத்தல் மற்றும் மாற்றியமைத்தல் என்பதே இந்த மாநாட்டின் கருப்பொருளாகும். வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள், டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு, இணைய பாதுகாப்பு போன்ற முக்கிய விஷயங்கள் குறித்து பிரிக்ஸ் நாடுகள் தங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள இந்த மாநாட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. லடாக் பகுதியில் ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்றத்தின் புதிய அமர்வை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த தகவலை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தனது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். லடாக்கின் தொலைதூர பகுதிகளில் வசிக்கும் குடிமக்கள் தங்களுக்குடைய சட்ட சேவைகளை பெறுவதற்கான காலத்தை குறைப்பதன் மூலம் நீதித்துறைக்கான அணுகலை இந்த முடிவு கணிசமாக மேம்படுத்தும் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் லடாக்கின் அனைத்து பரிமாணங்களிலான வளர்ச்சிக்கும் அரசியலமைப்பு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் அரசு முழுமையாக உறுதுணையுடன் இருப்பதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். தேசிய தேர்வு முகமை நடத்தும் தேர்வு விடைகளை சரிபார்க்கும் நடைமுறைகள் மாணவர்களுக்கு நியாயமான தீர்வை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்கிய வினாக்களுக்கான விடைகளை அறிந்து கொள்ள மாணவர்கள் விண்ணப்பிக்கும்போது அது அதிக செலவாகும் என்பது தவறான தகவல் என்று தேர்வு முகமை கூறியுள்ளது. உரிய விடைகளை தெரிந்து கொள்ள ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என்றும் இதன் மூலம் பொறியியல் சேர்க்கைக்கான அகில இந்திய நுழைவுத் தேர்வு, மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு, யுஜிசி, நெட் தேர்வு போன்ற தேர்வுகளை எழுதும் மாணவர்கள் தாங்கள் எழுதிய விடைகள் தவறு என்று மதிப்பெண் குறைக்கப்பட்டிருந்தால் ஆட்சேபனை தெரிவிக்க வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் ஆட்சேபனையை வினாத்தாள் தயாரித்த நிபுணர்கள் ஏற்றுக்கொண்டால் அதற்காக மாணவர்கள் செலுத்திய விண்ணப்பத் தொகை திருப்பித் தரப்படும் என்றும் தேர்வு முகமை கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு

0: விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் சுதந்திர தின உரை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: புதுதில்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் போராட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இடஒதுக்கீட்டில் சீர்திருத்தம் கோரி போராட்டம் நடத்த அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் தகவல்கள் முற்றிலும் தவறானவை என்று தில்லி காவல்துறை தெளிவுபடுத்தியுள்ளது. தில்லி மாவட்டத்தில் ஏற்கனவே தடை உத்தரவு அமலில் உள்ள நிலையில் போராட்டங்கள், ஊர்வலங்கள் மற்றும் 5க்கும் மேற்பட்டோர் கூடுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. வதந்திகளை பரப்புவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை எச்சரித்துள்ளது. அமெரிக்கா சமீபத்தில் விதித்துள்ள புதிய பொருளாதார தடைகள் பொருளாதார பயங்கரவாதம் என்று ஈரான் கண்டித்துள்ளது. இந்த தடையை பொருளாதார பயங்கரவாதம் மற்றும் மனிதமைக்கு எதிரான குற்றங்கள் என்று வர்ணித்துள்ள அந்த அமைச்சகம், ஈரானிய மக்களுக்கு எதிரான விரோத போக்கை அமெரிக்கா பல தசாப்தங்களாக தொடர்ந்து வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்கா அறிவித்துள்ள இந்த புதிய தடைகள் ஈரானிய மக்களுக்கு எதிராக அமெரிக்கா கொள்கை வகுப்பாளர்கள் கடந்த 73 ஆண்டுகளாக தொடரும் விரோத போக்கின் மற்றொரு வெளிப்பாடாகும் என்று அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது அமெரிக்காவின் ஆதிக்க மனப்பான்மையையும் சட்டவிரோதமான மற்றும் மனிதநேயமற்ற தன்மையையும் மீண்டும் நிரூபிப்பதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. உலக தரத்திலான ரயில் தண்டவாளங்களை உருவாக்குவதன் வாயிலாக ரயில் போக்குவரத்து சேவையை பிலாய் உருக்காலை பெரிதும் உதவி செய்து வருகிறது. கடந்த 65 ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டு வரும் இந்த பொதுத்துறை நிறுவனம் நாட்டின் பொருளாதாரத்திற்கு முக்கிய பங்காற்றி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: 1959 நாட்டின் 2வது 5ஆண்டு திட்டத்தின் கீழ் சோவியத் ஒன்றியத்தின் ஒத்துழைப்புடன் அமைக்கப்பட்ட பிலாய் உருக்காலை இன்று நாட்டின் பொதுத்துறை நிறுவனங்களில் மிகவும் சீரான செயல்திறன் கொண்டதாக திகழ்கிறது. தற்போது வருடத்திற்கு 70 லட்சம் டன் உற்பத்தி திறனை கொண்டுள்ள பிலாய் உருக்காலையினை 1 கோடி டன் உற்பத்தி கொண்டதாக மாற்றும் பணியில் மத்திய அரசு தீவிரம் காட்டி வருகிறது. கடந்த 6 தசாப்தங்களாக பிலாய் எஃகு ஆலையால் இந்திய ரயில்வேக்கு வழங்கப்படும் உலகத்தரம் வாய்ந்த தண்டவாளங்கள் நாடு முழுவதும் பரவியுள்ளன. ஆலையால் உற்பத்தி செய்யப்படும் TMT தயாரிப்புகள் நிலநடுக்கம் மற்றும் அரிப்பை எதிர்க்கும் பண்புகளுடன் உயர்ந்த தரத்தில் உள்ளது. உயரமான கட்டிடங்கள், கனரக இயந்திரங்கள், எண்ணெய் மற்றும் எரிவாயுத்துறை, விண்வெளித்துறை, அணுசக்தி திட்டங்கள் உள்ளிட்டவற்றில் பிலாய் உருக்காலையின் தயாரிப்புகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன.
1: குடியுரிமை சட்டம் தொடர்பாக 2024 வெளியிடப்பட்ட அரசு உத்தரவு சில குறிப்பிட்ட மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்தாது என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப், மேற்குவங்கம், அசாம் மற்றும் திரிபுரா மாநிலத்தில் பழங்குடியின பகுதிகள் தவிர பிற பகுதிகள், ஜம்மு காஷ்மீர், லடாக் ஆகிய யூனியன் பிரதேசங்களுக்கு இந்த உத்தரவில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. வடக்கு ஹாலந்தில் உள்ள ஆம்ஸ்டர்வீன் நகரில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி 9:30 தொடங்குகிறது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்திய வீரர்கள் இன்று சீன வீரர்களை எதிர்கொள்கின்றனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. ஈட்டி எறிதல் வீரர் ஷிவ்பால் சிங் தடை செய்யப்பட்ட மெத்தாண்டியனின் என்ற ஊக்கமருந்தை பயன்படுத்தியது பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளதால் தேசிய ஊக்கமருந்து தடுப்பு முகமையின் ஒழுங்கு நடவடிக்கை குழுவால் 10 ஆண்டுகள் தடை செய்யப்பட்டுள்ளார். இவர் கடந்த 2019 தோஹா ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இது தவிர மேலும் சில வீரர் வீராங்கனைகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தடகள வீராங்கனையான ஸ்வப்னா பர்மன் தடை செய்யப்பட்ட ஊக்கமருந்தை பயன்படுத்தியதாக கண்டறியப்பட்டு தேசிய ஊக்கமருந்து தடுப்பு முகமையால் தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இவர் 2018 ஜகார்த்தா ஆசிய போட்டிகளில் தங்கம் வென்றவர். வீராங்கனை MV ஜில்னா மெபன்டர்மின் ஊக்கமருந்து பரிசோதனையில் சிக்கியதால் 2வது முறையாக தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ஹாக்கி வீரர் மயங்க் ஷர்மா 4 ஆண்டுகளுக்கும் 19 வயது ஓட்டப்பந்தய வீராங்கனை சஞ்சனா சிங் 5 ஆண்டுகளுக்கும் தடை செய்யப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இந்தியாவும் ஜப்பானும் இணைந்து செயல்பட உறுதிபூண்டுள்ளன. பிரிக்ஸ் நாடுகளின் தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் மாநாடு இன்று புனேயில் தொடங்க உள்ளது. தேசிய தேர்வு முகமை நடத்தும்

தேர்வு விடைகளை சரிபார்க்கும் நடைமுறைகள் மாணவர்களுக்கு நியாயமான தீர்வை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா சமீபத்தில் விதித்துள்ள புதிய பொருளாதார தடைகள் பொருளாதார பயங்கரவாதம் என்று ஈரான் கண்டித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

7:25 35 FM ரெயின்போ 103 கோவையில் வணக்கம் கைமுத்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டுட்ருக்கோம். இன்னைக்கான வெதர் சென்னை மெட்ரோல வந்திருக்கக்கூடிய வானிலை அறிவிப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அங்க கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 26°C, ஈரோட்டில் 36, திருப்பூரில் 26, சேலத்தில் 34°C, சென்னையில் 30°C, கேரளா பாலக்காடுடைய பகுதிகளில் 27°C, ஊட்டி கூடலூர் நீலகிரிஸ் இந்த பகுதிகள் எல்லாமே வந்து அதிகபட்சமாக 18°C வெப்பநிலை பதிவாகக்கூடும் சொல்லி அறிவிச்சிருக்கு.

ஏழாவது மனிதன் படத்துக்காக கே ஜே யேசுதாஸ் பாடியது, இசை எல் வைத்தியநாதன். நேயர்களின் நினைவூட்டலுக்காக இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இளம் நிகழ்ச்சியில் இவரை சந்திப்போம். கல்வியாளர் முனைவர் ஷர்மிளா ராம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் BWF உலக சாம்பியன்ஷிப் 2026 தினசரி கண்ணோட்டம் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: இதுவரை BWF உலக சாம்பியன்ஷிப் 2026 தினசரி கண்ணோட்டம் டெல்லியிலிருந்து அஞ்சலானதை கேட்டீர்கள். டைம் 7:40 எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் வணக்கம். கைமத்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டுட்டு இருக்கோம்.
1: இன்று
2: உலக மூத்த குடிமக்கள் தினம். உலக சுகாதார அமைப்பின் அறிக்கையின்படி 2030 60 வயது மற்றும் அதற்கும் மேற்பட்ட மக்கள் தொகை 1.4 பில்லியனாக இருக்கும் என்கிறது. இவ்வாறான மூத்த குடிமக்களின் உடல் மற்றும் மனநலனை பாதுகாக்கும் வகையிலும் அவர்களின் பிரச்சினைகளை புரிந்து கொண்டு உறுதுணையாக இருக்கவும் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 21 உலக மூத்த குடிமக்கள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. மேலும் இளம் தலைமுறையினருக்கு வழிகாட்டி சமூகத்தில் மூத்த குடிமக்கள் ஆற்றி வரும் விலைமதிப்பற்ற பங்கை உலகெங்கிலும் கொண்டு சேர்த்து அதனை அங்கீகரிப்பதும் இந்நாளின் நோக்கமாகும். இந்த மூத்த குடிமக்கள் தினத்தில் நம் வீட்டு பெரியவர்களை அன்போடும் மரியாதையோடும் அரவணைத்து செல்வோம்.
1: இன்று
2: பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களை நினைவு கூர்ந்து அஞ்சலி செலுத்துவதற்கான சர்வதேச தினம். உலகெங்கிலும் பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் அவர்களின் உடல் உளவியல் சமூக மற்றும் பொருளாதார சூழலுக்கு ஆதரவு அளித்து அவர்களை அதிர்ச்சியிலிருந்து மீட்டு எடுப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் உயிரிழந்தவர்களுக்கு மரியாதை செய்யும் விதமாகவும் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 21 பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களை நினைவு கூர்ந்து அஞ்சலி செலுத்துவதற்கான சர்வதேச தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த ஆண்டின் கருப்பொருள் நினைவின் மூலம் குணமடைதல் என்பதாகும்.

0: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
1: நாம் இயற்கை சுற்றுலா செல்லும் போது இயற்கையை ரசிப்பவர்கள் மட்டுமல்ல, அதன் பாதி காவலர்களாகவும் இருக்க வேண்டும். மலை, காடு, அருவி, கடற்கரை போன்ற இடங்களுக்கு செல்லும் பொழுது நாம் எடுத்து செல்லும் பொருட்களில் ஒன்றை கூட அங்கே விட்டு செல்லாமல் திரும்ப கொண்டு வர வேண்டும். பிளாஸ்டிக் உணவு கழிவுகள் போன்றவற்றை கண்ட இடத்தில் போடக்கூடாது. முடிந்தவரை பிளாஸ்டிக் பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும். மரக்கிளைகளை முறிக்கவோ பூக்கள் மற்றும் செடிகளை பறிக்கவோ கூடாது. வனப்பகுதியில் விலங்குகளை பார்த்தால் அவற்றின் இயல்பான வாழ்க்கைக்கு இடையூறு செய்யாமல் இருக்க வேண்டும். நாம் இயற்கையிடம் இருந்து ஒரு நல்ல நினைவை கொண்டு வருவோம், ஆனால் இயற்கைக்கு நம்மால் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வோம். நாம் சென்ற இடம் நாம் வந்தபோது இருந்ததை விட சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதே நாம் ஒவ்வொருவரின் கடமையாகும்.
0: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

சேரன் பாண்டியன் படத்துக்காக மனோஜ் சித்ரா பாடியது இசை சௌந்தர்யன். 7:49 எஃப்எம் ரெயின்போ 103.3 கோவையில் நம்ம கேட்டு வச்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.

பெரிய இடத்து பண்ணக்காரன் படத்துக்காக கே ஜே யேசுதாஸ் கே சித்ரா பாடியது இசை இளையராஜா. 7:54 எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நம்ம கேட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இனி கேட்கலாம் சேவை செய்திகள். 236வது கலை கண்காட்சி கஸ்தூரி ஸ்ரீனிவாசன் அரங்கில் 19ஆம் தேதி தொடங்கி 23ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இன்று காலை 11:30 கோயம்புத்தூர் கொடிஷியா அரங்கில் கிளீன் எனர்ஜி 2026 நிகழ்வு நடைபெறவுள்ளது. பாரதிய வித்யாபவன் நடத்த

மற்றும் இசை நிகழ்வு அஜனூர் பாரதிய வித்யாபவன் அரங்கில் இன்று முதல் 23/8/2026 வரை நடைபெறவுள்ளது. கோவை மாவட்ட நிர்வாகம் மற்றும் கோவை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையம் நடத்தும் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் பொள்ளாச்சி மெயின் ரோடு ஈச்சனாரியில் அமைந்துள்ள ரத்னம் குளோபல் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் வரக்கூடிய 22ஆம் தேதி நாளை காலை 8 மணி முதல் மாலை 3 மணி வரை நடைபெற உள்ளது. சேவை செய்திகள் கேட்டீர்கள்.

ஜெயச்சந்திரன் பி சுசீலா பாடியது இசை இளையராஜா. 7:59 நொடி நாம் இதுவரைக்கும் கேட்டு வச்ச இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரைக்கும் உங்கள் கூட ஆர்ஜே சந்தீப். இன்னும் சில நொடிகளில் காலை 8 மணிக்கான செய்திச்சிருக்கும். அதனைத் தொடர்ந்து ரெயின்போ வைப்ஸ் வழங்குவதற்காக ஆர்ஜே தமிழரசி காத்துட்ருக்காங்க.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நாட்டின் எதிர்காலத்தை சிறந்த உள்கட்டமைப்புடன் உருவாக்கும் நோக்கில் அரசின் உயர் அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் உள்ள கடமை பாதை பல்வேறு வசதிகளுடன் மறுசீரமைக்கப்படும் என்று மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் மாநாடு இன்று புனேயில் தொடங்கவுள்ளது. தேசிய தேர்வு முகமை நடத்தும் தேர்வு விடைகளை சரிபார்க்கும் நடைமுறைகள் மாணவர்களுக்கு நியாயமான தீர்வை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஇஅதிமுகவின் 21 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிரான தகுதிநீக்க நடவடிக்கையை பேரவைத் தலைவர் கைவிட்டதில் எந்த தவறும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. ஈரப்பதம் மற்றும் மாறிவரும் வானிலை காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் H1N1 எனப்படும் பன்றிக் காய்ச்சல் மற்றும் பிற சுவாச தொற்றுகள் அதிகரித்து வருவதாக சுகாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மழைநீர் வடிகால் வாய்களில் தூர்வாரும் பணியை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு பெங்களூரு யஷ்வந்த்பூரில் இருந்து தருமபுரி, சேலம், ஈரோடு வழியாக திருவனந்தபுரத்திற்கு இன்று பிற்பகல் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்படுவதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே ரஹ்மானியாபுரத்தில் மர்ம காய்ச்சலுக்கு 3 பேர் உயிரிழந்ததை அடுத்து அப்பகுதியில் சுகாதாரத்துறையினர் முகாமிட்டு தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். தமிழகத்தின் ஒரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: மகிழ்ச்சியான காலை வணக்கம். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இது ரெயின்போ வைப்ஸ். இந்த நாள் மட்டுமல்ல, இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமையட்டும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோட நிகழ்ச்சியில் உங்ககூட நான் ஆர்ஜே தமிழரசு லட்சுமணன். இன்னைக்கான கேள்வி: இயற்கையான நிலநடுக்கங்கள் பூமியினுடைய எந்த அடுக்கில் ஏற்படுகின்றன? இயற்கையான நிலநடுக்கங்கள் பூமியின் எந்த அடுக்கில் ஏற்படுகின்றன? இதுக்கு உங்களுக்கு பதில் தெரியும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 9585801003 அப்படிங்கிற நம்பருக்கு.

அப்போ படத்துல அந்த பாடல் கேட்டோம். சுகிந்தர் சிங், அனுபமா, எஸ்பிபி சரண் பாடியிருந்தாங்க. பாட்டாசிரியர் வைரமுத்து. நாம வாழ்ற இந்த பூமி நமக்கு எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தாங்க தெரியும். ஆனா உண்மையாவே பூமியினுடைய அடிப்பகுதியில நிறைய இயக்கங்கள் தொடர்ந்து நடந்துட்டேதான் இருக்கு. இந்த இயக்கங்கள் தான் சில நேரங்கள்ல பூமியோட மேற்பரப்பை அதிர செய்து அதுதான் நிலநடுக்கம் அப்படின்னு சொல்றோம். பூமியோட மேற்பரப்பு ஒரே துண்டா இல்ல, அது பல பெரிய பாறை தட்டுகளால ஆனது. இது டெக்னாடிக் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த தட்டுகள் மெதுவா தொடர்ந்து நகர்ந்துட்டே இருக்கும். அப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு மோதும் போதோ, அதாவது விலகும் போதோ இல்ல உரசும் போதும் பூமிக்குள்ள அதிகமான அழுத்தம் ஏற்படுது. இந்த அழுத்தம் திடீர்னு வெளியேறும் போது உண்டாகிற அந்த அதிர்வு தான் நிலநடுக்கம்.

ஆசை ஆசையாய் படத்துல இருந்து மணி சர்மாவுடைய இசையமைப்புல மகாலட்சுமி ஐயர் ரஞ்சித் பாடி இந்த பாடல் கேட்டோம். பார்லா ஸ்ரீவைரமுத்து. தொடர்வது 8:15 ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல். அதனைத் தொடர்ந்து மீண்டும் ரெயின்போ வைப்ஸ் நிகழ்ச்சியில் இணையணும்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம கேட்டு இருக்கோம் இது ரெயின்போ வைப்ஸ். இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னா, இயற்கையான நிலநடுக்கங்கள் பூமியினுடைய எந்த அடுக்கில் ஏற்படுகின்றன அப்படின்னு தான் கேட்டிருந்தோம். சில நிலநடுக்கம் சின்னதாக வரும், நமக்கு தெரியாமல் கூட போகலாம். சில நடுக்கம் பெரிய அளவில் வரும் அப்படின்னா, இந்த நிலநடுக்கத்தை வந்து முன்கூட்டியே கணிக்க முடியுமா அப்படின்னா, இந்த இடத்துல இந்த நேரத்தில் நிலநடுக்கம் வரும்னு துல்லியமாக கணிக்க முடியாது. ஆனால் நிலநடுக்கம் ஏற்பட தொடங்கியதும் சில இடங்களில் ஏர்லி வார்னிங் சிஸ்டம் அப்படி அந்த அது மூலமாக அதிர்வுகள் வர்றதுக்கு முன்னாடி சில வினாடிகள் எச்சரிக்கை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த நிலநடுக்கம் ஏற்படும் போது நம்ம வந்து டிராப், கவர், ஹோல்ட் ஆன், இந்த மூன்று வார்த்தைகளை நினைவில் வச்சுக்கணும். அதாவது டிராப் அப்படிங்கிறது வந்து நிலநடுக்கம் வந்தா உடனடியாக கீழே குனிஞ்சு பாதுகாப்பாக உட்காருது. கவர் அப்படின்னா டேபிள், அந்த மாதிரி மேசை, இந்த மாதிரியான பொருட்கள் இருந்தது அப்படின்னா அதுக்கு கீழே போய் உட்கார்ந்து கழுத்து, தலை, இந்த இதை வந்து பத்திரமா பாதுகாக்கிறது. ஹோல்ட் ஆன் அப்படிங்கிறது வந்து பாதுகாப்பான பொருளை, அதாவது டேபிள்ல அந்த மாதிரியான பிடிச்சு பாதுகாப்பா அந்த அதிர்வு நிக்கிற வரைக்கும் உட்காரதான் நாம கேட்டுட்டு இருக்கோம் இது ரெயின்போ வைப்ஸ்.

மனசெல்லாம் படத்துல இருந்து இளையராஜனுடைய மியூசிக்ல ஸ்ரீனிவாஸ் சாதனா சிற்கம் பாடியிருந்தாங்க பார்ட் லாஸ்ட் வாலி. இன்னைக்கு ரெயின்போ வைப்ஸ்ல கேட்டிருந்த கேள்விக்கு பதில் சொன்ன நேயர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். பிரமிளா சென்னையில இருந்து, கணேஷ் திருமுக ஐயனார் முதுக்குடியில இருந்து, கோணமலை ஆனந்தன் பிரபு புலு ரமண முதலி புதூர்லேருந்து, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பூபதி ராஜேந்திரன் குடும்பத்தார், அதுக்கப்புறம் ரமண முதலி புதூர்லேருந்து சுதாகர் குஹன் நஞ்சுடாபுரம் கவுண்டபாளையம் லாவண்யா சங்கீதா தங்கவேல் சாவக்கட்டுப்பாளையம் மூக்கனூர் சண்முகநகர் சிவகுமார் குடும்பத்தார் புலுவப்பாளையம் ஆனந்தமுருகன் திருப்பூர் பாலா வீரதுரை அரியலூர் நங்கவல்லி ராஜாராம் அவினாஷி பிரபுதேவி ஸ்ரீசாய் மேனகா விஜயகுமார் மடத்துக்குளம் சிங்கநல்லூர்லேருந்து ஜெயலட்சுமி மனோகரன் குஹன் சிந்து கோத்தகிரி காந்திபுரம் ஜஸ்டின் திரவியம் திருப்பூர் தர்மராஜ் குடும்பத்தார் பட்டுக்கோட்டை ராபர்ட் எளமாறன் வசந்தி மணக்கடவு காத்தி கீதாஞ்சலி மதுக்கரை பெரியசாமி அல்லிநகரம் எஸ் மகாதேவன் தேவனூர் ஜோதிலட்சுமி சேரன் மாநகர் ராஜேஷ் ராஜேஸ்வரி கும்பகோணம் மனோகரன் இவங்க எல்லாருமே பதில் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் பதில் தெரியும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க.

பாய்ஸ் படத்துல ஏற முடியும் மியூசிக்ல பிளேஸ் வசந்தராதாஸ் பாடி இந்த பாடல் கேட்டும் பாடலா ஸ்டே பாவிஜய். நம்முடைய எஃப்எம் ரெயின்போ 103 ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் இன்று மாலை 6 மணிக்கு தலம் வலம் வழங்குகிறார் சௌமியா. இன்று திருமீயச்சூர் அருள்மிகு லலிதாம்பிகை சமேத மேகநாதன் திருக்கோவில். இன்னைக்கு ரெயின்போ வைப்ஸ்ல கேட்டிருந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காங்க யாரெல்லாம், சண்முக சுந்தரம் நாயபுரம் பகுதியிலிருந்து, கனக்கம்பாளையம் பாலசுப்ரமணியம் குடும்பத்தா, சுதீஷ் கோத்தகிரியிலிருந்து, கேசவன் நித்யா குள்ளாய்பாலத்திலிருந்து, பாண்டியநகர் சிவசங்கர், இந்திராணி, கஞ்சம்பட்டி சண்முகானந்தம், பிரேமாவள்ளியங்கிரி கருமத்தம்பட்டி, சண்முக சுந்தரம் ரமண முதலிப்புதூர்லேருந்து, அதேபோல ராமசாமி கஞ்சம்பட்டி பாரதி மகாலிங்கம் கள்ளிவலசு பகுதியிலிருந்து, அதேபோல யாருனா அவியன் இளங்கோவன் சாமி செட்டிப்பாளையம் பகுதியிலிருந்து, சுகம் ராஜா சின்னவதம்பச்சேரியிலிருந்து, யார் அப்படின்னா ஈஸ்வரி அவங்களுடைய குடும்பத்தாரும் பதில் சொல்லியிருக்காங்க, பரமசிவம் தர்ஷினி இவங்களும் பதில் சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் வந்து பதில் சொல்லியிருக்கீங்க. என்ன பதில் அப்படிங்கறத இந்த பாடலுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாமா?

0: வின்னர் படத்திலிருந்து யுவன் சங்கராஜனுடைய மியூசிக்ல திப்பு ஸ்ரீரஞ்சனி பாடிந்த பாடல் கேட்டோம். பாடலாஸ்ரீ பாவிஜய். ரெயின்போ வைப்ஸ்ல நம்ம ஒரு கேள்வி கேட்டோம். இயற்கையான நிலநடுக்கங்கள் பூமியினுடைய எந்த அடுக்கில் ஏற்படுகின்றன அப்படிங்கறது தான். நிலநடுக்கம் வரப்ப நம்ம வந்து லிப்ட் யூஸ் பண்ணக்கூடாது. அதே போல கண்ணாடி, ஜன்னல், அலமாரி இந்த மாதிரியான பொருட்கள் பக்கத்துல நிக்கிறது ரொம்பவே தடுக்கணும். அதே போல நம்ம வெளியில இருந்தோம் அப்படின்னா அந்த கரண்ட் கம்பிக்கு கீழேயோ இல்ல பெரிய பெரிய கட்டிடங்கள் இருந்தாலோ அங்கேயும் நம்ம வந்து நிக்க கூடாது. மெயினா நிலநடுக்கம் ஏற்படுற நேரத்துல பதட்டப்படாம நம்ம பாதுகாப்பா இருக்கணும். அந்த நேரத்துல நாம நடந்துக்கிற அந்த சரியான நடவடிக்கையும் தான் ரொம்பவே முக்கியம். நிலநடுக்கம் அப்படிங்கிறது இயற்கையோட ஒரு நிகழ்வு தான், அதை வந்து நாம தடுக்க முடியாது. ஆனா அது ஏற்பட்டா எப்படி பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கிறது மூலமா ஆபத்தை குறைக்க முடியும். என்னதான் அந்த கேள்விக்கு பதில் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிற காவலா இருக்கீங்க இல்லையா? இயற்கையான நிலநடுக்கங்கள் பூமியினுடைய எந்த அடுக்கில் ஏற்படுகின்றன அப்படிங்கிற கேள்விக்கு பதில் லித்தோஸ்பியர், அதாவது நிலக்கோளம். நிறைய பேர் வந்து ஆன்சர் பண்ணிருக்கீங்க, அதுவும் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. அவங்க எல்லாத்துக்குமே நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த கேள்வி மூலமா நிறைய விஷயங்கள், அதாவது நிலநடுக்கம் வந்தா என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, நிலநடுக்கம் எதனால உருவாகுது அப்படிங்கிற விஷயத்த நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா ரெயின்போ வைப்ஸ் மூலமா. நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் ஹோப் காலேஜ் பகுதியை சார்ந்த இளம்பெண் தொழில் முனைவோர் தீபா அவர்களுடைய அனுபவ கருத்துக்கள் இடம்பெறும். இன்று மாலை 5 சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல் கட்டிடக்கலை பேராசிரியர் மற்றும் சமூக ஆர்வலர் ரமேஷ் வர்மா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். பிற்பகல் 12 வசந்த் இல்லம் நிகழ்ச்சியில் இவரை சந்திப்போம். கல்வியாளர் முனைவர் ஷர்மிளா ராம் ஆனந்த் அவர்களுடன் நேர்முகம். நேரம் 8:50 எஃப்எம் ரெயின்போ 103 கோவை.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.

0: சைபால்
1: சைபால்
2: நம்பிக்கை இல்லைன்னா இந்த உலகத்தில் நாம் வந்து நடமாடவே முடியாது. அவநம்பிக்கையோடு இருந்துக்கிட்டு இருந்தா என்றைக்கும் அவஸ்தை தான். நாம் நம்புறது நடக்குதோ இல்லையோ அது வேற விஷயம், ஆனால் எதையும் நம்பி தான் நாம் அடி வைக்க வேண்டியிருக்கு. வேற ஒன்றும் வேணாம், ஒரு லாட்ரி சீட்டு வாங்குகிறோம், அது எங்கே நமக்கு விழப்போகுது அப்படிங்கிற அவநம்பிக்கையோடவா வாங்குகிறோம். முத பரிசு நமக்கு தான் அப்படிங்கிற நம்பிக்கை உள்ளூர இருக்கிறதுனால தான் அதை வாங்குகிறோம். இருந்தாலும் முடிவு வேறு மாதிரி ஆகிடுது, அதுக்காக மனசு சோர்ந்து போகிறதில்ல, அடுத்த மாதமும் சீட்டு வாங்குகிறோம். இந்த நம்பிக்கை தான் மனித வாழ்க்கைக்கு ஆதாரம். ஒரு கடையில் போய் டீ சாப்பிட்றீங்க, அந்த டீ நல்ல டீ தானா, அதில் விஷம் கலந்துருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் வந்துட்டுதுன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் அதை எப்படி நீங்கள் சாப்பிட முடியும், நம்பி தான் சாப்பிட்ணும். ரயில் ஒழுங்காக போய் சேருங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அதில் ஏறி உட்காடுறோம். லெட்டர் ஒழுங்காக போய் சேருங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் பெட்டியில் போடுறோம். சரி, நம்ம கதையெல்லாம் நம்மளோட இருக்கட்டும். மனித நம்பிக்கை வந்து எந்த அளவுக்கு உறுதியாகவும் அறிவுபூர்வமாகவும் இருக்கணுங்கிறதுக்கு அலெக்சாண்டர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை உதாரணமாக சொல்லலாம். இந்த உலகத்தையே ஜெயிக்கணும்னு புறப்பட்டார் அலெக்சாண்டர். ஒரு கட்டத்தில் அவர் சிட்னஸ் நதி கரைக்கு வந்து சேர்ந்தார். அந்த சமயத்தில் அவருக்கு கடுமையான நோய் வந்துட்டுது. அவர் கூடவே வந்திருந்த கிரேக்க வைத்தியர்கள் என்னென்னமோ முயற்சியெல்லாம் பண்ணி பார்த்தாங்க. இருந்தாலும் அலெக்சாண்டருக்கு வந்திருக்கிறது என்ன நோய்ங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு மட்டுமே அதிகமாக வரக்கூடிய ஒரு வினோதமான நோயாக இருந்தது அது. ஆனால் அவர் இருக்கிற இடம் எதிரியோட இடம், பாரசீக மன்னனோட ஆளுகைக்கு உட்பட்ட இடம். என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாரும் யோசனை பண்ணாங்க. பாரசீக மன்னனோட அரண்மனையில் இருக்கிற வைத்தியர் வந்தால் இந்த நோயை குணப்படுத்தி விடுவார் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் எதிரியோட நாட்டில் இருக்கிற வைத்தியரை கூப்பிட்டு எப்படி நம்பி வைத்தியம் பார்க்க சொல்கிறது அப்படின்னு சொல்லி எல்லோரும் தயங்கினாங்க. ஆனால் அலெக்சாண்டர் தயங்கலை, பரவாயில்ல அழைச்சிட்டு வாங்கன்னு விட்டார். உடனே அவரை போய் அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அவர் வந்தார், அலெக்சாண்டர் உடம்பை பரிசோதனை பண்ணி பார்த்தார். சரி, இதை வந்து குணப்படுத்தி போடலாம், பயப்பட வேண்டியதில்லை, ஆனால் இதுக்கு ஒரு மூலிகை ரசம் தயார் பண்ணி கொடுக்கணும், நான் போய் அதை தயார் பண்ணிட்டு ரெண்டு நாளில் திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போனார் அந்த வைத்தியர். அதே மாதிரி ரெண்டு நாளில் திரும்பி வந்தார் மூலிகை ரசத்தோடு. இதுக்கு இடையில் அலெக்சாண்டரோட தளபதிகளில் ஒருத்தர் ரகசியமாக ஒரு எச்சரிக்கை கடிதம் கொடுத்து அனுப்பியிருக்கிறான். அதை வாங்கி என்ன விஷயம்னு பார்த்தார். இப்போ உங்ககிட்ட வந்திருக்கிற எதிரி நாட்டு வைத்தியரை நம்பாதீங்கோ, அவன் கொண்டுகிட்டு வந்திருக்கிற மூலிகை ரசத்தில் விஷம் கலந்துருக்குது அப்படின்னு அதில் எழுதியிருக்கு. அதை பார்த்தார் அலெக்சாண்டர். இருந்தாலும் கொஞ்சம் கூட அலட்டிக்கலை, வைத்தியர் கொடுத்த மருந்தை வாங்கி கடகடன்னு குடிச்சுட்டார். குடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கடிதத்தில் இருந்த விஷயத்தை அந்த வைத்தியர்கிட்ட சொன்னார். வைத்தியர் தகச்சு போயிட்டார். தன் மேலே அலெக்சாண்டர் வச்சிருக்கிற நம்பிக்கையை பார்த்து அவருக்கு ரொம்ப வியப்பு. வைத்தியர் வந்து உண்மையிலேயே நல்ல மருந்து தான் கொண்டுகிட்டு வந்து கொடுத்துருக்கிறார், அதில் விஷம்லாம் எதுவும் கலக்கலை. அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் அந்த வைத்தியரை பார்த்து சொன்னாராம், நம்பிக்கைங்கிற அச்சாணியை ஆதாரமாக வச்சுக்கிட்டு தான் இந்த உலகம் சுற்றிக்கிட்டு இருக்குது. எனக்கு எதிரியாக இருந்தாலும் பாரசீக மன்னர் வந்து ரொம்ப பெரியவர், அப்பேற்பட்ட மன்னருடைய அரண்மனை வைத்தியர் தொழில் நேர்மை இல்லாதவராக இருக்க முடியாது, இருக்க மாட்டார். அப்படி இருந்தால் அவரை வந்து அரண்மனை வைத்தியராக வச்சிருக்கவே மாட்டாங்க அப்படின்னு நம்பினேன், என்னுடைய நம்பிக்கை வீண் போகலை அப்படின்னாராம். இதுதான் மானுட நம்பிக்கைங்கிறது. இந்த காலத்துலேயும் இது மாதிரி இந்த மானுட நம்பிக்கையை ரொம்பவும் சாமர்த்தியமாக கையாளுகிற கெட்டிக்காரங்க சில பேர் இருக்கிறாங்க. ஒரு இந்த காலத்து குரு, அவருக்கு ஒரு சிஷ்யன், குரு முன்னாடி அந்த சிஷ்யன் ரொம்ப பணிவான் நின்று, குருவே உங்கள் கையால் விஷத்தை கொடுத்தாலும் அதை வாங்கி மடமடன்னு குடிச்சிருவேன் அப்படின்னா, உன்னுடைய குரு பக்தியை மெச்சினேன் அப்படின்னார் குரு. அதுக்கு அந்த சிஷ்யன், அப்படி இல்லை குருவே, உங்ககிட்ட சிஷ்யனாக இருக்கிறத விட உங்கள் கையால் விஷத்தை வாங்கி குடிச்சு விடுறது ரொம்ப நல்லது, அதனால தான் அப்படி சொன்னேன்.
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
0: முகத்தில்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

காக்க படத்துல இருந்து ஹாரிஸ் ஜெயராஜனுடைய மியூசிக்ல கே கே சுஜித்ரா பாடி இந்த பாடல் கேட்டோம். இதுவரை நாம் இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி ரெயின்போ வைப்ஸ், உங்களோடு நான் ஆர்ஜே தமிழரசு லட்சுமணன். தொடர்வது செய்தி சுருக்க மாதிரியும் தொடர்ந்து இது உங்கள் சாய்ஸ். கோயம்புத்தூர் நேயர்கள் மட்டும் பங்கேற்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தொகுத்து வழங்க காத்திருக்காங்க ஆர்ஜே சந்தீப். நன்றி நேயர்களே.

அரசின் உயர் அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் உள்ள கடமை பாதை பல்வேறு வசதிகளுடன் மறுசீரமைக்கப்படும் என்று மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் மாநாடு இன்று புனேயில் தொடங்க உள்ளது. தேசிய தேர்வு முகமை நடத்தும் தேர்வு விடைகளை சரிபார்க்கும் நடைமுறைகள் மாணவர்களுக்கு நியாயமான தீர்வை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஇஅதிமுகவின் 21 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கையை பேரவைத் தலைவர் கைவிட்டதில் எந்த தவறும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. ஈரப்பதம் மற்றும் மாறிவரும் வானிலை காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் H1N1 எனப்படும் பன்றிக்காய்ச்சல் மற்றும் பிற சுவாச தொற்றுகள் அதிகரித்து வருவதாக சுகாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மழைநீர் வடிகால்வாய்களில் தூர்வாரும் பணியை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு பெங்களூரு யஷ்வந்த்பூரில் இருந்து தருமபுரி சேலம் ஈரோடு வழியாக திருவனந்தபுரத்திற்கு இன்று பிற்பகல் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்படுவதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே ரஹ்மானியாபுரத்தில் மர்ம காய்ச்சலுக்கு 3 பேர் உயிரிழந்ததை அடுத்து அப்பகுதியில் சுகாதாரத்துறையினர் முகாமிட்டு தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். உதகை அருகே மேலூர் அரைஹட்டி கிராமத்தில் குட்டியுடன் உலாவரும் யானை கூட்டத்தை வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம் அன்பினர்களே, எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நம்ம கேட்டு ரசிக்க போகிற இந்த நிகழ்ச்சி, இது உங்கள் சாய்ஸ். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா, அதனால் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்ட நேர்கள் பங்கு பெறலாம் இந்த நிகழ்ச்சியில். 2316 3 2 இல்லைனா 2317 4 6 2316 3 1 2 இல்லை 2317 4 6 அப்படிங்கிற நம்பர்ஸில் கால் பண்ணி கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்கள் மட்டுமே இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான புதிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
1: மாம்பழங்கிறது ஒரு வெப்ப மண்டல பழம். அதுக்கு வெயில் ரொம்ப முக்கியம். கோடை காலத்து வெயிலும் காத்தும் தான் அதோட குவாலிட்டியை கூட்டுது. சுடுகாத்து அடர்ந்த மரங்களுக்குள்ளே நுழையும் போது அதோட எஃபெக்ட் மாறுது.
0: ஒரே மரத்தில் 300க்கும் மேற்பட்ட மா ரகங்களை சாகுபடி செய்து சாதனை புரிந்துள்ள உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் உள்ள மல்லிகாபாத் பகுதியை சார்ந்த இந்தியாவின் மாம்பழ மனிதர் கலீம் உலா கான் அவர்கள் மற்றும் சமவெளியில் ஆப்பிள் சாகுபடியில் வெற்றி கண்ட ஆந்திர பிரதேச மாநிலத்தின் அனந்த்பூர் பகுதியை சார்ந்த வெற்றி விவசாயி ரமணா ரெட்டி ஆகியோர் கூறும் அனுபவ கருத்துக்கள் தமிழாக்கமாக இடம்பெறும். நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுவோம்.

0: எஃப்எம் இங்க எல்லாமே தூள்.
1: ஒன்பது மணி 9 நிமிஷம் எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நம்ம கிட்ட இருக்கோம் இந்த நிகழ்ச்சி. இது உங்கள் சாய்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்கள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய நேர்களை தொலைபேசி நிகழ்ச்சியாக. வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம் சார்.
1: வணக்கங்க.
2: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கீங்க. நீங்க யார் பேசுறீங்க?
2: நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேங்க.
1: பேர் சொல்லுங்க.
2: திருமூகில இருந்து சோமு கலைவாணி பேசுறேன்
1: சார். சரிங்க சோமு, என்ன பாட்டு கேட்கலாம் இன்னைக்கு?
2: வேற எதுவும் தேவையில்லை அந்த பாட்டு.
1: சரிங்க, உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு.
2: நன்றி சார்.

0: 9:14 நம்ம கேட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில், இது உங்கள் சாய்ஸ். நம்ம கிட்ட பேச காத்திருக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க.
1: அள்ளிக்கோண்டம் பார்த்து செல்வராஜ் மஞ்சளா பேசுறேன் சார். நல்லா இருக்குங்களே சார்?
0: சொல்லுங்க செல்வராஜ், என்ன பாட்டு கேட்கலாங்க
1: சார்? கூலி படத்துல இருந்து மோனிகா பாட்டு போடுங்க சார், எல்லா நேரத்துக்கும்

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஹலோ, வணக்கம். இது உங்கள் சாய்ஸ். யார் பேசுறீங்க? கணுவாயில் இருந்து சொல்லுங்க சத்யா, என்ன பாட்டு கேட்கலாங்க?
2: சரிங்க.

0: அடுத்த நேர் யார் இங்கிருந்து பேசுறாங்க? வணக்கம், இது உங்கள் சாய்ஸ் எஃப்எம் ரெயின்போ, யார் பேசுறீங்க?
1: செல்வி பேசுறேங்க.
0: செல்வி சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: எனக்கு யூத்ல இருந்து எதாவது பாட்டு போடுங்க சார்.
0: யூத் படத்துல இருந்து உங்களுக்கான பாட்டு வந்துட்டே இருக்கு.

0: KMCH இன் தவமணி தேவி அட்வான்ஸ்டு ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் August 1st முதல் September 30th வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
1: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்ட், நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
0: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH அவினாசி ரோட் கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418 8741.
2: நேர்லை இன்று மாலை 6 மணிக்கு தலம் வலம் நிகழ்ச்சியில் இன்று திருமியச்சூர் அருள்மிகு லலிதாம்பிகை சமேத மேகநாதன் திருக்கோவில் வழங்குகிறார் சௌமியா.

0: ஒன்பது மணி 33 நிமிஷம் எஃப்எம் ரெயின்போ 103 கோவையின். இது உங்கள் சாய்ஸ். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்,
1: ரமேஷ் பேசுறேன் சார்.
0: ரமேஷ், என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: வாழைப்படத்திலிருந்து தலை கோது இளங்காற்று.
0: சரிங்க,
1: தேதி சொல்லி.
0: சரிங்க.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று பிற்பகல் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
1: என்னென்ன இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணுறோங்கிறது போகிறோம். இதில் வந்து நம்ம கலரிங் ப்ராடக்ட்ஸோ வேற ஏதாவது கெமிக்கல்ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸோ எதுவுமே ஆட் பண்ணுறது கிடையாதுங்க.
0: கோயம்புத்தூர் ஹோப் காலேஜ் பகுதியை சார்ந்த இளம் பெண் தொழில் முனைவோர் தீபா அவர்களின் அனுபவ கருத்துக்கள். நிகழ்ச்சியினை கேட்க தவறாதீர்கள்.

0: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
1: வணக்கம். வி ஸ்டார்டட் நிழல். இது என்னன்னா ஒரு கியூஆர் பேஸ்டு ஸ்மார்ட் பப்ளிக் சேஃப்டி இனிஷியேட்டிவ். பப்ளிக் இஃப் தேர் பிளானிங் டு கிவ் வெரி குட் இன்ஃபர்மேஷன், உங்க ஐடென்டி ரிவீல் பண்ணுவேன் நீங்க போன் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா, அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷன், ஐ வில் கால் தெம் டு மை ஆபீஸ் அண்ட் ஐ வில் ரிவார்ட் தெம் அக்கார்டிங்லி. அவங்க கொடுக்கறது இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணிட்டு தே வாண்ட் டு ரிவீல் தேர் போன் நம்பர் அதை கொடுத்துலாம். யாருக்கு போன் நம்பர் கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா தே நீட் நாட் கிவ் எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு மீ. அவங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க தேவையில்லை. அவங்க அந்த தகவல் என்ன தகவல் போலீஸ்க்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்புறீங்களோ அது மட்டும் போலீஸ்க்கு தகவல் சொன்னா போதும். எனக்கு விஏ பார்ட் ஆஃப் திஸ் ஃபார் ஏ பெட்டர் அண்ட் சேஃபர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். தேங்க்யூ.
0: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.
2: பட்டா குஸ்தி டூ இந்த படத்துக்காக பாட்டு வந்துட்டு இருக்கு. 9:44 நிமிஷம். இது உங்கள் சாய்ஸ்.

0: இது உங்கள் சாய்ஸ் கேட்டுட்டு 9:47. வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் கஞ்சப்பள்ளி ஆர் சுப்பிரமணியன் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க சுப்பிரமணியன், என்ன பாட்டு வேணுங்க?
1: நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேங்க. என்ன பாட்டு வேணும்?
1: ஒரு புது பாட்டு நீங்க பார்த்து செலக்ட் பண்ணி போடுங்க சார். ரொம்ப நன்றிங்க சார்.
0: நன்றிங்க.

0: நெளிகிற கொடைகிற சரிகிற அலைகிற
1: ஒட்டி கொழையிற என சக்க புழியிற ஒரு பக்கம் நிறையிற பெறப்பட்டு கலையிற
0: நெளிகிற என குத்தி கொடையிற கொடி கொத்தா சரிகிற.

9:46 எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் இதுவரைக்கும் கேட்டு வச்ச இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா? ஸோ அதனால் கோவை மாவட்ட நேயர்கள் மட்டுமே பங்கு பெற்றீங்க. பங்கு பெற்ற நேயர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இன்னும் சில நொடிகளில் காலை 10 மணிக்கான செய்திச் சுருக்கம், அதனைத் தொடர்ந்து போவோமா ஊர்வோலம் வழங்குவதற்காக ஆஜே தமிழரசி. ஒலிக்கக்கூடிய பாடல் அதாகப்பட்டது மகாஜனங்களே.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நாட்டின் எதிர்காலத்தை சிறந்த உள்கட்டமைப்புடன் உருவாக்கும் நோக்கில் அரசின் உயர் அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ஒலிம்பிக் போட்டிகளுக்கான திறமையான வீரர்களை கண்டறியும் பணியை விரைவுபடுத்த வேண்டும் என்று இந்திய ஒலிம்பிக் சங்கத்தை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் உள்ள கடமை பாதை பல்வேறு வசதிகளுடன் மறுசீரமைக்கப்படும் என்று மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் 21 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக தகுதி நீக்க நடவடிக்கையை பேரவைத் தலைவர் கைவிட்டதில் எந்த தவறும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு தீவிரமாக முயற்சித்து வருவதால் தமிழக அரசு அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. ஈரப்பதம் மற்றும் மாறிவரும் வானிலை

காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் H1N1 எனப்படும் பன்றிக் காய்ச்சல் மற்றும் பிற சுவாச தொற்றுகள் அதிகரித்து வருவதாக சுகாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 84.95 அடியாக அதிகரித்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 10579 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. வங்கக்கடலில் காற்றின் வேகம் குறைந்ததால் தூத்துக்குடி மாவட்ட விசைப்படகு மீனவர்கள் 3 நாட்களுக்கு பிறகு கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளனர். உதகை அருகே மேலூர் அரைகட்டி கிராமத்தில் குட்டியுடன் உலாவரும் யானை கூட்டத்தை வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை. தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. வடக்கு ஹாலந்தில் உள்ள ஆம்ஸ்டர்டாம் நகரில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி 20:30 தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: மகிழ்ச்சியான காலை வணக்கம். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இது போவோமா ஊர்குளம். இன்னைக்கு நம்ம எங்க போக போறோம் அப்படின்னா, சத்தியமங்கலத்தில் இருக்கிற குன்றிமலை கிராமத்துக்கு தான் நாம இன்னைக்கு போக போறோம். இது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டத்துக்குள்ள இருக்கிற ஒரு அழகான மலை கிராமம். இங்க போகணும் அப்படின்னா சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாண்ட்ல மட்டும்தான் இந்த ஊருக்கு போறதுக்கு பஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல பஸ் பார்த்தீங்க அப்படின்னா, முதல் பஸ்ஸே இங்க பாத்தீங்க அப்படின்னா மத்தியானம் 1:30 தான் இருக்காமா. சரி, இப்போ சத்தியமங்கலம் போயிடலாமா? ஆனா சத்தியமங்கலத்தை இன்னைக்கு நான் சுத்தி பார்க்க முடியாது. உங்களை வந்து அடுத்த தடவை சத்தியமங்கலம் போகும்போது கூட்டிட்டு போறேன். இப்ப வாங்க போலாம், உங்க கூட டிராவல் பண்றதுக்காக ரெடியா இருக்கேன். நான் இங்க ஆர்ஜே தமிழரசி லட்சுமணன்.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் போயிட்டுருக்கோம். இது போவோமா ஊர்வலம் நிகழ்ச்சியில் குன்றி மலை ஏறிட்டுருக்கோம், ஏற போகிறோம். இப்போ நம்ம சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கோம். எஸ் வந்தாச்சு, சீட்டை பிடிங்க, சீட்டை பிடிங்க. சூப்பர், சீட்டை பிடிச்சாச்சு, ஒரு வழியாக உட்காந்துட்டோம். இந்த பஸ் பார்த்தீங்கன்னா பவானி மெயின் ரோட்லேருந்து கடம்பூர் மெயின் ரோட்டுக்கு திரும்புதுங்க. ஒரு செக் போஸ்ட் வருது பாருங்க. ஆமாம், நம்ம இப்போ ஃபாரஸ்ட்குள்ளே என்ட்ராக ஆரம்பிச்சிட்டோம். சூப்பராக இருக்குல்ல. போகிற வழியில் ஒரு டேம் கூட இருக்குது பாருங்கள், பெரும்பள்ளம் டேம் அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறாங்க. சூப்பராக இருக்குது, கிளைமேட் சில்லுன்னு இருக்குது. நீங்களும் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரோடு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே குறுகலாக இருக்குங்க, ரொம்பவே பயமாக கூட இருக்குது. ஏன்னா ஆப்போசிட்டில் ஏதாவது இந்த மாதிரியே ஒரு பஸ்ஸோ இல்லை டெம்போவோ இல்லை லாரியோ வந்துச்சுன்னா என்ன ஆகும்? அடடா, சொல்லி வாய் மூடல வந்துடுச்சுங்க. ஒரு லாரி ஆப்போசிட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா பஸ் அப்படியே ரிவர்ஸில் எடுக்கிறாங்க. பஸ் ரொம்பவே ஓரத்தில் போகுதுங்க, கீழே பாருங்கள், விழுந்தோம் அவ்வளோதான், அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸ். எப்படியோ பஸ் சேஃபாக போகுது. போகிற வழியில் ரெண்டு ஹேர்பின் பின்ஸ் இருக்குது. இந்த ஊர் வந்து கொஞ்சம் மேலே போகிற மாதிரி தான் இருக்குது. ஊட்டி, கொடைக்கானல் இந்த இடங்களை விட டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. மொத்தமா 20 கிலோமீட்டர் இருக்கும் இந்த ஃபாரஸ்ட் ரோடு. பாதி மலை ஏறிட்டோம்னு நினைக்கிறேன், ஏன்னா ரொம்பவே சில்லுன்னு இருக்கு. இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு பாருங்க. இதுதான் வந்து கடம்பூர் பஸ் ஸ்டாண்டாமா, நிறைய பேர் ஏறுறாங்க. இப்ப ஏறின எல்லாருமே குன்றி அந்த மலை அந்த கிராமத்துக்கு தான் போறாங்கன்னு நினைக்கிறேன். என்னடா புதுசா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நம்மள பாக்குறாங்க. அப்படியே அவங்க கிட்ட பேச்சு கொடுத்து அந்த ஊரை பத்தி விசாரிக்கலாம் வாங்க.

10 மணி 14 நிமிஷம் ஆயாச்சு. நாம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குன்றி மலை கிராமம், அங்கே தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். சூப்பராக இருக்குது, கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது. இப்போ பஸ்ஸில் நம்ம போகிறோம்னு சொன்னோம் இல்லையா, இந்த கடம்பூர் தாண்டி நம்ம போயிட்டுருக்கோம். குன்றி போகிற ரோட்டுக்கு பஸ் திரும்புது பாருங்கள். இங்கே நிறைய இடங்களில் வார்னிங் சைன்ஸ், அதாவது வார்னிங் போர்ட்ஸ்லாம் இருக்குது. எலிஃபென்ட் கிராசிங் ஜோன், அதுக்கப்புறம் அனிமல் கிராசிங் ஜோன், டைகர் கிராசிங் ஜோன், நிறைய போர்டு இருக்குது. இங்கே கொஞ்சம் த்ரில்லிங்காக தாங்க இருக்குது. போகிற வழியில் எங்கேயாவது யானையோ இல்லை புலியோ வந்துச்சு அப்படின்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு யோசனை கூட இருக்குங்க. இன்னுமே குறுகலான ஒரு இருக்கிற ஒரு ரோட்டுக்கு போகுது இந்த பஸ் திரும்புதுங்க. ஏற்கனவே ரொம்ப த்ரில்லிங்காக போகுது போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம கொஞ்சம் பயத்தோடு தான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பஸ்க்குள்ளே இருக்கிற ஒருத்தர் இன்னமும் பயப்படுத்துகிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோட்டில் இந்த ரோடு தான் வந்து இந்த வழியில் இருக்கிறதுலேயே ரொம்ப டேஞ்சரான ரோடாமாங்க. இது தான் வந்து டீப் ஃபாரஸ்ட் ரோடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கேருந்து 10 கிலோமீட்டரில் குன்றி அந்த ஊர் வந்து வந்துடும் சொல்கிறாங்க. இந்த ஊர்க்காரங்களே இந்த ரோட்ல வந்து தனியா வரமாட்டாங்களாம். நிறைய டர்னிங்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு வளைவுகள் நிறைஞ்ச ஒரு ரோடா இருக்கு. அதே போல மேடு பள்ளம் கூட நிறைய இருக்கு. இதனால எந்த இடத்துல யானை நிக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. அப்படியே பஸ் போயிட்டே இருக்குது. ஒரு மரம் பாருங்க ரோட்ல வந்து விழுந்திருக்குது. எல்லாமே வந்து எல்லாரும் பார்த்துட்டு இங்க ஒத்தை யானையா இல்ல கூட்டமா இருக்கிற யானையா அப்படின்னு சொல்லி கூட பாக்குறாங்க. கூட்டமா இருக்கிற யானையா இருந்தா பரவாயில்லையாமாங்க, ஒரு இந்த ஒத்தை யானையோ இல்ல குட்டியோடு இருக்கிற யானையோ வந்தாதான் ரொம்ப பயம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பயத்தை கிளப்பி விடுறாங்க. நாங்கெல்லாம் யாரு அப்படின்னு வெளியில காமிச்சுட்டாலும் உள்ளுக்குள்ள பயமா தாங்க இருக்கு. அப்படியே பஸ் போயிட்டு இருக்கு. வாங்க நம்மளும் போலாம்.

சும்மா ஊர்வலம் நிகழ்ச்சியெல்லாம் வாங்கினோம். அதாவது நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குன்றி மலை ஏரியாச்சுன்னு நினைக்கிறேன். எஸ் பஸ்ல போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொல்றாருங்க, இந்த ஊரை பத்தி கொஞ்சம் சொன்னாரு, இங்க முக்கியமா விவசாயம் தானாமா, ஆனா முதல்ல எல்லாம் விவசாயம் பண்ணா ஓரளவு எங்களுக்கு வருமானம் இருந்துச்சு, ஆனா இப்போ ரொம்பவே வந்து கம்மியா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆதங்கத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப எல்லாம் டிராக்டருக்கு கொடுக்குற காசும் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு வந்தாரு. வந்தாச்சுன்னு நினைக்கிற குன்றி கிராமம், இந்த ஊர் பாக்குறதுக்கு சமமான இடத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனா இது மலை மேல தாங்க இருக்கு. இதை சுத்தி ஒரு 10-20 கிலோமீட்டர் காட்டுக்குள்ள நடுவுல தான் இந்த ஊரே இருக்குங்க. இங்க நிறைய இடங்கள்ல டிராக்டர் உழவு ஓட்டுறத நம்ம வந்து பார்க்க முடியுது. இந்த பஸ் பாத்தீங்கன்னா இந்த மெயின் பஸ் ஸ்டாப்ல இருந்து மறுபடியும் 2 கிலோமீட்டர் மேல திரும்பி அதுக்கப்புறம் தான் இந்த பஸ் வந்து திரும்பி வருமாமா. நிறைய பேர் இறங்குறாங்க, நிறைய பேர் வந்து உள்ளே இருக்காங்க. இந்த பஸ்லயே நம்ம போயிட்டு எவ்வளவு கிலோமீட்டர் போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே வந்துடலாம் வாங்க. இங்க ஒரே ஒரு டவர் தாங்க இருக்கு. அதேவே பாக்குறதுக்கே இந்த சைட்லாம் பாக்குறதுக்கே பச்சை பசேல்னு ரொம்பவே கண்களுக்கு குளிர்ச்சியா இருக்கு. இந்த பஸ் திரும்பி நிக்கிற இடத்துல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் கூட இருக்குங்க. அந்த ஸ்கூல்ல இருக்கிறவங்க, அதாவது அங்க இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இந்த பஸ்ல ஏறுவாங்கன்னு நினைக்கிறது தான் கொஞ்ச நேரம்

0: வெயிட் பண்ணுது இந்த பஸ். இந்த பஸ் நின்ன பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுற்றி முற்றி நான் தொழாவிட்டுருக்கேன், ஒரு கடை கூட கிடையாது. நம்ம தொழாவிறத பார்த்து கண்டக்டரும் பார்த்துட்டாரு, இங்கெல்லாம் டீ கூட இல்லைம்மா, குண்டு அந்த மெயின் பஸ் ஸ்டாப்புக்கு போய் நம்ம வந்து டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டக்டரு சொல்லிட்டாரு. மறுபடியும் பஸ் திரும்பி அந்த மெயின் பஸ் ஸ்டாப்புக்கு வந்துருச்சு, வாங்க டீ சாப்பிட்லாம்.
1: KMCH இன் தவமணி தேவி அட்வான்ஸ்டு ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் August 1st முதல் September 30th வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
2: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்ட், நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
1: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH, அவினாசி ரோட், கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418 7411.

எஸ் குன்றிமலையில் நம்ம வந்து இப்ப மெயின் பஸ் ஸ்டாப்ல இருக்கோம். டீ கடையும் பார்த்துட்டோம், டீ குடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டீ சாப்பிட்டீங்களா எல்லாரும்? எஸ் கண்டக்டர் என்ன சொன்னாரு, இந்த ஊருக்கு வந்து இந்த ஒரே ஒரு பஸ் தான் இருக்காமாங்க, அப்போ அதை விட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவ்யமும் நான் கேட்டோம். அப்போ சொன்னாரு அங்க ஜீப் எல்லாம் நிக்குது பாத்தீங்களா, அந்த ஜீப்ல தான் போவாங்களாம். அதாவது பஸ் இல்லாத சமயத்துல ஜீப்ல தான் அந்த மக்கள் வந்து போறாங்க. இது வந்து ஒரு பாக்குறதுக்கே ஒரு சின்ன ஊரா தாங்க இருக்கு. ஒரு ஹனுமான் கோயில் கூட இருக்கு. ஆனா கோயில்னா நீங்க நினைக்கிற மாதிரி பெருசா காமௌண்ட் கட்டி அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஒரு பாறையில பண்ணி வச்சிருக்காங்க, செமையா இருந்தது. இன்னைக்கு ஒரு த்ரில்லிங்கான பயணமா இருக்கு இல்லையா உங்களுக்கும்? பயணங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்மளுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியை தரும் இல்லையா. நம்ம எங்கேயாவது புறப்பட்டு போறோம் அப்படின்னு சொன்னாவே ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம வந்து கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். அந்த மாதிரியான ஒரு சில இடங்கள்ல நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம வந்து குன்றிமலை அந்த கிராமத்துக்கு நம்ம போயிட்டு வந்தோம். அந்த அதாவது ஒரு த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்தது. வாங்க, அந்த நம்ம எந்த பஸ்ல வந்தோமோ அந்த பஸ்லயே போயிடலாம். ஏன்னா இந்த பஸ்ஸை விட்டா நமக்கு வேற பஸ் கிடையாது. வாங்க ஏறிடலாமா? இது வரைக்கும் உங்க கூட நான் ஆர்ஜே தமிழரசு லட்சுமணன். இன்னொரு ஒரு நாள் உங்களுக்கு வந்து இன்னொரு ஊருக்கு உங்களை எல்லாம் கூட்டிட்டு போறேன், ஓகேவா?

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்,
1: மாம்பழங்கிறது ஒரு வெப்பமண்டல பழம், அதுக்கு வெயில் ரொம்ப முக்கியம். கோடை காலத்து வெயிலும் காத்தும் தான் அதோட குவாலிட்டியை கூட்டுது. சுடுகாத்து அடர்ந்த மரங்களுக்குள்ள நுழையும் போது அதோட எஃபெக்ட் மாறுது.
0: ஒரே மரத்தில் 300க்கும் மேற்பட்ட மா ரகங்களை சாகுபடி செய்து சாதனை புரிந்துள்ள உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் உள்ள மல்லிகாபாத் பகுதியை சார்ந்த இந்தியாவின் மாம்பழ மனிதர் கலீம் உலா கான் அவர்கள் மற்றும் சமவெளியில் ஆப்பிள் சாகுபடியில் வெற்றி கண்ட ஆந்திர பிரதேச மாநிலத்தின் அனந்த்பூர் பகுதியை சார்ந்த வெற்றி விவசாயி ரமணா ரெட்டி ஆகியோர் கூறும் அனுபவ கருத்துக்கள் தமிழாக்கமாக இடம்பெறும். நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுவோம்.

0: நீர்லே இன்று மாலை 6 மணிக்கு பூச்செண்டு இதில் தலம் வலம் வழங்குகிறார் சௌமியா. இன்று திருமீயச்சூர் அருள்மிகு லலிதாம்பிகை சமேத மேகநாதன் திருக்கோவில் இடம்பெறும். நேரம் 10:30.
1: வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் ரெயின்போ எஃப்எம் 103 கோவையில் நாம் இணைந்து ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி கவிதையும் கானமும். திரை இசை கானங்களின் இடையே கவிதைகளையும் கேட்டு ரசிப்போமே. நிகழ்ச்சி தொகுப்பில் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ஷபீலா. ஒரு தேசத்தின் பலம் என்ன என்றால் குடும்பம்தானே. ஆம், இன்றைய கவிதைகளும் கானங்களும் குடும்பம் என்ற ஆணிவேரை அலங்கரிக்கப் போகிறது.

அன்பின் பிறப்பிடம், மகிழ்ச்சியின் இருப்பிடம், பாசத்தின் வளர்ப்பிடம், பக்குவத்தின் காப்பிடம் குடும்பம் மட்டுமே. நல்ல குடும்பம் என்பது கடவுள் நமக்காக பூமியில் ஏற்பாடு செய்திருக்கும் சொர்க்கம். மண்ணில் இறக்கப் போகிறோமே தவிர மீண்டும் ஒன்றாக யாரும் பிறக்கப் போவதில்லை. வாழும்போது பிரியாமல் சொந்த பந்தங்களோடு இருப்பதும் குடும்பத்தில் இருக்கும் ஓர் வரம்.

0: ஆனந்தமாக வாழ்க்கை வாழ ஆடம்பரம் தேவையில்லை. அன்பானவர்கள் நம்முடன் இருந்தாலே போதும். மிகப்பெரிய சொத்து எது என்றால், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கவலைப்படாதே, எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்லும் உறவுகள் கூடியிருக்கும் இடம்தான் குடும்பம்.
1: எங்க குடும்பத்தோடு வாழ்க்க ஏதோ பிறந்தோம் ஏதோ உலர்ந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கையா இல்லாம குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு. அந்த சந்தோஷம் ஊஞ்சல்ல ஆடி

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நாம் இணைந்து ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கவிதையும் கானமும். குடும்பம்தான் நம் உலகம். அன்பின் முதல் பாடம், சிரிப்பும் கண்ணீரும் பகிர்ந்து வாழ்க்கை அர்த்தம் தரும் சொந்தம். அம்மாவின் பாசம் தெய்வம், அப்பாவின் உழைப்பு கவசம், சகோதரனின் சிரிப்பு பலம். சண்டை வந்தாலும் ஒரு நிமிடம் கூட அன்பு மறையாது.

உறவுகள் தூரம் இருந்தாலும் உள்ளங்கள் மிக மிக அருகில்தான். அன்பால் இணைந்ததுதான் நம் குடும்பங்கள். அந்த குடும்பத்தில் இருக்கும் பந்தம் என்றும் பிரியாது. சிறு சிரிப்பில் மகிழ்ச்சி, சின்ன சண்டையில் கோபம் அன்பால் முடியும். இதுவே நம் குடும்ப பாசம். உலகம் மாறினாலும் உறவு மாறாத இடம் அன்பு மட்டும் நிலைக்கும் நம் குடும்பங்களில் மட்டும்தான். குடும்பம்தான் நம் உலகம். அன்பின் முதல் பாடம் சிரிப்பும் கண்ணீரும் பகிர்ந்து வாழ்க்கை அர்த்தம் தரும் சொந்தம்.

பல்வேறு தியாகங்களும் எதிர்பார்ப்புகளும் கொண்டதுதானே குடும்பம். குடும்பம் என்பது கொடுத்து மகிழ்வதே. அன்பை கொடுத்து, பாசத்தை கொடுத்து, பண்பை கொடுத்து, தைரியத்தை கொடுத்து இன்பமாய் வாழும் இடம்தானே குடும்பம். அனுதினமும் அன்பு பிறக்கும் இடம், சிந்தனையில் வேறுபட்ட போதிலும் ஒன்றுபட்டு வாழும் இடம். மகிழ்ச்சி என்பது தனக்கானது மட்டுமல்ல என்பதை உணர்த்தும் இடம். வெற்றி பெறுவது மட்டுமல்ல, விட்டுக் கொடுப்பதும் இன்பம் என்பதை கற்றுத்தரும் இடம். தனக்கு என்ற வார்த்தை மறந்து நமக்கு என்ற வார்த்தை பிறக்கும் இடம்தானே குடும்பம்.

இன்றைய கவிதையும் கானமும் நிகழ்ச்சியில் அன்பு, ஒற்றுமை, பரஸ்பர புரிதல், நல்ல ஒழுக்கம், விட்டு கொடுக்கும் மனப்பான்மை ஆகியவை நிறைந்த அமைப்பே குடும்பம். இந்த குடும்பத்தை பற்றிய கவிதைகளும் கானமும் இன்றைய நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்தோம். நன்றி நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று பிற்பகல் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
1: என்னென்ன இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணுறோங்கிறது போகிறோம். இதில் வந்து நம்ம கலரிங் ப்ராடக்ட்ஸோ வேற ஏதாவது கெமிக்கல்ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸோ எதுவுமே ஆட் பண்ணுறது கிடையாதுங்க.
0: கோயம்புத்தூர் ஹோப் காலேஜ் பகுதியை சார்ந்த இளம் பெண் தொழில் முனைவோர் தீபா அவர்களின் அனுபவ கருத்துக்கள். நிகழ்ச்சியினை கேட்க தவறாதீர்கள்.
2: தொடர்வது செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மனிதர்கள் பிறருக்கு சேவையாற்றுவதற்காக தங்களது வாழ்வை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சர் கல்யாண் சிங் அம்மாநிலத்தில் நல்லாட்சியை ஏற்படுத்த அயராது பாடுபட்டவர் என உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புகழாரம் சூட்டியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுலாத்துறை அமைச்சர்கள் மாநாடு ஜெய்ப்பூரில் இன்று தொடங்குகிறது. ஹிமாச்சல் பிரதேச சட்டப்பேரவையில் மழைக்கால கூட்டத்தொடர் ஷிம்லாவில் இன்று தொடங்குகிறது. இந்த கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 3 வரை நடைபெறும். ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று முதலமைச்சர் திரு விஜயை சந்தித்து பேசினார். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றும் தற்காலிக ஓட்டுநர்களின் பணியை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று மதிமுக வலியுறுத்தியுள்ளது. மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு தீவிரமாக முயற்சித்து வருவதால் தமிழக அரசு அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் முக்கிய குடிநீர் மற்றும் பாசன ஆதாரமாக திகழும் மேட்டூர் அணை இன்று 93 ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 84.95 அடியாக அதிகரித்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 10,579 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. வரலட்சுமி விரதத்தை முன்னிட்டு தருமபுரி மலர்ச்சந்தையில் இன்று பூக்களின் விலை அதிகரித்துள்ளது. வங்கக்கடலில் காற்றின் வேகம் குறைந்ததால் தூத்துக்குடி மாவட்ட விசைப்படகு மீனவர்கள் 3 பிறகு கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றுள்ளனர். தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின்

ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திண்டுக்கல் கோவை அணியையும் சேப்பாக் திருச்சி அணியையும் இன்று எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: வணக்கம் அன்பினர்களே, எஃப்எம் ரெயின்போ 103 கோவில நம்ம கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி இன்றைய நிகரின்றையாக கலந்து கொண்டு தன்னுடைய விருப்பமான பாடல் தெரிவுகளை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இன்றைய நிகழ்ச்சியில் இணைவது யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க, வணக்கம், யார் பேசுறீங்க? வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: உங்களுக்கும் சார் வாழ்த்துக்கள் சார். எனக்கு நிகழ்ச்சிக்கு ஒழிப்பை கொடுத்துருக்கா, எங்களுக்கு வணக்கம், எங்களுக்கும் நன்றி சார்.
0: சரிங்க சண்முகசுந்தரம், சொல்லுங்க உங்களை பத்தி சொல்லுங்க. வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நாங்க வந்து கைத்தறி நெசவு பண்றோம் சார்.
0: சரிங்க,
1: கைத்தறி நெசவு பண்ணிட்டு இருக்கோங்க. காலையில இருந்து இந்த நிகழ்ச்சி தான் கேட்போங்க.
0: எவ்வளவு வருஷமா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: இன்னைக்கு
0: நிகழ்ச்சியில என்னென்ன பாடல்கள் எல்லாம் வந்து உங்களுடைய தெரிவாக சொல்ல போறீங்க?
1: இன்னைக்கு முதல் பாடல உதிரி பூக்கள்ல அழகிய கண்ணே, கண்ணத்தில் முத்தமிட்டால் ஒரு தெய்வம் தந்த பூவே, அது பேரனுக்காக. பொண்ணு ஊருக்கு புதுசு படத்துல சோலை குயிலே காலை கதிரே. அப்புறம் கிழக்கே போகும் ரயில் கோவில் மணி ஓசை கேட்டதாரோ.
0: சரிங்க.
1: அப்புறம் முள்ளும் மலரும் படத்துல அடி பெண்ணே அப்பாட்டுங்க. சட்டம் என் கையில் ஆழக்கடலில் தேடிய முத்து.
0: சரிங்க, ஓகே, உங்களுக்கு வாழ்த்துக்கள். மீண்டுமாக நீங்க விரும்பி கேட்ட பாடல்கள் அனைத்தும் ஒன்றின் பின்னாக கேட்டு ரசிக்கலாம். சரிங்களா?
1: சரி, நன்றி சார். நன்றி சார். நன்றி சார்.

0: 11:13 எஃப்எம் ரெயின்போ 103 கோவில இன்றைய நேயர் கேட்டிருக்கும் நேராக பங்குபெற்று தன்னுடைய விருப்பமான பாடத்தறிவுகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார் ரமண முதலிபுதூர்லேருந்து எஸ் சண்முக சுந்தரம்.
1: கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ, இங்கு வந்ததாரோ?
2: பாஞ்சாலி பாஞ்சாலி,
3: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ?

11:22 55 நாம இதுவரைக்கும் கேட்டு வச்ச இந்த நிகழ்ச்சி இன்றைய நேயர் இன்றைய நேராக பங்கு பெற்று தன்னுடைய விருப்பமான பாடல்தறிவுகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் ரமண முதலிப்புதூர்லேருந்து எஸ் சண்முக சுந்தரம். இதே மாதிரி நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய அலைபேசி எண் மற்றும் விருப்ப பாடல்களை சேர்த்து எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ கடிதம் வாயிலாகவோ தெரியப்படுத்துங்கள். 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். கன்னத்தில் முத்தமிட்டால் படுத்துக்காக வலிக்கக்கூடிய இந்த பாடலுக்கு இனிதை நிறைவு பெறுகிறது இன்றைய நேயர் நிகழ்ச்சி. இனி தொடர்ந்து ரெயின்போ கிளாசிக்ஸ்.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: மகிழ்ச்சியான முற்பகல் வணக்கம் நேயர்களே. எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இது ரெயின்போ கிளாசிக்ஸ். நினைவுகள் என்றும் பழமையாகாது, நேசித்த பாடல்கள் என்றும் மறக்கப்படாது. இசை என்பது வெறும் ஒலி அல்ல, அது நம் நினைவுகளோடு பயணிக்கும் ஒரு இனிய அனுபவம். காலங்கள் மாறினாலும் தலைமுறைகள் கடந்தாலும் நம் மனதில் என்றும் பசுமையாக இருக்கும் அந்த இனிமையான பழைய பாடல்களை மீண்டும் ரசிக்க அழைக்கும் நேரம் இது. உங்கள் நினைவுகளையும் இனிய உணர்வுகளையும் மீட்டெடுக்க வரும் ரெயின்போ கிளாசிக்ஸ். பழைய பாடல்களின் புற்காலத்தை புதிய நினைவுகளோடு சேர்ந்து ரசிப்போம். ரெயின்போ கிளாசிக் நிகழ்ச்சியில் உங்களோடு நான் ஆர்ஜி தமிழரசு லட்சுமணன்.

0: புலிகள் தொடர்ந்தே புதுமா நீங்கே பாரா
1: மந்திரகுமாரி திரைப்படத்திலிருந்து திருச்சி லோகநாதன் ஜிக்கி பாடி இந்த பாடல் கேட்டோம். பாடலாசிரியர் ஏ மருதகாசி.
2: கேஎம்சிஹெச்சின் தவமணி தேவி அட்வான்ஸ்டு ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு கேஎம்சிஹெச் நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 1 முதல் செப்டம்பர் 30 வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
3: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்டு, நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
2: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் கேஎம்சிஹெச் அவினாசி ரோட் கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418 8 7 4 1 1.

எஃப்எம் ரெண்டு 103 கோவையில் ரெயின்போ கிளாசிக்ஸ் தான் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். சில பாடல்கள் காதில் மட்டும் கேட்பதில்லை, மனதுக்குள்ளும் ஒரு மெல்லிய மாயத்தை ஏற்படுத்தி செல்கின்றன. இசையின் இனிமையும் குரலின் மென்மையும் வரிகளின் அழகும் ஒன்றாக கலந்தால் அந்த பாடல் ஒரு இசை அனுபவமாகவே மாறிவிடுகிறது.

அவன் பித்தனா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா பாடியிருந்த பாடல் கேட்டோம். ஆர் பார்த்த சாரதி சேமிப்பில் பாடலாசிரியர் கண்ணதாசன். நமது எஃப்எம் ரெயின்போ ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 கோயம்புத்தூரில் இன்று மாலை 6 மணிக்கு தலம் வலம் வழங்குகிறார் சௌமியா. இன்று திருமீயச்சூர் அருள்மிகு லலிதாம்பிகை சமேத மேகநாதன் திருக்கோவில் இடம்பெறும்.

அடுத்து ரெயின்போ கிளாசிக்கில் அடுத்து ஆனந்தம் ஆனந்தம் என்று மனதுக்குள் மகிழ்ச்சியை விதைக்கும் அழகான பாடல் இது. சந்தோஷம் என வாழ்க்கையின் இனிமையான தருணங்களை நினைவுபடுத்தும் இந்த பாடல் பழைய கால தமிழ் திரையசையின் மனத்தையும் மெல்லிசையின் இனிமையும் நமக்கு தருகிறது.

கடன் வாங்கி கல்யாணம் திரைப்படத்திலிருந்து ஏ எம் ராஜா பி லீலா பாடி இந்த பாடல் கேட்டோம். இசை ராஜேஸ்வர ராவ், பாடலாசிரியர் டி என் ராமையா தாஸ்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று பிற்பகல் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
1: என்னென்ன இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணுறோங்கிறது போகிறோம். இதில் வந்து நம்ம கலரிங் ப்ராடக்ட்ஸோ வேற ஏதாவது கெமிக்கல்ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸோ எதுவுமே ஆட் பண்ணுறது கிடையாதுங்க.
0: கோயம்புத்தூர் ஹோப் காலேஜ் பகுதியை சார்ந்த இளம் பெண் தொழில் முனைவோர் தீபா அவர்களின் அனுபவ கருத்துக்கள். நிகழ்ச்சியினை கேட்க தவறாதீர்கள்.

11:45 நாம கேட்டிருக்கோம் இது ரெயின்போ கிளாசிக்ஸ். இப்போ நம்ம கேட்க போற பாடல ஆரம்பித்தாலே நம்முடைய கால்கள் தாளம் போட தொடங்கிடும். கிராமிய மனமும் துள்ளலான இசையும் உற்சாகம் நிறைந்த வரிகளும் சேர்ந்து நம்மை அப்படியே இசைக்குள் இழுத்துச் செல்லும் ஒரு பாடல் இதோ உங்களுக்கு.

நான் கோலாலம்பூர் காட்டுக்குள்ளே கூறி கூடிக்க போனேன், அங்கு அலாபத்தம் போட்டுக்கிட்டு அக்கா மகளும் வந்தா. நான் கோலாலம்பூர் காட்டுக்குள்ளே கூறி கூடிக்க போனேன், அங்கு அலாபத்தம் போட்டுக்கிட்டு அக்கா மகளும் வந்தா. இந்த ஆளை கண்டதும் வேறிச்சா, அவன் அழக காட்டி முழிச்சா. அப்படி முறைச்சா இப்படி சிரிச்சேன், அப்புறம் நெளிச்சா நானும் கெளிச்சேன். அந்த அம்மா கண்ணு கும்மாளாகி ஐயா.

காத்தராயன் திரைப்படத்திலிருந்து ஜி ராமநாதனுடைய இசையமைப்பில் சந்திரபாபு ஜிக்கி பாடி இந்த பாடல் கேட்டோம். பாடலாசிரியர் தஞ்சை என் ராமையா தாஸ். இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் வெள்ளி மின்னல் கட்டிடக்கலை பேராசிரியர் மற்றும் சமூக ஆர்வலர் ரமேஷ் வர்மா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். ரெயின்போ கிளாசிக்ஸ்ல தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். சில பாடல்கள் காதலை சொல்ல வார்த்தைகளையே தேடுவதில்லை. ஒரு பார்வை போதும், ஒரு புன்னகை போதும், மனதில் இருக்கும் காதலை அழகாக சொல்லிவிடும். அப்படிப்பட்ட இனிமையான பாடல்களில் ஒன்று சபாஷ் மீனா திரைப்படத்திலிருந்து சித்திரம் பேசுதடி. காதல் உணர்வுகளை ஓவியம் போல நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தும் இந்த அழகான பாடலை நம்முடைய இந்த ரெயின்போ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சியில கேட்டு ரசிப்போம். இசை ரசிகர்களுடைய மனதில் என்றும் அழியாமல் நிற்கும் இந்த இனிய காலத்திற்குள் நம்மையும் அழைத்து போகும் இதோ சித்திரம் பேசுதடி.

சபாஷ் மீனா திரைப்படத்திலிருந்து டி ஜி லிங்கப்பாண்டிய இசையமைப்பில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய இந்த பாடல் கேட்டும் பாடலாசிரியர் கூமா பாலசுப்ரமணியம். காதலின் அழகையும் மனதை மயக்கும் இசையின் இனிமையையும் ஒரு சேர உணர்த்தும் ஒரு அற்புதமான பாடலை இப்போ நாம கேட்க போறோம். உத்தமபுத்திரன் திரைப்படத்தில் இடம்பெற்ற கேட்க கேட்க மனதை வசீகரிக்கும் யாரடி நீ மோகினி அப்படிங்கிற ஒரு பாடல். பழைய பாடல்களினுடைய தனிச்சிறப்பே இதுதான். காலம் கடந்தாலும் அந்த மெலடியும் வரிகளும் நம் மனதில் என்றும் புதிதாகவே ஒலித்துக் கொண்டிருக்கும்.

உத்தமபுத்திரன் திரைப்படத்திலிருந்து ஜி ராமநாதனுடைய இசையமைப்பில் டி எம் சவுந்தரராஜன், ஏ பி கமலா, ஜிக்கி ஜமுனாராணி பாடிய இந்த பாடல் கேட்டும் பாடலாசிரியர் கோமா பாலசுப்ரமணியம். இதுவரை நாம் இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி ரெயின்போ கிளாசிக் நிகழ்ச்சியில் உங்களோடு நான் ஆட்சி தமிழரசு லட்சுமணன். நேரம் 12 மணி.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவை.
1: வசந்த இல்லம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். இன்றைய வசந்த இல்லம் நிகழ்ச்சியில
2: இவரை சந்திப்போம்.
1: நேர்களே, கடந்த வார நிகழ்ச்சியின் தொடர்ச்சியா இன்னைக்கும் கல்வியாளர் ஷர்மிளா ராம் ஆனந்த் அவர்களுடைய நேர்முகத்தின் அடுத்த பகுதியை கேட்கலாமா? உடன் உரையாடுகிறார் சௌம்யா.
3: விருதுநகர்ல இப்படி இருந்தீங்க, ரொம்ப ஒரு கவலை இல்லாத லைஃப் இல்லையா?
4: ஆமா.

0: ஆனால் உங்களுக்கு பாருங்க, பேக்ரவுண்ட் இருந்திருக்கு. இப்போ அரசியல்ல இருந்த குடும்பம் உங்களோடது இல்லையா? தாத்தா வந்து அவ்வளோ ஆக்டிவ் அரசியல் இல்லைன்னாலும்
1: இல்ல, அவர் ஆக்டிவ் அரசியல்ல இருந்தா கூட அரசியல் இனி குடும்பத்துக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. என்னுடைய மனநிலையும் அப்படிதான் இருந்தது. பெருசா எங்க வீட்டுல சொல்லி வளர்த்தது என்னன்னா, நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம வீடு. இப்ப எனக்கு வந்து கார் ஓட்டணும்னு ஆசைனா, நான் ரெண்டு நாள் சாப்பிடாம இருந்து கார் டிரைவிங் கத்துக்கிட்டேன். கார் ஓட்ட விட்டாங்க, லைசன்ஸ் வாங்கணும், ஆனா தனியா எங்கேயும் விட மாட்டாங்க. சோ குழந்தையோட ஆசைக்காக எல்லா விஷயமும் கொடுத்தாங்க, ஆனா வெளியே வந்து, ஆனா சூழ்நிலையும் அங்க அப்படிதான் இருந்தது. அதனால அப்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அந்த ஷர்மிளாக்கும் இந்த ஷர்மிளாக்கும் பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னா, நான் பெருசா பேச மாட்டேன்.
0: பேசுறீங்க,
1: அதுதான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்ப சொல்றாங்க, நீ தான் இதெல்லாம் பேசுறியா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா வீட்டுல சொல்லி சொல்லி நம்ம வந்து வம்பு இல்லாம போய்க்கணும், அப்படி ஒரு சப்ரஷன்லயே இருந்தது. எங்க அம்மா மறைவுக்கு அப்புறமா என்னுடைய கணவர் ஐடென்டிஃபை பண்ணது, இவரோட டேலண்ட்டை வெளியே கொண்டுட்டு வந்தா மட்டும்தான் இது சரியா இருக்கும்னு சொல்லி அவருடைய புஷ் தான் நான் வந்து பாலிடிக்ஸ்க்கு வந்தது. ஸோ இப்போ வந்து என்னன்னு ஃபீல் பண்ணுறேன், அந்த பவர் இருந்தால் மட்டும்தான் அதை கரெக்ட் பண்ண முடியும். தெரியறவங்க அதை வந்து வெறுத்து ஒதுக்குறோம்.
0: கரெக்ட்.
1: அப்போ யார் அதை கரெக்ட் பண்ண முடியும்?
0: ஸோ உங்கள் படிப்பு முடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணீங்க?
1: படிப்பு முடிஞ்சோடனே படிச்சுட்டா மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி மேரேஜ் பண்ணி வச்சாச்சு.
0: வேலைக்கு போனோம்னு சொல்லலையா நீங்க?
1: சொன்னேன், கால் அதான் சொன்னேன் இல்லையா, ஃப்ராக்சர் ஆச்சு. ஸோ எனக்கு 1 இயர் டைம் இருந்தாலுமே என்னால் போகக்கூடிய சிச்சுவேஷன்ல அப்பாவை பொறுத்த வரைக்கும் மேரேஜ் முடிச்சிடணும் அப்படிங்கறது இருந்ததுனால மேரேஜ் முடிஞ்சது. ஸோ மேரேஜுக்கு அப்புறம் எனக்கு அடுத்தடுத்து வந்து 2 பசங்க, அதனால அது எதுவுமே யோசிக்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் எப்பயுமே வந்து எங்க ஃபேமிலியில ஒரு டாக்டர், எங்க தாத்தா, அவர் ஒரு வேர்டு சொல்லுவார். எனக்கு எப்பயுமே ஒரு இன்ட்யூஷன் வந்தா அதுல நான் ரொம்ப தீவிரமா போயிடுவேன். அப்ப அவர் சொன்னது வந்து என்னன்னா, நீ வந்து சைக்காலஜியை புரிஞ்சு நடந்துக்கிற எல்லார்ட்டையும், அதனால நீ நல்லா இருக்கமா அப்படிங்கிற வேர்டை வந்து ரெண்டு அடுத்தடுத்து பிறந்த குழந்தைங்க அந்த குழந்தைங்களோட சேட்டை இதை பார்த்துட்டு அவர் சொன்னார். ஸோ எனக்கு அது வந்து ஒரு கியூரியஸ் ஆச்சு, அது என்ன சைக்காலஜி என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு. அதுக்கப்புறம் எம்எஸ்சி சைக்காலஜி கரஸ்பாண்டன்ட்ல பண்ணீங்க. ஸோ அந்த ஜேர்னி அதை பண்ணும்போது நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அதை வந்து என் லைஃப்லேயும் அப்ளை பண்ணேன், பசங்க கிட்ட இதை சொல்றதை வச்சு அப்ளை பண்ணேன். அதில் ஒரு சில இடத்துல எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. என்னன்னா, நம்மளுடைய பாரதிய சிந்தனையோட அந்த இதுக்கும் இதுல கொடுத்துருக்க கண்டென்ட்டும் வேகா இருக்கு அப்படின்னு. ஸோ அப்புறம் நிறைய புக்ஸ், நம்மளுடைய ஏன்ஷியன் புக்ஸை எடுக்கும்போது அதுல இருந்து நிறைய கண்டென்ட் வந்து கிடைச்சது. ஸோ இந்த ஜேர்னி அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு.
0: சரி, இதுல நான் உங்ககிட்ட கேட்கணும், கல்யாணம் ஆகி எந்த ஊருக்கு வந்தீங்க?
1: கல்யாணம் ஆகி திருப்பூருக்கு.
0: எப்படி அப்படி அமைஞ்சது உங்களுக்கு?
1: இல்ல, அவர் வந்து திருப்பூர்,
0: அப்படியே அமைஞ்சிச்சு. நீங்க படிச்ச ஊருக்கே வர மாதிரி அமைஞ்சிச்சு.
1: கோயம்புத்தூர்ல திருப்பூர், அவங்க உடுமல்பேட் பேசிக்கலி, அவங்க பிசினஸ்க்காக திருப்பூர்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பூர்ல இருந்து
0: அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு பிசினஸ்?
1: அவர் வந்து சிவில் இன்ஜினியர். அவர் வந்து வில்லாசன் ப்ரோமோட்டர்ஸ் பண்ணிட்டு.
0: அது எந்த வருஷம் உங்களுக்கு கல்யாணம் ஆனது?
1: 2007.
0: ஓகே. அதுக்கப்புறம் குழந்தைங்க இப்ப என்ன பண்றாங்க அது சொல்லுங்க.
1: இப்போ பெரிய பையன் வந்து காலேஜ் இப்பதான் சேர்த்து விட்டுருக்கோம். ஓபி ஜிந்தால்ல வந்து
0: லா படிக்கிறானா?
1: இல்ல, எம்ஆர்க் இன்டெகிரேட்டட் கோர்ஸ்
0: ஹரியானால
1: சோனிபேட்ல. சோனிபேட்ல.
0: இன்னொரு பையன்
1: இப்ப 12th கரண்ட்ல.
0: ஓகே, ரைட். குழந்தைங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்க. சரி, அப்புறம் நீங்க வேலைக்கே போகல, எவ்வளவு வருஷம் போகாம உங்களோட நீங்க படிச்சதெல்லாம் வந்து வீணா போயிடுமே. ஆனா நீங்க எம்எஸ்சி படிச்சிருக்கீங்க சைக்காலஜி கரஸ்பாண்டன்ஸ்ல, பட் ஐடியல்லா தான் இருந்திருப்பீங்க ஆரம்பத்துல. என்ன குடும்பம், நமக்கு அந்த சேலஞ்சஸ் இருக்கும். ஒருத்தர் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா லேடிஸ்க்கு அந்த சேலஞ்சஸ் இருக்கும் இல்லையா, டக்குன்னு ஒரு இதுல போயிட முடியாது. அப்புறம் குழந்தைங்க, குழந்தைங்களோட வளர்ச்சி பார்க்கணும். அப்புறம் நம்ம ஃபேமிலிங்கிறது முன்னாடி வந்துருது. அப்புறம் நம்ம பர்சனலா நம்மளோட பாக்குறதெல்லாம் நம்ம விட்டுருவோம். கரியர் அதை பத்தி சிந்தனையே இல்லாம இருந்தது. இப்ப கரியருங்கிறத விட்டுடலாம். நமக்கு உங்களுக்கு ஃபேமிலிக்கு வந்து ஒரு ஒரு உங்களுக்கு வந்து மானிட்டரியா தேவைப்படலை, ஃபினான்ஷியலி வெல் செட்டில்டா இருந்தா அது தேவைப்படாது. ஸோ அது ரூல்ட் அவுட். அதர்வைஸ் கரியருங்கும் போது பெண்கள் படிச்சிருக்கிறதே வந்து நிறைவானது அப்படின்னு நினைக்கிற அந்த சமுதாயம் இருக்கு இல்லையா. படிச்ச பெண்ணு தான் அவளுக்கு என்ன கரியர் இருக்க முடியும்னு நினைக்கிற சமுதாயம் தான் இப்பவும் அப்படிதான் இருக்கு. ஆனா சில வீட்டுல என்ன பண்ணுவாங்க, நீ கொஞ்சம் ஒரு லெவலுக்கு வந்த அப்புறம் நீ ஏதோ பண்ணணும்னு நினைச்சு அதை பண்ணுன்னு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுவாங்க. அப்படிதான் இருந்தது உங்களுக்கு?
1: என்னோட இது எப்படின்னா, நான் படிச்சது எங்கேயுமே நான் வந்து வேஸ்ட் பண்ணல. ஸோ நான் இப்ப சொன்ன மாதிரி எனக்கு நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ் அது முடிச்சேன். இப்போ மேரேஜ் பண்ணி போன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எங்க மாமனாருக்கு நான் போய் ஒரு 1.5 மந்த்ஸ்லேயே அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கு, ஹார்ட் சர்ஜரி பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே போகும்போது என்னோட தேடல் எப்பயுமே எஜுகேஷன் வந்து எல்லாத்துலேயுமே கத்துக்கிற ஒரு குணம் எனக்கு இருந்தது. அப்போ டாக்டர் வந்து சொன்ன அந்த டயட்டிஷியன்ஸ் அந்த, அப்போ வீட்லேயே நான் என்ன பண்ணேன், நான் ஒரு டயட் சார்ட் போடுவேன், ஃபுட்டு கொடுக்கறது அந்த மாதிரி. இதில் என்னோட என்ன சொல்ல, நான் படித்தது வேஸ்ட் ஆகலை.

0: அப்படிங்கிற மாதிரியான. இதுக்கு வந்து நான் படித்த காலேஜ் வந்து ஒரு பெரிய ரூட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க ப்ரிப்பேர் பண்ணதே அப்படிதான். ஒரு பொண்ணு படிக்கிறது வந்து வெளியே போய் பொருளாதாரம் ஈட்டுறதுக்கு மட்டும் இல்லை, படிக்காத ஒரு பொண்ணு ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கும் படித்த ஒரு பொண்ணு ஒரு குடும்பத்தை கொண்டுட்டு வர்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும். அது என் மனசில் வந்து ரொம்ப தெளிவாக பதிஞ்சது. ஸோ அதுக்கு அதை வச்சு நான் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் ஹஸ்பண்டோடைய பிஸ்னஸ்லேயும் அக்கௌண்ட்ஸ் கொஞ்சம் பார்க்கறது, அந்த மாதிரி ஃபைலிங் பண்ணுறது, ஸோ அதிலெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நான் ஸ்ட்ராங்காக வச்சுருந்தது என்னென்னா, குழந்தைங்களுடைய பேசிக் வந்து அம்மா கூட இருக்கணும் அப்படின்னு எனக்கு, நாங்கள் வந்து சைல்டு டெவலப்மெண்ட்டும் அதில் படிச்சிருந்தோம். ஸோ அதில் வந்து நான் ஸ்ட்ராங்காக இருந்தேன். நான் வந்து குழந்தைங்க வந்து ஓரளவுக்கு அவங்க இண்டிபெண்ட்டாக ஆகிற வரைக்கும் நம்ம எங்கேயும் வெளியே போகக்கூடாது, அவங்க கூடயே அந்த ஜேர்னி இருக்கணும். பொதுவாக எனக்கு வந்து குழந்தைங்க கூட இருக்கிறது ரொம்ப பிடிக்கும், அதனால அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் என்ஜாய் பண்ணி தான் இருந்தேன். அது ஒரு பெரிய இதாக இல்லை.
1: நீங்கள் படித்த படிப்பு இப்படியெல்லாம் யூஸ் ஆச்சு உங்களுக்கு குடும்பத்துக்கு. அப்புறம் உங்க பயணத்தை இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன், உங்க பயணம்.
0: அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இப்ப ரெண்டு குழந்தைங்க, பெரிய தம்பி வந்து ஸ்கூலுக்கு போற ஸ்டேஜ் வந்தது.
1: திருப்பூர்ல தானே?
0: திருப்பூர்ல தான் நாங்க இருந்தோம். அப்ப ஸ்கூலுக்கு போற ஸ்டேஜ் வரும்பொழுது என்ன பண்ணோம்னா, கோயம்புத்தூருக்கு போலாம், அப்ப எங்க தேடல் படிப்பு எங்க நல்லா இருக்கு அப்படின்னு தேடிட்டே வரும்போது, கொஞ்சம் எனக்கு பொறுத்த வரைக்கும் புத்தக புழுவா இருக்கணுங்கிறத விட அந்த குழந்தைங்களுக்கு வந்து செய்முறை கல்விகள் நிறைய இருக்கணும் அப்படின்னு தெரியும்போது, கோயம்புத்தூர்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு நடுவில் இவருடைய பிசினஸ் வந்து கோயம்புத்தூர் வந்துட்டு போறது அப்படி இருக்கும். ஸோ கோயம்புத்தூருக்கு வந்து நாங்கள் ஷிஃப்ட் ஆகணும். அப்ப கோயம்புத்தூருக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்தியன் பப்ளிக் ஸ்கூல்ல தான் அட்மிஷன் போட்டோம். ஸோ அங்க போனாலுமே அந்த டீச்சிங் மெத்தடாலஜி இருந்தது. அப்புறம் பசங்களை இங்கே தேடும் போது அப்பதான் வந்து ஒன்னொன்னு நான் கத்துக்க ஆரம்பிச்சேன். நம்ம வந்து கூடுதலாக இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு அப்போருந்து என்னோட ரிசர்ச் ஒர்க் வந்து ஆரம்பிச்சது. ஸோ அப்போ சொன்ன மாதிரியே காக்னேட்டிவாக மட்டுமே வளர்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே கைகளுக்கான வேலை வேணும், நம்மளுடைய மனசுக்கான வேலை வேணும்னோன்னு அவங்கள கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் நிறையா சேரிட்டபிள் ஒர்க்கு, கோயிலில் வந்து கொஞ்சம் ஹெல்ப் சர்வீஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் என்னோட சேர்ந்து ஹெல்ப் பண்ண. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மிச்ச குழந்தைங்களுக்கும் இந்த குழந்தைங்களுக்குமான வித்தியாசம் பார்த்தேன். அப்போ அப்பார்ட்மெண்ட் லைஃப்ங்கிற போது நிறையா குழந்தைங்க வந்து அது கூட இன்வால்வ் ஆகிக்குவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னோட ஆசையாக இருந்தது, ஒரு பேஷனேட்டாக பண்ணிட்டு இருக்கோம். அப்போ தான் வந்து எம்எஸ்சி சைக்காலஜி பண்ண ஆரம்பித்தோம். ஸோ எம்எஸ்சி சைக்காலஜி எல்லாம் முடித்து பசங்க ஓரளவுக்கு செட்டில் ஆகும்போது எனக்கு வந்து ஒரு சின்ன, எங்கள் அம்மா தவறிட்டாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து ஒரு பெருசா ஒரு பிளாக் ஆகி நான் உட்காந்துட்டேன். ஏன்னா அம்மாங்கிறது வந்து எல்லாத்துக்குமே எந்த ஸ்டேஜ்லயுமே ஒரு பெரிய விஷயம். அப்ப அம்மா தவறினதுக்கு அப்புறம் என்ன பண்ண அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல தான் வந்து ஏதேதோ மாற்றங்கள் கொடுத்தா கூட போய் டேலி கத்துக்கிட்டேன். என்னுடைய கணவருடைய ஆபீஸோட இதை பார்க்கலாம். ஆனா அதுல வந்து செஞ்சேனே தவிர மிஷின் ஒர்க்காக தான் பண்ணேன். ஆனால் அதில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை. அப்போதான் வந்து என்னதான் உனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது என்னோட கணவர் தான் வந்து என்ன சொன்னாங்கன்னா, குழந்தைங்களோட இருக்கிறது பிடிக்கும், சரி நீ வந்து அது சம்மந்தமாக ஏதாவது பண்ணுறதுனா பண்ணுங்கும் போது நான் வந்து ஒரு ப்ரீ ஸ்கூல் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் மனசுக்குள்ளே இருந்தது. அதுக்கான வேலையும் ஒரு வருஷமாக நான் வீட்டிலேயே கூட ஒரு ஸ்டாஃப் வச்சுட்டு யோசிச்சு பார்த்தோம்னா இது எதுவுமே நிஜத்துல இல்ல. ஆனா ஒரு வருஷமா ஒரு டீச்சரை நான் என் கூட சேர்த்துக்கிட்டு ஒரு ஸ்கூல் நடத்தினா எப்படி எல்லாம் நடத்தணும், என்னெல்லாம் பண்ணணும்னு ஒரு ரூம், எங்க வீட்லயே ஒரு ரூமை மட்டும் ஒரு ஆபீஸா மாத்தி ஒரு சிஸ்டம் வச்சுட்டு இப்ப இன்னைக்கு என்ன நடக்குதோ இது அன்னைக்கு கற்பனையிலேயே
1: நடத்திட்டீங்க.
0: இதெல்லாம் கண்டிப்பா
1: இருந்தது இல்லையா?
0: இது எல்லாத்தையும் நாங்க ஷெட்யூல் பண்ணி எல்லாமே
1: செயல்முறைக்கு வரத்துக்கு தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. பட் உங்க மனசுல இந்த எல்லாமே நிறைவேற்ற முடிஞ்சதா? நான் இப்படிதான் நடத்தணும்னு நினைச்சேன், அந்த ஓரளவுக்கு நடத்திட்டு இருக்கேன். அதே மாதிரி
0: கண்டிப்பா இந்த பயணத்துல வந்து பாத்தீங்கன்னா, என் பையன் வந்து, பெரிய பையன் வந்து 5th முடிக்கிறான். அப்பதான் நான் போய் பிஎட் ரெகுலர் காலேஜ்ல
1: சேர்றேன்.
0: நமக்கு அப்ப வந்து பிரின்சிபல் அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம் எல்லாமே சொன்னா கூட எனக்கு எதுலையுமே சாட்டிஸ்ஃபை ஆகல. ஸோ நான் வந்து ஒரு பிஎட் டீச்சரை நான் க்வெஸ்சன் பண்ணணும்னா அவங்க கிட்ட என்ன எதிர்பார்ப்பு இருக்குங்கிறது எனக்கு முதல் தெரியணும் அப்படிங்கறதுனால நான் கரஸ்பாண்டா இருக்க விரும்பல. நான் வந்து ஒரு பிரின்சிபலா ஒரு டீச்சரா இருக்கணும்,
1: எஜுகேட்டரா
0: இருக்கணும் அப்படின்னு பிஎட் வந்து ரெகுலர்ல போய்
1: சேர்ந்துட்டேன்.
2: இவரை சந்திப்போம்.

0: இது உங்கள் அபிமான எஃப்எம் ரெயின்போ 103. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த இல்லம். வசந்த இல்லத்தில் இன்று கல்வியாளர் முனைவர் ஷர்மிளா ராம் ஆனந்த் அவங்களோட பேசிட்டு இருக்கோம். உடன் உரையாடி கொண்டிருக்கிறார் சௌமியா.
1: இந்த கல்வியாளர் ஷர்மிளா அப்படிங்கிறதுக்கு மேல இன்னொரு ஷர்மிளாவும் இருக்காங்களே, ஒரு பாலிட்டிஷியன் ஷர்மிளா இருக்காங்க இல்லையா, அரசியல்வாதி. அந்த பயணத்தை பத்தி சொல்லுங்களேன்.
2: அரசியல் அப்படின்னு வந்து யோசிச்சோம்னா, நம்ம என்னதான் வந்து ஒரு எஜுகேஷன் தான் ஒரு சேஞ்சஸ் கொண்டுட்டு வரணும்னாலும் விதவுட் பவர்ஸ் நம்ம வந்து அதை எதுவும் பண்ண முடியாது. அப்படிங்கும் போது எனக்கு வந்து ஒரு ஈர்ப்பு வந்தது வந்து மத்தியில இருக்க பாரதிய ஜனதா கட்சி மேல ஒரு ஈர்ப்பு வந்தது. அந்த சித்தாந்தம், அந்த கொள்கை,

0: படி அவங்க போகிறது மேலே ஒரு ஈர்ப்பு வந்தது. அதனால் ஒரு 2017 இருந்து நான் வந்து ஒரு அடிப்படை உறுப்பினராக இருந்தேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய இதை பார்த்துட்டு அவங்க மெதுவாக வந்து கல்வியாளர் பிரிவிலே கிடச்சதுனால தொடர்ந்து இப்போ பயணம் அதில் பண்ணிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து ஸ்டேட் செக்ரட்டரியாக எஜுகேஷன் விங்கில் இருக்கும். நிறையா கல்வியாளர்களை சந்திச்சு நம்ம அவங்களோட இதை எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஆர்டிஇ ஃபண்டு, இது வந்து எனக்கு வந்து ரொம்ப பெருமையா நினைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆர்டிஇ ஃபண்ட் வந்து இங்க கிடைக்கும், ஆமா, ரைட் டு எஜுகேஷன் ஃபண்ட் வந்து 3 வருஷமா வந்து இங்க கொடுக்காம இருந்தாங்க. சோ அந்த ஃபண்ட் வந்ததுக்கு அப்புறம் கூட இதுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து ரிலீஸ் பண்ணாம இருந்தாங்க. சோ அதுக்கு வந்து ஒரு பெரிய அளவுல வந்து நம்ம வந்து கவனம் ஈர்த்தோம். அதை பண்ணி ஒரு 1 வீக்லயே வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஇ ஃபண்ட் வந்து எல்லா ஸ்கூல்ஸ்க்குமே வந்து வாங்கி கொடுத்தோம். அது வந்து ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியான தருணமா சொல்லலாம்.
1: வெரி நைஸ். பாரா ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷனோட நீங்க இணைஞ்சிருக்கீங்க இல்லையா, அதுல என்ன பண்றீங்க சொல்லுங்களேன்.
0: பாரா ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு வாலண்டியரா தான் பண்ணோம். அவங்க வந்து பேரை வந்து மட்டும் மாத்திட்டோம், டிஃபரெண்ட்லி ஏபிள்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். ஆனா அவங்களுடைய திறமைகள் என்ன, அதை எப்படி நம்ம உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, அவங்க வேணா ஒரு ஜெராக்ஸ் கடையில இருப்பாங்க, இல்லைன்னா லெட்டு அந்த மாதிரி டெலிபோன் பூத்துல, இது மாதிரி அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பரிதாபமான ஒரு நிலையில தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த பாரா ஸ்போர்ட்ஸ் பார்த்தோம்னா அவங்கள வந்து ஒரு ஸ்டாரா பிளே, அவங்களே முடியாதவங்கன்னு சொல்றவங்கள அவங்கள விளையாடும் போது அவங்களுக்குள்ள ஒரு இது, அவங்கள ஒரு ஸ்டாரா வந்து கொண்டாடும் போது அது வந்து வேற மாதிரி, நிஜமாவே அதுதான் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுங்கிறத கொண்டுட்டு வரும் அப்படின்னு. ஸோ வாலண்டியரா நாங்க பண்ணிட்டு

0: பண்ணோம், அவங்க வந்து பேரை வந்து மட்டும் மாத்திட்டோம், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். ஆனா அவங்களுடைய திறமைகள் என்ன, அதை எப்படி நம்ம உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, அவங்க வேணா ஒரு ஜெராக்ஸ் கடையில இருப்பாங்க, இல்லைன்னா லெட்டு அந்த மாதிரி டெலிபோன் பூத்துல, இது மாதிரி அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பரிதாபமான ஒரு நிலையில தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த பேரா ஸ்போர்ட்ஸ் பார்த்தோம்னா அவங்கள வந்து ஒரு ஸ்டாரா பிளே, அவங்களே முடியாதவங்கன்னு சொல்றவங்கள அவங்கள விளையாடும் போது அவங்களுக்குள்ள ஒரு இது, அவங்கள ஒரு ஸ்டாரா வந்து கொண்டாடும் போது அது வந்து வேற மாதிரி, நிஜமாவே அதுதான் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுங்கிறத கொண்டுட்டு வரும் அப்படின்னு. ஸோ வாலண்டியரா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஃபர்ஸ்ட் மெடலே நமக்கு வந்து, உங்ககிட்ட கூட ஒரு கேள்வி, நமக்கு வந்து பேரா ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்த மெடல் உங்களுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் முதல்ல ஒரு திரும்பி பார்க்க வச்சு
1: அந்த மாரியப்பன் தங்கவேலு,
0: இந்த பேரை நீங்க மறக்கவே மாட்டீங்க இல்லையா. இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு உத்வேகத்தை கொடுத்தது அவர் தான். அவருடைய கதையில வந்து நீங்க பாத்தீங்கன்னா, அவர் இங்க இருந்து போறதுக்கான சப்போர்ட்டோ அது எதுவுமே இல்லாம இருந்தது. சோ நான் இப்ப இந்த அசோசியேஷன்ல இருந்தப்ப எனக்கு இங்க கோயம்புத்தூர் அசோசியேஷன் ஹெட்டா இருந்தவங்க இன்ஜினியர் சந்திரசேகர்னு சொல்லிட்டு, சோ அவங்க தான் வந்து அவரை வந்து எடுத்து அவங்கள வந்து ஃபுல்லுமே வந்து இங்கிருந்து அவர் அந்த கேம்ஸ்க்கு போறதுக்கான அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து எல்லா பயண செலவு அவங்களோட அவரோட டிராவல் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே பண்ணி அவங்களை அனுப்பி வச்சாங்க. ஸோ மெடலோட வரும்பொழுது கூட பார்த்தீங்கன்னா வருத்தமான ஒரு விஷயம், இங்கே ரிசீவ் பண்றது கூட யாரும் இல்லை. அதுக்கப்புறம் தான் வந்து கனிமொழி அம்மா வந்து அவங்களை வந்து ரிசீவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சு அப்போ மாதிரி ஒரு க்வெஸ்சன் ரைஸ் பண்ணாங்க. என்ன கேட்டாங்கன்னா, எல்லா ஸ்டேட்லையும் அங்கே இருக்கும்போதே அவங்களுக்கான ப்ரைஸு அவங்களுக்கான ஒர்க்கு எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா நான் தான் கோல்டு மெடல் எடுத்திருக்கேன், ஆனா நம்மளோட ஸ்டேட்ல இருந்து எந்த இதுவுமே இல்லைன்னு சொல்லும் போது அதுக்கப்புறம் தான் அதை கேட்டு அப்புறம் அவங்களுக்கு கொடுத்தோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன நாங்க முடிவு பண்ணோம்னா, ஸ்டேட்ல மட்டும் நம்ம ஒர்க் பண்றதை விட டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து இதை ஸ்ட்ராங்கா ஒர்க் பண்ணணும்னு சொல்லும் போது தான் நான் சொன்ன இன்ஜினியர் சந்திரசேகர் அவங்க வந்து ஸ்டேட்டுக்கு வந்து ஸ்டேட் பிரசிடென்ட் ஆனாங்க நெக்ஸ்ட். அப்போ அவங்க வந்து நீங்க இந்த கோயம்புத்தூர் எடுத்து பண்ணுங்கன்னு சொல்லும் போது அதுக்கப்புறம் வாலண்டியர்ல இருந்து இங்க கோயம்புத்தூர் எடுத்து பண்ணோம்.
2: இவரை சந்திப்போம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103. ஒலித்துக் கொண்டிருப்பது வசந்த இல்லம். வசந்த இல்லத்தில் இன்று இடம்பெற்றுள்ளார் கல்வியாளர் முனைவர் ஷர்மிளா ராம் ஆனந்த் அவர்கள்.
1: உங்க பையன் அஞ்சாம் கிளாஸ் படிக்கும் அஞ்சாம் கிளாஸ் போய் ஒரு நானும் சேர்றேன் காலேஜுக்கு, நான் காலேஜ் போறேன், நீ ஸ்கூல் போறியா, நான் காலேஜ் போறேன்.
2: அப்படிதான் நிஜமா எங்க வீட்டுல இருக்கும். காலையில வந்து பாத்தீங்கன்னா பரபரப்பா எல்லாரும் கட்டிட்டு சாப்பாடு கட்டி அவங்களுக்கு போற மாதிரி யோசிச்சு பாத்தீங்கன்னா அது வரைக்கும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். சோ அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு வெளி, அதாவது வீட்டுக்குள்ள இருந்து நம்ம செய்யும் போது எல்லாமே நம்மளுடைய கம்ஃபர்ட், ஹஸ்பண்டோட ஆபீஸ்ல தான் பண்ணும்போது நம்ம ஆபீஸ் போவோம் போல அதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனா இது டைம்க்கு நம்ம காலேஜுக்கு போகணும். அப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ல நம்மளை விட 10 வருஷம் சின்ன பொண்ணுங்க, அவங்களோட வேவ் லென்த், அவங்களோட மைண்ட் செட்.
1: ஆனா அது ஒரு நல்ல விஷயம் தெரியுமா, அவங்களோட நீங்க ஜெல் ஆகி படிச்சிருக்கீங்க பாருங்க, அவங்களும் உங்களோட ஜெல் ஆகி படிச்சிருக்காங்க. அவங்க ஈக்குவலா தான் நினைப்பாங்க, ஐயோ ஒரு சீனியர் நம்ம கிளாஸ்க்கு வந்திருக்காங்கன்னு நினைச்சிருக்க மாட்டாங்க இல்லையா.
2: ஃபர்ஸ்ட் போகும்போது எல்லாரும் வந்து பிரின்சிபலா பிரின்சிபலா அப்படின்னா இன்ட்ரடியூஸ் பண்ணதே அப்படிதான் பண்ணிட்டாங்க. ஸ்கூல் அப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம், பண்ணிட்டு பிரின்சிபலா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா அக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஜெல் ஆகிட்டாங்க. இப்போ வரைக்குமே அவங்க கூட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து போகுது. ஆனா ரொம்பவே நல்லா இருந்தது. ஏன் நம்மளுடைய ஒரு பெரிய ஜென்ரேஷன் நல்ல ஒரு ரேப்போ இருந்தது. நம்ம சேம் காலேஜ், நான் படிச்ச நான் யூஜி பண்ண அதே காலேஜுக்குள்ள இருக்கும்போது ஒரு மாற்றம் தான். என்னன்னா இன்னைக்கு இருக்க எல்லா குழந்தைங்களுக்குமே சொல்றது என்னன்னா, நம்ம மொபைல காலேஜ் லைஃப்ல கொஞ்சம் தள்ளி வச்சோம்னா அந்த சூழ்நிலையை என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இப்ப இருக்க குழந்தைங்க எதுவுமே என்ஜாய் பண்ணாம அதுக்குள்ளேயே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ எதுக்குமே இடம் இல்லை. அவங்க வந்து உள்ள இருந்தாலுமே சேர்ந்து இருந்தாலுமே

0: ஃபோன்னால தனித்தனியாக இருக்கிறாங்க.
1: சரி ஓகே. அப்புறம் தான் உங்களோட இப்படி இப்படி
0: ஆமா பிஎடும் முடிச்சேன், அடுத்து எம்எடியும் முடிச்சிட்டேன். ஸோ ஃபோர் இயர்ஸ் கண்டினியூஸ் ரெகுலர். ஆமா
1: இது ரெண்டு வருஷம் அது ரெண்டு வருஷம்
0: ஆமா
1: ரெகுலரா படிச்சிருக்கீங்க.
0: எல்லாமே ப்ராஜெக்ட் எல்லாமே நான் சொன்ன மாதிரி கோவிட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா மாமனார் தவறிட்டாரு, ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டலைஸ்டு, மாமியார ரூம்ல ஐசோலேட் வச்சு கொடுத்துட்டு இருக்கோம். இந்த சிச்சுவேஷன்ல கூட என்னுடைய பிஎட முடிச்சிடணும் நான், லாஸ்ட் ஃபைனல் வைவா வந்து எங்களுக்கு ஆன்லைன்ல. ஸோ எனக்கு இன்னுமே அது ஞாபகம் இருக்குது, அதை நான் ப்ரைடாகவும் நினைக்கிறேன். என்னோட ரெண்டு பசங்க இருக்காங்க, எங்க மாமியார் வந்து ஐசோலேட் ஆகி இருக்காங்க, அதே ஹாஸ்பிட்டல்ல ஹஸ்பண்ட் வந்து ஐசியூல இருக்காங்க. இந்த கோவிட் அவங்க அப்பாவை போய் பார்த்ததுனால அவருக்கு கோவிட் வந்துருச்சு. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல இந்த டைம் முடிச்சிட்டேன்னா இப்போ உனக்கு கிடைக்கும். ஆனா எங்க டீச்சர்ஸையும் நான் அந்த விதத்துல வந்து ப்ரொஃபஸர்ஸையும் நான் பாராட்டணும். ஒரு மணி நேரம் தானடா உனக்கு தெரியாததா பண்ணிருன்னு சொல்லும் போது கோபம் வந்தது. ஆனா கான்வெகேஷன் அப்ப அதே செட்டோட அதே பேட்சோட நமக்கு ஒரு இயர் லேக் ஆகாம முடிச்சோம். என்னோட பசங்க சாட்டை பிடிச்சிட்டு நின்னாங்க. நான் அந்த ஆன்லைன் கான்வெர்சேஷன் எனக்கு இன்னும் கண்ணு முன்னாடி இருக்குது, கண்ணுல இருந்து தண்ணி வந்துட்டே இருக்கு. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு மனநிலைமை. ஆனா நான் கிளாஸையும் பர்ஃபெக்டா எடுத்துட்டேன். ஸோ ஒரு விமனுக்கு வந்து எதுவுமே சேலஞ்ச் கிடையாது. ஸோ நம்ம வந்து அதை செய்ய முடியும். ஒரு மென்னால இவ்வளோ சரியான எடுத்துக்கணும், ஒரு மென்னால இவ்வளோ காம்ப்ளிகேஷனை வந்து ஹேண்டில் பண்ண முடியுமான்னா இயற்கையா நமக்கு இருக்குது. ஒன்னே ஒண்ணு நம்மளால பண்ணணுங்கிறத நம்புனா
1: அந்த என்டியூரன்ஸ் இருந்திருக்கு உங்களுக்கு. எல்லாத்தையும் எவ்வளவு வந்தாலும் தாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி தாங்கி முடிச்சு வந்துட்டீங்க, வெற்றிகரமா வந்தாச்சு, இன்னைக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லா. அதனாலதான் உங்களால ஸ்கூல்ல தைரியமா ரன் பண்ண முடியுது இல்லையா? ரைட்டு. சரி, இன்னும் இன்னும் என்னெல்லாம் உங்களுக்கு பிளான் இருக்கு இந்த மாதிரி ஸ்கூல் நமக்கு வந்து ரெகுலரா இருக்கிற கரிக்குலம்ல இல்லாம இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் இது அதை கொடுக்குறீங்க இல்லையா? அவங்க அப்புறம் போய் ஒரு நல்ல ஒரு எந்த ஸ்கூல்லையோ அவங்களுக்கு பிடிச்ச ஸ்கூல்ல சேர்ந்து அதை படிக்க தான் போறாங்க, அந்த முறைக்குள்ள வரதான் போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ட்ரெயின் பண்ணி நீங்க அனுப்புறீங்க. இப்ப எத்தனாவது கிளாஸ், ஏழாம் கிளாஸ் வரைக்கும் வச்சிருக்கீங்க?
0: இப்போ நம்ம வந்து சிபிஎஸ்இ மெத்தட் தான், நம்மளோட சிபிஎஸ்இ கரிக்குலம் தான். இப்ப வந்து பார்த்தா நம்ம நார்மலா ஸ்கூல்ல குழந்தைங்க படிக்கிற, நான் சொன்ன மாதிரி அந்த காக்னேட்டிவ் நம்ம பிரிச்சுக்கிட்ட மாதிரி காக்னேட்டிவ் அதுல என்ன இருக்கோ அதை படிக்க, ஆனா புரிஞ்சு படிக்கிறாங்க, லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி படிக்கிறாங்க. அப்படி படிக்கிறதுக்கு அவங்கள தயார் பண்ணிக்கிறோம். என்னோட பெரிய ஆம்பிஷன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது பெரிய விஷயம் தான். எனக்கு இந்த மழலையர் கல்வி அட்லீஸ்ட் இந்த 8 இயர்ஸ் வரைக்கும் நான் சொல்றது அந்த பீரியட் வந்து பாத்தீங்கன்னா 2 to 8, இது வந்து எல்லா இடத்துலயும் இந்த ஸ்கூல்ல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கறதா என்னோட.
1: வெரி நைஸ். நிறைய பிரான்சஸ்
0: பிரான்சஸ், ஏன்னா அந்த பேசிக் ஃபவுண்டேஷனை போட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து எங்க போனாலும் அன்னப்பறவை மாதிரி பிரிச்சு எடுத்துக்குவாங்க.
1: அதுதான் ஆரம்ப கல்வி அடிப்படையானது. அடிப்படை நல்லா இருந்தா எல்லாம் பின்னாடி நல்லா இருக்கும் இல்லையா? அதான் நீங்க வந்து நல்லபடியா கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. வெரி நைஸ். இந்த பள்ளிக்கூடம் நடத்துறதுல இது தவிர நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். நீங்க அரசியல்ல வேற ஈடுபட்டு இருக்கீங்க, அந்த ப்ரெஷர் உங்களுக்கு இருக்கும். நான் மும்முனை தாக்குதல் இல்லை, நாலு பக்கத்துல இருந்தும் தாக்குதல் எல்லாம் இருக்கும். ஒரு பள்ளியை வந்து சக்சஸ்ஃபுல்லா நடத்துறது இப்ப எவ்வளவு சேலஞ்ச் தெரியும். இப்ப நான் இதை வந்து நான் அப்பட்டமா சொல்லனாலும் மக்கள் புரிஞ்சுப்பாங்க, சொல்றதை வச்சுட்டு எப்படி அப்படிங்கறத நம்ம இப்ப நிறைய செய்திகள்லாம் கேள்விப்படுறோம். கல்வி வந்து முன்னாடி எப்படி இருந்து நீங்க படிக்கப்ப அப்ப எப்படி இருந்து இப்ப எப்படி இருக்கு?
0: கல்வி வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்கும் பொழுது ஆசிரியர்களை வந்து நம்புனாங்க. நம்ம பேரண்ட்ஸ் வந்து ஆசிரியர்களை நம்புனாங்க. அந்த நம்பிக்கை வந்து குழந்தைங்களுக்கு வந்து என்னவா இருந்துச்சு, மரியாதை கொடுத்தது. ஆனா இன்னைக்கு பேரண்ட்ஸ்க்கு வந்து நம்பிக்கைங்கிறது இல்ல. அந்த நம்பிக்கை இல்லாதது குழந்தைங்கிட்ட என்ன ஆகுது, டீச்சர்ஸ் கிட்ட மரியாதை இல்லாம இருக்கு. சோ இது வந்து பேரண்ட்ஸ் கிட்ட இருந்துதான் ஆரம்பிக்கணும். எப்படி நம்ம பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, நீங்க என்ன வேணா பண்ணுங்க, அவ நல்ல குழந்தையா வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு உறுதிமொழியை வந்து டீச்சர் கிட்ட மட்டும்தான் கொடுப்பாங்க. இப்ப அதுல அதாவது சில விஷயங்கள் தப்பா போறது அதெல்லாம் அடுத்த, ஆனா எல்லாருமே அப்படி இல்லை. நம்பிக்கையை இழக்க இழக்க என்ன ஆகும்னா சக மனிதர்கள் மேல இருக்கிற அந்த நம்பிக்கை இழந்தாச்சுன்னா நம்ம எதுக்கு மேலயுமே பற்று இல்லாம போயிடும். அதுதான் இன்னைக்கு அப்நார்மலிட்டிஸ்க்கு வந்து நிறைய ரீசன்ஸ்.
1: ரொம்ப கரெக்டா சொன்னீங்க.
2: நேர்களே, இதுவரை கல்வியாளர் முனைவர் ஷர்மிளா ராம் ஆனந்த் அவங்களோட பேசிட்டு இருந்தோம். இந்த நேர்முகத்தின் அடுத்த பகுதி வரும் வெள்ளிக்கிழமையன்று வசந்த இளம் நிகழ்ச்சியில் இவரை சந்திப்போம் பகுதியில் இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சி தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன், நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா.

0: KMCH இன் தவமணி தேவி அட்வான்ஸ்டு ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 1 முதல் செப்டம்பர் 30 வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
1: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்ட், நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
0: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH, அவினாசி ரோட், கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418 8741.
2: நமது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் ஹோப் காலேஜ் பகுதியை சார்ந்த இளம் பெண் தொழில் முனைவோர் தீபா அவர்களின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெற கேட்கலாம். 5:02 சித்திர செவ்வானம்

நிகழ்ச்சியில வெள்ளி மின்னல் கட்டிடக்கலை பேராசிரியர் மற்றும் சமூக ஆர்வலர் ரமேஷ் வர்மா அவர்களுடன் நேர்முகம். இன்று மாலை 6 மணிக்கு பூச்செண்டு நிகழ்ச்சியில் தலம் வலம் வழங்குகிறார் சௌமியா. இன்று திருமீயச்சூர் அருள்மிகு லலிதாம்பிகை சமேத மேகநாதன் திருக்கோவில் இடம்பெறும். இன்றிரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஒரே மாமரத்தில் 300க்கும் மேற்பட்ட மா ரகங்களை சாகுபடி செய்து சாதனை புரிந்துள்ள உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் உள்ள மலிகாபாத் பகுதியை சார்ந்த இந்தியாவின் மாம்பழ மனிதர் கலீம் உல்லா கான் அவர்கள் மற்றும் சமவெளியில் ஆப்பிள் சாகுபடியில் வெற்றி கண்ட ஆந்திர பிரதேச மாநிலத்தின் அனந்த்பூர் பகுதியை சார்ந்த வெற்றி விவசாயி ரமணா ரெட்டி ஆகியோர் கூறும் அனுபவ கருத்துக்கள் தமிழாக்கமாக இடம்பெறும். 9:15 மயிலிறகு மயில்வார் சம்பாரவை நட்சத்திர மயிலிறகில் இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் இசையமைப்பாளர் ஆர் சுதர்சனம் அவர்கள். எஃப்எம் ரெயின்போ கேளுங்க, இங்க எல்லாமே எப்பவுமே சமதுலுங்க.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியா தலைமையேற்று நடத்தவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டையொட்டி தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் கூட்டம் மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தலைமையில் புனேயில் தொடங்கியது. மேற்குவங்க மாநிலம் சென்றுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று சிலிகுரியில் வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். ஜம்மு ஸ்ரீநகர் இடையே உத்தம்பூர் வழியாக வந்தே பாரத் ரயில் இயக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஈரான் நாட்டை இணைக்கும் அனைத்து நீர்வழித் தடங்களையும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டியது அவசியம் என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஜெர்மனி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சஹஜா எமலப்பள்ளி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா தலைமையேற்று நடத்தவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டையொட்டி தொலைத்தொடர்பு அமைச்சர்களின் 12வது கூட்டம் மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்யா சிந்தியா தலைமையில் புனேயில் இன்று தொடங்கியது. உறுப்பு நாடுகளின் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர்கள் முக்கிய பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டுள்ளனர். தகவல் தொடர்பு, தொழில்நுட்பங்களை மேம்படுத்துதல், மின்னணு கட்டமைப்புகள் உள்ளிட்டவை குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளது. எழுச்சி மிக்க எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான புதிய கண்டுபிடிப்புகள், ஒத்துழைப்பு மற்றும் மாற்றம் என்பது இக்கூட்டத்தின் கருப்பொருளாகும். இதனிடையே பிரிக்ஸ் உச்சி மாநாட்டையொட்டி சுற்றுலாத்துறை அமைச்சர்களின் கூட்டம் இன்று ஜெய்ப்பூரில் 2 நாள் நடைபெறும் இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் சுற்றுலாத்துறை அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். நீடித்த மற்றும் நம்பிக்கை மிக்க சுற்றுலா கட்டமைப்பை ஏற்படுத்துவது, திறன் மேம்பாடு, தடையற்ற போக்குவரத்து வசதி, செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட தொழில்நுட்பங்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விஷயங்கள் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளன. பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே தொலைத்தொடர்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும், வளர்ந்து வரும் நாடுகளின் தொலைத்தொடர்பு கட்டமைப்பை மேம்படுத்துவது குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. இந்தியா தலைமையேற்று நடத்தவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டையொட்டி சுற்றுலாத்துறை அமைச்சர்களின் கூட்டம் ஜெய்ப்பூரில் சற்று முன் தொடங்கியது. பிரதமரின் ஆஷா திட்டத்தின் கீழ் விவசாயிகள் பயன்பெறுவதற்கான நிதி ஒதுக்கீடு ஒவ்வொரு ஆண்டும் அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். விவசாய விளைபொருட்களுக்கு நியாயமான விலை கிடைப்பதற்கான இத்திட்டத்திற்கு கடந்த 2

0: 2024 25ஆம் ஆண்டு 5400 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்ததாகவும் நடப்பு நிதியாண்டில் இது 7000 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். விவசாய விளைபொருட்களுக்கு நியாயமான விலை கிடைத்து நிலையான வருவாய் பெறுவதற்கு அனைத்து முயற்சிகளையும் மத்திய அரசு செய்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். 3 நாள் பயணமாக மேற்குவங்க மாநிலம் சென்றுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று சிலிகுரியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். இன்று பிற்பகல் கவாக்காளி மைதானத்தில் புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் தொடர்பான கண்காட்சியை அவர் தொடங்கி வைக்கிறார். மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி மற்றும் மாநில அமைச்சர்கள் இதில் கலந்து கொள்கிறார். குற்றவியல் நடைமுறை சட்டம் தொடர்பான விழிப்புணர்வை அனைத்து தரப்பினரிடமும் கொண்டு செல்லும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த கண்காட்சி இம்மாதம் 26ஆம் தேதி வரை நடைபெறும். பின்னர் மேற்குவங்க மாநில பிஜேபி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களையும் திரு அமித்ஷா இன்று மாலை சந்தித்து பேசவுள்ளார். ஜம்மு ஸ்ரீநகர் இடையே உதம்பூர் வழியாக 3வது வந்தே பாரத் ரயிலை இயக்குவதற்கான நடவடிக்கையை ரயில்வே துறை மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கிற்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் அவரது கோரிக்கையை ஏற்று 3வது வந்தே பாரத் ரயிலுக்கு ஒப்புதல் அளிக்க கூறியுள்ளார். வந்தே பாரத் ரயில் வசதி தங்களுக்கு கிடைத்துள்ளதற்கு உதம்பூர் மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இந்த ரயில் சேவையின் மூலம் அப்பகுதியின் பொருளாதார மேம்படும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். உதம்பூர் மக்களின் நீண்டகால கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் திரு ஜிதேந்திர சிங்கிற்கு எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். சிங்கப்பூர் உள்ளிட்ட ஆசிய நாடுகளுக்கிடையே பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். 4வது இந்தியா சிங்கப்பூர் அமைச்சர்கள் நிலையிலான பொருளாதார மற்றும் வர்த்தக சந்திப்பு நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் இந்தியாவின் வளர்ச்சி குறித்தும் விரைந்து வளர்ச்சி பெற்று வரும் பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்றும் முதலீட்டுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு தொழில்கள் மற்றும் வர்த்தகத்தை பெருக்குவதற்கான நடவடிக்கையை முனைப்புடன் மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். இக்கூட்டத்தையொட்டி திரு பியூஷ் கோயல் குளோபல் ஃபைனான்ஸ் அண்ட் டெக்னாலஜி நெட்வொர்க் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி திரு சொப்னேந்து மொஹந்தியை சந்தித்து முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்து விவாதித்தார். இந்தியா சிங்கப்பூர் இடையேயான நிதிசார் ஒத்துழைப்பு, தொழில்நுட்ப பகிர்வு, மின்னணு பொருளாதாரம் உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்தும் அவர் விவாதித்தார். இந்த கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், வர்த்தகம் மற்றும் தொழில்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா, சிங்கப்பூரின் வெளியுறவு மற்றும் வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு கன்ஷியோ உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் சுதந்திர தின உரை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நாடு முழுவதும் மத்திய அரசின் முத்ரா வங்கி கடனுதவி திட்டத்தின் கீழ் தொழில் தொடங்குவதற்கு கடனுதவி வழங்கப்பட்டு வருகிறது. தென்காசி மாவட்டத்தில் மத்திய அரசின் கடனுதவி பெற்று தொழில் தொடங்கி பயன்பெற்று வருவதாக பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: பாரத பிரதமர் மோடி ஐயா முத்ரா திட்டத்தின் கீழ் எனக்கு முத்ரா லோன் கடன் திட்டம் வந்து நல்லபடியாக அது கிடைச்சி பயன்படுத்தி நான் வேலை இல்லாத இளைஞராக இருந்ததுனால எனக்கு அந்த திட்டத்தின் மூலமா என்னுடைய வாழ்வு வந்து நல்லபடியாக மாறி இருக்கு. இதுக்கு வந்து நான் பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றினை தெரிஞ்சு கொள்கிறோம். இந்த திட்டத்தை எல்லாரும் தெரியாதவங்க தெரிஞ்சு இந்த திட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
3: பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்கள் முத்ரா திட்டத்தின் கீழ் ஃபர்ஸ்ட் 2 லட்சம் ரூபாய் கடன் பெற்று அந்த இதில் சிறு தொழில் செஞ்சு அடுத்து 5 லட்சம் வரைக்கும் ஐயா கொடுக்குறாங்க. எல்லாரும் பயன்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
0: ஈரான் நாட்டை இணைக்கும் அனைத்து நீர்வழி தடங்களையும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டியது அவசியமாகிறது என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். தனியார் வானொலிக்கு அவர் அளித்த பேட்டியில் ஈரான் மேலும் அணு ஆயுதங்கள் வாங்குவதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று தெரிவித்தார். ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கை சரியானது என்று தெரிவித்த திரு டிரம்ப், இந்த போர் சூழல் காரணமாக அமெரிக்க மக்கள் பெட்ரோலியப் பொருட்களின் விலை உயர்வை சந்தித்து வருவதாக கூறினார். ஈரானில் அணு

ஆயுத உற்பத்திக்கு ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் அந்நாட்டு ராணுவம் தனது வலிமையை முற்றிலும் இழந்துவிட்டதாகவும் அவர் கூறினார். ஏவுகணைகளையோ ட்ரோன்களையோ உற்பத்தி செய்ய முடியாத நிலையில் ஈரான் உள்ளதாகவும் அவர் கூறினார். ஈரானிடம் அணு ஆயுதங்கள் கிடைத்துவிட்டால் இஸ்ரேல் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்த அந்நாடு முற்படும் என்றும் திரு டிரம்ப் கூறினார். சவுதி அரேபியா, கத்தார், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், குவைத், பஹ்ரைன் ஆகிய நாடுகள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்த ஈரான் திட்டமிட்டுள்ளதாகவும் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். சோமாலியாவின் பண்ட்லன் கடற்கரை பகுதியில் கேமரூன் நாட்டைச் சேர்ந்த சரக்கு கப்பலை கடற்கொள்ளையர்கள் கடத்தியுள்ளனர். அதில் பயணம் செய்த 10 மாலுமிகளில் 6 பேர் இந்தியர்கள். லுபூஃப் என்ற பெயரிலான இந்த கப்பல் கடத்தப்பட்ட பின் நூகால் பகுதிக்கு கொள்ளையர்கள் கப்பலை கொண்டு சென்றுள்ளனர். இந்த கப்பலில் துருக்கி நாட்டின் ராணுவ பயிற்சிக்காக தளவாடங்கள் எடுத்துச் செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் தொலைத்தொடர்பு கருவிகள் மற்றும் செயற்கைக்கோளில் பயன்படுத்தும் கருவிகளும் கொண்டு செல்லப்பட்டுள்ளன. இதில் சென்ற மாலுமிகளில் 6 பேர் இந்தியர்கள், தலா ஒருவர் துருக்கி மற்றும் ஜார்ஜியாவைச் சேர்ந்தவர்கள், 2 பேர் செர்ஜியாவைச் சேர்ந்த பாதுகாப்பு காவலர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள கடலோரப் பகுதிகளில் இன்று அலையின் சீற்றம் கடுமையாக இருக்கக்கூடும் என்று தேசிய கடல்சார் தகவல் சேவை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. 1 முதல் 1.5 மீட்டர் உயரம் வரை எட்டக்கூடிய அலைகள் திருவனந்தபுரம், கொல்லம், ஆலப்புழா, எர்ணாகுளம், கோழிக்கோடு, கண்ணூர் மற்றும் காசர்கோட் பகுதிகளில் இந்த அலையின் சீற்றம் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியா மலப்பள்ளி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் கரோலினை வென்றார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் திண்டுக்கல் கோவை அணியையும் சேப்பாக் திருச்சி அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா தலைமையேற்று நடத்தவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டையொட்டி தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் கூட்டம் மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தலைமையில் புனேயில் இன்று தொடங்கியது. மேற்குவங்க மாநிலம் சென்றுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று சிலிகுரியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். ஜம்மு ஸ்ரீநகர் இடையே உத்தம்பூர் வழியாக வந்தே பாரத் ரயில் இயக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஈரான் நாட்டை இணைக்கும் அனைத்து நீர்வழித் தடங்களையும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டியது அவசியம் என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஜெர்மனி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா எமலப்பள்ளி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் நம்ம கேட்க போகிற பாட்டு கட்டா குஸ்தி திரைப்படத்தில் இருந்த சாண்ட்ரோல்டன், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சைந்தவி பாடியிருக்கும் பாடல், பாடலா ஸ்ரீர்ம தமிழ்.

0: நடக்கும்பா.
1: சீக்கிரம் தொடு திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டோம். டி மானுடைய இசையமைப்புல வருண் பரந்தாமன் அந்தோணிதாசன் பாடி இந்த பாடல் கேட்டோம். பாடலா ஸ்ரீமதன் கார்கி.

இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் வெள்ளி மின்னல் கட்டிடக்கலை பேராசிரியர் மற்றும் சமூக ஆர்வலர் ரமேஷ் வர்மா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இதுவரை நாம் இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி வசந்த இல்லம்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 இங்க எல்லாமே செம்மதோளு.
1: மகிழ்ச்சியான மதிய வணக்கம். எஃப்எம் ரெயின்போ 103 கோவில நாம கேட்டு ரசிக்க போறோம் இந்த லஞ்ச் டைம் கேம் ஷோ நிகழ்ச்சியில உங்க கூட நான் ஆர்ஜே தமிழரசு லக்ஷ்மணன். நீங்க எங்க கூட விளையாடணும்னா அழைத்து பேசலாம். 23 12 103 மற்றும் ஒரு 23 17 04 6 மற்றும் ஒரு 23 16 3 1 2 கோவைக்கு உண்டான முன்னிணிப்பின் 04 22 இந்த முன்னிணிப்பினையும் சேர்த்து அழைத்து உங்களுடைய விளையாட்டை நீங்க இங்க விளையாடலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டு நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன விளையாட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வார்த்தை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதாவது வார்த்தை அப்படிங்கும் பொழுது அதுல இருக்கிற எழுத்துக்களுக்கு நான் க்ளூ கொடுப்பேன், ஓகேங்களா? ஒவ்வொரு எழுத்துக்குமே நான் க்ளூ கொடுப்பேன், அந்த எழுத்துக்களை சேர்த்து ஒரு வார்த்தையா நீங்க வடிவமைச்சு தரணும். அதுக்கு விளையாடுறதுக்கு யார் ரெடியா இருக்கீங்க அப்படின்னு பாக்கலாம். எஸ், இப்போ வாட்ஸ்அப் நேயர்களுக்காக ஒரு வார்த்தை, சரிங்களா? கவனிச்சுக்கோங்க. முதல் எழுத்து பாடல், சரிங்களா? இது வந்து ஒருத்தருடைய பெயர், ஒருவருடைய பெயர். முதல் எழுத்து பாடல், பாடலை குறிக்கும். 2 3 2 2 3 இந்த எழுத்துக்களை சேர்த்தீங்க அப்படின்னா ஒரு அழகான பெண்ணை குறிக்கும். 2 3 இந்த எழுத்துக்களை சேர்த்தோம்னா ஒரு அழகான பெண்ணை குறிக்கும். 4வது எழுத்தையும் 5வது எழுத்தையும் சேர்த்தீங்கன்னா ஒரு வினா வார்த்தையை குறிக்கும். 4வது எழுத்தையும் 5வது எழுத்தையும் சேர்த்தால் ஒரு வினா வார்த்தையை குறிக்கும். 1 5 அதாவது ஒரு முதல் எழுத்தையும் 5வது எழுத்தையும் சேர்த்தீங்க அப்படின்னா உலகத்தை குறிக்கும் மற்றொரு பெயர். புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அதாவது ஒரு இது வந்து ஒருத்தருடைய பெயர், முதல் எழுத்து பாடலை குறிக்கும், 2 மற்றும் 3வது எழுத்தை சேர்த்தீங்கன்னா ஒரு அழகான பெண்.

குறிக்கும். நான்கு மற்றும் ஐந்தாவது எழுத்தை சேர்த்துனீங்கன்னா ஒரு வினா வார்த்தையை குறிக்கும். ஓகேங்களா? ஒன்று, அதாவது முதல் எழுத்தையும் ஐந்தாவது எழுத்தையும் சேர்த்தீங்கன்னா உலகத்தினுடைய மற்றொரு பெயர் கூட சொல்லலாம். நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அழைத்து பேசலாம். 23 12 103 மற்றும் ஒரு எண் 23 17 0 4 6. உங்களுக்கு இன்னொரு எண்ணம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு, 23 16 3 1 2. வாட்ஸ்அப்லேயும் சொல்லுங்க, 9 58 58 00 1 0 3 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எனக்கு. ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே, ஆனா இன்னும் யாரும் கண்டுபிடிக்கல.

0: ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம்ங்க.
1: நீ
0: யார் எங்கேருந்து பேசுறீங்க? யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: கீதா விளாங்குறிச்சியிலிருந்து பேசுறேன்.
0: கீதா விளாங்குறிச்சியிலிருந்து பேசுறீங்க, சூப்பர். பதில் தெரியுமா? நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு புரிஞ்சுதா? கேட்ட கேள்வி உங்களுக்கு புரிஞ்சுதா? கீதா புரிஞ்சுது. என்னங்க? வெரி குட், வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்து கீதா வந்து கண்டுபிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஒரு வார்த்தை, அதாவது அந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தத்தை, அந்த ஒவ்வொரு குறிப்பை சொல்லியிருக்கேன். ஒரு வார்த்தையில் எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னா அந்த எழுத்துக்களினுடைய அர்த்தத்தை நான் இந்த குறிப்பை சொல்கிறோம், அதுலேருந்து நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். கீதா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம விளையாட போகிறோம். அதாவது வாட்ஸ்அப் நேயர்களும் இணைஞ்சு பதில் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க அழைத்தும் பேசலாம். ஓகே, ஒரு பாடலுக்கு அப்புறமா தொடர்ந்து இணைந்திருப்போம். இது FM Rainbow 103 கோவையில் லஞ்ச் டைம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோவில இது லஞ்ச் டைம் கேம் ஷோ தான் விளையாண்டுருக்கோம். இப்ப யாரு என் கூட விளையாட போறாங்க அப்படின்னு பாத்திரலாம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், ஹேமலதா கள்ளக்குறிச்சியில இருந்துங்க மேம்.
1: விளையாடலாமாங்க?
2: சொல்லுங்க மேம்.
1: சொல்லலாம். ஓகே, ரெடியா இருங்க. இது வந்து அதாவது ஃபர்ஸ்ட் முதல் எழுத்தையும் இரண்டாவது எழுத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா பிடித்தால் பகை, இதை பிடித்தால் பகை உண்டாகும். ஓகேங்களா? அடுத்து நான்காவது எழுத்து, ஐந்தாவது எழுத்து, ஆறாவது எழுத்து, இந்த மூன்று எழுத்துக்களையும் சேர்க்கும் பொழுது திரையில் காணலாம். அதைய
2: திரையில் காணலாம். ஆமா.
1: அடுத்தது இரண்டாவது எழுத்து ஒரு உறுப்பு.
2: இரண்டாவது எழுத்து ஒரு உறுப்பு கை.
1: யோசனை பண்றீங்களோ?
2: படம் பிடித்தல்.
1: அதுவே திருப்பி போடுங்க. கரெக்ட் தான். சொல்லலாம்.
2: படம் பிடித்தல்
1: இல்ல
2: புகைப்படம் பிடித்தல்.
1: அவ்வளவுதான், புகைப்படம். வெரி குட், வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர். சூப்பரா கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா? வந்தாங்க, கேம்ல விளையாண்டாங்க, சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டு போயிருக்காங்க. எஸ், புகைப்படம் அப்படிங்கிறது தான் இந்த வார்த்தை. அடுத்த வார்த்தை நம்ம சொல்லிடலாம். முதல் எழுத்து இரண்டாவது எழுத்து, தவறு இல்லை, அதாவது தவறுக்கு ஆப்போசிட்னு வச்சுக்கோங்களேன், தவறினுடைய எதிர்ப்பதம். முதல் எழுத்தையும் இரண்டாவது எழுத்தையும் சேர்த்தீங்கன்னா தவறினுடைய எதிர்ப்பதம். அடுத்து முதல் எழுத்தையும் நான்காவது எழுத்தையும் சேர்த்தால் ஏமாற்றுதல். ஓகேங்களா? அடுத்தது முதல் எழுத்து, ஐந்தாவது எழுத்து, ஆறாவது எழுத்து, இதை சேர்த்தால் ஒரு பூமாலை. மறுபடியும் சொல்றோம், இது வந்து ஆறு எழுத்து ஒரு சொல். ஓகேங்களா? ஆறு எழுத்து கொண்ட ஒரு சொல், ஒரு வார்த்தை. முதல் எழுத்தையும் இரண்டாவது எழுத்தையும் சேர்க்கும் பொழுது தவறினுடைய எதிர்ப்பதம் நமக்கு கிடைக்கும். முதல் எழுத்தையும் நான்காவது எழுத்தையும் சேர்த்தீங்க அப்படின்னா ஏமாற்றுதல். முதல் எழுத்து, ஐந்தாவது எழுத்து, ஆறாவது எழுத்து, இதை சேர்க்கும் பொழுது ஒரு பூமாலை. கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்ல கால் பண்ணி சொல்லுங்க. 23 12 103 மற்றும் அறியான 23 17 0 46 மற்றும் இனி 23 16 3 1 2.
3: Music.

0: கிளம்பிட்டாங்க. வணக்கம், யார் எங்கிருந்து?
1: ஹலோ,
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
1: சௌந்தர்யா கோயம்புத்தூர்ல இருந்து.
0: சௌந்தர்யா கோயம்புத்தூர்ல இருந்து கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: கண்டுபிடிச்சாச்சு. சரித்திரம் தானே?
0: சரித்திரம். சம சம
2: அரசக்க அரசக்க அரசக்க அரசக்க அரசக்க
0: சூப்பரா சொல்லியிருக்காங்க, சரித்திரம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த வார்த்தை யாருக்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வணக்கம் யார் எங்கிருந்து? வணக்கம் யார் எங்கிருந்து அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம காலர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, கட் பண்ணிட்டு நம்ம வந்து வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. எஸ் வாட்ஸ்அப்லையும் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளை ஆனந்தன், மேனகா, விஜயகுமார் அவங்களும் சொல்லியிருக்காங்க, சுதாகர் அவங்களும் சொல்லியிருக்காங்க. எஸ் அடுத்ததா, அடுத்த வார்த்தை சொல்லிடலாமா? வணக்கம் யார் எங்கிருந்துங்க?
3: நான் வந்து சென்னையில இருந்து பிரமீலா பேசுறேன் மேடம்.
0: பிரமீலா சென்னையில இருந்து, சூப்பர். ஆன்லைன்ல கேப்பீங்களோ?
3: ஆமாங்க மேடம்.
0: ஓகே, லைன் கரெக்டா கிளியரா வருதுங்களா உங்களுக்கு எல்லாமே?
3: நல்லா வருது, நிகழ்ச்சி மாற்றங்களும் சூப்பரா இருக்கு.
0: நன்றி நன்றி நன்றிங்க. சரி, உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாமா?
3: கொடுங்க மேடம்.
0: ஓகே, முதல் இரண்டு வார்த்தையை சேர்த்துனீங்கன்னா மரியாதை. ஓகேவா? எழுத்தையும் இரண்டாவது எழுத்தையும் சேர்த்தீங்கன்னா மரியாதை. ஓகேவா? மூன்றாவது எழுத்தையும் நான்காவது எழுத்தையும் சேர்த்தீங்கன்னா உணவு கிடைக்கும். உணவு.
3: திருநெல்வேலி.
0: சூப்பர். எப்படி நாங்களா யாரு? சூப்பருங்க, அழகா அழகா அவங்க வந்தாங்க, சொன்னாங்க, போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சூப்பரா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்களும் விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வாட்ஸ்அப் பண்ணுங்க. 23 12 103 மற்றும் ஒரு எண் 23 17 04 அழைக்க வேண்டிய எண்கள் இது. வாட்ஸ்அப் எண் வந்து 9585800303. நான் கூட டஃப்பாக தான் இருக்கும் இந்த விளையாட்டு, அவ்வளோவா வந்து ட்ரை பண்ணி கிடைக்க மாட்டாங்க, அவங்க வந்து பதில் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நம்ம நேயர்கள்லாம் செம்மையாக ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. க்வெஸ்சன் கொடுத்தவொடனே டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுறாங்க. இப்போ யார் எங்கே இருந்துன்னு பார்த்துடலாம்.

0: KMCH இன் தவமணி தேவி அட்வான்ஸ்டு ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 1 முதல் செப்டம்பர் 30 வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
1: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்டு, நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
0: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH அவினாசி ரோட் கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418 7411.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவில் நம்ம விளையாண்டுருக்கோம். இது லஞ்ச் டைம் கேம் ஷோ. எஸ் கஷ்டமாக இருக்குன்னு பார்த்தா ஈஸியாக சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்த வார்த்தை என்ன வார்த்தை கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, எஸ் 1, 2, 3 இந்த வார்த்தைகளை சேர்த்துனீங்க அப்படின்னா ஒரு காய் கிடைக்கும், சரிங்களா? 1, 2, 3, 4 இந்த வார்த்தைகளை சேர்த்தால் ஒரு காய் கிடைக்கும். 1 முதல் எழுத்தையும் 4வது எழுத்தையும் சேர்த்தீங்கன்னா நிலக்கரி, முதல் எழுத்தையும் 7வது எழுத்தையும் சேர்த்தீங்கன்னா மண்ணுடன் கலந்திருக்கும், 6வது எழுத்தையும் 7வது எழுத்தையும் சேர்த்தீங்கன்னா ஒரு குச்சி. ஓகேவா? இது 7 எழுத்து வார்த்தை. மறுபடியும் சொல்கிறேன், 7 எழுத்து கொண்ட ஒரு வார்த்தை. முதல் எழுத்து, 2வது எழுத்து, 3வது எழுத்து, 4வது எழுத்து இந்த எழுத்துக்களை சேர்த்தீங்கன்னா ஒரு காய் கிடைக்கும். முதல் எழுத்தையும் 4வது எழுத்தையும் சேர்த்தீங்கன்னா நிலக்கரி, முதல் எழுத்தையும் 7வது எழுத்தையும் சேர்த்தீங்கன்னா மண்ணுடன் கலந்திருக்கும், 6வது எழுத்தையும் 7வது எழுத்தையும் சேர்த்தீங்கன்னா ஒரு குச்சி. குச்சியினுடைய வேறு ஒரு பெயர் அப்படின்னு சொல்லலாம். எஸ், கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாமா?

0: ஒரு மணி 22 நிமிஷத்துல நாம விளையாண்டு இருக்கோம். இது லஞ்ச் டைம் கேம் ஷோ. எஸ், நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பாத்திரலாம். வணக்கம். கோத்தகிரியில இருந்து கண்டுபிடிச்சிட்டீங்களா? கத்தரிக்கோள். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, உங்களுக்கான அடுத்த வார்த்தை கொடுத்துடலாமா? கொடுக்கலாம். சரி, இது வந்து ஒரு ஆறு எழுத்து வார்த்தை, சரிங்களா? முதல் எழுத்தையும் இரண்டாவது எழுத்தையும் சேர்த்தீங்கன்னா வயிற்றுக்குள் வளர்வது. முதல் எழுத்து, இரண்டாவது எழுத்து, வயிற்றுக்குள் வளர்வது. 4, 5, 6, 4, 5, 6 இந்த எழுத்துக்களை சேர்த்தோம்னா மரக்கட்டை. ஆறாவது எழுத்து ஒரு உறுப்பு. ஒரு உறுப்பு
1: எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும்.
0: எஸ், பிளான் பண்ணிட்டு இருக்கோம் நாம. கரெக்டா தெரிஞ்சுதா?
2: மரக்கட்டைக்கு நாலஞ்சு ஆறு வந்து மரக்கட்டை.
0: ஆமா, 1, 2 வயிற்றுக்குள் வளர்வது, 4, 5, 6 மரக்கட்டை, ஆறாவது ஒரு உறுப்பு. நன்றிமா, நன்றிமா. யோசிச்சுட்டு இருக்கீங்க, கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள். எஸ், உங்களுக்கு தெரியும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதாவது 1 முதல் எழுத்தும் இரண்டாவது எழுத்து சேர்த்தீங்கன்னா வயிற்றுக்குள் வளர்வது. 4, 5, 6 இந்த எழுத்துக்களை சேர்த்தீங்கன்னா மரக்கட்டை. ஆறாவது எழுத்து ஒரு உறுப்பு. மரக்கட்டை அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஒரு வார்த்தை கூட சொல்லலாம். எஸ், கரெக்டாக பதில் சொல்லியிருக்காங்க நம்ம வாட்ஸ்அப்பில் நேயர்கள். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரமிளா, சென்னையிலேருந்து. சூப்பர் சூப்பர் சூப்பர்.

இளங்கோ சாமி செட்டிப்பாளையம் பகுதியிலிருந்தும் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி கொடுத்த பதில் கத்தரிக்கோளுக்கு கோணமலை ஆனந்தனும் கொடுத்துருக்காங்க. எஸ் இப்போ சொன்ன பதிலுக்கு ஒரே ஒருத்தர் தான் கரெக்டாக பதில் சொல்லியிருக்காங்க. பிரமிளா சென்னையிலேருந்து சொல்லியிருக்காங்க. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? யாருமா? குழந்தை. சொல்லுங்க, கண்டுபிடிச்சிட்டீங்களா? சொல்லுங்க பாக்கலாம். குழந்தை இல்ல, நான் சொன்னது ஆறு எழுத்து சொல் அப்படி சொல்லி சொன்னேன். கரெக்டா? நன்றிங்க, நன்றிங்க அழைத்து பேசியதற்கு. எப்படி தேடுதல், எவ்வளோ ஒரு தேடுறோம் இல்லையா, அதாவது ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சிகளை நம்ம வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறது இந்த விஷயத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒன்று இரண்டு மரக் 4 5 6 மரக்கட்டை அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஒரு மரத்திலாலான ஒரு பொருள் அப்படின்னு கூட வச்சுக்கலாமே.

தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம விளையாண்டுருக்கோம் இது லஞ்ச் டைம் கேம் ஷோ. எஸ், நம்ம கிட்ட கேள்விக்கு ஒரே ஒருத்தர் தாங்க பதில் சொல்லியிருக்காங்க, அதுவும் வாட்ஸ்அப்பில் பதில் சொல்லியிருக்காங்க. எஸ், சாமி செட்டிப்பாளையத்திலேருந்து கவினிகா வேலு கரெக்டான பதில், பெரிய கிணறு வீதியிலேருந்து கரெக்டான பதில் கொடுத்துருக்கீங்க. எஸ், நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்க, ஆனால் பதில் வந்து சரியா இல்லை. சரி, ஒரு பாட்டை கேட்டு நீங்கள் வந்து யோசிச்சு பண்ணி சொல்லுங்கள் பார்க்கலாம்.

0: எஸ் லஞ்ச் டைம் கேம் ஷோ தான் கேட்டுட்ருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் யார் எங்கேருந்துன்னு பத்தரலாம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? கரும்பலகை, நன்றிங்க, நன்றி அழைத்து பேசியதற்கு. உங்களுக்கு அடுத்த கேள்வி கேட்டலாமா? கேளுங்க. ஓகே, இது வந்து ஒரு ஐந்து எழுத்து வார்த்தை, சரிங்களா? ஐந்து எழுத்து வார்த்தை. முதல் எழுத்து இரண்டாவது எழுத்து சேர்ந்தோம்னா ஒப்புக்கொள்வது. முதல் எழுத்தையும் இரண்டாவது எழுத்தையும் சேர்த்தா ஒப்புக்கொள்வது. மூன்றாவது எழுத்து, நான்காவது எழுத்து, ஐந்தாவது எழுத்து ஒரே அளவு, ஒரே அளவு, அதை குறிக்கும் ஒரு சொல். அடுத்தது ஒன்று நான்கு ஐந்து மற்றும் ஒன்று நான்கு ஐந்து மற்றும் மூன்று நான்கு ஐந்து, இரண்டுமே ஒரே சொல் தான். எப்படி யோசனை பண்ணுங்க, மறுபடியும் சொல்லாமா? முதல், அதாவது இது ஒரு ஐந்து எழுத்து வார்த்தை, ஓகேங்களா? முதல், அதாவது முதல் எழுத்தும் ரெண்டாவது எழுத்தும் சேர்த்தீங்கன்னா ஒப்புக்கொள்வது. மூன்று நான்கு ஐந்து ஒரே அளவை குறிக்கும் ஒரு சொல். ஒரே அளவு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ஒரு சொல்ல குறிப்போம் இல்லையா, அது அந்த சொல். அடுத்தது ஒன்று நான்கு ஐந்து மற்றும் மூன்று நான்கு ஐந்து, இரண்டுமே ஒரே சொல்லை குறிக்கும். கண்டுபிடிச்சிட்டீங்களா? எப்படி நாங்க யோசனை பண்ணி யோசனை பண்ணி கண்டுபிடிக்கிறோமே. எஸ் கட் பண்ணிட்டே போயிட்டாங்க. நாங்க எங்களுக்கு தெரியலீங்க, எங்களை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரிதான். வணக்கம், யாரு எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: மரதமலையில இருந்து தேன்மொழி பேசுறேன்.
0: தேன்மொழி, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: ஹலோ,
0: கேக்குதுங்களா? என்னோட குரல் எனக்கே கேக்குது. நீங்க கொஞ்சம் ரேடியோ வால்யூம கம்மி பண்ணிட்டு என் கூட பேசுங்களேன். நேர்கள் பேசும்போது வானலினுடைய அந்த சவுண்டை வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு பேசுனீங்கன்னா உங்களுக்கும் எங்களுக்கும் கேட்கறதுக்கு வந்து சௌகரியமாக இருக்கும், ஓகேங்களா? எஸ் வாட்ஸ்அப்பில் சொல்லியிருக்காங்க, பெருமாள் சாமி கரெக்டான பதில் கொடுத்துருக்காங்க, சாவக்காட்டு பாதன்பாளையம் பகுதியிலேருந்து. அதே போல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்முக சுந்தரம் கரெக்டான பதில் கொடுத்துருக்காங்க. ரமணம் முதலி புதூர் பகுதியிலேருந்து கொடுத்துருக்காங்க. எஸ் பிரமிளா சென்னை கரெக்டாக டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்து யார் அப்படின்னா யாரும் இனி வரல. சூப்பரா விளையாண்டுருக்காங்க. அதாவது மறுபடியும் உங்களுக்காக அந்த வார்த்தை சொல்லிடலாம். இது வந்து ஒரு ஐந்து எழுத்து வார்த்தை, ஓகேங்களா? முதல் இரண்டு எழுத்தை சேர்த்தோம் அப்படின்னா ஒப்புக்கொள்வது அப்படிங்கிற பொருள். அடுத்து வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் சகோதரி.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் திருப்பூர் பாண்டியன் நகர் சிவசங்கர் பேசுறேன்.
0: சிவசங்கர், கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
2: சரியானதுன்னு நான் நினைக்கிறேன்.
0: சரியானது, அது பாதிதான், பாதி கரெக்ட், பாதி வந்து ட்ரை பண்ணிருக்கீங்களே. முதல் இரண்டு எழுத்து ஒப்புக்கொள்வது, ஓகேங்களா? மூன்று நான்கு ஐந்து வந்து ஒரே அளவை குறிக்கும். ஒரே அளவை குறிக்கிறதுக்கு நம்ம ஒரு தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவோம். அடுத்து எஸ், நன்றி நன்றி. இந்த குழப்பமே எனக்கு வேண்டாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான். வணக்கம், வணக்கம், யார் இங்க வந்து பேசுறீங்க?
3: பெருமாள் சாமி சாவக்கட்டு பாளையம்.
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: சரி சமம்,
0: நன்றி. சூப்பர் சூப்பரா கண்டுபிடிச்சிருக்கீங்க. அடுத்த வார்த்தை கொடுத்துடலாமா?
3: கொடுங்க மேடம்,
0: கொடுக்கலாம். இது வந்து ஒரு மூன்று எழுத்து வார்த்தை தான், சரிங்களா?

0: முதல் எழுத்து அரசனை குறிக்கும். முதல்
1: சரி
0: எழுத்து அரசனை குறிக்கும். இரண்டு
1: ஓகேங்க.
0: மற்றும் மூன்றாவது எழுத்து சேர்த்துனீங்கன்னா அன்னை. முதல் எழுத்தையும் இரண்டாவது எழுத்தையும் சேர்த்துனீங்கன்னா உணர்வற்ற நிலை. கண்டுபிடிச்சிட்டீங்களா? லீக் பண்ணிட்டீங்க, லீக் பண்ணிட்டீங்களே முதல் எழுத்த. ஓகே, இரண்டாவது எழுத்தையும் மூன்றாவது எழுத்தையும் சேர்த்தீங்கன்னா அன்னை. அதுக்கு இன்னொரு வார்த்தை, சரிங்களா? முதல் எழுத்தையும் இரண்டாவது எழுத்தையும் சேர்த்தீங்கன்னா உணர்வற்ற நிலை. தெரியலீங்க. நன்றிங்க, அழைத்து பேசியதற்கு. ஈஸியான ஒரு வார்த்தைங்க, அதாவது மூணு வார்த்தை தான், மூணு எழுத்து தான். இந்த வார்த்தையில் வந்து மூன்று எழுத்து தான் இருக்குது. முதல் எழுத்து வந்து அரசனை குறிக்கும் ஒரு மற்றொரு சொல், சரிங்களா? அந்த எழுத்து. அடுத்தது இரண்டாவது மூன்றாவது எழுத்து சேர்த்திங்கன்னா அன்னை. அடுத்து ஒன்று இரண்டு.
2: ஹலோ,
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்களோட லைன் கிளியரா இல்ல, கரெக்டா சொல்றீங்களா? ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? சொல்லுங்க பாக்கலாம். கோமாதா. வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர். நன்றிங்க, நன்றி. சூப்பரா விளையாண்டுருக்காங்க இல்லையா? அவங்களுக்கான வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி அடுத்தது கண்டுபிடிக்கிறதுக்கான வார்த்தை கொடுத்துடலாமா? எஸ், சுதாகர் ஜீவா கரெக்டான பதில் கொடுத்துருக்காங்க வாட்ஸ்அப் மூலமா. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கங்க, நல்லா இருக்கும். நீங்க சொல்லுங்க, நீங்க முதல் ரெண்டு மூணுல ட்ரை பண்ணீங்களா, கண்டுபிடிச்சிங்களா? சொல்லலாங்களா? சரி, அடுத்த வார்த்தை ஒரு ஐந்து எழுத்து வார்த்தை, சரிங்களா? சரிங்க. முதல் இரண்டு வார்த்தை, அதாவது முதல் எழுத்தையும் இரண்டாவது எழுத்தையும் சேர்த்தீங்கன்னா ஒரு வறண்ட நிலம் கிடைக்கும், வறண்ட நிலம் சொல்லுவோம். அடுத்தது மூன்றாவது நான்காவது ஐந்தாவது எழுத்து வந்து காடு, காடினுடைய மற்றொரு பெயர். மூன்றாவது எழுத்தையும் இரண்டாவது எழுத்தையும் சேர்த்தீங்கன்னா மீன் பிடிக்க வீசுவது. வாவ், சூப்பர். எப்படி எப்படி அப்படிங்கிற மாதிரி, சூப்பர் சூப்பர். வணக்கம், அழகா வந்தோடனே கண்டுபிடிச்சிட்டாரு. நான் கூட நினைச்சேன் யாரும் வந்து ட்ரை பண்ண மாட்டாங்க அப்படிங்கறது, ஆனா அழகா கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம வாட்ஸ்அப்லயும் கண்டுபிடிச்சிருக்காங்க. சொன்ன உடனே நாங்கள யார் அப்படிங்கிற மாதிரிதான் ஹரிஹரன் வந்து ஆரஸ்புரத்துல இருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. எஸ், வேற யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டி நகர்ல இருந்து சிவசங்கர் இந்திராணி கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. திருப்பூர்ல இருந்து காஞ்சனா பதில் சொல்லியிருக்காங்க. எஸ், ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேரு.

0: KMCH இன் தவமணி தேவி அட்வான்ஸ்ட் ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 1 முதல் செப்டம்பர் 30 வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
1: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்டு, நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
0: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH, அவினாசி ரோட், கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418 7411.

லஞ்ச் டைம் கேம் ஷோ தான் நம்ம விளையாண்டுருக்கோம் எஃப்எம் பிரைன் 103 கோவையில். அடுத்த ஒரு வார்த்தையை நம்ம சொல்லிடலாம் இப்போ. அதாவது எஸ், இது வந்து மூன்று எழுத்து வார்த்தை தான். முதல் எழுத்து காத்தல் அப்படிங்கிறதுனா ஒரு பொருள் தரும். முதல் எழுத்து காத்தல் அப்படிங்கிறதுக்கான பொருள் தரும். இரண்டாவது மற்றும் மூன்றாவது எழுத்து அழகான பூங்காவை குறிக்கும். அழகான பூங்காவை குறிக்கும் இரண்டாவது மற்றும் மூன்றாவது எழுத்து. அடுத்தது ஒன்று, அதாவது முதல் எழுத்தும் மூன்றாவது எழுத்தும் சேர்த்துனீங்கன்னா இரவுக்கு பிறகு வருவது. இரவுக்கு பிறகு வருவது தான் அதை குறிக்கும். என்ன வார்த்தை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லுங்கள்.

0: எஸ் நாம எஃப்எம் ரெயின்போ 103 கோவில நம்ம விளையாண்டுருக்கோம் லஞ்ச் டைம் கேம் ஷோ. நிறைவான யாரு வந்து பதில கரெக்டா சொல்றாங்க பாத்திரலாம். வணக்கம், யாரு எங்க இருந்து பேசுறீங்க? சத்யா மோகன். கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்ன சொல்லுங்க பாக்கலாம். என்னது புரியல?
1: சிவபெருமான்.
0: இல்ல இல்ல, நன்றிங்க அழைத்து பேசியதற்கு. வணக்கம், யாரு எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம், நான் கஞ்சம்பேட்டையில இருந்து சண்முகானந்தம் பேசுறேன்.
0: சண்முகானந்தம் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: கேள்வி இன்னொரு கேளுங்க மேடம்.
0: நாங்க கேள்வியே மறுபடியும்

0: கேட்க சொல்றீங்களே. சரி, முதல் எழுத்து காத்தல், இரண்டாவது மற்றும் மூன்றாவது எழுத்து அழகான பூங்கா. முதல் எழுத்தும் மூன்றாவது எழுத்தும் சேர்த்தீங்கன்னா இரவுக்கு பிறகு வருவது. கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: காசோலைங்கிறது சரியான
0: எஸ்,
1: பதிலுங்களா
0: நன்றி
1: மேடம்?
0: நன்றி. சூப்பர் சூப்பர், கரெக்டா பதில் சொல்லிருக்கீங்க. அதாவது நிறைவான நிறைவான ஒரு வார்த்தையை அழகா கண்டுபிடிச்சு சொல்லிருக்காங்க அவங்க. எஸ், நம்ம வாட்ஸ்அப் நேயர்களும் கரெக்டா, பீடம்பள்ளி வாசுதேவன் கரெக்டா சொல்லிருக்காங்க, பிரமிளா சென்னையில இருந்து கரெக்டான பதில் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து இரவுக்கு பிறகு வருவது பகல் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கீங்க, அது முழுசா நீங்க சொல்லல. அந்த வார்த்தைகளை ட்ரை பண்ணியிருக்காங்க, நிறைய நேயர்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க. இந்த லஞ்ச் டைம் கேம் ஷோ மூலமா நிறைய வார்த்தைகளை நம்ம வந்து கண்டுபிடிச்சு தேடி தேடி கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா. நிறைய நேயர்கள் வந்து ட்ரை பண்ணி அழகா சொன்ன உடனே கரெக்டா கண்டுபிடிச்சு சொன்னவங்களும் இருக்காங்க. எல்லாருமே பங்கெடுத்துக்கிட்ட அத்தனை நேயர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்லிக்கலாம். இதுவரைக்கும் உங்க கூட நான் ஆர்ஜே தமிழரசு லட்சுமணன். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள், திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடெல்லியில் தி எக்கனாமிக் டைம்ஸ் உலக தலைவர்கள் கூட்டமைப்பு நிகழ்வில் இன்று உரையாற்றுகிறார். தமிழ்நாட்டில் சூரிய மேற்கூரை அமைப்புகளை ஊக்குவிக்க ஒருங்கிணைந்த வழிகாட்டுதல் திட்டம் வகுக்கப்படுவதாக மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். கொசஸ்தலை ஆற்றில் மீன்கள் இறந்து மிதந்த சம்பவம் குறித்து 4 பேர் கொண்ட நிபுணர் குழுவின் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு வி கே ராஜீவ் கூறியுள்ளார். அவை குறிப்பிலிருந்து நீக்குவதாக அறிவிக்கப்பட்ட சட்டப்பேரவை நடவடிக்கைகள் சமூக வலைதளங்களில் ஒளிபரப்பப்படுவது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழக டெல்டா மாவட்ட விவசாயிகளின் ஜீவநாடியாக விளங்கும் மேட்டூர் அணை 93வது ஆண்டில் இன்று அடியெடுத்து வைக்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடெல்லியில் தி எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் உலக தலைவர்கள் கூட்டமைப்பு மன்றத்தில் இன்று உரையாற்றுகிறார். நம் நாட்டின் எதிர்கால பொருளாதாரம் குறித்த தமது எண்ணங்களை பிரதமர் இதில் பகிர்ந்து கொள்கிறார். மாறிவரும் உலகளாவிய பொருளாதார சூழலில் நம் தேசத்தின் பங்களிப்பு குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பல்வேறு நாடுகளின் தலைவர்கள், வர்த்தக பிரதிநிதிகள், முதலீட்டாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு, மாறிவரும் உலக அரசியல் நிலைமை போன்றவை குறித்தும் ஆராயப்படுகிறது. தமிழகத்தில் சூரிய மேற்கூரை அமைப்புகளை ஊக்குவிக்க ஒருங்கிணைந்த வழிகாட்டுதல் திட்டம் வகுக்கப்பட்டு வருவதாக மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் சட்டம் மற்றும் எரிசக்தி மானிய கோரிக்கையை இன்று தாக்கல் செய்த அமைச்சர் மின் நுகர்வோருக்கு தொடக்கத்தில் இருந்தே வழிகாட்டுதலுடன் தேவையான அனைத்து ஒருங்கிணைப்பு உதவிகளும் வழங்கப்படும் என்றார். திருச்சி சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் முதற்கட்டமாக சூரிய மேற்கூரை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறையில் சிறந்த நடைமுறைகளை ஆய்வு செய்து அவை அமல்படுத்தப்படும் என்றார். 27 சிறைச்சாலைகள் மற்றும் சிறைத்துறை தலைமையகத்தில் 160 கூடுதல் காணொலி உபகரணங்கள் நிறுவும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டவும் ஜனநாயக அமைப்புகளின் மீது பொதுமக்களின் நம்பிக்கையை வலுப்படுத்தவும் நீதித்துறையில் தேவையான ஆதாரங்களையும் நிர்வாக உதவிகளையும் அரசு உறுதி செய்யும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோவில்களை பழமை மாறாமல் புனரமைக்க ஆண்டுதோறும் 125 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். பேரவையில் தமது துறைக்கான மானிய கோரிக்கையை இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், கிராமப் பகுதிகள் உள்ளிட்ட திருக்கோவில்களில் திருப்பணிகளை மேற்கொள்ள 2.5 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். 10 வல்லுநர்களை கொண்ட மண்டல மற்றும் மாநில அளவிலான குழுக்கள் அமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். கொசஸ்தலை ஆற்றில் மீன்கள் இறந்து மிதந்த சம்பவம் குறித்து ஆய்வு செய்ய மீன்வளத்துறை இணை இயக்குநர் தலைமையில் 4 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு வி கே ராஜீவ் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கொண்டு வந்த சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்த அமைச்சர், இந்த குழு அளிக்கும் அறிக்கைக்கு பின்னர் உரிய நடவடிக்கை எடுக்க

0: படுகின்றார். ஆற்றில் இறந்து மிதந்த 2150 கிலோ மீன்கள் அனைத்தும் உடனடியாக அப்புறப்படுத்தப்பட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இத்தீர்மானத்தின் மீது பேசிய திமுக உறுப்பினர் திரு தங்கம் தென்னரசு, பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார் ஆகியோரும் இச்சம்பவத்தால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இந்த சம்பவம் தொடர்பான தகவல் கிடைத்த உடனேயே மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினர் உரிய ஆய்வுகளை மேற்கொண்டதாக அமைச்சர் திரு ராஜீவ் பதிலளித்தார். அரசு கடும் நிதி நெருக்கடியில் உள்ள நிலையில் அனைத்து உறுப்பினர்களுக்கும் கார் என்ற திட்டத்தை திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஏற்கப் போவதில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று இது தொடர்பான விவாதத்தில் பேசிய அவர், அதே வேளையில் ஏழ்மையான உறுப்பினர்களுக்கு கார் வழங்குவதில் ஆட்சேபனை இல்லை என்றார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு தளி ராமச்சந்திரன், பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார் ஆகியோரும் தங்கள் கட்சி உறுப்பினர்களுக்கும் கார் தேவையில்லை என்று கூறினர். இதனைத் தொடர்ந்து பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, இது தொடர்பான முதலமைச்சரின் அறிவிப்பு பொதுவானது எனவும், ஆளும் கட்சி தரப்பில் வசதியில்லாத உறுப்பினர்கள் காரை பெற்றுக் கொள்வார்கள் என்றும் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சட்டப்பேரவை நடவடிக்கைகள் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுவதால் அவை குறிப்பிலிருந்து நீக்குவதாக அறிவிக்கப்பட்ட பகுதிகள் சமூக வலைதளங்களில் ஒளிபரப்பாவது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதற்கு பதிலளித்த பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், இப்பிரச்சினை உரிமை குழுவின் ஆய்விற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும், இதன் பின்னர் இதுகுறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். ஆளும் கட்சி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் பேரவை நிகழ்வுகள் நேரலையில் ஒளிபரப்பப்படுவதாகவும் பேரவைத் தலைவர் குறிப்பிட்டார். பிரிக்ஸ் தொலைத்தொடர்பு அமைச்சர்களின் 12வது கூட்டம் மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தலைமையில் புனேயில் தற்போது நடைபெற்று வருகிறது. பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் தொலைத்தொடர்பு அமைச்சர்களும் உயர் அதிகாரிகளும் இதில் பங்கேற்றுள்ளனர். தகவல் தொடர்பு தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல், மின்னணுமயம், படைப்பாற்றல் திறன், புதுமையான சிந்தனைகள், டிஜிட்டல் கட்டமைப்பு திறன்களை மேம்படுத்துவது குறித்து இதில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே தொலைத்தொடர்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்தியா பிரேசில் நாடுகளுக்கு இடையே இன்று கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தால் சைபர் பாதுகாப்பு, டிஜிட்டல் பொது கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு மேலும் விரிவடையும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பாதுகாப்பான உள்ளடக்கிய டிஜிட்டல் எதிர்காலத்திற்கு இந்த உடன்படிக்கை வழிகோலும் என்றும் அவர் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். இந்நிலையில் பிரிக்ஸ் சுற்றுலா அமைச்சர்களின் கூட்டம் இன்று பிற்பகல் ஜெய்ப்பூரில் நடைபெறுகிறது. சுற்றுலா, தடையற்ற போக்குவரத்து, சுற்றுலாவில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உள்ளிட்டவை குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்படுகிறது. நீதித்துறை சார்ந்த தேர்வுகளை எழுத இளநிலை சட்டப்பிரிவு மாணாக்கருக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்த 3 ஆண்டுகள் கட்டாய பயிற்சி காலத்தை தற்போது ஓராண்டாக குறைத்து உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியுள்ளது. தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இது தொடர்பாக சென்ற ஆண்டு மே மாதம் வழங்கிய தீர்ப்பை மாற்றியமைத்து இந்த புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. நாட்டின் மருத்துவ ஒழுங்குமுறை கட்டமைப்புகளை மறு வடிவமைப்பு செய்த ஏதுவாக மருத்துவ உபகரண தொழிற்சாலைகள் கூடுதல் பங்களிப்பு வழங்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய மருந்தியல் துறை செயலர் திரு மனோஜ் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் மருத்துவ தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், இந்த விவகாரத்தில் தொழிற்சாலைகள் மற்றும் அரசுக்கு இடையே வலுவான பேச்சுவார்த்தைகள் அவசியம் என்றார். மருத்துவ உபகரணங்களின் வடிவங்களையும் உற்பத்தி பொருட்களையும் தீவிர பரிசோதனைக்கு உட்படுத்துவது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக டெல்டா மாவட்ட விவசாயிகளின் ஜீவ நாடியாக விளங்கும் மேட்டூர் அணை 93வது ஆண்டில் இன்று அடியெடுத்து வைத்துள்ளது. 1934 ஆண்டு இதே நாளில் இதன் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தமிழர்களின் வாழ்வியலில் ஒன்றாக கலந்துவிட்ட மேட்டூரனை நூற்றாண்டை நோக்கி சிறப்பாக பீடு நடை போடும் நிலையில் இன்று தன்னுடைய 93rd பிறந்த நாளை கொண்டாடுகிறது. கம்பீரமாக காட்சியளிக்கும் மேட்டூரனை அதன் கட்டுமானத்தால் மட்டுமல்ல பயன்பாட்டின் காரணமாகவும் தமிழக மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்துள்ளது. மேட்டூரில் தொடங்கி பூம்புகார் வரையிலான இந்த நீர்வழிப்பாதை ஏற்படுத்தும் தாக்கம் விவசாயம் தொடங்கி நதிக்கரை

0: நாகரிகம் வரை தமிழர்களின் வாழ்வியலை வளம் பெற செய்கிறது என்றால் அது மிகையல்ல. சேலத்தில் இருந்து விஜயகுமார் குணசேகரன்.
1: ரயில் விபத்துகளின் போது மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி திருச்சி ரயில்வே சார்பாக இன்று நடைபெற்றது. இந்த ஒத்திகை நிகழ்ச்சி தத்ரூபமாக நடைபெற்றதாக தேசிய பேரிடர் மீட்பு படை அதிகாரி தெரிவித்துள்ளார்.
2: ரயில்வே ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அதுல மாட்டிட்டு இருக்க மக்களை எப்படி காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஒரு பயிற்சி இது. இன்னைக்கு அதே மாதிரி ஒரு 3 கோச்சஸ் வந்து டீரெயில் ஆன மாதிரியான ஒரு சினாரியோ, அதுல ஒரு கோச்சில ஃபயர் ஸ்மோக் உண்டாகிற மாதிரியும் மற்ற கோச்சஸ்ல மக்கள் மாட்டிட்டு இருக்க மாதிரியும் டாப்பல் ஆன மாதிரியான ஒரு சினாரியோ. தமிழ்நாடு ஃபயர் சர்வீசஸ் ஃபயர் அணைச்சிட்டு அவங்க அந்த கோச்சஸ் வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. உள்ள மாட்டிட்டு இருக்கவங்கள வேரியஸ் கட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் மூலமா கட் பண்ணி உள்ள போய் அதுக்கப்புறம் அங்க இருக்கவங்களுக்கு ரோப்பு மூலமா காப்பாத்தி வெளியில கொண்டு வந்தோம்.
1: தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக மீன்பிடிக்க செல்லாமல் இருந்த மீனவர்கள் இன்று கடலுக்கு புறப்பட்டுச் சென்றனர். புதுடில்லியில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் மகளிர் இரட்டையர் அரையிறுதிக்கு த்ரிஷா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை முன்னேறி உள்ளது. காலிறுதியில் சீன இணையை 16-21, 21-15, 21-13 என்ற செட்களில் இந்திய இணை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடில்லியில் தி எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் உலக தலைவர்கள் கூட்டமைப்பு நிகழ்வில் இன்று உரையாற்றுகிறார். தமிழ்நாட்டில் சூரிய மேற்கூரை அமைப்புகளை ஊக்குவிக்க ஒருங்கிணைந்த வழிகாட்டுதல் திட்டம் வகுக்கப்படுவதாக மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் மானிய கோரிக்கையில் தெரிவித்துள்ளார். கொசஸ்தலை ஆற்றில் மீன்கள் இறந்து மிதந்த சம்பவம் குறித்து 4 பேர் கொண்ட நிபுணர் குழுவின் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு வி கே ராஜீவ் கூறியுள்ளார். அவை குறிப்பிலிருந்து நீக்குவதாக அறிவிக்கப்பட்ட சட்டப்பேரவை நடவடிக்கைகள் சமூக வலைதளங்களில் ஒளிபரப்பப்படுவது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழக டெல்டா மாவட்ட விவசாயிகளின் ஜீவ நாடியாக விளங்கும் மேட்டூர் அணை 93வது ஆண்டில் இன்று அடியெடுத்து வைக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவை. சென்னை மிட் சென்டரிலிருந்து வந்துள்ள வானிலை அறிவிப்பு. கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ். ஈரோட்டில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ். சேலத்தில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ். திருப்பூரில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ். பாலக்காட்டில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும். ஊட்டியில் அதிகபட்சமாக 23 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 16 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கையை கேட்டோம்.

முண்டாசுப்பட்டி படத்துல இருந்து பாடல் கேட்டோம். ஹரிச்சரன் பாடியிருந்தாங்க சாண்ட்ரோல்டனுடைய மியூசிக்ல. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கில செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல்.

0: semi-finals of the BWF World Championships in New Delhi. The Indian duo displayed remarkable grit and fighting spirit, coming from a game down to overcome fourth seeds Chia Yi Fan and Zhang Shu Xian of China, 16-21, 21-15, 21-13. In hockey, the Indian women's team will take on the Netherlands in their opening match of the second pool phase of the FIH World Cup in Amstelveen, the Netherlands, today. The match is scheduled to begin at 9:30 p.m. Indian Standard Time. Under the new format, the top two teams from Pool E will qualify for the semi-finals. And now, before we end the bulletin, the headlines once again. Union Home Minister Amit Shah inaugurates and lays foundation stones for several projects of 189 crore rupees at headquarters of Sashastra Seema Bal in Siliguri. India and Brazil sign MOU on sidelines of BRICS ICT meeting in Pune to advance digital innovation and cooperation in emerging technologies. Supreme Court reduces 3-year legal practice to 1 year for entry-level judicial service examinations. Commerce and Industry Minister Piyush Goyal reiterates India's commitment to deepening economic partnership with Singapore, holds meeting with Trade and Industry Minister of Singapore. And with that, we end the midday news.
1: நேரம் 2:15.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். இன்னைக்கு நம்ம பிரதான் மந்திரி எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ஸ்கீம் என்று சொல்லப்படுகிற பிரதம மந்திரியின் வேலை வாய்ப்பு உருவாக்கும் திட்டம் பத்தி பார்க்க போறோம். புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிற நிறைய பேருக்கு அதற்கான இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு இல்லாததுனால அந்த ஐடியாவை கைவிடுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாம நம்ம கிட்ட கிளியரான ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முதலீட்டை கிட்டத்தட்ட 90% to 95% வரை கடன் சார்ந்த மானியமாக வழங்குவதுதான் இந்த பிரதம மந்திரியின் வேலை வாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் நோக்கமாகும். இதுல வந்து முன்னாடி இருந்த PM ரோஸ்கர் யோஜனா எனப்படும் இளைஞர்களுக்கு தொழில் தொடங்க உதவும் திட்டம் மற்றும் REGP எனப்படும் கிராமப்புற வேலை வாய்ப்பு உருவாக்க திட்டம் என இந்த இரண்டு திட்டங்களையும் இணைத்து 2008 காதி மற்றும் கிராம தொழில் ஆணையகத்தால் செயல்படுத்தப்பட்ட திட்டம்தான் இந்த PMEGP என்று சொல்லப்படுகிற பிரதமரின் வேலை வாய்ப்பு உருவாக்க திட்டம். இதன் மூலம் கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் உள்ள வேலை இல்லாதவர்களை ஒருங்கிணைத்து ஒரு சுய வேலை வாய்ப்பை அவர்கள் இருக்கும் இடத்திலேயே உருவாக்குவது மற்றொரு நோக்கமாகும். இதில் உற்பத்தி சார்ந்த தொழிலாக இருந்தால் 50 லட்சம் ரூபாய் வரையும், சேவை சார்ந்த நிறுவனமாக இருந்தால் 10 லட்சம் ரூபாய் வரையிலும் முதலீட்டிற்காக விண்ணப்பிக்கலாம். எவ்வளவு மானியம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கிராமப்புறங்களில் பொது பிரிவினருக்கு 25%, சிறப்பு பிரிவினருக்கு அதாவது ஆதி திராவிடர், பழங்குடியினர், இதர பிற்படுத்தப்பட்டோர், பெண்கள் உள்ளிட்ட இவங்களுக்கு வந்து 35%, நகர்ப்புறங்களில் பொது பிரிவினருக்கு 15%, சிறப்பு பிரிவினருக்கு 25% கிடைக்கும். இதில் தொழில் தொடங்க இருக்கும் அந்த விண்ணப்பதாரரின் பங்களிப்பு எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா, பொது பிரிவினருக்கு கிராமப்புறங்களில் தொழில் தொடங்க மொத்த முதலீட்டில் 10%, நகர்ப்புறங்களில் 15%, சிறப்பு பிரிவினருக்கு 5% முதலீடாக இருக்க வேண்டும். இதுல 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் அந்த கடனுக்கு எந்த பிணையமும் தேவையில்லை என்பது இத்திட்டத்தின் இன்னொரு சிறப்பம்சமாகும். இதில் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 18 to 35 பொது பிரிவினரும், 18 to 45 சிறப்பு பிரிவினரும் விண்ணப்பிக்கலாம். மற்ற எந்த திட்டங்களிலும் மானியம் பெறாதவர்கள் விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி தனிநபர்கள், சுய உதவி குழுக்கள், தொண்டு நிறுவனங்கள், கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் பதிவு செய்யப்பட்ட அறக்கட்டளைகளும் இந்த திட்டத்தில் கடன் பெற தகுதியானவர்கள். விண்ணப்பிக்க என்ன ஆவணங்கள் தேவைப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் அட்டை, பான் கார்டு, கம்யூனிட்டி சர்டிபிகேட், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், ரேஷன் கார்டு இதெல்லாம் தேவை. அதே மாதிரி ப்ராஜெக்ட், நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு, தொழில்

முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி சான்றிதழ் இடிபி அப்படிங்கிற அந்த சர்டிஃபிகேட் இருக்கணும். விண்ணப்பிப்பதற்கு முன்னாடி அந்த ட்ரைனிங்கை அட்டன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது ஒரு தகுதியாக சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறமா வங்கி கணக்கு விவரங்கள், 20 ரூபாய் முத்திரை தாளில் ஒரு உறுதிமொழி பத்திரம், இதெல்லாம் தேவைப்படுகிறது. இப்போ எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, ஆன்லைனில் www.kvicionline.gov.in அப்படிங்கிற இணையதளம் வழியாகவோ, இல்லைன்னா அந்தந்த ஊரில் இருக்கிற

0: www.cmsc.online.gov.in அப்படிங்கிற இணையதளம் வழியாகவோ இல்லைன்னா அந்தந்த ஊர்ல இருக்கிற மாவட்ட தொழில் மையங்கள், காதி மற்றும் கிராம தொழில் வாரிய அலுவலகங்களிலோ விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பம் சமர்ப்பித்த ஒரு 5 நாட்கள்ல அதிகாரிகள் தொடர்பு கொண்டு ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு 30 முதல் 60 நாட்களுக்குள் வங்கியில் கடன் தொகை வரவு வைக்கப்படும். இந்த கடனோட டைம் பீரியட், அதாவது கால அவகாசம், 3 வருடங்கள் தொடங்கி 7 வருடங்கள் வரை. சொந்தமா ஒரு தொழில் செய்து முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிற எல்லோருமே பிரதமரின் இந்த வேலை வாய்ப்பு உருவாக்க திட்டத்தில் விண்ணப்பித்து பயன்பெறலாம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.
1: இனி திரையிசை கேட்கலாம். திரையிசையின் முதலில் இருவர் படத்திலிருந்து பி. உன்னிகிருஷ்ணன், பாம்பே ஜெயஸ்ரீ பாடியது.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் தினமும் காலை மணி ஆறு ஐம்பத்தி ஐந்திற்கு சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக திரையிசையின் நிறைவாக அருணாச்சலம் படத்திலிருந்து ஹரிகரன் மற்றும் சித்ரா பாடியது.

0: திரையிசை கேட்டீர்கள்.
1: KMCH இன் தவமணி தேவி அட்வான்ஸ்டு ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் August 1st முதல் September 30th வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
2: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்டு, நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
1: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH, அவினாசி ரோட், கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418877411.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. நேயர்கள் இனி கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. நிகழ்ச்சியில் இன்று கோயம்புத்தூர் ஹோப் காலேஜ் பகுதியை சார்ந்த இளம் பெண் தொழில் முனைவோர் தீபா அவர்களின் அனுபவ கருத்துக்கள்.

வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில இளம் பெண் தொழில் முனைவோர்கள் புதிய வணிகங்களை உருவாக்கி பொருளாதாரத்தை மேம்படுத்துறாங்க. முதல்ல இருந்ததை விடவும் இவங்களுக்கு அரசு உதவிகள் அதிகமாக கிடைக்குது, டிஜிட்டல் தளங்கள் நிறைய இருக்கு, மேலும் இவங்க அதுல பயிற்சி பெற்று

0: அவங்க அதில் வெற்றியும் அடையிறாங்க. நம்ம கோயம்புத்தூர் போன்ற நகரங்களில் பெண்கள் பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டு வர்றாங்க. அப்படி ஒரு பெண் தொழில் முனைவோரோட அனுபவ கருத்துக்களை அவங்க சொல்லவே கேட்கலாம். வணக்கங்க.
1: வணக்கங்க, என் பேர் தீபா. நான் இங்கே கோயம்புத்தூரில் இருக்கிறேன். நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு. நான் பிகாம் முடிச்சிருக்கேங்க. வீட்டில் என் பையனுக்கு வந்து ஹெல்த்தி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் அது எல்லாமே நல்லா இருந்ததுனால ரிலேட்டிவ்ஸு, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளு, அப்புறம் வந்து எல்லோரும் அதை வந்து ரொம்ப விரும்பி கேட்க ஆரம்பித்தாங்க. அதனால் இதை வந்து நம்ம ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நான் வந்து கஞ்சி பவுடர், சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற ஒரு சில பவுடர் அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கேங்க. இப்போ சாதத்துக்கு போடுற பவுடர் பார்த்திங்கன்னா கொள்ளு பொடி, அதுக்கப்புறம் பூண்டு பொடி, கருவேப்பில் பொடி, அந்த மாதிரி ஸ்பெஷல் ஐட்டமாக தான் செஞ்சு போடுறேன். அதில் வந்து பூண்டு பொடி வந்து ரொம்ப எல்லாருமே சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு அந்த மாதிரி நல்லாயிருக்கும். ரெண்டாவது கஞ்சி பவுடர்லாம் பார்த்தீங்கன்னா உளுந்தங்கஞ்சி, சத்துமாவு, கருப்பு கவுனி கஞ்சி இதெல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உளுந்தங்கஞ்சி மோஸ்ட்லி சின்ன குழந்தைகளும் சாப்பிட்லாம். அது வந்து இனிப்பு ஆட் பண்ணி சின்ன குழந்தைகளும் சாப்பிட்லாம், பெரியவங்களுக்கும் சாப்பிட்லாம். அது வந்து மூட்டு வலி அந்த மாதிரி ப்ராப்ளமெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக வேண்டி. சத்துமாவு வந்து நான் வந்து ஒரு 32 பொருள் போட்டு சத்துமாவு ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. அதுக்கப்புறம் கருப்பு கவுனி கஞ்சி பவுடர் போட்டுட்ருக்கேன். இது எல்லாமே மோஸ்ட்லி குழந்தைகளும் சாப்பிட்ற மாதிரி பெரியவங்களும் சாப்பிட்ற மாதிரி ஆப்டாக தான் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் வந்து சீஸ்னல் டைம்ஸில் பார்த்திங்கன்னா பனியாரம் மாவு, அதுக்கப்புறம் அதிரசம் மாவு, முறுக்கு மாவு அந்த மாதிரி தனியாக பண்ணிகிட்ருக்கோம். இதை வந்து எஃப்எஸ்எஸ்சி சர்டிஃபிகேட் வாங்கி, அது இல்லாமல் நம்ம குழந்தைகளுக்கு எப்படி ஹைஜீனிக்காக பண்ணினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் மற்றவங்களுக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கேங்க. அது இல்லாமல் நம்மளோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டாக்ஸ் அந்த மாதிரிலாம் மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. இப்போ யாராவது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ எல்லோரும் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எகெயின்ஸ்ட் ஆர்டர் பொறுத்ததுக்கப்புறம் தான் நான் வந்து ப்ரிப்பேரே பண்ணி கொடுப்பேன். அதுதான் இதில் வந்து ரொம்ப ஸ்பெஷல். என்னோடய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஹைஜீனிக்காக இருக்கும். பேக்கிங்கும் பார்த்தீங்கன்னா நல்ல நீட் பேக்கிங்காக, ப்ரொஃபஷனல் பேக்கிங்காக தான் இருக்குது. நான் இப்போ வந்து வீட்டில் இருந்துட்டு பண்ணுறதுனால அதுவே நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கறதுனால இதை வந்து வெளியில் எடுத்துகிட்டு போய் இன்னும் மார்க்கெட் பண்ணுறதுக்கு வந்து இனிமேல் தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க. ஏன்னா வீட்டிலேருந்து பண்ணுறதுனால அதுவே வந்து ஃபுல் ஆர்டர்ஸ் போகுது. இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் தானே பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து நல்லா சூப்பர் பேக்கிங்காக, ஜிப்லாக் பேக்கிங்காக, ஹைஜீனிக்காக தான் போடுறோம். அது இல்லாமல் எஃப்எஸ்எஸ்சி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம். என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறோங்கிறது போடுறோம். இதில் வந்து நம்ம கலரிங் ப்ராடக்ட்ஸோ வேறு ஏதாவது கெமிக்கல்ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸோ எதுவுமே ஆட் பண்ணுறது கிடையாதுங்க. இது வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நேச்சுரலாக தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஜிப்லாக் இருக்கிறதுனால நம்ம வந்து அப்பப்போ ஓப்பன் பண்ணி அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம பண்ணுறது வீட்டில் பண்ணுறது அம்மாவோட ரெசிபி மூலமா நம்ம பண்ணுறதுனால இது வந்து 3 மந்த்ஸ் வரைக்கும் அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதனால் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆர்டராகவும் தான் பண்ணித்தரேன். அது இல்லாமையும் நீங்கள் வாங்கினாலும் ஒரு 3 மந்த்ஸ் அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணுற மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் இது. இப்போ இதில் வந்து நம்மளோட சிக்னேச்சர் ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா பூண்டு பொடி வந்து சிக்னேச்சர் ரெசிபியாக இருக்குது. அது வந்து ரெகுலர் ஆர்டர்ஸ் போயிட்டே இருக்குது. அது வந்து சீக்கிரமாக சாப்பிட்றாங்க, குழந்தைகளை ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம நல்ல நல்ல ப்யூர் நல்லெண்ண, செக்கு நல்லெண்ணெயில் மலை பூண்டை வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிடுறோம் கோல்டன் ப்ரௌனில். அப்போ வந்து டைஜஷனுக்கு நல்லாயிருக்கும். அது வந்து நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு, இட்லி தோசைக்கு அதுக்கெலாம் ரொம்ப ஆப்டாக இருக்கும். அதனால் பெரியவங்களுக்கும் அந்த பூண்டோட அரோமா வந்து அப்படியே இருக்கும், குழந்தைகளுக்கும் அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். அதனால் நம்மளோட சிக்னேச்சர் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு பொடி வந்து அதிகமாக சேல் ஆகிட்டு இருக்குங்க. நம்ம வந்து இந்த கஞ்சி பவுடரு, இந்த சாதம் பொடி பவுடர்லாம் பண்ணுறது அந்த டேஸ்ட்டை வச்சு மற்ற திங்ஸும் கேட்க ஆரம்பித்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கம்பு தோசை மாவு, அந்த அடை தோசை மாவு, சோள தோசை மாவு அந்த மாதிரியும் கேட்க ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரியும் நான் இப்போ ரெகுலராக அதுவும் பண்ணி கொடுத்துட்ருக்கேங்க. இன்ஸ்டண்ட்டாக வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த மாவெல்லாம் கலக்கி ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி கலக்கி வச்சாலே போதும், இமீடியட்டாக நம்ம இன்ஸ்டண்ட்டாக தோசை மேக் பண்ணுறதுக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது இல்லாமல் ஃபெஸ்டிவல் டைமில் வந்து நான் பண்ணணும் அப்படிங்கிறதே கிடையாது. கஸ்டமர்ஸோட ரெக்வஸ்ட்டை வச்சு தான் நான் வந்து ஃபெஸ்டிவல் டைமில் முறுக்கு மாவு, சீடை மாவு, அப்புறம் வந்து அதிரச மாவு இது எல்லாமே பண்ணி கொடுத்தேன். அது வந்து ஃபெஸ்டிவல் டைமில் வந்து ரொம்ப அதிகமாக சேல் ஆகுது. அந்த மாதிரி அக்கேஷ்னலாக பண்ணுறது வந்து ரொம்ப அதிகமாக சேல் ஆகிட்டுருக்குங்க. இப்போ அதில் வந்து ரொம்ப அதிகமாக லாஸ்ட் டைம் கூட ஃபெஸ்டிவல் டைமில் ரொம்ப அதிகமாக சேலானது வந்து கருப்பட்டி குழிப்பணியார மாவு வந்து நல்லா சேலாச்சுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. நிறைய அதில் வந்து நம்மளுக்கு நிறைய ஃபீட்பேக் கொடுத்தாங்க, நல்லாயிருக்கு நல்லாயிருக்குன்னு நிறைய ஃபீட்பேக் கொடுத்தாங்க. அதுதான் ரொம்ப அதிகமாக போச்சுங்க. இப்போ முதல்ல இருக்கிறத விட இப்போ பார்த்திங்கன்னா சேல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னு கேட்டால் இப்போ வந்து நம்ம ஹைஜீனிக்காகவும் பண்ணுறோம், நம்மளோட ப்ராடக்ட்ஸும் நல்லா இருக்கிறதுனால இப்போ ஒருத்தங்க வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறக்கு வராங்கனாலும், ஒரு பேமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம அதை ரிகார்டிங் பேசுகிறாங்கன்னா ஒரு கால் பண்ணால் கூட அவங்க ஒரு ஒரு தடவையும் வைக்கும்போது இதை சொல்கிறாங்க, உங்களோட ப்ராடக்ட்ஸ் நல்லாயிருக்கு, இந்த ஐட்டம் நல்லாயிருக்கு. இப்போ வந்து முதல்ல விட இப்போவெல்லாம் வந்து அதிகமாக ரொம்ப அவேர்னஸ் மக்களுக்கு வந்து ரொம்ப அவேர்னஸ் ஆகிடுச்சு. ஏன்னா அவங்கவுங்க வந்து ஹெல்த்தி ஃபுட்ஸ் எடுத்துக்கணும், அவங்க ஹெல்த்தை பார்த்துக்கணும் அப்படிங்கிறது நினைக்கிறதுனால இந்த மாதிரி இயற்கையான கிடைக்கிற பொருள்

மேல வந்து ரொம்ப வந்து விருப்பப்படுறாங்க. அதனால என்னன்னா அவங்க செய்ய விருப்பப்படுறதுனால நாங்களும் வந்து நிறைய அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய தானிய வகை அதெல்லாம் தேடி தேடி செஞ்சு கொடுக்கறதுனால எங்களுக்கும் எங்களோட தொழிலுக்கும் என்னை மாதிரி இருக்கிற உமன் என்டர்பிரனர்ஸ்க்கும் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ரொம்ப ஒரு வந்து ஊக்குவிக்கிற விதமாக இருக்கு இது. இந்த சிட்டி லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு அவசர வாழ்க்கை முறை ஓடிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எல்லாரும் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கிற வீட்டு முறைப்படி கிடைக்கிற உணவுகளை வந்து தேடி வர்றாங்க, அதை வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. அதில் வந்து இன்னும் வேறு ஏதாவது புதுசாக இருக்கா இருக்கான்னு எங்கள்கிட்ட கேட்குறாங்க. அதனால் நாங்களும் புதுவிதமான புதுசான தானியங்கள் புது புது விஷயங்கள் நாங்களும் ட்ரை பண்ணி அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நாங்களும் கொடுக்குறோம். இதில் எங்களுக்கும் இதில் ரொம்ப வந்து மன நிறைவாக இருக்குது. அப்புறம் இது வந்து குழந்தைகள் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து ஒரு பொருள் செய்யும் பொழுது அவ்வளோ ஒரு பிடித்தமாக இது வந்து நம்ம குழந்தைக்கு போகிற மாதிரி இன்னொரு குழந்தைக்கு போகுதுங்கிற ஒரு கருத்தோடு நம்ம வந்து யோசனையோடு நம்ம அதை செஞ்சிட்ருக்கும்போது எங்களுக்கும் ஒரு ஆத்ம திருப்தியாக இருக்குது. இது இப்போதைக்கு நான் வீட்டில் தான் இருந்து பண்ணுறேங்க. ஆனால் வீட்டில் பண்ணினாலும் என்ன சட்டம் முறைப்படி என்ன இருக்கோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். எல்லா பேப்பர் ஒர்க்கும் முடித்து எஃப்எஸ்எஸ்ஐ வாங்கி ரெகுலராக எல்லாம் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கோம். என்னென்னா வீட்டு முறைப்படி நம்ம ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணுறதுனால ரொம்ப குவான்டிட்டி ப்ரிப்பேர் பண்ணுறதில்ல. அதுக்காக நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வீட்டில் என்னை மாதிரி குழந்தைகள் வச்சுட்டு இருக்கிறவங்க அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கெல்லாம் புதுவிதமான இந்த மாதிரி ஒர்க்கில் சேர்த்து அதனால் இன்னும் பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு போகலான்னு இருக்கோங்க. இந்த மாதிரி பழமுதிர் நிலையம் கடைகள் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து கேட்குறாங்க, நான் கொண்டு போய் சாம்பிள் கொண்டு போய் கொடுக்கும்பொழுதும் கொண்டு வாங்கம்மா அப்படி தான் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா எல்லா பக்கமுமே இந்த துரித உணவுகள்லாம் தேடாமல் இயற்கை உணவுகளை தான் எல்லாருமே தேடி வர்றாங்க. அது வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது, எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. என்ன மாதிரி இன்னும் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் இது பெரிய சப்போர்ட்டாக தான் இருக்கும்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. நிகழ்ச்சியில் இன்று கோயமுத்தூர் ஹோப் காலேஜ் பகுதியை சார்ந்த இளம் பெண் தொழில் முனைவோர் தீபா அவர்களின் அனுபவ கருத்துக்கள். நிகழ்ச்சியினை தொடர்ந்து கேட்கலாம்.
1: ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என் ட்ரீமே வந்து வேறங்க. எங்கள் அப்பா வந்து டெய்லராக இருந்ததுனால எனக்கு வந்து டிசைனர் ஆகணும்னு பெரிய கனவு இருந்துச்சு. ஆனால் பையனுக்காக வேண்டி இதை ப்ரிப்பேர் பண்ணி அப்படியே இந்த லைனுக்கு வந்துட்டேன். ஆனாலும் நான் என்னோடய பேஷனை விடல. அதனால் நான் வந்து டெய்லரிங் பண்ணேங்க, ஆரி ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணேன். அது இல்லாமல் வந்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் ஒன்று பண்ணியிருக்கேன். 90 minutes செவன் ப்ளவுசஸ் வந்து ஸ்டிச் பண்ணி ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் ஒன்று பண்ணியிருக்கேன். அதனால் நான் வந்து இந்த பிஸ்னஸில் இருந்தாலும் நான் என்னோடய பேஷனை வந்து விடவே இல்லை. அதை வந்து நான் இன்னும் பண்ணிகிட்டே தான் இருக்கேன், இனி எப்போவுமே பண்ணிகிட்டே தான் இருப்பேங்க. நான் வந்து முறப்படி வந்து டெய்லரிங் கிளாஸில் போய் டெய்லரிங் ப்ரைவேட் டெய்லரிங் கிளாஸில் போய் டெய்லரிங் கற்றுக்கிட்டேங்க. அது இல்லாமல் நிறைய ஆரி ஒர்க் ஷாப்ஸ் வந்து நிறையா ஃப்ரீ ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் காண்டாக்ட் பண்ணுறாங்க நிறைய இடத்துல. அதில் வந்து நான் ஆரி வந்து ஒரு 45 stitches வந்து கற்றுக்கிட்டு ஃபஸ்ட்டு என்னோட ப்ளவுஸ்க்கு அது மாதிரிலாம் போட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்தேன். அது மூலிமா இப்போ வந்து அந்த ஸ்டிச்சிங் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கேன், ஆரி ஒர்க்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கேங்க. மேரேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஆரம்ப காலத்தில் வந்து எனக்கு இந்த டெய்லரிங் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. அதனால் அந்த டெய்லரிங்கோடு தான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பையன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு இந்த ஃபுட்டு பற்றி எல்லாம் கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நான் இந்த ஃபுட் ஐட்டத்தில் வந்து இப்போ ஸ்டிச்சிங்கில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா பிரின்சஸ் கட்டு, போட் நெக்கு, ஸ்கேலப்பு, வி நெக்கு, பேக் ஜிப்பு, இந்த மாதிரி ட்ரெண்டியாக இருக்கிற ப்ளவுஸஸ் தான் வந்து ரொம்ப விரும்பி கேட்குறாங்க. அந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் பேண்ட் பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ரெயிட் பேண்ட்டு,

ஸ்ட்ரெயிட் பேண்ட்ல வந்து வித் எலாஸ்டிக், கம்பல்சரி வித் எலாஸ்டிக்கோட. டாப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வித் பாக்கெட்ஸோட, அப்படி தான் வந்து நிறையா ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அந்த மாதிரி தான் எல்லோரும் ரொம்ப விருப்பப்படுறாங்க. ஆமாம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், நார்மலாக இருக்கவங்களும், ஒர்க்கு ஜாப் போகிறவங்க எல்லாமே இந்த மாதிரி தான் லைக் பண்ணுறாங்க. இப்போ இருக்கிற ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் வந்து சில்காக இருந்தாலும் சரி, காட்டனாக இருந்தாலும் சரி, அந்த சாரியோட ப்ளவுஸுக்கு வந்து ஒரு சிம்பிள் ஆரி ஒர்க்காவது கம்பல்சரி எல்லோரும் போட்டுக்கிறாங்க. இப்போ ஆரி ஒர்க்குன்னு எடுத்துட்டிங்கன்னா த்ரெட் ஒர்க்கில் வந்து ஃப்ரெஞ்சு நாட்டு, பீகாக்கு, லோட்டஸ் அந்த மாதிரி இருக்குது. பீட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கட் பீட்ஸு, ஜர்தோசி, மிரர் ஒர்க்கு அந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ வந்து பிரைடல் ப்ளவுஸ்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் கம்பைண்டாக டிசைன் கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு பிரைடல் ப்ளவுஸ் முடிக்கும்போது ஒரு 15 to 20 days அந்த மாதிரி ஆகிடுங்க ஒரு ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அதுக்கு தகுந்த மாதிரியான சார்ஜஸ் இருக்கும், ஏன்னா ஒரு 50 days 20 daysங்கிறது வந்து லாங் டைமு. அந்தளவுக்கு அதில் டிசைன்ஸும் ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஒருத்தங்க வந்து சாரீ எடுக்கிறாங்கன்னா அந்த சாரியில் என்ன டிசைன் இருக்கோ அதை அப்படியே வந்து நம்மளுக்கு வந்து ப்ளவுஸில் வந்து கொடுக்கணும். ஆரி ஒர்க்லேயோ இந்த த்ரெட் ஒர்க்லேயோ அந்த ப்ளவுஸில் என்ன பேட்டர்ன்ஸ் இருக்கோ, என்ன டிசைன்ஸ் இருக்கோ அதை நம்ம வந்து ப்ளவுஸில் அப்படியே காமிச்சு கொடுக்கணுங்க. இப்போ வந்து டெம்பிள் டிசைன் தான் ரொம்ப ட்ரெண்டியாக போயிட்டுருக்குங்க. மேரேஜ் ஃபங்க்ஷனுக்குலாம் பார்த்தீங்கன்னா மாங்கல்யம் போட்டு பண்ணுறது, நேம் போட்டு பண்ணுறது, அவங்களோட பிக்சர்ஸ் போட்டு பண்ணுறது, அது வந்து ரொம்ப ட்ரெண்டியாக போயிட்டுருக்கு. அப்புறம் பேபி ஷவர் ஃபங்க்ஷன் அது மாதிரி பார்த்தீங்கன்னா பேபிஸோட பேட்ச் ஒர்க்லாம் பண்ணிக்க போடுறது அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக ஒரு கிளைண்ட்டுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்தோம். அதில் பார்த்தீங்கன்னா டாப்பு பாட்டம் வந்து ஃபுல்லாக பிளைன், அதில் வந்து ஜஸ்ட் வந்து ஷோல்டர் கிட்ட மட்டும் ஒரு ஃப்ளாரலில் ப்ரூச் ஒர்க்குங்க. அது அவ்வளோ அல்டிமேட்டாக பார்க்குறக்கு அவ்வளோ கிராண்டியாக இருந்துச்சுங்க. இப்போ ஒரு ஒருத்தருக்குமே வந்து ட்ரீம்னு ஒன்று இருக்கும், அது இல்லாமல் அவங்களுடைய ப்ரொஃபஷன் தகுந்த மாதிரி, அவங்களுடைய டெய்லி லைஃப்க்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை ட்ராவல் பண்ணுவாங்க. அது இல்லாமல் அவங்களோட ட்ரீம் வந்து அப்படியே இருக்கும். அந்த ட்ரீமை வந்து நம்ம பண்ண முடியாமலாம் கிடையவே கிடையாது. கண்டிப்பாக வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி நம்மளோட ட்ரீமையும் நம்மளோட ப்ரொஃபஷனையும் கரெக்டாக கொண்டு போகலாம். அப்படி நம்ம பிஸியாக இருக்கும்போது நம்மளோட உடம்பு மட்டும் இல்லை, நம்மளோட மனசும் எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கும். பெண்கள் வந்து முதல்ல இருந்ததை விட இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க, முன்னேற ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் என்னை மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அவங்கவுங்களுக்கு பிடிச்சமான விஷயம், அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து கண்டிப்பாக, அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருந்தாலும் சரி, அதை வந்து இன்னும் பெட்டராக பண்ணி செஞ்சு இன்னும் முன்னேறணுங்கிறது தான் இந்த நேரத்தில் நான் சொல்கிற விரும்புகிறது. நான் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு தொழில் முனைவோரான எனக்கு ஆகாஷவாணி வந்து இந்த ஒரு அரிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஆகாஷவாணி கோயம்புத்தூருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க.

0: வணக்கம், நான் முனைவர் கே டி பார்த்திபன். மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வனவியல் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். முதல்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே வனங்களில் தான் கிடைச்சது. இப்போ என்னாச்சு, மக்கள் தொகை பெருக்கம், தொழிற்சாலைகள் அதிகமாயிருச்சு, வனங்களின் பரப்பளவு குறுங்கிருச்சு, நம்ம தேவைகளை எப்படி நிறைவேற்றுறது, இதற்கு என்ன மாற்று? வெரி சிம்பிள், வனங்களுக்கு வெளியே வனங்கள், வேளாண் காடுகள். வேளாண் காடுகள்னா என்ன சார்? இதுதான் அடுத்து உங்களுடைய கேள்வி. பதில் தெரியணும்னா டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. ஒவ்வொரு திங்கக்கிழமையுமே நைட்டு 7:30 மணிக்கு ஏறும் ஒரு நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் கலைஞர்கள், வேளாண் காடுகளை பத்தின பல தகவல்களை நான் சொல்லிக்கிட்டே வர்றேன். ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, இந்தியாவிலேயே இது முதல் முறையாக 100 எபிசோட் பண்ண போறோம். தகவல் களஞ்சியம் மட்டும் இல்ல, இட்ஸ் அ ட்ரெஷர் ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஏறும் ஊர்ல வரதுனால விவசாயிகளுக்கு மட்டும் நினைச்சிட்டு இருப்பாங்க, அப்படி கிடையாது. இது அனைவருக்குமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வந்து காலத்தின் கட்டாயம். வேளாண் காடுகள் பத்தி இவ்வளவு தகவல்கள் இந்த தகவல் களஞ்சியத்தை தவிர நீங்க வேற எங்க தேடினாலும் கிடைக்காது. அதனால இப்ப மிஸ் பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. பிளீஸ் லிசன் FM 103.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. நேயர்கள், இதுவரை ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் ஹோப் காலேஜ் பகுதியை சார்ந்த இளம் பெண் தொழில் முனைவோர் தீபா அவர்களின் அனுபவ கருத்துக்கள் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு தேவிகாராணி தங்கையன். நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். நாளை பிற்பகல் 2:30க்கு நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் விளாங்குறி

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். எல்லை பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வந்தே மாதரம் பாடலை முழுமையாக பாடப்போவதில்லை என்ற காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மருத்துவ தொழில்நுட்பத்துறையின் வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாடு முழுவதும் காய்ச்சல் பாதிப்புகளை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா இன்று புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். கோதாவரி காவேரி இணைப்பு விவகாரத்தில் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக பிஜேபி கூறியுள்ளது. சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு அரசு கார் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை மாநில அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. சுரங்கங்கள் மற்றும் கனிம ஒழுங்குமுறை சட்ட திருத்த மசோதாவை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. குறுவை தொகுப்பு திட்டம் முழுமையாக விவசாயிகளிடம் சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அமமுக கேட்டுக் கொண்டுள்ளது. மேகதாது அணை விவகாரத்தில் அனைத்து கட்சியினரும் ஓரணையில் திரள வேண்டும் என்று தமாக தலைவர் திரு GK வாசன் கோரியுள்ளார். பழம்பெரும் நடிகை சவுகார் ஜானகி இன்று சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 94. புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீசா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சிங்கப்பூர் சர்வதேச சாலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியின் லீஷா பால், தான்வி பத்ரி ஆகியோர் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஸ்லோவாக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கத்தையும் சவிதா தலால் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டல்வீனில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: 3:03 FM Rainbow 103 இது கிராமபோனும் 103 1950-69 வரைக்கும் வெளிவந்த உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை இங்க கேட்டுக்கலாம். 0422-231-6312-2317-046-231-2103 இந்த 3 நம்பர்ல உங்களுக்கு பிடிச்ச கால் பாட்டை எங்களுக்கு சொல்லலாம். முதல் காலர் அணிஞ்சிருக்காங்க. வணக்கம், யாரைங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
2: சேலம்னூர் தங்கவேல் பேசுங்க மேடம்.
1: தங்கவேல், என்ன பாடல் வேணுங்க?
2: இன்னைக்கு செவ்வாய் ஜானகி நம்ம எல்லாம் விட்டு பிரிந்து சென்று விட்டார், அவர் நினைவாக இரு ஓடுகள் படத்து வந்து பாடல்
1: பாடல் வருது, கேளுங்க.

0: இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் August 1st முதல் September 30th வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
1: இரைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்டு, நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
0: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH, அவினாசி ரோட், கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418887411.
2: நமது FM ரெயின்போ 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. 3:10 நம்ம கேட்டு இருக்கோம். கிராம போனும் 103 மற்றும் ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
3: இனிய மாலை வணக்கங்க மேடம்.
2: வணக்கம்
3: மேடம், நான் வனவாசியிலிருந்து மாதேஷ் பேசுறேன் மேடம்.
2: சொல்லுங்க மாதேஷ், என்ன பாடல் வேணும்
3: மேடம்? எனக்கு கலங்கரை விளக்கம் திரைப்படத்திலிருந்து காற்று வாங்க போனேன்னு ஒரு கவிதை வாங்கி
2: பாடல் வருது, கேளுங்க.

0: கிராமபோனும் 103 இன்னொரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: திருப்பூர் மாவட்டம் வெள்ளம்பட்டியிலிருந்து தேவி பேசுறேங்க.
0: தேவி, என்ன பாடல் நீ கேட்க போறீங்க?
1: அடிமை பெண் படத்துல இருந்து ஏமாற்றாதே ஏமாற்றாதே அந்த பாடல்.
0: ஓகே, பாடல் வருது, எல்லாரும் கேட்கலாம்.

0: நமது எஃப்எம் ரெயின்போ 103 இன்று மாலை 5 மணிக்கு சித்திரச்சவானம் நிகழ்ச்சியில் கட்டிடக்கலை பேராசிரியர் மற்றும் சமூக ஆர்வலர் ரமேஷ் வர்மா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: பழனிசாமி, ரங்கசாமி.
0: ஓகே, என்ன பாடல் வேணும்?
1: எதிர்நீச்சல் படத்துல இருந்து அடுத்த அம்பஜத்தை காட்டேலாம்.
0: ஓகே, பாடல்.

0: வருது கேளுங்க.
1: ஏன்னா நீங்க சமத்தா, நீங்க அசடா. சமத்தா இருந்தா கொடுப்பேளா, அசடா இருந்தா பருப்பேளா.
2: ஏண்டி புதுசா கேக்குற என்ன?

0: என்னத்தை செய்வே?
1: சொன்னத்தை செய்வே.
0: வேற என்ன செய்வே?
1: அடக்கி வைப்பேன்.
0: அதுக்கும் மேலே
1: பல்ல

0: இன்று மாலை 6:05 தலம் வலம் நிகழ்ச்சி வழங்குகிறார் சௌமியா. இன்று திருமியச்சூர் அருள்மிகு ஸ்ரீ லலிதாம்பிகை சமேத ஸ்ரீ மேகநாத கோவில் இடம்பெறுகிறது. வணக்கம், யாருங்க பேசுறீங்க? ஜோதிபுரங்களா?
1: சந்திரன் மேடம், 1970 ஆடாமல்
0: ஓகே, பாட்டு வரது கேளுங்க.

0: நமது எஃப்எம் ரெயின்போ 103 தினமும் காலை மணி 8:50 சைபாலன் இன்று ஒரு தகவல். நேயர்கள் இதுவரை ரசித்தது கிராமோபோனும் 103.
1: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
2: வணக்கம். We started a new initiative called Nilal. இது என்னன்னா ஒரு QR based smart public safety initiative. இதுல ஒன் மோர் ஆப்ஷன் என்ன இருக்கான்னா, எமர்ஜென்சி. சப்போஸ் நைட் டைம் லேட் நைட்ல 12:00 நீங்க ஒரு இடத்துல பஸ்க்காக வெயிட் பண்றீங்க, யூ ஆர் நாட் ஃபீலிங் சேஃப் ஆர் செக்யூர்னா, ஒரு எமர்ஜென்சி பட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த பட்டன் பிரஸ் பண்ண உடனே போன் நம்பர் கேட்பாங்க. என்னன்னா உங்களுக்கு போலீஸ் போன் பண்ணி கரெக்டான லொகேஷன் கேட்கறதுக்கு அதுக்கு மட்டும் போன் நம்பர் கேட்பாங்க. அந்த போன் நம்பர் டைப் பண்ணி பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் ரூம்க்கு வரும். சோ இமீடியட்லி அந்த நியரஸ்ட் பெட்ரோல் வெஹிக்கிள் உங்ககிட்ட போன்ல கான்டாக்ட் பண்ணிட்டு தே வில் கம் அண்ட் தே வில் ட்ரை டு ஹெல்ப். சோ போலீஸ் அண்ட் பப்ளிக் மிடில் ஒரு நல்ல இன்ட்ராக்ஷன் இருக்கிறதுக்கு, வித்வுட் ரிவீலிங் யுவர் ஐடென்டிட்டி ஆர் வித்வுட் ரிவீலிங் எனி திங் அபவுட் யூ, யூ கேன் இன்ஃபார்ம் டு த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அபவுட் எனி உமன் அண்ட் சைல்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஆர் நார்கோட்டிக் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஆர் உங்க லிமிட்ல ஏதாவது சஸ்பிஷியஸா ஒரு பர்சன் மூவ் பண்றாங்க, இல்ல எதனா பப்ளிக் நியூசன்ஸ் இருக்கா, ஆர் எனி அதர் த்ரெட்ஸ் டு த பப்ளிக் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்காக நீங்க எனக்கு தகவல் சொல்லிக்கலாம். இந்த QR கோட்ஸ் நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 பிளேசஸ்ல த்ரூ அவுட் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் we are going to place them. So public movement ல இருக்கும்போது எனி இன்ஸ்டன்ட் இஃப் தே சி தென் அண்ட் தேர் இட்செல்ஃப் தே கேன் ஆல்சோ சென்ட் இன்ஃபர்மேஷன் டு அஸ். ஐ ஆம் எக்ஸ்பெக்டிங் மோர் பப்ளிக் ரெஸ்பான்ஸ் டு திஸ் இனிஷியேட்டிவ். எனி டவுட்ஸ் ஆர் எனி திங் தே ஹவ் ரிகார்டிங் திஸ் தே கேன் வெரி வெல் கம் அண்ட் மீட் மீ இன் மை ஆஃபீஸ் ஆர் கோ டு த நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் டு கிளாரிஃபை இஃப் தே ஹவ் எனி டவுட்ஸ். தேங்க் யூ.
1: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்.
0: நேரம் 3:30. இனி கேட்கலாம் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். எல்லை பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வந்தே மாதரம் பாடலை முழுமையாக பாடப்போவதில்லை என்ற காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மருத்துவ தொழில்நுட்பத் துறையின் வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாடு முழுவதும் காய்ச்சல் பாதிப்புகளை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா இன்று புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். கோதாவரி காவிரி இணைப்பு விவகாரத்தில் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக பிஜேபி கூறியுள்ளது. சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு அரசு கார் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை மாநில அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. சுரங்கங்கள் மற்றும் கனிம ஒழுங்குமுறை சட்ட திருத்த மசோதாவை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. குறுவை தொகுப்பு திட்டம் முழுமையாக விவசாயிகளிடம் சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அமமுக கேட்டுக் கொண்டுள்ளது. மேகதாது அணை விவகாரத்தில் அனைத்து கட்சியினரும் ஓரணியில் திரள வேண்டும் என்று தமாக தலைவர் திரு ஜி கே வாசன் கோரியுள்ளார். பழம்பெரும் நடிகை சௌஹார் ஜானகி இன்று சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 94. புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ட்ரீசா ஜாலி காயத்ரி கோபிச்சந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சிங்கப்பூர் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் லீஷா பால், தான்வி பத்ரி ஆகியோர் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஸ்லோவாக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கத்தையும் சவிதா தலால் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 4:03 எஃப்எம் ரெயின்போ 103 இது மயக்கும் மாலை. அழகான அட்டகாசமான பாடல்களை அள்ளித்தரும் இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு நான் ஆர்ஜி மஞ்சு. நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் இதோ.

0: ரசித்த பாடல் செம்பருத்தி திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி மனோ பாடியது. இசை இளையராஜா, பாடலாசிரியர் முத்துரிங்கம். தொடரும் பாடல் வெற்றி விழா திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா பாடியிருப்பது. அதற்கு முன் ஒரு சிறு விளம்பர இடைவேளை.
1: KMCH-இன் தவமணி தேவி அட்வான்ஸ்ட் ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் August 1st முதல் September 30th வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
2: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்டு, நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
1: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH, அவினாசி ரோட், கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418 8741.

நமது எஃப்எம் ரெயின்போ 103 இன்று மாலை 6:05 தலம் வலம். இன்று இடம்பெறும் திருத்தலம் திருமீயச்சூர் அருள்மிகு ஸ்ரீ லலிதாம்பிகை சமேத ஸ்ரீ மேகநாதர் திருக்கோவில். நிகழ்ச்சியை வழங்குகிறார் சௌமியா. மயக்கு மாலையை கேட்டுட்டு இருக்கோம். தொடரும் பாடல் இதோ.

மயக்க மாலையில் ரசித்த பாடல் ராணுவ வீரன் திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் பி சைலஜா பாடியது. பாடலாசிரியர் முத்துலிங்கம். தொடரும் பாடல் பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது.

நாலு மணி 24 நிமிஷம் எஃப்எம் ரெயின்போ 103 நாம கேட்டுட்டு இருக்கோம் மயக்கும் மாலை. இன்று மாலை 5 மணிக்கு சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில கட்டிடக்கலை பேராசிரியர் மற்றும் சமூக ஆர்வலர் ரமேஷ் வர்மா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள். மயக்கும் மாலையில் தொடரும் பாடல் இதோ.

கேட்ட அந்த அருமையான பாடல் இளையராஜா இசையமைத்து கே எஸ் சித்ராவுடன் பாடியிருந்தது கீதாஞ்சலி திரைப்படத்திற்காக. தொடரும் பாடல் சீவலப்பேரி பாண்டிய திரைப்படத்திற்காக ராஜகோபால், சுஜாதா மோகன், பி ஜி ஸ்ரீகாந்த் பாடியிருப்பது. இசை ஆதித்யன்.

இன்று மாலை 6:05 தலம் வலம் நிகழ்ச்சியில் இன்று இடம்பெறும் திருத்தலம் திருமியச்சூர் அருள்மிகு ஸ்ரீ லலிதாம்பிகை சமேத ஸ்ரீ மேகநாதர் திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார் சௌமியா. நமக்கேட்டிருக்கும் மயக்கும் மாலை.

மயக்குமாலை இல்ரசித்து பாட சக்திவேல் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் அருண்மொழி ஸ்வர்ணலதா பாடியது. தொடரும் பாடல் ரேவதி திரைப்படத்திலிருந்து. சங்கர் கணேஷ் இசையில் கே ஜே யசுதாஸ் எஸ் ஜானகி பாடியது.

இன்று மாலை 6:40 டீ கடை நிகழ்ச்சியில் வாழ்க்கையை மாற்றிய வார்த்தை இதுதான் இன்னைக்கோட தலைப்பு. கால் பண்ணுங்க, பேசலாம். இரவு 7:30 ஏறும் ஒரு நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஒரே மாமரத்தில் 300 மேற்பட்ட மா ரகங்களை சாகுபடி செய்து சாதனை புரிந்துள்ள உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் உள்ள மலிகாபாத் பகுதியை சார்ந்த இந்தியாவின் மாம்பழ மனிதர் கலீம் உல்லா கான் அவர்கள் மற்றும் சமவெளியில் ஆப்பிள் சாகுபடியில் வெற்றி கண்ட ஆந்திர பிரதேச மாநிலத்தின் அனந்த்பூர் பகுதியை சார்ந்த வெற்றி விவசாயி ரமணா ரெட்டி ஆகியோர் கூறும் அனுபவ கருத்துகள் தமிழாக்கமாக கேட்கலாம். 4:45 மயக்கும் மாலை கேட்டுட்டு இருக்கும். தொடரும் பாடல் இதோ.

0: தர்மபத்தினி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். இளையராஜா இசையமைத்த எஸ் ஜானகியுடன் பாடியிருந்தது. தொடரும் பாடல் கிராமத்து அத்தியாயம் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியிருப்பது இளையராஜா இசையில். அதற்கு முன்னொரு சிறு விளம்பர இடைவேளை.
1: KMCH இன் தவமணி தேவி அட்வான்ஸ்டு ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் August 1 முதல் September 30 வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
2: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்ட், நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
1: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH, அவினாசி ரோட், கோவை. மேலும் விவரங்களுக்கு கால்

இன்று மாலை 6:05 தலம் வலம் நிகழ்ச்சியில் இடம்பெறும் திருக்கோவில் திருமியச்சூர் அருள்மிகு ஸ்ரீ லலிதாம்பிகை சமேத ஸ்ரீ மேகநாத திருக்கோவில். இந்த நிகழ்ச்சியை வழங்குகிறார் சௌமியா. மயக்கும் மாலை கேட்டு இருக்கும் நிகழ்ச்சி தரும் நிறைவு பாடல் எங்க ஊரு காவல்காரன் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் மனு பி. சுஷீலா பாடியது. பாடலாசிரியர் கங்கை அமரன்.

நீங்கள் இதுவரை ரசித்தது மயக்கும் மாலை நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் ஆர்ஜே மஞ்சு. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாலை 5 மணிக்கான செய்திச் சுருக்கம். அதனைத் தொடர்ந்து சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் கட்டிடக்கலை பேராசிரியர் மற்றும் சமூக ஆர்வலர் ரமேஷ் வர்மா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம்.

கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வந்தே மாதரம் பாடலை முழுமையாக பாடப்போவதில்லை என்ற காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மருத்துவ தொழில்நுட்பத்துறையின் வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாடு முழுவதும் காய்ச்சல் பாதிப்புகளை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா இன்று புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். கோதாவரி காவிரி இணைப்பு விவகாரத்தில் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக பிஜேபி கூறியுள்ளது. சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு அரசு கார் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை மாநில அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. சுரங்கங்கள் மற்றும் கனிம ஒழுங்குமுறை சட்ட திருத்த மசோதாவை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. குறுவை தொகுப்பு திட்டம் முழுமையாக விவசாயிகளிடம் சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அமமுக கேட்டுக் கொண்டுள்ளது. மேகதாது அணை விவகாரத்தில் அனைத்து கட்சியினரும் ஓர் அணியில் திரள வேண்டும் என்று தமாகா தலைவர் திரு ஜி கே வாசன் கோரியுள்ளார். பழம்பெரும் நடிகை சௌஹார் ஜானகி இன்று சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 94. புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீசா ஜாலி காயத்ரி கோபிச்சந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லீஷா பால், தான்வி பத்ரி ஆகியோர் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஸ்லோவாக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கத்தையும் சவிதா தலால் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: FM Rainbow 103 கோயம்புத்தூர் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல் நிகழ்ச்சி தொகுப்புல நான் உங்க கூட பௌசியா. எஸ், இன்னைக்கு நம்ம சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல் நிகழ்ச்சிக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு யார் வருகை தந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, கட்டிடக்கலை பேராசிரியர் மற்றும் சமூக ஆர்வலர் ரமேஷ் வர்மா அவங்க தான் நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்காங்க. FM Rainbow 103 கோயம்புத்தூர் சார்பாக உங்களை எங்களோட நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் சார்.
2: நன்றி. நான் ரமேஷ் வர்மன், கோவையில் வசித்து வருகிறேன். நான் கட்டிடக்கலை மற்றும் ஓவியராக இந்த திருநாடான இந்தியாவில் வலம் வந்து கொண்டிருக்கிறேன். கடந்த 15 ஆண்டுகளாக என்னுடைய கலைத்துறையில் 20-க்கும் மேற்பட்ட ஓவிய கண்காட்சிகள் நடத்தி பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்குமான ஓவிய நுணுக்கங்கள் மற்றும் படைப்பாற்றலை எவ்வாறு உருவாக்க வேண்டும் என்ற ஒரு தொகுப்பாக நான் தொகுத்து வழங்கி வருகிறேன்.
1: ஓகே, ஸோ நீங்கள் உங்களை பற்றி அறிமுகம் அப்படின்னு சொல்லும் பொழுதே நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறதும் சேர்த்து சொல்லிட்டீங்க. நீங்கள் சொல்லும்போதே, இப்போ நீங்கள் உங்களை பற்றி சொல்லும்போதே சொல்லியிருந்தீங்க கட்டிடக்கலை மற்றும் ஓவியம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்போது இந்த இரண்டிற்கும் இருக்கக்கூடிய தொடர்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்?
2: கட்டிடக்கலை மற்றும் ஓவியம் அப்படின்னு சொல்லி வரும்போது, இது கட்டிடக்கலைக்கு பேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லும், பேசிக் ஸ்டடி அப்படின்னு சொல்லும்போது, ஒரு மனிதனுக்கு ஓவியம் அப்படிங்கிற ஒரு ஒரு தனித்திறமை அப்படிங்கிற ஒரு தனித்திறமை வந்து அவனுக்கு இருக்குது. அதை வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட் தானாக உருவாக்கி, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய நுணுக்கங்களை கற்று, அதுக்கப்புறம் எந்த துறை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு துறையை தேர்ந்தெடுக்கும் அளவுக்கு அந்த ஓவியம் தான் அவனை வந்து முன்னெடுத்து செல்கிறது. அப்போது நீங்கள் வந்து கட்டிடக்கலை மற்றும் ஃபேஷன் டிசைன், அப்புறம் விஷுவல் கம்யூனிகேஷன், ஸோ இந்த துறைகளுக்கான அடிப்படை நோக்கங்கள், அடிப்படை உணர்வு

0: அப்படின்னு எல்லாம் வரும்போது அவனுக்கு அந்த ஓவியம் தான் அங்க முக்கியமான ஒரு ஒரு
1: பேசிக்
0: பொருள்,
1: லைனா
0: பேசிக்
1: இருக்குது.
0: லைனா அவனுக்கு வருது. அப்போ அதைய கத்துக்கிட்டனால தான் அவன் வந்து துறையவே தேர்ந்தெடுக்கிறான். ஸோ நான் வந்து சும்மா வீட்டில் வரைஞ்சிட்டே இருப்பேன் அப்படிங்கும்போது அந்த ஆறாவது ஏழாவது அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்டில் தான் அவனுக்கு அந்த நாலேஜே டெவலப்மெண்ட் ஆகுது, அந்த இன்பார்ன் டேலண்ட் அப்படின்னு சொல்லுவான். இந்த இன்பார்ன் டேலண்ட்டை வந்து துல்லியமாக பேரண்ட்ஸ் தான் அதை கண்டுபிடிச்சி இவனை இதில் கொண்டு போகலாமா, அதில் கொண்டு போகலாமா, அந்த டிபார்ட்மெண்ட் வைக்கலாமா, ஃபேஷன் டிசைனுக்கு போகலாமா, விஷுவல் கம்யூனிகேஷனுக்கு போகலாமா அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒரு ஒரு ஆர்கிடெக்சருக்கு கொண்டு போகலாமா அப்படிங்கிறது எல்லாமே வந்து அவனுடைய ஆரம்பகட்ட ஒரு அந்த கிறுக்கல்கள் தான் அவனை வந்து பன்னெண்டாம் வகுப்பு முடித்ததுக்கு அப்புறம் இவனை எந்த துறைக்கு நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாக்குது.
1: ஓகே, ஸோ அதனால ஓவியம் அப்படிங்கறது ஒரு பேசிக்கா இருக்குது,
0: ஒரு பேசிக்கான ஒரு
1: ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே, ஸோ சூப்பரா சொன்னீங்க. சரி, ஒரு கட்டடத்தை நீங்க வடிவமைக்கும் போதோ இல்ல அதை சொல்லித்தரும் பொழுதோ ஒரு ஓவியனா உங்களுடைய பார்வை வந்து அந்த ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்க்கு எப்படி பயன்படுது சார்?
0: நீங்க கேட்ட கேள்வி ஒரு நல்ல ஒரு சுவாரஸ்யமான ஒரு கேள்விதான். ஸோ இது வந்து இப்போ கட்டிடக்கலைக்கு அஸ்திவாரம் அப்படின்னு சொல்லி நம்ம போடும்போது இதை வந்து சிவில் இன்ஜினியர் வந்து பேசிக் ஒர்க்கு அப்படின்னு சொல்லும்போது சிவில் இன்ஜினியர் தான் வந்து இதில் மெயினாக கையில் வைப்பார். அவர் நாம் வந்து இப்போ டிசைன் கிரியேட் பண்ணிடுவோம். ஸோ வெறுமனே எல்லா சுவர்களும் சதுரமாகவோ இதா செங்குத்தாவோ இருக்கிறது மட்டுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம், பட் அப்படி இல்லை. ஸோ இதை வடிவமைக்கிறதுக்குன்னே வந்துட்டு புதுதாக ஒரு கிரியேட்டிவிட்டின்னு சொல்லுவோம். அந்த படைப்பாற்றல் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, ஏன் வந்து நீ சதுரமா வைக்கிற, நீ வந்து வட்டமா வை, இல்ல செங்குத்தா வை, இல்ல தலைகீழாவே வை அப்படின்னு சொல்லுது அந்த கிரியேட்டிவிட்டி. அப்போ இந்த இந்த தலைகீழா வச்சாலும் சரி, செங்குத்தா வச்சாலும் சரி, அது வட்ட வடிவில் வச்சாலும் சரி, இல்லை அந்த இடத்துல நீங்கள் தொங்க வைக்கிற மாதிரி ஒரு பிளானை டிஸ்கிரைப் பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து பேசிக்காக இந்த டிசைனை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து தொகுத்து எடுத்தோம்னா 10 டிபார்ட்மெண்ட்டு கையில் தான் கொடுக்க வேண்டியது இருக்கும்.
1: ஓகே,
0: ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து ஒரு ஆர்கிடெக்டாக வந்து ஒரு ஆர்கிடெக்ட் ஒரு டிசைனர் வந்து டிசைன் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது இது ஒரு டிஸ்கஷன் போகும். இதுக்கு யார் யார் வேணும் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிவில் இன்ஜினியர் நம்ம உள்ளே கொண்டு வருவோம். அதுக்கப்புறம் இந்த சிவில் இன்ஜினியர் வந்து பேஸ்மெண்ட்லேருந்து ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் வரைக்கும் அவர் தான்
1: என்ன பண்ணணும் அப்படிங்கிறது.
0: ஸோ அதுக்கப்புறம் இதுக்குள்ளே டிசைன் அண்ட் கிரியேட்டிவிட்டியை உள்ளே வைக்கிறோம் அப்படிங்கும்போது அங்கே வந்து ஒரு ஃபேப்ரிகேட்டர் வேணும், ஒரு கிளாஸ் ஒர்க்கர் வேணும், அப்புறம் கார்பெண்டர் வேணும், அப்புறம் நீங்கள் வந்து அதை முழுமை அடைய செய்வதற்கு மிக முக்கியமான டெக்னீஷியன்கள் அப்படின்னு சொல்லி இத்தனை துறைகள் சார்ந்து அந்த கட்டிடமே வந்து முழுமை அடையும். ஸோ அப்போது இதுக்கு ஆர்கிடெக்ட் ஆர் டிசைனர் இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து இந்த பிளான் கையில் கொடுக்கும் போதே என்ன வடிவமைப்பில் இது வரணும் அப்படிங்கிறத வந்து ஒரு ஆரம்ப கட்டத்திலிருந்து முடிவடைகிற வரைக்குமே ஒரு டிஸ்கஷன் போயிட்டே இருக்கும். வீக்லி ஒன்ஸ் போகும், மந்த்லி ஒன்ஸ் போகும், இவங்க வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு இடையில வந்து டிசைன் வெறும் சுவர்களாகவே இருக்கும். இந்த சுவர்களை வந்து முழுமையடைய வைக்கிறதுக்கு அங்கே ஒரு ஓவியர் உள்ள நுழையணும். அப்போ வெறுமன ஒரு கட்டிடம் வந்து ஒரு சிவில் இன்ஜினியர்னாலேயோ இல்லை ஒரு ஆர்கிடெக்ட்னாலேயோ வந்து பூர்த்தி அடைகிறதுக்கு இத்தனை ஆட்கள், இத்தனை படைப்பாளிகள், நீங்கள் யாரை நீங்கள் கண்ணாடி ஒரு கிளாஸ் ஒர்க்கர் பேசினாலும் சரி, கார்பெண்டர் ஒர்க்கர், எல்லாருமே படைப்பாளிகள் இங்கே. ஸோ அந்த பிளான் அவங்ககிட்ட நம்ம கொடுக்கும்போது அதை தொகுப்பாக நம்ம வந்து விரிவாக்கம் பண்ணி இது இந்த மெஷர்மெண்ட்டில் வேணும், இந்த இன்ச்சஸில் வேணும், இந்த ஒரு டிசைனில் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அதை முழுமையாக அவங்களுக்கு புரிய வைக்கிறதே டிசைனரும் ஆர்கிடெக்டும் உட்கார்ந்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி முழுமையடைய செய்தால் தான் அவங்களுக்கே அது புரியும். அப்படி இல்லாட்டி கொலாப்ஸ் ஆகும், இந்த ஒர்க்கே கொலாப்ஸ் ஆகும். அப்போ இவங்களுடைய ஒர்க்கெல்லாம் காம்பஸ்

0: சேஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகும்போது இப்படி தான் வந்து ஒவ்வொரு சுவர்களுமே வந்துட்டு வெறும் வெறும்பென ஒரு சுவராக இருக்கும். இங்கே வந்து மறுபடியும் ஒரு டிசைனர் ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் உள்ள என்டர் ஆகும்போது தான் வந்துட்டு இந்த வால்க்கு இந்த டிசைன் நம்ம வச்சா நல்லா இருக்கும்,
1: நல்லா இருக்கும்.
0: அந்த வால் பெட்ரூம் கான்செப்ட்னு வரும்போது அந்த பெட்ரூம் கான்செப்டுக்கு நான் எந்த ரூம் எடுத்தாலுமே நாலு வால்ஸ் இருக்கும், நாலு சுவர்களுமே அங்கே வந்து சுவர்களுக்கும் காதுகள் இருக்கு, கண்கள் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி அதைய உயிர் கொடுக்கறதே வந்து இந்த மாதிரி ஒரு ஓவியர்கள் தான் உயிர் கொடுப்பாங்க.
1: ஓகே.
0: ஸோ அப்படி வந்து பார்க்கும்போது அந்த ஹால் அப்படின்னு சொல்லி லிவிங் ஹால், இது வந்து லிவிங் ஹாலில் இருக்கிற ஒரு ஏரியா அப்படின்னு சொல்லி வரும்போது இங்கே டிவி யூனிட் வரும், ஏசி யூனிட் வரும், அண்ட் தென் சோஃபா செட்ஸ் வரும், ஃபால் சீலிங்ஸ் வரும், அண்ட் தென் ஃப்ளோரிங் வரும். அந்த ஃப்ளோரிங் உட்டன் ஃப்ளோரிங்லாம் ஃப்ளோரிங்காகவும் இருக்கலாம், ஆரல்ஸு கிரானைட் ஃப்ளோரிங்காக இருக்கலாம், ஆரல்ஸு இந்த மாதிரி சிந்தட்டிக் ஃப்ளோரிங்காக இருக்கலாம். ஸோ இப்படியெல்லாம் வந்து ஒரு ஒரு ஏரியாவை தொகுத்து நம்ம வந்து 10-15 விதமாக நம்ம அலங்கரிக்கலாம்.
1: ஓகே.
0: ஸோ அப்படி வந்து டிஸ்கிரைப் பண்ணுறோம்.
1: ஓகே. ஸோ ஒரு ஒரு சின்ன விஷயம், ஒரு ஒரு விஷயம் நம்ம ஒரு ஆர்கிடெக்ட் அப்படின்னு பார்க்கறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு உலகமே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பேசலாம். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல். நேயர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல் நிகழ்ச்சியில பாடலை தொடர்ந்து பேசலாம். இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்.

0: நேரம் 5 மணி 17 நிமிடம். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க கட்டிடக்கலை பேராசிரியர் மற்றும் சமூக ஆர்வலர் ரமேஷ் வர்மா. அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். சார், நம்ம முன்னாடியே ஒரு கட்டிடம்னா எப்படி எவ்வளோ விஷயங்கள் அதில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம். ஸோ ஒரு கட்டிடம் என்பது ஒரு காங்கிரீட்டாக இருக்கட்டும், செங்கலாக இருக்கட்டும், மணல், இதெல்லாம் தாண்டி அது ஒரு சமூகத்தின் அடையாளமாக இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு அதில் உடன்பாடு இருக்குதுங்களா?
1: இருக்கு. அதாவது சமூகத்தின் அடையாளம் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டிடங்கள் தனிப்பட்ட முறையில் அது வந்து அரசாங்கமோ இல்லை தனியார் மயமாக்கப்பட்ட பில்டிங்ஸோ அவங்க தான் வந்து அந்த கான்செப்டில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இது எதுக்கு அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் போகிறோம் அப்படின்னு சொன்னால், அதைய பார்க்கக்கூடிய மனிதர்கள் இது ஏன் இந்த பில்டிங் இப்படி கட்டியிருக்காங்க, இதனுடைய விரிவாக்கம் என்ன, இதனுடைய விளக்கம் என்ன, ஸோ இதைய பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணலாமா, இதை பற்றி கேட்கலாமா கேள்வி. ஏன்னா அது வெறும் செங்கல் மணல் நீங்கள் சொல்கிற மாதிரி கம்பி இது இதில் மட்டுமே சிமெண்டில் இதில் மட்டுமே ஒரு கட்டிடங்கள் உருவாகிறது கிடையாது. ஒரு ஆர்கிடெக்ட் வந்து இப்படி ஒரு பில்டிங் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி சிந்திக்கிறார் பார்த்தீங்களா. ஸோ அவர் வந்து ஆர்கிடெக்ட் கிட்ட டிசைன் டிஸ்கஸ் போகணும், இந்த ஒரு பில்டிங் வந்து எனக்கு ஒரு மரமாட்டா வேணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆர்கிடெக்ட் என்ன பண்ணுவார், அதனுடைய விளக்கத்தை கேட்பார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அவர் விளக்கம் அப்படிங்கும்போது எதுக்காக நீங்கள் இது பண்ணுறீங்க, என்ன உயரத்தில் வேணும், என்ன பிரெத்தில் வேணும், ஹைட்டில் வேணும், லென்த்தில் வேணும், ஸோ இதனால் வந்து உங்களுக்கு என்ன அப்படிங்கிற ஒரு அவர்கிட்ட இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து உள்வாங்கி இவர் அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணுவார். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு கட்டிடம் வந்து மரம் போன்ற ஒரு தோரணையில் பார்க்கும்போது அந்த ஒரு மரத்தினுடைய தன்மையிலேயே இருக்குது அப்படிங்கும்போது பப்ளிக் என்ன பண்ணுவான், இந்த மரம் நம்ம போய் நின்னோம்னா நிழல் தருமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பான். ஆனால் அந்த மரமும் நிழல் தரும். ஏன்னா ஒரு ஒரு ஆர்கிடெக்ட் டிசைன் பண்ணும்போது அவன் பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் இருக்கவும் கூடாது,

0: நேச்சருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியில் தான் அவங்க வந்து பிளானே
1: பண்ணுவாங்க.
0: ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கட்டிடம் மரம் மரம் மரம் ஒரு கட்டிடம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த மரமும் நிழல் தரும்.
1: ஓகே,
0: ஸோ நீங்கள் நிழலுக்காக அங்கேயும் ஒதுங்கலாம்.
1: போயிருக்கலாம்.
0: அப்படித்தான் வந்து இன்னைக்கு டிசைன் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜரே போயிட்டு இருக்கு.
1: ஓகே, இப்போ நம்ம மரம் அப்படிங்கிறத பேசினதுனால இப்போ இருக்கிற கட்டிடக்கலையில், அதாவது நவீன கட்டிடக்கலையில், சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற வடிவமைப்பு எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க?
0: சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவாறு இன்னைக்கு கட்டிடங்கள் வடிவமைக்கப்படுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து சிட்டி அப்படின்னு போயிட்டோம், நகரங்கள் அப்படின்னு போகிறோம் அப்படிங்கும்போது இந்த பின்விளைவை வந்து யாரும் யோசிக்கிறது இல்லை. ஸோ ஒரு ஒரு ஒரு கட்டிடத்தில் ஒரு கட்டிடம் கட்டும்போது அங்கே வந்து மரம் இருக்கும், செடி இருக்கும், குளம் இருக்கும், குட்டை இருக்கும், அண்ட் தென்

0: இந்த பின்விளைவை வந்து யாரும் யோசிக்கிறது இல்லை.
1: ம்
0: ஸோ ஒரு கட்டிடம் கட்டும்போது அங்கே வந்து மரம் இருக்கும்,
1: ம்
0: செடி இருக்கும், குளம் இருக்கும், குட்டை இருக்கும், அண்ட் தென் பாறை இருக்கும்.
1: ம்
0: ஸோ இதெல்லாமே இயற்கை சம்பந்தப்பட்டு அது அங்கே தான் இருக்குது. பட் என்னுடைய ஒரு மனிதனுடைய தேவை அது அங்கே போய் எனக்கு அங்கே தான் எனக்கு இடமே இருக்குது, நான் அங்கே போய் வீடு கட்டணும் அப்படிங்கும்போது இயற்கையை வந்து நம்ம தீண்டித்தான் ஆகணும். ஸோ இயற்கையை வந்து நம்ம வந்து அதைய நோகடிக்காமல் அந்த கட்டுமானத்தை பண்ணணும் அப்படின்னு சொன்னால், முன்மாதிரியாக நம்ம வந்து இந்த கட்டிடம் கட்டுற இடத்துல ஒரு மரம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதை வெட்டுறோம், வெட்டி தான் அதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது நீங்கள் முன்னாடியே
1: முன்னாடியே அதுக்கான
0: அதற்கான ஏற்பாடுகள். அப்போது நீங்கள் இதை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பில்டிங் ஓனர் தான் அதை பிளான் பண்ணணும். ஸோ நான் அவங்க மறுபடியும் இதே மாதிரி வந்து ஒரு ஆர்கிடெக்ட் கிட்ட கேட்கும்போது, சரி இதெல்லாம் டெமாலிஷ் பண்ணி தான் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி தான் பண்ணணும் அப்படிங்கும்போது, ஒரு ஆர்கிடெக்டோ ஒரு டிசைனரோ ஒரு பில்டிங் ஓனரோ பொது உடைமையாக, பொது அறிவோட, காமன் சென்ஸோட, ஸோ இதெல்லாம் நம்ம வீடு கட்டும்போது இடித்து எடுப்போமே, அப்போ அந்த இடத்துல நமக்கு நிழல் போகுமே, அந்த காக்கா குருவி வந்து உட்காரும் போது அதுக்கு தீனி இல்லாமல் போகும், பொருட்கள் பழங்கள் இல்லாமல் போகும் சாப்பிட்றதுக்கு, அப்போது இதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ கட்டுமானம் உருவாக்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் பக்கத்தில் மரம் செடி கொடிகள் எல்லாம் உருவாக்கிடணும். அது நம்ம இங்கே ஒரு மரத்தை வெட்டும் போதே அங்கே நம்ம அதை வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், அந்த மரத்தை சின்ன ஒரு
1: அதுக்கான ஒரு
0: நாத்தா
1: ஸ்பேஸ்.
0: வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வீடு கட்டி 1 வருஷம் 2 வருஷத்தில் வீடு கட்டி முடிக்கும் போது அந்த மரமும் வளர்ந்துடும். அப்போ வளரும்போது இங்கிருந்து பறந்து போன அந்த குருவி காக்கா எல்லாமே வந்து மீண்டும் அங்கே வந்துடும். அப்போ இயற்கையும் நம்ம காப்பாற்றின மாதிரி ஆச்சு, நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு வீடும் ரெடியான மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்படி வந்து இயற்கையும் காப்பாற்றணும், நம்மளுடைய நோக்கம் நம்ம வாழ்வாதாரத்துக்கு வீடு வேணும், கட்டிடம் வேணும் அப்படிங்கிறத வந்து முழுமையடைய செய்யணும் அப்படின்னு சொன்னால், இயற்கையோடு நீ சம்மந்தப்படுத்தி தான் உன்னுடைய வாழ்க்கை முறையை நீங்கள் நடத்தி ஆகணும்.
1: நடத்தணும். ஓகே, ஸோ ஸோ ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. இப்போ நம்ம பார்க்கும்போது ஒரு மாணவர்கள் இருக்கிறாங்க, கட்டிடக்கலையை வந்து படிச்சுக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்கும்போது புத்தகங்களை தாண்டி அவங்க என்ன விஷயங்கள் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க?
0: இன்னைக்கு புத்தகங்களை தாண்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து அவனுக்கு இந்த சோஷியல் மீடியா அப்படிங்கிற ஒரு இதுதான் மெயினாக போச்சு. புத்தகங்கள் அப்படிங்கிறதே இன்னைக்கு அவன் மறந்துட்டான். நாங்கள் வந்து நான் என்ன பண்ண முக்கியமாக நான் என்ன பண்ணுவேன் மாணவர்களுக்கு, நீ வந்து என்னுடைய கிளாஸ்க்கு புத்தகத்தோடு தான் வரணும். நீங்கள் புத்தகம், அந்த ஓவிய புத்தகம் இல்லாமல் என்னுடைய வகுப்புகள் நிறைவடையவே அடையாது, அதனால் நீங்கள் புத்தகம் இல்லாமல் வரவே கூடாது அப்படின்னு சொல்லுவேன். அப்போ தினசரி ஒரு கிறுக்கல்கள் அதில் இருக்கணும். தினசரி நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னாவே பேசிக்காக அன்னைக்கெல்லாம் வந்து நம்ம தான் வந்து முழுமையாக A to Z இது இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி எப்படி தெரியுமா? இன்றைக்கி ஏ ஆரம்பித்ததுமே ஏக்கு உண்டான ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் எடுங்க அப்படின்னு அவன் என்ன பண்ணுவான், ரெஃபரன்ஸ்க்கு வந்து அதை வந்து ஆராய்ச்சி பண்ணணுமே தவிர, நீங்கள் எடுத்த அடுப்பில் போய் மொபைல் ஓப்பன் பண்ணி ரெஃபரன்ஸ் தேடக்கூடாது. ஸோ இன்றைக்கி ஒரு காலகட்டத்தில் அது தவிர்க்க முடியாத
1: முடியாத ஒரு
0: ஒரு சூழல்
1: சூழ்நிலையில.
0: ஆயிடுச்சு. அப்போது அவன் அதைத்தான் பண்ணுறான். அப்போ நீ வந்து நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ரிசர்ச்சுக்கு போங்க, அதையே வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு
1: பண்ணுங்க.
0: ஏ அப்படிங்கும் போதே நீங்கள் வந்து அந்த ஏ எங்கெங்கே இருக்கும் நீங்கள் போய் வேடிக்கை பாருங்கள். ரோட்டில் வேடிக்கை பார்க்குற எதையை வேடிக்கை பார்க்குறீங்க? நீ கட்டிடக்கலை ஆர் விசுவல் கம்யூனிகேஷன் ஆர் டிசைனர் ஆர் ஃபேஷன் டிசைனர் அப்படிங்கும் போது நீங்கள் ரோட்டில் வந்து வாக்கிங் போகிறீங்க, அம்மா அப்பா கூட போகிறீங்க, ட்ராவல் பண்ணிட்டு போகிறீங்க அப்படிங்கும் போது நீங்கள் வேடிக்கை பார்க்கணும். வெறுமனே அங்கேயும் உட்காந்து மொபைல் நோண்டிட்டு இதை நீ 24 மணி நேரம் இப்படியே போனீங்கன்னா
1: பண்ணிக்கிறோம்.
0: உங்களுடைய பொது அறிவு அப்படிங்கிறது வந்து சுணங்கி அது வந்து பொது அறிவு இல்லாமல் வேற அறிவாக போயிடும். ஸோ அப்போ இப்படி தேடல்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம கையாண்டுட்டே இருக்கணும். தேடல் அப்படிங்கும்போது நீங்கள் ரோட்டில் ட்ராவல் பண்ணுறீங்க, சாப்பிட போகிறீங்க.

0: கடைக்கு போகிறீங்க, ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு வாக்கிங் போகிறீங்க அப்படிங்கிறது, இந்த வேடிக்கை பார்த்துட்டே நீங்கள் வந்து உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டே இருக்கணும். அந்த வேடிக்கை அப்படிங்கும்போது என்ன, அதில் அதில் என்ன கெயின் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம இப்போ பேசிகிட்டே இருந்தாலுமே நீங்கள் வேடிக்கை பார்க்குறப்போ அங்கே ஒரு ஒரு பில்டிங் வந்து ரொம்ப சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடித்து எலிவேஷன் எல்லாம் நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஷாப்புக்கு போனேன், இந்த ஷாப்போட இன்டீரியர் சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த ஷாப்புக்கு போனேன், அந்த ஷாப்போட நேம் போர்டு வந்து நான் பார்த்ததே இல்லை, அப்படி ஒரு போர்டு பண்ணி வச்சுருந்தாங்க. பட் உங்களுடைய டிஸ்கஷனும் போயிட்டே இருக்கணும், பட் அந்த வேடிக்கையும் பார்த்துட்டே இருக்கணும். நாளைக்கு வந்து நீங்கள் கிளாஸில் உட்காரும்போது என்னென்ன பார்த்தீங்கன்னு கேள்வி கேட்கும்போது முழிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு இது சூழலே வராது. ஸோ இப்படித்தான் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறதுக்கு தேடலோடு நீங்கள் நகரணும். அப்போ இந்த தேடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து உங்களுடைய உள்ளுணர்வு, உங்களுடைய டேலண்ட்டு, உங்களுடைய திறமை இதெல்லாமே வந்து வெளிப்படுத்தி கொண்டு வருது அப்படின்னு சொன்னால், இதைய ஈர்ப்பு நீ அப்சர்வேஷன், இதுக்கு பேர் அப்சர்வேஷன். நீங்கள் பார்க்கும்போது அது பதியுது அந்த உங்களுடைய மூளையில்.
1: கண்டிப்பாக
0: நீங்கள் இன்னைக்கு அதைய எழுதலினாலுமே ஒரு மாதம் கழித்து நான் நீங்களோ இல்லை வேற யாராவதோ நானே கேட்கும்போது, உங்கள் அப்பா அம்மாவே கேட்கும்போது, என்னடா அங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மா அங்கே ஒரு பில்டிங் எனக்கு ரொம்ப
1: பிடிச்சிருந்தது,
0: அங்கே ஒரு ஆட்டோவில் வந்து ஒரு மினியேச்சர் வச்சுருந்தாங்க, இது வந்து எனக்கு வித்தியாசமாக பட்டுச்சு. அங்கே போயிட்டு இருந்த ஒரு பொண்ணோட காஸ்டியூம் வந்து நான் சினிமாவில் பார்த்த மாதிரியே இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த வேடிக்கையை வந்து தேடலோட போகும்போது அந்த வேடிக்கை பார்த்த விஷயங்கள் மனதில் ஊறி அந்த மூலையில் போய் பதிஞ்சிடும். அந்த பதிவு என்ன பண்ணுறோம், உடனடியாக நம்ம கேட்கல. நீங்கள் வந்து ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ இல்லை ஒரு வருஷமோ ரெண்டு வருஷம் எப்போவோ ஒரு விஷயத்தை நம்ம ஒரு டிராயிங் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அந்த தேடல் ஆகி உள்ள பதிவான விஷயங்களை தான் வந்து நம்ம ஓவியமா வெளிக்கொண்டு வர போறோம்.
1: கண்டிப்பா நம்மளோட ஒரு படைப்பா அதை வந்து வெளிக்கொண்டு வர போறோம், அதனுடைய ரெஃபரன்ஸ் அதுல இருக்கும்,
0: இதுல இருக்கும்
1: எப்படியோ எல்லாமே.
0: அப்படித்தான் நம்ம தேடணும். அப்போ அந்த புத்தகம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இந்த தேடல்ல தான் நம்ம எடுக்க போறோம். இந்த தேடல்கள் சேகரிச்ச புத்தகங்கள் வந்து பதிவாகி இன்னொரு புத்தகத்துக்கு இங்க வெளியில கொண்டு வரோம். அப்படித்தான் வந்து அந்த புத்தகத்தை அவனை பயன்படுத்த வைக்க முடியும் இன்னைக்கு காலகட்டம். அப்படி இல்லை அப்படிங்கும்போது அவன் வந்து சிஸ்டமைஸ்டு ஒர்க்காக அவன் போகிறான். எடுத்த உடனேயுமே மொபைலுக்கு போவான், அதுலேருந்து டிஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் விரிவாக்கமாக நான் போகணும் அப்படிங்கும்போது சிஸ்டமுக்கு போவான். சிஸ்டம்லேருந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அது பத்தில இது பத்தில அப்படிங்கும்போது சாஃப்ட்வேர்ஸை டவுன்லோட் பண்ணி அதில் கொஞ்சம் போவான். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஒரு கல்வித்துறையோ இல்லை மனிதனுடைய வளர்ச்சி துறை அப்படின்னு பார்க்கும்போது இது தேவைதான். பட்
1: அதை தாண்டி ஒரு பர்சனா நமக்கு என்ன தேவை அப்படிங்கறத
0: வந்து பதிவாகும் போது நீ ஒரு புத்தகத்தை நீ கையில வச்சுதான் ஆகணும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: நீங்க
1: ரொம்பவே வந்து அருமையா சொன்னீங்க. தொடர்ந்து நம்ம ஒரு பாடலுக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் பேசலாம். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல்.

0: வித்தியாசம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க கட்டிடக்கலை பேராசிரியர் மற்றும் சமூக ஆர்வலர் ரமேஷ் வர்மா. அவங்க கிட்ட பேசிட்டே இருந்தோம் சார். நம்ம முன்னாடியே பேசும்பொழுது ஒரு ஓவியத்தை பத்தி நம்ம நிறைய பேசணும். அதுல முக்கியமான விஷயம் வந்து ஒரு சமூகத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. சோ ஒரு உங்களுடைய ஓவியங்கள்ல சமூக பிரச்சனைகளை நம்ம பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்போ உருவாச்சுங்க சார்?
1: என்னுடைய ஓவியங்களில் வந்து சமூகத்தை பற்றின ஒரு பிரச்சனைகளை பேசணும் அப்படின்னு உருவான ஒரு காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது என்னுடைய பள்ளி நாட்களிலேயே நான் இதை உணர்ந்தேன். அப்படிங்கும்போது பள்ளி நாட்கள்லேயே நான் கொஞ்சம் வரைய ஆரம்பித்தேன். அப்படிங்கும்போது மதர் தெரேசாவுடைய ஓவியங்களை அதிகமாக வரைவேன். அப்போ அந்த அம்மாவுடைய ஹிஸ்ட்ரி நான் படிப்பேன். எப்பவுமே யாரோடைய சப்ஜெக்ட் நான் எடுத்துக்கிட்டாலுமே அவங்களுடைய ஹிஸ்ட்ரியை ஃபஸ்ட்டு நம்ம படிச்சிருவோம். நான் அப்படி வந்து ஸ்கூல்ஸ்லேயே வந்து எனக்கு மதர் தெரேசாவினுடைய ஒரு படம் வரைகிறதுக்குண்டான வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அப்போ நான் என்ன பண்ணேன், நம்ம அப்போ ஸ்கூலில் படிக்கும்போது எனக்கு இவங்களை பற்றின விவரங்கள் தெரியணும் அப்படிங்கிற வேண்டி புத்தகங்கள் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு என் நண்பர் ஒருத்தர் மூலியமாக அந்த புத்தகத்தை வாங்கி அவங்களுடைய ஹிஸ்ட்ரி எல்லாம் படித்து அப்படி வரும்போது தான் அவங்களும் மதர் தெரேசா என்னென்ன ஈடுபாடில் இருந்தாங்க, குழந்தைகளுக்கெல்லாம் என்னென்ன பண்ணாங்க. ஸோ அவங்க ஒரு சூழலில் பொது சேவைகளில் ஈடுபடும்போது எந்த மாதிரி குழந்தைகளுக்கு அவங்க சேவை செஞ்சுட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து நான் அதை படித்து உணர்ந்து அதிலிருந்து நான் வரும்போது தான் என்னுடைய லைஃப் ஸ்டைலே வந்து பொது

0: ஊடமைக்கான மாற்றங்களை வந்து ஏற்படுத்துச்சு. அப்போ நான் ரோட்டில் நடந்து போனாவே நான் வந்து சில விஷயங்களை பார்த்துட்டு மன நெருடல்களில் நான் ஏற்படுவேன். ஏன் இந்த மாதிரி இங்கே கிடக்குது? ரோட்டில் வந்து ஒரு ஒரு பாதையை மறித்து ஒரு வண்டி நிறுத்தி வைக்கிறாங்களோ, இல்லை அங்கே ஒரு கல் கிடக்குதோ, இல்லை வேறு ஏதாவது கிடக்குதோ அப்படின்னாலுமே நான் நடந்து போகும்போது என்ன பண்ணுவேன்னா அதை ஒதுக்கி வச்சுட்டு தான் போவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கடந்து போயிட்டாலுமே எனக்கு பின்னாடி வரவன் வந்து அதில் முட்டி மோதி விழுந்துட்டானா என்ன பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்குது எனக்கு. அப்படி அந்த செயல்பாடுலேருந்து எனக்கு ஆரம்பித்து உலகத்தினுடைய இடுக்குகளில் சிக்கி கொண்டிருக்கும் மனிதர்களுடைய துன்பங்கள் துயரங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து நான் படிக்க ஆரம்பித்தேன். அப்படி இருக்கும்போது சாதாரண ஒரு மனிதன் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லுவான், பட்டு மனிதன் ஒரு சாதாரணப்பட்டவன் இல்லை. அவன் வந்து மனம் ஒரு குரங்குன்னு சொல்கிற மாதிரி அந்த மனிதனுக்கு வந்து எப்போ வேணால் என்ன வேணால் அவனுடைய சிந்தனைகள் மாறும் செய்யும் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவனே தான் அதை அங்கே வீசிட்டு போவான். சாப்பிட்டு ஒரு பழத்தோலை ரோட்டில் வீசிட்டு போவான், பின்னாடி வரவன் அதில் வலுக்கி உழுவான். இதுதான் நம்மளுக்கு இங்கே டெய்லியும் நடக்குது. அந்த மனிதனுக்கு உணர்த்துற மாதிரி சில கருத்துக்களை வந்து நம்ம இங்கே கொண்டு வரணும் அப்படிங்கும்போது இது எது மூலியமாக கொண்டு வரலாம் அப்படிங்கும்போது கவிதை மூலியமாக கொண்டு வரலாம், பாடல்கள் மூலியமாக கொண்டு வரலாம். இப்படி வந்து பலதரப்பட்ட என்னுடைய சிந்தனைகளில் போயிட்டுருக்குது. பட் எனக்கு என்னுடைய டேலண்ட்டை வந்து எதில் நம்ம வெளிக்காமிக்க முடியும் அப்படிங்கும்போது எனக்கு ஓவியம் தான் அதில் முன்னுதாரணமாக அதில் எனக்கு முக்கியத்துவம் வாய்ந்துச்சு. அப்போ நான் வரைஞ்சிட்டு இருந்த காலகட்டங்களில் மதர் திரேசாவினுடைய ஓவியம் ஃபஸ்ட்டு நான் வரைஞ்சி கொடுத்து, அதுக்கப்புறம் அந்த அம்மாவினுடைய குழந்தைகளுக்கு உண்டான செயல்பாடுகள் சேவைகளை வந்து வரைய தொடங்கினேன். அந்த குழந்தைகளுடைய துயரங்களை வரைய தொடங்கினேன். ஆரம்பம் பாருங்கள் எப்படின்னு. அப்போது குழந்தைகளுடைய பிரச்சனைகளை நான் படிக்க ஆரம்பித்தேன். அந்த குழந்தை எதனால் இந்த பிரச்சனையை சந்திச்சு அப்படின்னு வரும்போது அந்த தாய் தகப்பனால் வந்துச்சு அப்படின்னு. அப்போது அந்த தாய் தகப்பனுக்கு என்ன பிரச்சனையாச்சு அப்படின்னு வரும்போது அது ஒரு போர்க்குற்றங்களாச்சு, அங்கே போர் நடந்தனால அவங்க இந்த குழந்தையை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டாங்க அப்படிங்கும்போது அந்த போர் நடந்த பிரச்சனைகளை நான் விவாதிக்க ஆரம்பித்தேன். அந்த போர் எதுக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு வரும்போது அங்கே வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் உலக நாடுகளினுடைய பிரச்சனைகள் சந்திக்கிறோம் அப்படிங்கும்போது அந்த உலக நாடுகளினுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு இப்படி ஆராய்ச்சி பண்ணி என்னுடைய தொகுப்புகளில் வந்து நான் வந்து மனிதன் வந்து அதை பார்க்கும்போது அவனுடைய சிந்தனை முழுக்க அந்த ஓவியத்தினுடைய பரிமாணங்கள், கோடுகள், நிறங்கள் இது மட்டுமே வந்து சந்தோஷமாக ஒரு ஓவியத்தை பார்த்துட்டு அழகாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போகிறத விட அங்கே என்னமோ பண்ணி வச்சுருக்காங்க, அதில் ஏதோ கருத்து சொல்லியிருக்காங்க, அந்த கருத்து என்னமோ சொல்ல வருது, அதை பார்க்கலாமா, அதில் கேள்விகள் கேட்கலாமா, இந்த கேள்விகள் கேட்டா தான் என்னுடைய ஓவியமே அங்கே ஒரு பூர்த்தி அடையக்கூடிய விஷயமா நான் வந்து பார்க்கிறேன்.
1: ஓகே, ஸோ ஒரு ஓவியத்துக்கு பின்னாடி அதை பார்த்து சும்மா நல்லா இருக்கு அழகா இருக்கு அப்படின்னு ஒரு சந்தோஷமான ஒரு தருணத்தோட கடந்து போகாம இது ஏன் இவர் இப்படி வரைஞ்சிருக்காரு, இதற்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை தூண்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம். அப்படி நீங்க வரைஞ்சு ஒருத்தரும் அதை பார்த்து இப்போ நான் இப்படி தான்ப்பா நினச்சிட்டு இருந்தேன், இது வந்து இப்படி மாறிடுச்சு, இப்போ நான் மாற்றிக்கிட்டேன் அப்படிங்கிற ஏதாச்சும் ஒரு தாக்கத்தை வந்து நீங்கள் நேரடியாக எங்கேயாச்சும் பார்த்துருக்கிறீங்களா?
0: என்னுடைய நான் கிட்டத்தட்ட 15-16 ஓவிய கண்காட்சி வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய முக்கிய தலைநகரங்களில் நான் வந்து இந்த கண்காட்சிகள் எல்லாமே நடத்தியிருக்கேன். டெல்லியில் நடத்தியிருக்கேன், கொச்சியில் நடத்தியிருக்கேன், தமிழ்நாட்டில் நடத்தியிருக்கேன், பெங்களூரில் நடத்தியிருக்கேன். ஸோ இப்படியெல்லாம் வந்து ஒவ்வொரு கண்காட்சியிலையுமே ஒரு சில ஓவியங்கள் தடை செய்யப்படுது. அது வந்து அரசுக்கு விரோதமாக இந்த ஓவியம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தடை செய்யப்படுது அப்படிங்கும்போது அது வந்து நீங்கள் எடுத்துடணும், காட்சி பகுதியிலேருந்து எடுத்துடணும் அப்படிங்கிறாங்க, கண்காட்சியிலேருந்து எடுத்துடணும் அப்படிங்கிறாங்க. அப்போது அது வந்து கொச்சியில் நடந்துச்சு. நீ இது எதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரியெல்லாம் வரைகிறீங்க, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பப்ளிக்கை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது, கவர்மெண்ட்டை நீங்கள் கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது, இது பிரச்சனையாகும், நீங்கள் எடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய ஓவிய படைப்புகளோ அவனுடைய க்ரியேட்டிவிட்டியை வந்து யாருக்கும் இங்கே கை வைக்கிறதுக்கு உரிமை இல்லை. இன்கேஸ் எனக்கே உரிமை இல்லை.

0: நான் இங்கே வச்சுட்டேன், பட் நான் அதைய எடுக்கிறதுக்கு எனக்கே உரிமை இல்லை. அதை வந்து பப்ளிக் தான் அதை டிசைட் பண்ணும். அவன் வந்து பார்த்துட்டு இதை நீங்கள் கேள்வி கேட்டு இதில் தப்பான உணர்வுகள் இருக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சால் அதை எடுங்க. பட் அவனுக்கே அங்கே ஒரு விடிவெள்ளி அங்கே தான் இருக்குது அப்படிங்கும்போது அதை இங்கே வைக்கணும் அப்படின்னு அவனே சொல்லிட்டான்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இது நீங்கள் தவறு, நீங்கள் அப்படியெல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு நான் விவாதத்துக்கெல்லாம் போயிருக்கேன். ஸோ அப்படி ஒரு ஓவியம் வந்து மிக பிரச்சனையான ஒரு ஓவியத்தை நான் வந்து உருவாக்கி கடந்து அதைய நான் பிரதிபலிச்சு தான் வந்தேன் அதில்.
1: ஓகே, ஸோ அந்த தடங்கங்களையும் தாண்டி தாண்டி வந்திருக்கிறீங்க. ஓகே, ஸோ வந்து ஒரு ஓவியம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இல்லையா, அப்போ அதில் ஒரு ஓவியத்துக்கான ஒரு பேசிக் இது தான், இது தெரிஞ்சிருக்கணும் ஓவியத்துக்கு அப்படின்னு சொன்னால் எதை சொல்லுவீங்க சார்?
0: ஓவியத்துக்கு பேசிக்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து ரெண்டாம் கிளாஸ் குழந்தைங்க கூட இன்னைக்கு பேனா எடுத்துக்க இருக்கோம், ஆறாம் கிளாஸ் பையனும் பென்சில் எடுத்துக்கிறதுக்கு ஆரம்பிப்பான், பத்தாம் கிளாஸ் பையன் அதில் கொஞ்சம் தேர்ந்து வருவான், பன்னெண்டாம் கிளாஸ் பையன் அதில் இன்னும் கொஞ்சம் தேர்ந்து வருவான். இதெல்லாம் வந்து இன்பவுண்ட் டேலண்ட் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இதை வந்து ஒரு மாணவனாக ஒரு ஓவியன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அவனுடைய விஷயங்கள் வந்து இதுதான் பேசிக்காக இங்கே இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னால், அதில் உணர்வாக உள்ளுணர்வோடு அதில் புரிதலோடு அவன் வந்துட்டான் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வெறும் நிறங்களும் சாயங்களும் எடுத்து ஒரு வெள்ளைத்தாளில் அப்பி அதை கொண்டு போய் நீங்கள் அந்த கேலரியில் நீங்கள் எக்ஸிபிட் பண்ணாலுமே அது ஒரு ஓவியம்தான். ஸோ இதுக்கு வந்து படித்து தான் வரணும் இல்லை படிக்காமல் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அந்த படைப்பு வந்து இன்றைக்கி வந்து கமர்ஷியல் ஆர்டிஸ்ட், ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் அப்படின்ட்டுலாம் இருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து இது தப்பு இது சரின்னு சொல்ல முடியாது. படித்தவன் அது வேறு மாதிரி பண்ணுவான், படிக்காதவன் அது, ஏன்னா இந்த ஓவியம் அப்படிங்கிறதே வந்து அது ஓவியம்,
1: ஓவியம் தான்.
0: நீங்கள் அதை போயிட்டு படித்தவனோட ஓவியம் படிக்காதவனோட ஓவியம் அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இதில் வேரியேஷனும் அப்படிங்கிறதும் கிடையாது. ஸோ அது ஒரு படைப்பு அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த நிறங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து ஒன்றா ஓவியனுக்கு புரியணும், இல்லாட்டி அதை பார்க்கக்கூடிய பப்ளிக்கு புரியணும்,
1: புரியணும்.
0: ஸோ அதுவும் புரியல அப்படின்னு சொன்னால் அவன் ஒரு கேள்விக்குறி அங்கே வச்சிருப்பான், ஆனால் இங்கே நான் ஒன்று வச்சிருக்கேன், அது உங்களுக்கு புரியலைனாலும் அது புரியாமையே போகட்டும் அப்படின்னு தான் சொல்லுவானே தவிர, புரிய வச்சு அதை புரிய வைக்கணும் அப்படிங்கிறது வந்து இருக்குது. அந்த இடத்துக்கு உண்டான மனிதர்களை பொறுத்து
1: அதை வந்து நம்ம டிசைட்
0: பண்ணிக்கலாம்,
1: அதுவே தானா டிசைட் பண்ணிக்கும், அந்த ஒரு கிரியேட்டிவே வந்து அதை தானா டிசைட் பண்ணிக்கும்.
0: ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இது பண்ண முடியும்.
1: சரி,
0: இந்த ஓவியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம டிஸ்கிரைப் அதை பற்றி பேசும்போது இப்படித்தான் வந்து அது
1: டிஸ்கிரைபும் பண்ண முடியும்.
0: ஏன்னா மைக்கேலாஞ்சலோ, டாவின்சி, எம்எஃப் ஹுசைன், ஸோ இந்த மாதிரி ஓவியர்கள் எல்லாம் நீங்கள் வரைஞ்சாங்க, அவங்களுடைய ஓவியம் எல்லாம் இன்னைக்கு இவ்வளோ சேல் ஆகுது, பல கோடிகளுக்கு விற்பனை ஆகுது. இந்த மாதிரி விற்பனை ஆகக்கூடிய ஓவியர்கள் அந்த காலகட்டத்தில் எந்த ஒரு அளவில் படிச்சிருப்பாங்க, இதுக்கு என்ன காலேஜ் இருந்துச்சு, இதுக்கு என்ன புக்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் நம்ம ரிசர்ச் எடுத்து அஸ்தெட்டிக்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்டடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப விசித்திரமான உண்மைகள் எல்லாம் இருக்கும். அதில் மறைஞ்ச இல்யூஷன் சொல்லுவாங்க, மறைஞ்சிருக்கும் ஒரு ஓவியனுடைய விளக்கப்படம் மறைஞ்சிருக்கும், இல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதை நீங்கள் உத்து பார்க்கும்போது தான் தெரியும் அந்த இல்யூஷனுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்படி வந்து எனக்கு இல்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், என்னுடைய படங்கள்ல அதிகமா இல்யூஷன் வைப்பேன், ஒரு கருத்தை வச்சிருப்பேன், அது பப்ளிக் சம்பந்தப்பட்டதா இருக்கும், அது கூட மிருகங்கள் இருக்கும், பறவைகள் இருக்கும், அது மனிதனுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்கும், பட் பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாவும் கூட இருக்கும். ஸோ போத்து நான் இவனுக்கும் சொல்லுவேன் அவனுக்கும் சொல்லுவேன் அந்த விளக்கத்தை, அந்த இல்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமே அப்படி வந்து பார்க்கலாம்.
1: ஓகே, ஸோ ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார், ஓவியங்களை பற்றி தொடர்ந்து பேசலாம் நம்மளொரு பாடலுக்கு பிறகு. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல்.

0: KMCH ன் தவமணி தேவி அட்வான்ஸ்டு ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் August 1st முதல் September 30th வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
1: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்டு, நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
0: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH அவினாசி ரோட் கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418 8741.
2: Rainbow 10

0: கோயம்புத்தூர் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க கட்டிடக்கலை பேராசிரியர் மற்றும் சமூக ஆர்வலர் ரமேஷ் வர்மா. அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கோம். இப்போ எல்லா இடத்துலயுமே பார்க்கும் பொழுது சார், இந்த ஏஐ பத்தி நம்ம எல்லாமே பேசுறோம். இப்போ உங்களுடைய பார்வையின்படி ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ஒரு கலைஞனுக்கோ ஒரு மாணவனுக்கோ வந்து அவனுடைய யோசிக்கிற திறனை தடையா இருக்குதா, இல்ல அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ற ஒரு டூலா நீங்க பாக்குறீங்களா?
1: ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அது இன்னைக்கு தோன்றுறது இல்லை. என்னைக்கு கம்ப்யூட்டர் தோணுச்சோ அன்னைக்கே வந்து அது உருவாக்கப்பட்டுருச்சு. ஸோ அது வந்து கால வரும் காலங்களில் அது எப்படி மாறுபடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது டிசைனிங்க்கு தகுந்த மாதிரி கோரல் ட்ரா, ஃபோட்டோஷாப், ஆட்டோ கேட் இப்படி எல்லாமே வந்து அவனுடைய செயல்பாடுகளுக்கு உறுதுணையா அவன்தான் மெயின் ஸ்ட்ரக்சர் அங்க. பட் இதுக்கு சப்போர்ட்டா நீ இதை பயன்படுத்தினா அது நல்லா நமக்கு இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எல்லாமே கஸ்டமர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு புரிதல் தேவைப்பாடுகள் இருக்கு. ஸோ அந்த புரிதலை வந்து மிக துல்லியமா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டிதான் இந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரு இதெல்லாமே சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்துச்சு. ஸோ அதையும் அது மூலியமா தான் அவன் பயணிச்சுட்டு இருக்கான். இன்னைக்கு வந்து அது ரொம்ப துல்லியமா மனிதனுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டு அது ரொம்ப மாறுபட்ட ஒரு சுதந்திரத்தை அவனுக்கு இன்னைக்கு கொடுத்துருக்கு. அந்த சுதந்திரம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அவனை செயல் இழக்கவும் செய்யும், செயல்படவும் செய்யும். அந்த செயல்பட செய்யுது அப்படிங்கறது வந்து அவனும் அது கூட சேர்ந்து வேலை செய்யணும். அவன் செயல் இழக்க செய்யுது அப்படிங்கறது வந்து அவன் அதையவே நம்பி வாழ்றான் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு போகும்போது அவனுடைய படைப்பு திறமை, அவனுடைய கல்வி திறமை, அவனுடைய பார்வை, அவனுடைய கேட்கும் தன்மை, இது எல்லாமே வந்து அவன் இழக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அப்ப இது வந்து தேவைப்பாடுகளுக்கு நம்ம எடுத்துக்குவோம், மத்ததுக்கு எல்லாமே வந்து நம்மளுடைய தனித்திறமையே பயன்படுத்துவோம் அப்படின்னு இருக்கும் போது அவன் ஜெயிப்பான் அதுல.
0: கண்டிப்பா கண்டிப்பா. சோ நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு நிறைவு பகுதியில இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். சோ இவ்வளவு நேரம் நம்ம நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: நேயர்களுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஓவியனா இருக்கணும், பாடகனா இருக்கணும், நல்ல ஒரு நடன கலைஞனா இருக்கணும். இதை நீங்கள் கற்றுக்கிட்டாவே உங்களுடைய நீங்கள் சந்திக்கக்கூடிய மனிதர்கள்கிட்ட மிக அன்பாக பேசக்கூடிய ஒரு ஒரு உறவினராக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் விட்டுட்டு ஒரு ஜடமாட்டா எந்திரிச்சோம், போனோம், சாப்பிட்டோம், வேலைக்கு போனோம், வந்தோம் அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்காதீங்க. எப்பவுமே ஒவ்வொரு விஷயங்களை கற்றுக்குங்க. நமக்கு வந்து எந்த விஷயத்தை கற்றுக்கிட்டா மனிதநேயம் நமக்கு கிடைக்குது, எந்த விஷயத்தை வந்து விட்டு கொடுத்துட்டா நம்ம வந்து பரஸ்பரமா உலகத்துல ஜெயிக்க முடியும், விட்டு கொடுக்கும் மனப்பான்மை நமக்கு தேவை, அதே மாதிரி கத்துக்கக்கூடிய மனப்பான்மையும் நமக்கு தேவை. இன்னைக்கு காலகட்டத்துல நீங்க இதை கத்துக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்துல ரொம்ப நிம்மதியா வாழலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. ஸோ அது வந்து படைப்பாற்றலா இருக்கலாம், கல்வியா இருக்கலாம். ஸோ இப்படி எல்லா விஷயங்களுமே வந்துட்டு நீங்க வந்து கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் மட்டுமே நீங்க வந்து உலகத்துல ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு
0: விஷயத்தை நீங்க சொல்றீங்க. ஓகே. ஸோ இவ்வளவு நேரம் எங்கள் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து ரொம்ப சூப்பராக நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையாகவும் நிறைய விஷயங்களை வந்து எங்களுக்கு இன்றைக்கி சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து மேம்மேலும் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி எஃப்எம் ரெயின்போ 103 சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சார்.
1: நன்றி.
0: ஓகே, நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல். கட்டிடக்கலை பேராசிரியர் மற்றும் சமூக ஆர்வலர் ரமேஷ் வர்மா அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம பேசணும். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் பௌசியா. நேயர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்கள் இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்.

0: ഇനി
1: നേയർകൾ കേൾക്കവിരുപ്പത് തലം വലം വഴങ്ങുകിറാർ സൗമ്യ.
2: இன்று இடம்பெறும் தலம் திருமீயச்சூர் அருள்மிகு லலிதாம்பிகை சமேத மேகநாதர் திருக்கோவில். கோவில் எங்க அமைஞ்சிருக்கு பாப்போமா? திருவாரூர் மாவட்டம் திருமீயச்சூர். சரி, இந்த ஊருக்கு எப்படி போகணும்? மயிலாடுதுறையிலிருந்து சுமார் 18 கிலோமீட்டர் சென்றால் பேரளத்தை அடையலாம். அங்கிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருமீயச்சூர். 1000 வருஷத்துக்கு முன்பு கட்டப்பட்ட திருக்கோயில் என்று சொல்லப்படுகிறது. முதலில் கோச்செங்கோட்டு சோழனால் செங்கல்லால் எழுப்பப்பட்ட கோயில் என்றும், பின்னாளில் ராணி செம்பியன் மாதேவியும் திருப்பணி செய்யப்பட்டது எனவும், ராஜேந்திர சோழனால் கற்கோவிலாக இது எழுப்பப்பட்டது எனவும் வரலாறு சொல்கிறது. காவேரி ஆற்றின் தென்கரையில் உள்ள 173வது தேவாரப் பாடல் பெற்ற சிவஸ்தலம் இது. சோழநாட்டு கோவில் வரிசையில் இது 56வது கோவிலாகும். பாடல் பெற்ற சிவாலயம் என்றாலும் லலிதாம்பிகை கோவில் என்றே அழைக்கப்படுகிறது. சரி, கோவிலுக்குள் செல்வோமா? கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம். பிரதான ராஜகோபுரம் 5 நிலைகளோடும், 2வது கோபுரம் 3 நிலைகளோடும் உள்ளன. 2 பிரகாரங்கள் கொண்ட அழகான ஆலயம். பிரதான ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே செல்லும் போது வலது புறத்தில் லலிதாம்பிகை அன்னையின் பெரிய சன்னதியாக காண முடிகிறது. படிகளோடு சற்றே உயரத்தில் அமைந்துள்ளது. உள்ளே செம்பு கவச்சம் வெய்யப்பட்ட பல தூண்களை கடந்து சென்றால் அர்த்த மண்டபத்தில் நின்றபடி அம்மனை தரிசிக்கலாம். சிவனின் பாதியாக திகழ்பவள் சக்தி அன்னை பராசக்தி உலகின் எல்லா ஆற்றலுக்கும் காரணகர்த்தாவாகவும் கிரியா ஊக்கியாகவும் இருந்து செயல்படச் செய்யும் சக்தியாகிறாள் அம்பாள் லலிதாம்பிகை. ராஜசிம்மாசனத்தில் அழகே உருவாய் ஒய்யாரமாக வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்ட கோலத்தில் மகாராணியாக காட்சி தரும்.

வலக்கை அபய ஹஸ்தத்திலும் இடக்கை வரத ஹஸ்தத்திலும் அமையப்பெற்று அருளை வாரி வழங்குகிறாள் அன்னை. இத்திருக்கோவிலுக்கு புராணத்தில் ஏதேனும் கதை உள்ளதா? பண்டாசுரன் எனும் அரக்கன் தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தி வந்தான். அவனுடைய அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வந்தது. தேவர்களும் முனிவர்களும் அவனிடமிருந்து தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடி வந்து சிவபெருமானின் திருவடிகளை சரணடைந்து முறையிட்டனர். சிவபெருமான் உடனே கோபம் கொண்டு அவனை அழிக்க துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி இணைந்த சக்தியை ஸ்ரீலலிதையாக அவதரிக்க செய்தார். பெண்தானே, உன்னால் என்ன செய்துவிட முடியும் என்று அவன் எள்ளி நகையாட வேள்விகுண்டத்திலிருந்து ஸ்ரீசக்கர பீடத்தில் லலிதாம்பிகையாக அவதரித்து கடும் உக்கிரத்துடன் எழும்பி பண்டாசுரன் எனும் அந்த கொடிய அரக்கனை போர் செய்து அழிக்கிறாள். உக்கிரம் தணியாத அம்பாளை சமாதானம் செய்வதற்காக மனோன்மணி என்ற நாமத்தோடு ஸ்ரீபுரவாசினியாக பூலோகம் சென்று தவம் செய்தால் உக்கிரம் தணியும் என்று சிவபெருமான் கூற, அதன்படியே அம்பாள் பூலோகம் வந்து சாந்த ஸ்வரூபிணியாக திருமையச்சூரில் உள்ள இத்திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ளாள் லலிதா பரமேஸ்வரியாக என்று தலபுராணம் சொல்கிறது. அன்னை லலிதாம்பிகையை தரிசித்து வெளியே வந்து இரண்டாவது கோபுரத்தை கடந்தால் மேகநாதரை தரிசிக்க முடிகிறது. முன்மண்டபம், மகாமண்டபம், அர்த்த மண்டபம் என நீண்ட சன்னதியாக அமைந்துள்ளது. லலிதாம்பிகை சன்னதியில் கண்டதைப் போல வரிசையாக தூண்களை காண முடிகிறது. அதில் சோழர்கால வேலைப்பாடுகளையும் நம்மால் காண முடிகிறது. சரி, மூலவர் மேகநாத சுவாமியை தரிசிப்போமா? மூலவர் மேகநாத சுவாமி லிங்க வடிவில் கிழக்கு நோக்கி வீற்றிருக்கிறார். முன்மண்டபத்திலும் நிறைய தூண்களை காண முடிகிறது. அவரை தரிசித்து வெளியே வந்தால் அழகான திருச்சுற்று, அதாவது பிரகாரம். வலம் வரும்போது க்ஷேத்ர பிராணேஸ்வரர், அவரை காண முடிகிறது. அதாவது அம்மையை சமாதானம் செய்வது போல் அமைந்த சிலாரூபம், கணவன் மனைவியின் நேசத்தை அந்யோன்யத்தை காட்சிப்படுத்திய சிற்பியின் கைவண்ணத்தை என்னவென்று சொல்வது? சிவபெருமான் அம்மனின் தாடையை தொட்டு தன் பக்கமாக திருப்ப முயலும் காட்சி, இருவேறு பாவங்களை நம் கற்பனைக்கே விடுகிறது. மேகநாதர் ஆலய கருவறை விமானம் கஜபிருஷ்ட முறையில் அமைந்துள்ளது. அதாவது பல்லவர்கள் காலத்திலும் பிற்கால சோழர்கள் அவர்கள் கோயில் அமைக்கும் போது இம்முறையை பின்பற்றி வந்தனர். தொண்டை மண்டலத்திற்கே உரித்தான தனித்துவம் இது. கருவறையின் விமானம் இந்த பாணியில் அமைந்துள்ளது. அதாவது கஜபிருஷ்டம் என்றால் யானை உட்கார்ந்த பின்பகுதி போல் அமைந்துள்ளது. கஜபிருஷ்ட விமானத்தில் பின்பக்கத்தில் கருவறைக்கு பின்னே லிங்கோத்பவர் சிற்பத்தை எல்லா கோவில்களிலும் காணலாம். அதேபோல் இங்கேயும் காண முடிகிறது. மேகநாதர் ஆலயத்தை ஒட்டி திருமியச்சூரின் இளங்கோவில் அமைந்துள்ளது. கோவிலுக்குள் ஒரு கோவில் அமைந்திருப்பது வெகு சிறப்பு. அந்த இறைவன் பெயர் சகல புவனேஸ்வரர், இறைவி பெயர் மின்னும் மேகலையாள். இவர் பெயரில்தான் திருநாவுக்கரசர் தேவாரத்தை இயற்றுகிறார். அதாவது இளங்கோவிலில் எழுந்தருளியுள்ள சகல புவனேஸ்வரன் மேல் இந்த தேவார பதிகத்தை பாடுகிறார் திருநாவுக்கரசர். தோற்றும் கோயிலும் தோன்றிய கோயிலும் வேற்றும் கோயில் பல உளமீயச்சூர் கூற்றம் பாய்ந்த குளிர் புன்சடையார் கேற்றம் கோயில் கண்டீர் இளங்கோவிலே. இளங்கோவில்ங்கிறது அந்த பாட்டிலேயே வருது. அதனாலதான் அது இளம் கோவில்னு சொல்றாங்க. அதில் பிள்ளையார், முருகன், தட்சிணாமூர்த்தி என்ற கோவில் உள்ள அமைப்பை போலவே இத்திருக்கோவிலும் உள்ளது. இளங்கோவிலின் தனிச்சிறப்பு இதுதான். கிழக்கு நோக்கிய இறைவன் சகல புவனேஸ்வரர் மின்னும் மேகலையாள். அதன் பின்னே தெற்கு நோக்கி சந்திரசேகரர், ரிஷபாரூடர், துர்கை ஆகிய தெய்வங்களை காண முடிகிறது. பெரிய கோவிலின் கோஷ்டத்தில் உள்ள விஷ்ணு, பிரம்மா, தட்சிணாமூர்த்தி எல்லா சிலாரூபத்திலும் அழகு சொட்டுகிறது. சோழர்களின் கலை நேர்த்தியை பாராட்டியவாறே இதை தரிசிக்கிறோம். இப்பேற்பட்ட லலிதாம்பிகையின் மீது இயற்றப்பட்ட லலிதா சகஸ்ரநாமத்தின் பெருமையை ஹயக்ரீவர் அகத்திய முனிவருக்கு விவரிக்கிறார். ஸ்ரீ மாத்ரே என்று தொடங்கும் இஸ்லோகத்தின் பெருமை அனைவரும் அறிந்தது. லலிதா சகஸ்ரநாமத்திற்கு பாஸ்கர ராயர் பாஷ்யம் எழுதிய தலம் இது. அதை பற்றி விவரமாக

0: பின்னர் பார்ப்போம். சரி, இத்திருக்கோவிலின் சிறப்பு என்னென்ன? இத்திருக்கோவிலில் நெய்க்குள தரிசனம் மிகவும் பிரசித்தி பெற்றது. ஆண்டுக்கு 3 முறை மட்டுமே நடக்கும் இந்த நெய்க்குள தரிசனம். அம்மனுக்கு முன்பாக 15 அடி நீளம், 4 அடி அகலத்திற்கு வாழை இலைகளை பரப்பி அதன் இருமருங்கிலும் மட்டை மற்றும் தென்னை ஓலைகளை கொண்டு அணை போடப்பட்டு இது 3 பகுதிகளாக பிரிக்கப்படும். முதல் பாகத்தில் சர்க்கரை பொங்கல், 2 பாகத்தில் புளியோதரை, 3 பாகத்தில் தயிர் சாதத்தை இட்டு நிரப்பப்படும். முதல் பாகமான சர்க்கரை பொங்கலின் நடுவே பள்ளம் அமைத்து நெய்யை குளம் கட்டும் வரை ஊற்றுவார்கள். இதுவே நெய்க்குளம். பிறகு அன்னை லலிதாம்பிகைக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு அலங்காரம் செய்யப்படும், திரை விளக்கப்படும். அப்போது அம்பாளின் அலங்கார ரூபம் நெய்க்குளத்தில் பிரதிபலிக்கும். மக்கள் பிரதிபிம்பத்தை நெய்க்குளத்தின் மூலமாக பார்த்து மகிழ்வார்கள். இதுவே நெய்க்குள தரிசனம். தரிசனம் முடிந்து பக்தர்களுக்கு இது பிரசாதமாக வழங்கப்படும். சரி, லலிதா சகஸ்ரநாம பெருமையை பற்றி விவரமாக பார்ப்போம். 8 வாக்தேவதைகள் லலிதாம்பிகையை, அம்மனை 1000 நாமங்களால் துதிக்கின்றனர். அதுவே ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமமாகும்.
1: ஸ்ரீ மாதா, ஸ்ரீ மகாராஜ்னி, ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி, சிதக்னி குண்ட சம்பூதா, தேவகார்ய சமுத்யதா, உத்யத் பானு சஹஸ்ராபா, சதுர்பாஹு சமன்விதா,
0: பிரம்மாண்ட புராணத்தில் வரும் இத்தோத்திரங்களை குறித்து ஹயக்ரீவர் அகஸ்திய முனிவருக்கு காஞ்சிபுரத்தில் எடுத்துரைக்கிறார். அகத்தியர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஹயக்ரீவர் அவருக்கு இதை கற்றுத்தருகிறார். ஸ்ரீ மாதா, ஸ்ரீ மகாராஜ்னி, ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி இப்படி தொடங்கி ஸ்ரீ சக்கரராஜ நிலையா ஸ்ரீமத் திரிபுர சுந்தரி ஸ்ரீ சிவா சிவசக்தியை ரூபிணி ஸ்ரீ லலிதாம்பிகா இப்படி முடியும். 1000 நாமங்கள் அன்னைக்கு இப்பேற்பட்ட துதி, இதை லலிதா சகஸ்ரநாமம் என்பர். இதற்குத்தான் பாஸ்கரராயர் உரை எழுதுகிறார். பாஷ்யம் எழுதப்பட்ட இடம் திருமையச்சூர். இவ்வகையில் இத்திருத்தலம் புகழ் பெறுகிறது. பாஷ்யம் என்றால் என்ன? உரை. சௌபாக்கிய பாஸ்கர என்பது லலிதா சகஸ்ரநாமத்திற்கான உரை. 1728 இதை இத்திருத்தலத்தில் எழுதுகிறார் பாஸ்கரராயர். பாஸ்கரராயர் மராட்டி மொழி பேசுபவர், தெலுங்கானாவைச் சேர்ந்தவர். தஞ்சை மன்னர் 2 சரபோஜி கேட்டுக் கொண்டதற்கிணங்க பாஸ்கரராயர் தெலுங்கானாவிலிருந்து தஞ்சைக்கு வருகிறார். அவர் ஒரு ஸ்ரீ வித்யா உபாசகர், திரிபுர சுந்தரியாக அன்னையை பாவித்து தியானம் செய்பவர்.

0: சுமார் 60 வருடங்களுக்கு முன்பு அகத்தியர் என்ற புனைப்பெயர் கொண்ட நொச்சூர் சுவாமிகள் ஸ்ரீலலிதையின் மேல் இயற்றியதுதான் இந்த லலிதா நவரத்ன மாலை. இந்த ஊருக்கு மீயச்சூர் என்று ஏன் பெயர் வந்தது? நான் ஏற்கனவே சொன்னபடி இத்திருக்கோவிலுக்கு பல சிறப்புகள் உள்ளன, ஊருக்கும் பெருமை உள்ளது. சூரியன் கருமை நிறத்திலிருந்து மீண்டு வந்ததால் மீயச்சூர் என்று பெயர் பெற்றதாம். சித்திரை மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை சூரிய கிரணங்கள் கருவறையில் உள்ள லிங்க ரூபமான மேகநாதர் மீது விழுகிறது. இது அரிய காட்சி என்று சொல்கின்றனர். இப்பேற்பட்ட பல சிறப்புகளை கொண்டது இத்திருக்கோவில். அழகே உருவாய் ஸ்ரீசக்கர பீடத்தில் மனோன்மணியாய் கொள்ளை அழகோடு வீற்றிருந்து அனைத்து ஜீவராசிகளையும் காத்து ரட்சிக்கும் ஸ்ரீ லலிதாம்பிகையிடம் பிரியாவிடை பெற்று திரும்புகிறோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தலம் வலம். வழங்கினார் சௌம்யா.

6:18 நிமிடம் எஃப்எம் ரெயின்போ 103.3 இனி கேட்கலாம் இன்றைய வானிலை நிலவரம். சென்னை மெட் சென்டரிலிருந்து வந்துள்ள தகவலின்படி கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் பதிவாகியிருக்கிறது. திருப்பூரில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ், ஈரோட்டில் 37 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 25 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாகியுள்ளது. சேலத்தில் 35 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 24 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாகியது. பாலக்காடில் 33 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும், ஊட்டியில் 22 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 16 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாகியுள்ளது.

ரசித்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பி வசந்தா பாடியது. கே வி மகாதேவன் இசையில் இருளும் ஒளியும் திரைப்படத்திற்காக பாடலாசிரியர் கண்ணதாசன். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல டிராபிக் எங்கெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். கேஜி சினிமாஸ் ஏரியாவில் ரேஸ் கோர்ஸில் லுலு ஹைப்பர் மார்க்கெட் பாப்பநாயக்கன் பாளையத்தில் ஜிடி நாயுடு ஃப்ளைஓவரில் இருக்கு. சாய்பாபா காலனி மேம்பாலம் கிட்ட காந்திபுரம் உக்கடம் குனியமுத்தூர் கோணியம்மன் கோவில் இந்த ஏரியாலலாம் இன்னைக்கு டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்குது.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்,
1: மாம்பழங்கிறது ஒரு வெப்பமண்டல பழம், அதுக்கு வெயில் ரொம்ப முக்கியம். கோடை காலத்து வெயிலும் காத்தும் தான் அதோட குவாலிட்டியை கூட்டுது. சுடுகாத்து அடர்ந்த மரங்களுக்குள்ள நுழையும் போது அதோட எஃபெக்ட் மாறுது.
0: ஒரே மரத்தில் 300க்கும் மேற்பட்ட மா ரகங்களை சாகுபடி செய்து சாதனை புரிந்துள்ள உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் உள்ள மல்லிகாபாத் பகுதியை சார்ந்த இந்தியாவின் மாம்பழ மனிதர் கலீம் உலா கான் அவர்கள் மற்றும் சமவெளியில் ஆப்பிள் சாகுபடியில் வெற்றி கண்ட ஆந்திர பிரதேச மாநிலத்தின் அனந்த்பூர் பகுதியை சார்ந்த வெற்றி விவசாயி ரமணா ரெட்டி ஆகியோர் கூறும் அனுபவ கருத்துக்கள் தமிழாக்கமாக இடம்பெறும். நிகழ்ச்சியினை கேட்டு பயன் பெறுவோம்.
2: நம்ம எஃப்எம் ரெயின்போ 103ல் இன்னைக்கு சாயந்தரம் 6:40 டீ கடை நிகழ்ச்சியில வாழ்க்கையை மாற்றிய வார்த்தை, உங்க வாழ்க்கையை எந்த வார்த்தை மாற்றுதுன்னு கால் பண்ணி சொல்லுங்க. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். விண்வெளித்துறை சார்ந்த புத்தொழில் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பன்றிக் காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள 22 திருக்கோவில்களில் 50 கோடி ரூபாய் மதிப்பில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. பழம்பெரும் திரைப்பட நடிகை சௌகார் ஜானகி இன்று சென்னையில் காலமானார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். விண்வெளித்துறை சார்ந்த புத்தொழில் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த துறை சார்ந்த புத்தொழில் நிறுவனங்கள் நடத்தி வரும் இளம் தொழில் முனைவோர்களுடன் கலந்துரையாடியதை சுட்டிக்காட்டியுள்ளார். விண்வெளித்துறையில் இந்தியா கடந்த சில ஆண்டுகளாக சாதனை படைத்து வருவதற்கு இவர்களின் பங்களிப்பு

0: அமைப்பு இன்றியமையாதது என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு இந்த இளம் தொழில் முனைவோர்கள் வரவேற்பு தெரிவித்ததாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் பன்றிக் காய்ச்சல் பாதிப்புகளை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா இன்று ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வின்போது இந்த காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை அதிகாரிகள் தீவிரப்படுத்த வேண்டும் என்று அமைச்சர் அறிவுறுத்தினார். இது தொடர்பாக பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தினார். தமிழகத்தில் உள்ள 22 திருக்கோவில்களில் 50 கோடி ரூபாய் மதிப்பில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். இன்று சட்டப்பேரவையில் தமது துறையின் மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசுகையில் பல்வேறு அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார்.
1: சென்னை கொளத்தூர் அருள்மிகு சோமநாத சுவாமி திருக்கோயில், வேளச்சேரி அருள்மிகு தண்டீஸ்வரர் திருக்கோயில், நுங்கம்பாக்கம் அருள்மிகு பிரசன்ன வெங்கடேஸ்வரர் திருக்கோயில் உட்பட சுமார் 2 கோடி மதிப்பீட்டில் 3 புதிய மரத்தேர் இந்த ஆண்டு செய்து தருவதற்காக அறிவிப்புகள் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். திருவரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயில், திருவெற்றூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயில், மதுரை தெப்பக்குளம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் உட்பட 105 திருக்கோயில்களில் திருக்குள பணிக்காக இந்த ஆண்டு 45 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் உட்பட 3 திருக்கோயில்களில் 11 கோடி மதிப்பீட்டில் பக்தர்களுக்கான தங்கும் விடுதி இந்த ஆண்டு கட்டப்படும். திருவண்ணாமலை, பழனி, சிறுவாபுரி, இருக்கன்குடி உள்ளிட்ட 22 திருக்கோயில்களில் ரூபாய் 50 கோடி மதிப்பீட்டில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும். பக்தர்கள் அதிக அளவில் வருகை புரியும் 20 திருக்கோயில்களில் பக்தர்கள் நலன் கருதி சுமார் 3 கோடி மதிப்பீட்டில் அவசர கால ஊர்திகள் வாங்குவதற்கான நடவடிக்கைகள் இந்த ஆண்டு மேற்கொள்ளப்படும்.
0: சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு அரசு கார் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை மாநில அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கார் தேவைப்படும் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு அரசு கடனுதவி வழங்கலாம் என்றும் யோசனை தெரிவித்தார். நிதி நிலைமையை காரணம் காட்டி பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யாத தாவேக அரசு சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு கார் வழங்க முடிவு செய்துள்ளது முறையானதாக அல்ல என்று திரு சண்முகம் கூறினார். மேகதாது அணை பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்கு உடனடியாக அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு முதலமைச்சர் அழைப்பு விடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த அணை கட்டுவதற்கான விரிவான திட்ட அறிக்கையை கர்நாடக அரசு மத்திய அரசிடம் தாக்கல் செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு தமிழக அரசு இப்பிரச்சினையில் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார். அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுப்பதில் தாவேக அரசுக்கு உடன்பாடு இல்லை என்றால் அனைத்துக் கட்சித் தலைவர்கள் அடங்கிய குழுவுடன் தில்லி சென்று பிரதமர் மற்றும் நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்து தமிழகத்தின் கோரிக்கையை நேரில் வலியுறுத்த வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் அனைத்து கட்சிகளும் ஓர் அணியில் திரள வேண்டும் என்று தமாக தலைவர் திரு ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார். இன்று கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை கர்நாடக அரசிடமிருந்து பெற உரிய நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் அனைத்து துறைகளிலும் லஞ்சம் குறைந்துள்ளதாகவும் இது வரவேற்கத்தக்கது என்றும் திரு ஜி கே வாசன் கூறினார். விவசாயிகளுக்கான குறுவை தொகுப்பு திட்டத்தின் பயன்கள் முழுமையாகவும் உடனடியாகவும் விவசாயிகளுக்கு சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குறுவை தொகுப்பு அறிவிக்கப்பட்டு 2 மாதங்கள் முடிவடைந்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். ஏற்கனவே பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து வரும் விவசாயிகளுக்கு குறுவை தொகுப்பையும் உரிய நேரத்தில் வழங்காமல் காலம் தாழ்த்துவது தவறானது என்று அவர் கூறியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு இப்பிரச்சினையில் தாவேக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு டிடிவி தினகரன் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் சுதந்திர தின உரை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: பழம்பெரும் திரைப்பட நடிகை சவுகார் ஜானகி இன்று சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 94. திரைத்துறையில் 70

0: ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்து பத்மஸ்ரீ, கலைமாமணி உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை அவர் பெற்றுள்ளார். கதாபாத்திரங்களுக்கு தமது வசனத்தின் மூலம் மெருகேற்றியதற்கு சான்றாக அவர் நடித்த எதிர்நீச்சல் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த காட்சி விளங்குகிறது. சவுஹார் ஜானகி மறைவுக்கு முதலமைச்சர் திரு விஜய், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், திரையுலகினர் மற்றும் தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் களியம்பூண்டி அரசு சுகாதார மைய வளாகத்தில் புதிய ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கான நிறைவடைந்த கட்டுமானப் பணிகளை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உயர்கல்வி, வழிகாட்டு மற்றும் நேரடி சேர்க்கை முகாமை ஆட்சியர் திரு விஷு மகாஜன் இன்று தொடங்கி வைத்தார். வடகோவை ரயில் நிலையத்தில் சேலம் ரயில்வே கோட்ட மேலாளர் திரு பன்னாலால் இன்று ஆய்வு மேற்கொண்டார். கடலூர் மாவட்டத்தில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற கலைத்திருவிழாவை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று தொடங்கி வைத்தார். தருமபுரி சிறப்பு மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் சமரச விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள கால்வாய்களில் வண்டல்கள், குப்பை கழிவுகள் மற்றும் ஆகாய தாமரை அகற்றும் பணிகளுக்கு ஏதுவாக ட்ரோன் மூலம் அவற்றை கணக்கெடுக்கும் பணிகளை ஆணையாளர் திரு ஜமீரன் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஸ்லோவாக்கியாவின் பிராட்டிஸ்லாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 76 கிலோ எடைப்பிரிவில் காஜல் தங்கப்பதக்கத்தையும், 62 கிலோ எடைப்பிரிவில் சவிதா தலால் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தான்வி பத்ரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 19-21, 21-15, 21-19 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் அசுகா தகாஹா வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விண்வெளித்துறை சார்ந்த புத்தொழில் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பன்றிக் காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு மத்திய அமைச்சர் திரு JP நட்டா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள 22 திருக்கோவில்களில் 50 கோடி ரூபாய் மதிப்பில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. பழம்பெரும் திரைப்பட நடிகை சவுஹார் ஜானகி இன்று சென்னையில் காலமானார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.

0: எஃப்எம் ரெயின்போ 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 103 மணி 6:40. இனி கேட்கலாம் இன்றும் நாளையும் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று இரவு 7:30 ஏறுமூறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஒரே மாமரத்தில் 300 மேற்பட்ட மா ரகங்களை சாகுபடி செய்து சாதனை புரிந்துள்ள உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் உள்ள மளிகை

0: அலகாபாத் பகுதியை சார்ந்த இந்தியாவின் மாம்பழ மனிதர் கலீமுல்லா கான் அவர்கள் மற்றும் சமவெளியில் ஆப்பிள் சாகுபடியில் வெற்றி கண்ட ஆந்திர பிரதேச மாநிலத்தின் அனந்த்பூர் பகுதியை சார்ந்த வெற்றி விவசாயி ரமணா ரெட்டி ஆகியோர் கூறும் கருத்துகள் தமிழாக்கமாக இடம்பெறும். இன்று இரவு 9:15 மயில் மார்க் சம்பாராவின் நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் பழம் பெறும் நடிகை சவுகார் ஜானகி அவர்கள். நாளை நண்பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அர்த்தமுள்ள அரட்டை மற்றும் என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. மதியம் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் விளாங்குறிச்சி ஆர்ஜே மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி இடம்பெறும். நாளை மாலை 5 மணிக்கு சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் வழிகாட்டி கேட்டரிங் சயின்ஸ் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்புகள் மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து நேரலையில் எடுத்துரைக்கிறார் பேராசிரியர் பி ஆனந்தராஜ் அவர்கள். நாளை இரவு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து விதைப்பு முதல் அறுவடை வரை நவீன மற்றும் இயற்கை வழி தொழில்நுட்பங்கள் குறித்து உரை வழங்குகிறார் பெங்களூரு ICAR IIHR இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் வி சங்கர் அவர்கள். நாளை மயிலிறகில் இடம்பெறும் திரைப்படம் கலியுக கண்ணன். இன்று மற்றும் நாளை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். மணி 6:43 இது நம்ம டீ கடை. இன்னைக்கு டீ கடையில உங்களோட பேசுறதுக்கு நான் அர்ஜே மஞ்சு
1: மற்றும் ஆர்ஜே பௌசியா. எஸ், இன்னைக்கு டீ கடை நிகழ்ச்சியில என்ன டாபிக் காலர்ஸ் எல்லாம் வந்து அப்படியே லைனா வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க.
0: என்ன டாபிக் சொல்லலாமா?
2: சொல்லலாம்.
0: ஓகே, ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய வார்த்தைகள் வந்து மோட்டிவேட்டும் பண்ணும், நிறைய வார்த்தைகள் டிஸ்கரேஜும் பண்ணும். அந்த மாதிரி ஒரு வார்த்தை நம்மளோட வாழ்க்கையவே மாற்றிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை எது? உங்க வாழ்க்கையில அது என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில என்ன வார்த்தை வந்திருக்கு ஃபௌசி இது வரைக்கும்?
1: இப்படி டக்குன்னு கேட்டுனீங்கன்னா என்னோட டர்னிங் பாயிண்ட் ஆன வார்த்தை என்னன்னு தெரியல. மேடம் அப்படிங்கிற வார்த்தை, அது நான் ஒரு பெருமையாக நான் நினைக்கல. எப்ப தோணுச்சு அப்படின்னா, ஆஃப்டர் நம்மளுடைய குழந்தை பிறப்புக்கு அப்புறமா நான் ரொம்ப நாள் கேட்காத வார்த்தை திடீர்னு நான் கேட்டேன் அப்படின்னா, நம்மளைய வந்து ஒருத்தங்க பணி செய்யும் இடத்துல மேடம் அப்படின்னு கூப்பிடும் போது, ஓகே நம்ம அந்த பொறுப்புல இருக்கோம்னு எனக்கு உணர்த்தின வார்த்தை.
0: சூப்பர் சூப்பர். எனக்கு என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, எதுவுமே எந்த ப்ராப்ளம் வந்தோம், நம்ம எல்லாம் வந்து யூஸ்வலா சொல்லுவாங்க பிரச்சனை போத்திட்டு தூங்குறோம், பிரச்சனை தான் நம்மளே போத்திட்டு தூங்குறது. அதனால சில டைம் வந்து என் கூட இருக்கவங்க சொல்லுவாங்க, சரி விடு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு வார்த்தை வந்து நமக்கு எவ்வளவு எவ்வளவு உத்வேகம் தரும் அப்படிங்கறது அது அனுபவிச்சவங்களுக்கு மட்டும் தான் தெரியும்.
2: கண்டிப்பா.
0: ஒரு காலர் லைன்ல வந்திருக்காங்க, அவங்க யார் இங்க இருந்து பேசுறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் டீ கடை.
3: வணக்கம்.
1: உங்க வாழ்க்கையை மாற்றின வார்த்தை என்னன்னு?
3: என்னுடைய வாழ்க்கையை மாற்றின வார்த்தை என்னன்னா அப்படின்னு சொன்ன வார்த்தை தான்.
0: என்னங்க தெளிவா கேக்கல?
3: மிஸ் அப்படின்னு சொன்ன
0: வார்த்தை. ஓகே ஓகே, சரி சரி சரிங்க. இந்த நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களையும் பேசணும் அப்படின்னா 04222316312 2317 0 4 6 அப்புறம் 2312103 இந்த நம்பர்ஸ்க்கு எல்லாம் கால் பண்ணி நீங்க பேசலாம்.
1: ஓகே, நிகழ்ச்சியில அடுத்ததான்
0: ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாமா?
1: கண்டிப்பா.

0: சோ டீ கடை நிகழ்ச்சியில ஒரு அருமையான பாடல், அதுவும் நம்ம டாபிக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு பாடல் கேட்டோம். ஓகே, ஒரு நேயர் வந்திருக்காங்க, யாருன்னு பாக்கலாம். வணக்கம், யாரு இங்க பேசுறீங்க?
1: வணக்கம், கும்பகோணம் கணபதி நகர், எஸ் மனோகரன் பேசுறேன்.
0: மனோகரன், சொல்லுங்க, உங்க வாழ்க்கையை மாற்றிய வார்த்தை என்ன?
1: வார்த்தை என்னன்னாக்கா, நான் வந்து ரொம்ப இப்ப மாற்றுத்திறனாலியா இருக்கிறதுனால வந்து மனசு கஷ்டப்படுற மாதிரி எவ்வளவோ பேரு ஏன்னா வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ற மாதிரி எல்லாம் பேசிருக்காங்க எல்லாருமே, வீட்லயும் சரி வெளியிலயும் சரி. ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டே இருந்தேன். அப்ப ஒருத்தவங்க நண்பர் வந்து சொன்னாரு, அவர் சொன்னாரு, அந்த அவங்க ஒரு பெண், அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஏன்டா அந்த மாதிரி நீ வந்து வருத்தப்படுற, நீ எப்பயுமே இது பண்ண கூடாது, எல்லா

0: உனக்கு கஷ்டமா இருக்கும், மனசுல வந்து ஏகப்பட்ட கஷ்டம் இருக்கும் உனக்கு. அதனால வந்து நீ எப்பயுமே நீ வந்து அதை மறந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நீ பாட்டுக்கு நல்லா இது பண்ணு. நீ பாட்டுக்கு வேற ஒரு இதுக்கு போ.
1: ஓடோடி வந்திருப்பாங்க. ஆனா வந்து
2: வணக்கம்.
3: வணக்கம்,
2: யாரு இங்க பேசுறீங்க?
3: நாகூர்ல இருந்து பாண்டியன் பேசுறேன்.
2: சொல்லுங்க.
3: அதாவது நம்ம பல நேரத்துல மனசுக்கு வெளியில நின்னு பேசிட்டு இருக்கோங்க. இத கூட நடிக்கிறதுன்னு கூட சொல்லுவாங்க ஒரு வார்த்தை. ஆனா இதுக்கு நான் ஒரு ஒரு சமயம் பிசினஸ்ல வந்து லாஸ் ஆயிட்டேன். என்ன சொல்லிட்டாங்க, அவன் திருடிட்டான் இவன் திருடிட்டான் அப்படின்னு சொன்னப்ப எங்க அம்மாட்ட போய் சொல்லும் போது எங்க அம்மா சொன்ன ஒரே வார்த்தை, நீ ஏமாந்துட்டு அடுத்தவங்களை குறை சொல்லிட்டு
2: இருக்க.
3: நீ முதல்ல ஒன்ன, நீ ஒன்ன முதல் நீ நீ ஒன்ன சரி பண்ணிக்கிட்டு அப்புறம் நீ அடுத்தவங்களை பத்தி பேசு அப்படின்னு சொன்னாங்க. அதனால நாம இதைத்தான் யோசிக்கணுமே தவிர, நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டேன் அது வேற விஷயம்.
2: ரொம்ப அருமையான வார்த்தை சொல்லிருக்காங்க.
3: இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு
1: பொசிஷனுக்கு கொண்டு வந்திருக்கேன்.
2: கண்டிப்பா கண்டிப்பா.
1: தேங்க் யூ. அடுத்த காலர், வணக்கம்.
2: வணக்கம்.
1: நம்ம நேயர்கள் சொன்ன மாதிரி மறந்துறது ஒரு நல்ல விஷயம் தான் இல்லையா?
2: கண்டிப்பா கண்டிப்பா.
1: நல்ல விஷயங்களை எல்லாம் மறக்காம கெட்டதையெல்லாம் மறந்துட்டோம் அப்படின்னா அந்த வார்த்தைக்கான பவர் அதுல இருக்கு அப்படின்னு தான் நம்பணும். அடுத்த காலர், வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க?
2: உங்களோட ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணுங்க, ஸ்பீக்கர் போட்டிருந்தீங்கன்னா ஆஃப் பண்ணுங்க. வாழ்க்கை மாற்றம் இதுவும் கடந்து போகும் இந்த வார்த்தை. இப்ப நம்ம கேட்ட பாட்டுல கூட அதுதான் வந்து அந்த மாதிரி அந்த பாட்டு அந்த வார்த்தை தான் என்னோட வாழ்க்கையை மாற்றுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தங்க சொல்லியிருக்காங்க, கஞ்சம்பட்டியிலேருந்து சண்முகானந்தம். நான் சின்ன வயசில் ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருப்பேன். என்னோட நண்பர் வந்து சொன்னது, நம்பிக்கை பெரிய சொத்து, நம்பிக்கையை சம்பாத்தியம் பண்ணிக்கோ அப்படிங்கிறது தான் வந்து என்னோட வாழ்க்கைக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. செந்தில்குமார் வந்து ரமண முதலி புதூர்லேருந்து சொல்லியிருக்காங்க, எந்த சூழ்நிலையிலிருந்து இதை படித்தாலும் தன்னம்பிக்கை தரும் ஒரு வார்த்தை எனக்கு அப்படின்னா இந்த நிலையும் மாறும்
1: கண்டிப்பாக
2: அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பெருணைக்கண் பாளையத்துலேருந்து பிரேம்னா சொல்லியிருக்காங்க, நிகழ்ச்சிக்கு பதில் சாரி. நிகழ்ச்சிக்கு சாரி
1: சொல்றாங்க, சாரிங்கிற வார்த்தை நம்ம எடுத்துக்கலாம்.
2: சரி, ஒரு நேயர் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம்.
4: ஹலோ,
2: வணக்கம், வணக்கம் சொல்லுங்க.
4: வணக்கம், பெருமானல்லூர் குமார் சங்கமேஸ்வரன்.
2: குமார் சொல்லுங்க, என்ன என்ன வார்த்தை உங்களோட வாழ்க்கையை மாத்துச்சு?
4: எப்பொழுதுமே எந்த சூழ்நிலையிலுமே எடுத்துக்கிற ஒரே ஒரு வார்த்தை, இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற வார்த்தை.
2: எல்லாரும் ஒரே வார்த்தையே சொல்லாதீங்க, புதுசு புதுசான வார்த்தைகளும் சொல்லுங்க.
1: எல்லாரும் ஒரே இடத்துக்கே வந்து உங்களுடைய வாக்குகளை வந்து பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லலாம்.
2: இன்னைக்கு அநேகமா மெஜாரிட்டியில எந்த வார்த்தை ஜெயிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவே கடந்து போகும், அதான் வந்து ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். சூப்பருங்க, சூப்பருங்க.
1: ஓகே, அடுத்ததாவும் ஒரு காலர் வந்திருக்காரு.
2: அதுக்கு முன்னாடி ஒரு
1: அறிவிச்சிடலாம்.
2: நமது எஃப்எம் ரெயின்போ 103 தினமும் காலை மணி 8:50 சைபாலன் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். ஓகே, இன்னொரு நேயர் லைன்ல வந்திருக்காங்க நினைக்கிறேன். வணக்கம். வணக்கம், வணக்கம்,
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: என்னோட பெரியவங்களும் இருப்பாங்க, என்னோட சின்னவங்களும் இருப்பாங்க. பட் அந்த ஒரு ஃபீல்ட், அந்த ஃபீல்ட்ல நான் இருக்கும் போது எல்லாருமே மேம், என்னோட பெரியவங்களா இருந்தாலும் என்ன மேம் கூப்பிடுவாங்க, சின்னவங்களா இருந்தாலும் என்ன மேம் கூப்பிடுறாங்க. ஐ மீன் ஒரு பிரின்சிபல்,
1: ஒரு கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே சூப்பரா.
5: ஏன் இந்த ஒர்க் இந்த ஒர்க்கிங் ஜோன்

0: போர்ட்டலுக்கு எல்லாருமே எந்த ஏஜ் கேட்டகரியில இருப்பாங்கன்னு தெரியாது. நான் ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்கேயும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் சரி, இல்ல அங்க இருக்கிற கோச் ஆஃப் கிட்டயும் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஈக்குவலா பாக்கும்போது இந்த ப்ரொஃபஷனல்
1: மேடம்
0: டீச்சர் அந்த மாதிரியான வேர்ட் வந்து ரொம்ப
2: இருக்கு,
0: பெருமையா இருக்கு.
2: எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா, ஒரு டீச்சரா இருக்காங்க அப்படிங்கறது வந்துட்டு நிச்சயமா எல்லா ஒரு ஒரு சமூகத்தையே இனிமேல் உருவாக்கக்கூடிய ஒரு பொறுப்புல இருக்காங்க அவங்க அப்படின்றனால அது ரொம்ப ரொம்ப நல்ல வார்த்தை. அப்புறம் வந்து நம்ம வாட்ஸ்அப்ல யார் சொல்லியிருக்காங்கன்னா, கோவை தேவராயபுரம் சுகம் ராஜா சொல்லியிருக்காங்க, உண்மை உழைப்பு உயர்வு இதுவே என்னை மாற்றிய வார்த்தைகள் அப்படின்னு
1: சொல்லியிருக்காங்க. உழைப்பு உயர்வு ஒன்று தானே கேட்டீங்க நீங்க,
2: ஒரே வார்த்தையா அவர் எடுத்துட்டாரு நினைக்கிறாங்க. சந்திர திருப்பூர்ல இருந்து சொல்லிருக்காங்க, எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சின்ன வயசுல எல்லாம் நிறைய ஸ்டோரிஸ் சொல்லுவோம், பீர்பால் ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, சூப்பர். அப்புறம் வந்து பிரச்சனை என்றது கல் போன்றது, கண்ணு பக்கத்துல வச்சு பாத்தீங்கன்னா மத்த எல்லாமே மறந்துடும், கொஞ்சம் தள்ளி வச்சு பாத்தீங்கன்னா கல்லு தெரியாது, எல்லாமே அனுபவம் தான் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோவை செல்வபுரத்துல இருந்து சையத் ரசு சொல்லியிருக்காங்க.
1: சூப்பர்.
2: தர்மபுரி மாவட்டம் ஏலகிரியில இருந்து குணசேகரன் சொல்லியிருக்காங்க, பல பிரச்சனைகள்ல இருந்து கடந்து வந்து என் தந்தை வந்து நிறைய பிரச்சனைகள் பாத்திருக்காரு, அது எல்லாத்துலயும் கடந்து வந்துட்டு எனக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பொறுமை எல்லை கடந்த பொறுமையோட இரு, அதுதான் வந்து உனக்கு வெற்றியை தர ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிருக்காங்க.
1: சூப்பர். பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லிருக்காங்க இல்லையா. அந்த
2: ஒரு நேயர் வந்திருக்காங்க, யாருன்னு பாக்கலாம். வணக்கம்.
3: ஹலோ மேம்.
2: வணக்கம், சொல்லுங்க, யாரு இங்க பேசுறீங்க?
3: கனமையில இருந்து சத்யா மோகன் பேசுறேன்.
1: சத்யா மோகன் சொல்லுங்க, உங்க வாழ்க்கையை மாற்றிய வார்த்தை?
2: வணக்கம். வாழ்க்கையை மாற்றிய வார்த்தை இப்ப நீங்க யோசிச்சிட்டீங்களா? அப்பவே நான் யோசிக்கவே இல்ல அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் மேடம் ஒரு வார்த்தை சொன்னீங்க, வேற என்ன வார்த்தை எல்லாம்?
1: வேற என்ன வார்த்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா, மன்னிச்சிடுங்க. குழந்தைகள் கிட்ட நம்ம அதிகமா சொல்லக்கூடிய வார்த்தை எது அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது, ஹெல்ப், உதவி பண்ணுங்க, அவங்களுக்கு விட்டு கொடுங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து நம்ம அதிகமா சொல்லணும் அப்படின்னு
2: நினைக்கிறேன். விட்டு
1: கொடுப்பாங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. எல்லா குழந்தைகிட்டையும் அந்த பண்பு உள்ள இருக்கு. ஏதாவது ஒரு ஒரு ஷேரிங்க வந்து நம்ம கொடுக்கும் போதே இன்னொருத்தவங்களுக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்றது ரொம்ப பெரிய ஒரு நல்ல விஷயமா நான் நினைக்கிறேன்.
2: சூப்பர் சூப்பர். ஆக்சுவலா குழந்தைங்க எல்லாம் நம்மளை விட இப்ப நல்லா
1: தெளிவா இருக்காங்க.
2: ஒரு நேயர் வந்திருக்காங்க, வணக்கம், யாரு இங்க பேசுறீங்க?
4: ஹலோ,
2: வணக்கம், சொல்லுங்க.
4: ரெயின்போ எஃப்எம், ரெயின்போ.
1: ஆமாங்க, சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
4: நான் தலையில இருந்து மனோகரன் பேசுறேன் மேடம்.
1: எங்க இருந்து பேசுறீங்க?
2: தலி, தலி, உடுமலை.
1: ஓகே ஓகே, உடுமலை
4: இருந்து மனோகரன் பேசுறேன்.
1: ஓகே, சொல்லுங்க, உங்க வாழ்க்கையை மாற்றிய வார்த்தை?
4: மாற்றிய வார்த்தைன்னா எப்படிங்களா, அனுபவத்துல தான் நான் உணர்ந்துகிட்டேன். நம்ம ஃப்ரெண்டுக எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும் போது நான் சேர்றேன் இல்லையா, கஷ்டம்னு இருக்கும் போது நான் அங்க
2: நிப்பேன்.
4: அப்ப கஷ்டம்னு இருக்கும் போது அவங்க பத்து நாள் கஷ்டம் இருந்தாலும் பத்து நாளும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்.
1: சரிங்க.
4: அப்ப பண்ணும் போது அவங்க வாயிலிருந்து கடைசியில ஒரு வார்த்தை வரும், நீ கொடுத்த தைரியம் தான் நானும் இந்த அளவுக்கு பண்ணுவேன். அதையவே நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்மளுக்கும் நம்ம நண்பர்கள் உதவுவாங்க. எந்த வார்த்தையா இருந்தாலும், நல்ல வார்த்தையா இருந்தாலும் அது நம்மளுக்கு உதவும்.
2: கண்டிப்பாங்க, சூப்பர்.
1: நன்றி நிகழ்ச்சியில.
2: மற்றும் நேயர் வணக்கம்.
1: ஓகே,
2: நமது எஃப்எம் ரெயின்போ 103 தினமும் காலை மணி 8:50 சைபாலன் இன்று ஒரு தகவல். ஓகே, அடுத்த காலர் வர்றதுக்குள்ள ஒரு சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்துடலாமா?
1: எஸ், கண்டிப்பா.

0: 7:04 எஃப்எம் ரெயின்போ 103 நம்ம இருக்கோம் டீ கடையில.
1: எஸ், இன்னைக்கு டீ கடையில உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிய வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேஜிக் வேர்ட் என்ன அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கோம். அடுத்த காலர்,
0: வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம்.
2: வணக்கம் சகோதரிகளுக்கு, மாலை வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் கேரளா மாநிலம் புளிஞ்சாம்பருந்து ஷைசுதீன்.
1: ஓகே,
0: சொல்லுங்க.
2: என்னோட வாழ்க்கையில மாறின விஷயம் என்னன்னா, எனக்கு 1988 திருமணம் நடந்துச்சு.
1: ஓகே,
2: அப்ப அது கழிஞ்சு 1991 என் மனைவியோட நகையெல்லாம் திருடம் வந்து எடுத்துட்டு போயிட்டான் நைட்டு. அப்போ போனது போச்சு, சங்கடப்படாத நம்ம இது நான் சொன்னேன். அப்ப என் மனைவி சொன்னாங்க, உங்களால 1 கிராம் வாங்கி கொடுக்க முடியுமா நீங்க இப்படி சொல்றீங்களா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அந்த சொன்ன வார்த்தை நெஞ்சில எப்பொழுது இருக்குது. எனக்கு திருமணமாயி 38 வருஷம் ஆச்சு, எனக்கு 68 வயசு ஆகுது. அதுக்கப்புறம் மல்ல மல்ல மல்ல சேர்த்து சேர்த்து இப்போ 38 வருஷத்துக்குள்ள 10 பவுன் நாங்க வாங்கி
0: கொடுத்துருக்கோம்.
1: பரவாயில்லை, திரும்ப வந்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அதாவது அதுக்கான நம்பிக்கை தான் அதனுடைய ஒரு விஷயமா இருக்கு.
0: அப்புறம் வந்து திருப்பூர் நீதி அம்மாள் நகர் பி யுவராஜ் அப்படி சொல்லிருக்காங்கன்னா, தீதும் நன்றும் பிற தரவாரா. இந்த வாக்கியம் தான் என்னோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை தந்திருக்கு. என்னோட பைக்ல கூட நான் அந்த இதுதான் ஒட்டி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி
1: எல்லாமே நம்ம கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்ததா யார் என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத பார்த்தா,

0: சொல்லலாம்.
1: ஓகே. இல்லானை இல்லாலும் மதியாள். என் முதலாளி எனக்கு அறிவுறுத்தது, இல்லாத ஒருவரை இல்ல துணைவியும் மதிக்க மாட்டார் என்று பொருள். இது யார் சொல்லியிருக்காங்கன்னா சுண்டகமுத்தூர் மோகன்ராஜ் சொல்லியிருக்காங்க. இப்போ பேசின காலரும் கிட்டத்தட்ட அதே விஷயத்தான். ஆனால் எவனோ திருடா எடுத்துட்டு போனதுக்கு இவரை பிடிச்சி இது பண்ணின மாதிரி பேசிட்டு இருந்திருக்காரு.
0: அந்த நம்பிக்கை தளராம என்னால என் உழைப்புல நான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவர்
1: ஓகே. அப்புறம் வந்துட்டு சிங்கநல்லூர்லேருந்து மனோகரன் சொல்லியிருக்காங்க, பள்ளி பருவத்தில் கணிதத்தை தவிர மற்ற எல்லா படத்துலையும் நான் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கிட்டு இருந்தேன், ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துட்டு இருந்தேன். அதை வந்து எனக்கு மேத்ஸ் வரலையேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கும்போது என்னோட ஸ்கூல் மேட் ஒரு பொண்ணு வந்து சொன்னாங்க, யூ கேன் அண்ட் யூ வில் வின் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த மாதிரி உற்சாகம் படுத்தி என்னை மோட்டிவேட் பண்ண அந்த தோழியினால நான் வந்து டென்த்ல வந்து சென்டம் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர்ல.
0: ஒரு மோட்டிவேஷன் எவ்வளவு தேவைப்பட்டிருக்கு அப்படிங்கறது ஒரு முக்கியமான விஷயம். யார் வேணா என்ன வேணா சொல்லலாம்
1: சொல்லலாம்,
0: ஆனா அந்த வார்த்தையை எப்படி நம்ம லைஃபுக்கு தேவைப்படுத்திக்கிறோம் அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு.
1: நிச்சயமா.
0: மஞ்சு நீங்க சொல்லுங்க, உங்களுடைய மேஜிக் வேர்ட் என்னன்னு.
1: நிறைய இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இதுவும் கடந்து போகும். நான் வந்து யோசிச்சு என்ன பிரச்சனையா இருந்தாலும் ஓகே போயிரு, எவ்வளவு சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு 10 மினிட்ஸ்ல அந்த சந்தோஷம் போய் நம்ம நார்மலாயிர போறோம். எவ்வளவு எவ்வளவு வருத்தமா இருந்தாலும் இப்ப நீங்க ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அந்த லெசன்ஸ் எல்லாம் அவ்வளோ ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம காலேஜ் 10th வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம் இதையா நம்ம கஷ்டப்பட்டு படிச்சோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில வர பிரச்சனைகளும். அதனால ஒரு இன்னொரு 1 மணி நேரம் கழிச்சா ஒரு தூக்கம் போட எந்திரிச்சா என்னோட பிரச்சனை சரியாயிரும் அப்படிங்கிற ஒரு இதுதான். அந்த ஒரு
0: நம்பிக்கையில தான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம்.
1: எஃப்எம் ரெயின்போ 103.3 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக கேட்கலாம். ஒரு காலர் வந்திருக்காங்க. வணக்கம்.
0: அவங்களுடைய கருத்துக்களை சொல்றதுக்கு ஓடோடி ஓடோடி வந்தாலும் ஏதோ ஒரு சதி அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாம போகுதே.
1: ஓகே. இவங்க மதுரை மணிநகரம்ல இருந்து சண்முகசுந்தரம் ஐஸ்வர்யா மித்ரன் அக்ஷமி நக்ஷி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாய்ப்புக்கு காத்திருக்காம நம்மளே வாய்ப்பை உருவாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பரான ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. இதோட ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்து கண்டினியூ பண்ணலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேயர்கள், இதுவரை சூப்பரா வந்து நம்ம டீ கடையில வந்து என்ன விஷயம் பேசணும் அப்படின்னா, வாழ்க்கையை மாற்றிய வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். சோ நிறைய காலர்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க.
1: இப்பவுமே ரெண்டு பேரும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டிருக்காங்க, நம்பர் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. எண்ணுவன எண்ணுங்கள், இயங்கிக் கொண்டிருங்கள், துன்பம் இல்லை, மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: சூப்பர்.
1: யார் சொல்லியிருக்காங்கன்னா, பெலம்பட்டி சிவகுமார், புவனேஸ்வரி, சோமா ஸ்கந்தமூர்த்தி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் அசோகபுரம்ல இருந்து குமார் சொல்லியிருக்காங்க, உன் உடலுக்கும் உயிருக்கும் ஆன்மாவிற்கு தீங்கு விளைவிப்பதை கால் கட்டை விரலால் கூட தொட்டு பார்க்காதே. சுவாமி விவேகானந்தரோட இந்த வசனம் தான் வந்து எனக்கு 40 வருஷமா புகை, போதை, மது இது பக்கம் எல்லாம் செல்லாம
0: என்னை
1: வந்து பத்திரமா வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சூப்பரான வார்த்தையோட நம்ம வந்து
0: இன்னைக்கு நம்மளுடைய மேஜிக்கல் வேர்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா,
1: நீங்க எழுதி சொல்லிருங்க.
0: ஓகே, வாய்ப்பு, தைரியம், தீதும் நன்றும் பிறர் தரவாரா, பொறுமை, உண்மை, எல்லாம் நன்மைக்கு, உழைப்பு, உயர்வு, ஏமாற்றம், மறந்துடணும், இதுவும் கடந்து போகும், அதே மாதிரி இந்த நிலைமை மாறும், சாரி, நம்பிக்கை, மேடம், மிஸ், டீச்சர், அதே மாதிரி மெய்ப்பொருள் காண்பது,
1: எவ்வளவு வார்த்தையில ஒவ்வொருத்தங்க வாழ்க்கையிலயும் எவ்வளவு அழகழகான வார்த்தைகள் வந்து அவங்க செலுத்திட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம டீ கடையில சூடா டீ அதே ரெண்டு பஜ்ஜியும்
0: சாப்பிட்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் பௌசியா,
1: மஞ்சு. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மொபைல் போன் உற்பத்தி திட்டத்தை மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் கடல்சார் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எரிசக்தி ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இந்தியாவும் மொரீஷியஸும் முடிவு செய்துள்ளன. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் டெஸ்ஸா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மேற்குவங்க மாநிலம் சிலிகுரியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மத்திய அரசின் இந்த நடவடிக்கைக்கு செல்வி மம்தா பானர்ஜி தலைமையிலான முந்தைய அரசு ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என குற்றம் சாட்டினார். தற்போது பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் இப்பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். புதிய குற்றவியல் சட்டங்களை செயல்படுத்துவதற்கும் முந்தைய

0: அரசு முட்டுக்கட்டையாக இருந்ததாக அவர் குறை கூறினார். பிஜேபி அரசு பொறுப்பேற்ற பின்னர் சட்டத்தின் ஆட்சி நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஊடுருவல்காரர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு அவர்களின் நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுவதாகவும் திரு அமித் ஷா குறிப்பிட்டார். இந்தியாவில் முதலீடு செய்வதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சிங்கப்பூரில் உள்ள துணை நிறுவனங்களின் தலைமை நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்தியபோது இதனை தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பொருளாதார அடித்தளம் வலுவாக உள்ளதாகவும் அவர் கூறியிருக்கிறார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மொபைல் போன் உற்பத்தி திட்டத்தை மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று தொடங்கி வைத்தார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், 62,500 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். மொபைல் போன் உற்பத்தியை மேம்படுத்தும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் இந்த திட்டம் உதவிடும் என திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்தியா சிறந்து விளங்குவதாக அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற பிரிக்ஸ் அமைப்பின் அறிவியல் தொழில்நுட்பம் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான அமைச்சர்கள் கூட்டத்தை அவர் தொடங்கி வைத்து பேசினார். இந்த துறைகளில் பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் கடற்சார் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் கூறியுள்ளார். ஒடிசாவில் உள்ள பாராதீப் துறைமுகத்தில் 427 கோடி ரூபாய் மதிப்பிலான 7 கட்டமைப்பு திட்டங்களை தொடங்கி வைத்து அவர் பேசினார். கடல்சார் பொருளாதாரத்தில் இந்தியா விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக அமைச்சர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் சுதந்திர தின உரை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மொரீஷியஸுடனான எரிசக்தித்துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தூய்மை எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கும் வகையில் இந்த ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச உயிரி எரிபொருள் கூட்டமைப்பில் உறுப்பினராக மொரீஷியஸ் இருப்பதையும் அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். பெட்ரோலியப் பொருட்களை சுத்திகரிக்கும் திறனை இந்தியா அதிகரித்துள்ளதாகவும் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியிருக்கிறார். சர்க்கரை விலை உயர்வை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த மாதம் 20ஆம் தேதி 48.18 ரூபாய் இருந்த சர்க்கரை விலை நேற்று 55.70 ரூபாய் அதிகரித்துள்ளதை அதனை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எத்தனால் உற்பத்திக்கும் சர்க்கரை விலை உயர்வுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்றும் அதில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. சர்க்கரை விலையை கட்டுப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளும் அந்த செய்திக்குறிப்பில் பட்டியலிடப்பட்டுள்ளது. இந்தியர்கள் 22 பேர் பயணம் செய்த வணிக கப்பலை சோமாலியா மற்றும் ஏமன் கடல் பகுதியில் கடற்கொள்ளையர்கள் கடத்திச் சென்றுள்ளனர். இருப்பினும் இந்தியர்கள் பாதுகாப்புடன் இருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் கூறுகின்றன. அவர்களை மீட்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மணிப்பூரில் இம்பால் திமாப்பூர் குவஹாத்தி வழித்தடத்தில் போக்குவரத்து 3 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று தொடங்கியது. அம்மாநிலத்தில் வன்முறை சம்பவங்கள் நடைபெற்றபோது இந்த வழித்தடத்தில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தற்போது இந்த வழித்தடத்தில் பேருந்து சேவை தொடங்கப்பட்டது இயல்பு வாழ்க்கை திரும்புவதற்கான முக்கிய நடவடிக்கையில் ஒன்றாக கருதப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திரிபுராவின் கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் மாணிக் சாஹா தெரிவித்துள்ளார். அகர்தலாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் கல்வி கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். அதிநவீன தொழில்நுட்ப பயன்பாடுகளை கொண்டு கல்வி கற்பிக்கும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இது மாணவர்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்றும் திரு டாக்டர் மாணிக் சாஹா கூறினார். தேசிய பாதுகாப்பில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதே தமது அரசின் நிலைப்பாடு என மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். இன்று சிலிகுரியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டால் எண்ணற்ற திட்டங்கள்

திட்டங்களை செயல்படுத்த முடியும் என கூறினார். மத்திய பிரதேசத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்யாத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் தலைமைச் செயலருக்கு அறிவுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சட்டம் ஒழுங்கு பணியில் தொய்வு ஏற்பட்டாலோ கவனக்குறைவாக செயல்பட்டாலோ நடவடிக்கை நிச்சயம் என எச்சரித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்றும் திரு மோகன் யாதவ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் சீமை கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பாக கள ஆய்வு நடத்தப்படும் என அரசு கூறுவது தாமதப்படுத்தும் தந்திரம் என சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிபதிகள் திரு சதீஷ்குமார், திரு ராஜசேகர் அமர்வு முன் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அரசு சார்பில் அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. சீமை கருவேல மரங்களை அகற்றுவது குறித்து கள ஆய்வு நடத்தி மாவட்ட ஆட்சியர்கள் அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் நிதி ஒதுக்கப்படும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த அறிக்கை குறித்து அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள், சீமை

அரசு சார்பில் அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. சீமை கருவேல மரங்களை அகற்றுவது குறித்து கள ஆய்வு நடத்தி மாவட்ட ஆட்சியர்கள் அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் நிதி ஒதுக்கப்படும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த அறிக்கை குறித்து அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள் சீமை கருவேல மரங்களை அகற்றுவதற்கு 5 கோடி ரூபாயை உடனடியாக ஒதுக்க வேண்டும் என அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் உத்தரவிட்டனர். இதனை செயல்படுத்தவில்லை என்றால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்த நீதிபதிகள் இவ்வழக்கின் விசாரணையை அடுத்த மாதம் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். சென்னையில் குடிநீர் விநியோகம் மற்றும் துப்புரவு பணிகளை ஆசிய மேம்பாட்டு வங்கியின் கடனுதவியுடன் நவீனமயமாக்கும் திட்டத்திற்கான ஒப்பந்தம் இன்று புதுதில்லியில் கையெழுத்தானது. ஆசிய வளர்ச்சி வங்கியும் மத்திய அரசும் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. இந்த திட்டத்தின் கீழ் 120 கிலோமீட்டர் தொலைவிற்கு குடிநீர் மற்றும் கழிவுநீர் இணைப்புகளுக்கான குழாய்கள் அமைக்கப்பட உள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 7 நீரேற்றும் நிலையங்களும் 38 கழிவு நீரேற்றும் நிலையங்களும் மேம்படுத்தப்பட உள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ட்ரெசா ஜாலி காயத்ரி கோபிச்சந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 16-21, 21-15, 21-13 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஜாங் ஷூ ஜியான் ஜியா இ ஃபான் இணையை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 19-21, 21-15, 21-19 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் அசுகா டாக்கசாஷியை வென்றார். மற்றொரு மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் லிஷா பால் 21-15, 21-19 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மொமோகோ கிமுராவை வென்று அரையிறுதிக்கு முன்னேறினார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியனும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எல்லைப்பகுதிகளில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மொபைல் போன் உற்பத்தி திட்டத்தை மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் கடல்சார் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எரிசக்தி ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இந்தியாவும் மொரீஷியஸும் முடிவு செய்துள்ளன. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ட்ரெசா ஜாலி காயத்ரி கோபிச்சந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM Rainbow 103 நிலையத்தில் நேரம் 7:25. நேயர்கள், இனி கேட்கலாம் உழவர்களுக்கான அறிவிப்புகள். ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை கூடங்களில் இன்றைய மஞ்சள் விலை விவரம் ஒரு குவிண்டாலுக்கானது. பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மஞ்சள் அதிகபட்சமாக தனிவிரலி 17,349 ரூபாய், குறைந்தபட்சமாக 10,266 ரூபாய். மஞ்சள் தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 16,277 ரூபாய், குறைந்தபட்சமாக 9,369 ரூபாய். ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்சமாக 17,694 ரூபாய், குறைந்தபட்சமாக 12,369 ரூபாய். மஞ்சள் தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 16,211 ரூபாய், குறைந்தபட்சமாக 10,669 ரூபாய். ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கம் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்சமாக 17,699 ரூபாய், குறைந்தபட்சமாக 13,569 ரூபாய். மஞ்சள் தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 16,229 ரூபாய், குறைந்தபட்சமாக 12,369 ரூபாய்க்கு விலை தீர்ந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனை ஆராய்ந்தறிந்து

வைத்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். எதிர்பார்க்கப்படும் வானிலை: வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மழையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸிலிருந்து 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸிலிருந்து 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80 முதல் 90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50 முதல் 60% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 10 முதல் 14 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். கனமழை, இடி, மின்னல் மற்றும் சுழல் காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலுள்ள வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுக்கும். வேளாண் அறிவுரைகள் சில: மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் தூறல் அல்லது லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது மணிக்கு 8 முதல் 14 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். கோயம்புத்தூரின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து பயிர்களுக்கும் மண்ணீரத்தினை பொறுத்து நீர்ப்பாசனத்தினை மேற்கொள்ளலாம். மேலும் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். பெறக்கூடிய மழையை பயன்படுத்தி மானாவாரியில் தீவனச்சோளம் அல்லது தட்டப்பயிர் விதைப்பு மேற்கொள்ளலாம். ஈரப்பதம் காரணமாக நோய் கிருமிகளின் வளர்ச்சி அதிகரித்து கறவை மாடுகளில் மடிநோய் ஏற்படும் அபாயம் அதிகரிக்கலாம். எனவே கால்நடை கொட்டகையை சுத்தமாகவும் உலர்ந்ததாகவும் பராமரிக்கவும். பால் கறப்பதற்கு முன்பும் பின்பும் மடியை சுத்தம் செய்யவும், கால்நடைகளுக்கு போதுமான அளவு சுத்தமான குடிநீர் வழங்குவதுடன் மழை மற்றும் பலத்த காற்றிலிருந்து அவற்றை பாதுகாக்கவும். பட்டுப்புழு கூட்டில் அலங்கார பொருட்கள் தயாரித்தல் மற்றும் சந்தை வாய்ப்புகள் குறித்த பயிற்சி மேட்டுப்பாளையம் வேளாண் காடுகள் வணிக மேம்பாட்டு காப்பகம், வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மேட்டுப்பாளையத்தில் 28/8/2026 அன்று நடக்கவுள்ளது. இப்பயிற்சியில் கைவினைப் பொருட்கள் தயாரிப்புக்கான கருவிகள், மலர் இதழ்களை வெட்டுதல் மற்றும் பூங்கொத்துகள், மாலைகள், அலங்கார பொருட்கள் மற்றும் பரிசு பொருட்கள் தயாரிப்பு, தரக்கட்டுப்பாடு மற்றும் பொதியிடுதல், சந்தைப்படுத்துதல் வாய்ப்புகள் மற்றும் டிஜிட்டல் சந்தைப்படுத்துதல் பற்றி விளக்கம் அளிக்கப்படுகிறது. பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. மேலும் விவரங்களுக்கு 7418740345 என்ற எண்ணையும், 9487712210 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். சான்றிதழ், சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு அளிக்கப்படும். நேயர்கள், இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

ஒரே மாமரத்தில் 300க்கும் மேற்பட்ட மா ரகங்களை சாகுபடி செய்து சாதனை புரிந்துள்ள உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் உள்ள மல்லிகாபாத் பகுதியை சார்ந்த இந்தியாவின் மாம்பழ மனிதர் கலீம் உலா கான் அவர்கள் மற்றும் சமவெளியில் ஆப்பிள் சாகுபடியில் வெற்றி கண்ட ஆந்திர பிரதேச மாநிலத்தின் அனந்தபூர் பகுதியை சார்ந்த வெற்றி விவசாயி ரமணா ரெட்டி ஆகியோர் கூறும் அனுபவ கருத்துக்கள் தமிழாக்கமாக. வணக்கம் நேயர்களே, இந்தியாவின் மாம்பழ மனிதர் என்று அழைக்கப்படுபவர் கலீம் உலா கான் அவர்கள். இவர் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் இருக்கிற மல்லிகாபாத் பகுதியை சார்ந்தவர். இவர் புகழ்பெற்ற தோட்டக்கலை நிபுணர். கிராஃப்டிங் டெக்னிக்ல மாமரத்துல 300க்கும் மேற்பட்ட விதவித

0: விதமான மாம்பழ ரகங்களை வளர்த்து உலக சாதனை படைச்சிருக்கிறாரு. ஒரே மரத்துல பல ரகங்களான அல்போன்சா, தஸ்கரி, லங்கிரா, கெசார் போன்ற பாரம்பரிய ரகங்கள் உட்பட 300க்கும் மேற்பட்ட மாம்பழங்களை ஒரே மரத்துல சாகுபடி பண்ணியிருக்கிறாரு. இவர் உருவாக்கிய புதிய மாம்பழ ரகங்களுக்கு சச்சின் டெண்டுல்கர், ஐஸ்வர்யா ராய், நரேந்திர மோடி, அமித்ஷா மற்றும் ராஜ்நாத் சிங் போன்ற பிரபலங்களோட பெயர்களை சூட்டியிருக்கிறாரு. விவசாயம் மற்றும் தோட்டக்கலைக்கு இவர் செய்த சிறப்பான சேவையை பாராட்டி இந்தியாவின் 4வது உயரிய குடிமை விருது 2008 மத்திய அரசு இவருக்கு வழங்கி கௌரவிச்சிருக்கு. அண்மையில திருச்சியில நடைபெற்ற விவசாயிகள் கூட்டத்துல இவர் கலந்துகிட்டு பேசினத தமிழாக்கமாக கேட்கலாம்.
1: மலிகாபாத்தில் ஒரு காலத்தில் சுமாராக 1300 வகை மாம்பழங்கள் இருந்தது. அங்கே பதான், தாக்கூர், ஷேக்னு மூணு முக்கிய சமூக குழுக்கள் இருந்தாங்க. அவங்க புதுசு புதுசாக மாம்பழ ரகங்களை உருவாக்கி வளர்த்தாங்க. விதவிதமான மாம்பழங்களை ஒன்றா சேர்த்து சுவைச்சு பார்த்தாங்க. அதில் எதெல்லாம் சூப்பராக இருந்ததோ அந்த ரகங்களுக்கு தனித்தனியாக பேர் வச்சாங்க. இன்னைக்கு முழு உத்தரப்பிரதேசத்தில் கூட 600 வகை மாம்பழங்களை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆனால் எங்களோட ஒரே ஒரு மரத்திலேயே சுமாராக 300 வகை மாம்பழங்கள் இருக்குது. இதை உலகத்துக்காக பாதுகாத்து வைக்கணுங்கிறது தான் எங்களோட நோக்கம். இவ்வளவு ரகங்கள் இருந்தாலும் மார்க்கெட்டில் அதுங்களுக்கு தனி மதிப்பு கிடைக்கிறதில்லை. என்ன பழம்னு அடையாளம் தெரியாததால் மக்கள் வாங்கிறதுக்கும் தயங்குறாங்க. எத்தனையோ அழகான மாம்பழ ரகங்கள் இருந்தாலும் அதுங்களுக்கு போதிய அங்கீகாரம் கிடைக்கல. தசேரி, சாவ்சா, லங்கரா, அல்போன்சோ மாதிரி ஃபேமஸான ரகங்களை மட்டும்தான் மக்கள் ஈஸியாக அடையாளம் கண்டுக்கிறாங்க. அதுலேயும் அல்போன்சோ ரொம்ப ஃபேம்ஸ். ஆனால் எங்கள் பகுதி மக்கள் நல்லா இனிப்பாக இருக்கிற மாம்பழங்களை தான் விரும்புகிறாங்க. எனக்கு 500க்கும் அதிகமான அவார்டுகள் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் மாம்பழ ஆராய்ச்சிக்காகவும் உழைப்புக்காகவும் கிடைச்சது. நாங்கள் மாமரத்திலிருந்து புதுக்கிளைகளை உருவாக்கி நிறைய ரகங்களை ஒரே மரத்தில் வளர்த்தோம். இந்த வேலையை பார்க்கறதுக்காக அமெரிக்காவிலிருந்தும் இன்னும் பல நாடுகளிலிருந்தும் மக்கள் வந்தாங்க. நிறைய மாதங்கள் இங்கேயே தங்கி எங்களோட இந்த வேலையை ரிசர்ச் பண்ணாங்க. அவங்க இந்த மாதிரி ஒரு முயற்சியை இதுக்கு முன்னாடி எங்குமே பார்த்தது இல்லை. பெரிய பெரிய ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்களும் விவசாய அமைப்புகளும் சில தியரிகளை சொல்கிறாங்க. உதாரணமாக ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் நடுவில் நிறைய கேப் இருக்கணும்னு சொல்கிறாங்க. சிலர் 5 கேப்பில் கூட மரங்களை வளர்க்குறாங்க. ஆனால் அது எல்லா இடத்துக்கும் செட் ஆகாது. இஸ்ரேல் மாதிரி நாடுகளில் நிலமும் தண்ணியும் கம்மியாக இருக்கிறதால அவங்க வேறு மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க. மரத்தில் பூ வச்சதுக்கு அப்புறம் அதில் வர்ற எல்லா மாம்பழத்தையும் அப்படியே விட்டுடக்கூடாது. ஒரு கிளையில் நிறைய மாம்பழம் இருந்தால் அதில் 1 அல்லது 2 பழத்தை மட்டும் விட்டுட்டு மற்றதையெல்லாம் கிள்ளி எடுத்துடணும். இப்படி செஞ்சால் மிச்சம் இருக்கிற பழங்கள் நல்லா பெருசாகவும் கனமாகவும் வளரும். மார்க்கெட்டில் அதுங்களுக்கு நல்ல விலையும் கிடைக்கும். பழம் பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். மரத்திலிருந்து பழங்களை கையில் தான் பார்த்து பதமாக பறிக்கணும். அப்போ தான் நான் அதோட மேல் பகுதியும் குவாலிட்டியும் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். பழம் பழுத்ததுக்கு அப்புறமும் அதோட கலரும் அழகும் அப்படியே நல்லாயிருக்கும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கெமிக்கல் மருந்துகளை தவிர்க்கணும். இப்போ நிறைய தோட்டங்கள் இயற்கை தோட்டமாக இல்லாமல் மருந்து அடித்தே வாழ்கிற தோட்டங்கள் மாதிரி மாறிடுச்சு. அதனால் நாம் இயற்கை முறைக்கு திரும்பணும். மரங்களில் கரெக்டாக கவாத்து ப்ரூனிங் பண்ணணும். கிளைகளை வெட்டி விட்டால் புதுத்தளிர்கள் சீக்கிரமாக வரும். சில சயின்டிஸ்ட்டுகள் கிளைகளை வெட்டினா மரத்தோட ஆயுஸ் குறைஞ்சிடும்னு சொன்னாங்க. ஆனால் எங்கள் அனுபவத்தில் அது உண்மை இல்லை. மரத்தோட ஆயுஸ் எல்லாம் குறையாது. அது ஒரு தப்பான நம்பிக்கை மட்டும்தான். நான் 100 மேலே பழமையான தோட்டங்களை எல்லாம் பார்த்துருக்கேன். அதுங்க அடர்ந்த காடு மாதிரி வளர்ந்துருந்தது. நாங்கள் நடுவில் இருந்த சில மரங்களை எடுத்தோம். அதுக்கு அப்புறமும் அந்த தோட்டங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருந்தது. உத்தரப்பிரதேசத்தில் நிறைய தோட்டங்கள் 25 முதல் 30 அடிக்கேப்பில் வச்சுருக்காங்க. அதில் நிறைய தோட்டங்கள் அடர்ந்த காடு மாதிரி மாறிடுச்சு. இயற்கை

வாழ்க்கையே புரிஞ்சுக்கணும். பனி துளிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது இலைகள் மேலே விழுந்து அப்புறம் மண்ணுக்குள்ளே போகுது. அது மண்ணுக்கு கிடைக்கிற ஒரு இயற்கை சத்து. மண் அந்த இயற்கை சத்தை பெறும்போது அதில் போடுற எந்த பயிரும் சூப்பராக வளரும். இயற்கை தர்றப்பவருக்கு ஒரு தனி மதிப்பு இருக்குது. அதை ஆர்டிஃபிஷியலாக முழுசாக கொண்டு வர முடியாது. மாம்பழங்கிறது ஒரு வெப்பமண்டல பழம். அதுக்கு வெயில் ரொம்ப முக்கியம். கோடை காலத்து வெயிலும் காற்றும் தான் அதோடய குவாலிட்டியை கூட்டுது. சுடு காற்று அடர்ந்த மரங்களுக்குள்ளே நுழையும் போது அதோட எஃபெக்ட் மாறுது. கரெக்டான வெயில் கிடைச்சா மாம்பழத்தோட டெஸ்ட் அதிகமாகும். அதோட கலரும் இன்னும் அழகாகும். தோலும் மெலிசாக இருக்கும். பழத்துக்கு கிடைக்கிற சத்தோட குவாலிட்டியும் அதிகமாகும். இயற்கை தர்ற சத்தை எதை வச்சும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. மண்புழு உரமும் நல்லா மக்கின மாட்டுச்சாண உரமும் தான் சூப்பரான இயற்கை உரங்கள். அதுங்க மரங்களையும் பழங்களையும் தானியங்களையும் நல்லா வளர்க்க ஹெல்ப் பண்ணுது. புதுச்சாணத்தை விட நல்லா மக்கின உரத்தை தான் பயன்படுத்தணும். கடைசியாக என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. ஒரே மரத்தில் இவ்வளவு வகை மாம்பழங்களை ஒட்டுக்கட்டி கிராஃப்டிங் வளர்க்கணும்னு உங்களுக்கு ஏன் தோணுச்சு? அதுக்கு என்னோடய பதில் என்னென்னா, நாளுக்கு நாள் நிலத்தோட அளவு குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஆனால் மக்கள் தொகை மட்டும் அதிகமாகிட்டே இருக்குது. தினமும் காலையில் சாப்பாடு தேவைப்படுற மக்களோட எண்ணிக்கை அதிகமாகுது. நிலம் குறைஞ்சிக்கிட்டே போனால் ஃப்யூச்சரில் சாப்பாட்டு தேவையை எப்படி சமாளிக்குது? அதனால தான் கம்மி நிலத்தில் நிறைய ரகங்களும் அதிக மகசூலும் கிடைக்கணும்னு யோசித்தேன். அந்த யோசனையிலிருந்து தான் ஒரே மரத்தில் நூற்றுக்கணக்கான மாம்பழ ரகங்களை வளர்க்குற முயற்சி ஆரம்பிச்சது. எங்களோட நோக்கம் விவசாயிகளுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான். இன்றைக்கும் நல்லா படித்தவங்க, ஜட்ஜுகள், அதிகாரிகள்னு நிறைய பேர் எங்களை வந்து பார்க்குறாங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுகளும் ஹை கோர்ட் ஜட்ஜுகளும் கூட வந்திருக்காங்க. அவங்க எங்கள் அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு தோட்டம் ரொம்ப அடர்த்தியாக இருந்தால் சில கிளைகளையும் நடுவில் இருக்கிற மரங்களையும் எடுத்துடணும். ஒரு 6 அடி உயரத்தில் வெட்டி மெயினான தண்டை மட்டும் பத்திரமாக பார்த்துக்கணும். அப்போ தான் மரத்துக்கு வெளிச்சமும் காற்றும் நல்லா கிடைக்கும். சில பூச்சிகள் மரத்துக்குள்ளே பூந்து வேர்களை டேமேஜ் பண்ணிடுது. அதுங்க வேற தின்னு மரத்தை காய வச்சுக்கிது. அதனால் மரங்களை அடிக்கடி செக் பண்ணி பாதுகாக்கணும். என்னோடய ஹெல்த் இப்போ முன்ன மாதிரி இல்லைனாலும் விவசாயிகளுக்கு ஹெல்ப் பண்ண நான் எப்போவுமே ரெடியாக இருக்கேன். நீங்கள் என்னை கூப்பிட்டா என் சொந்த செலவில் வரக்கூட நான் தயார். ஏன்னா நான் விவசாயிகளுக்காக தான் வாழ்கிறேன்.

0: உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் உள்ள மல்லிகாபாத் பகுதியை சார்ந்த இந்தியாவின் மாம்பழ மனிதர் கலீம் உலா கான் அவர்கள் மற்றும் சமவெளியில் ஆப்பிள் சாகுபடியில் வெற்றி கண்ட ஆந்திர பிரதேச மாநிலத்தின் அனந்தபூர் பகுதியை சார்ந்த வெற்றி விவசாயி ரமணா ரெட்டி ஆகியோர் கூறும் அனுபவ கருத்துக்கள் தமிழாக்கமாக நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக ஆந்திர பிரதேச மாநிலம் அனந்த்பூர் பகுதியை சார்ந்த விவசாயி ரமணா ரெட்டி அவர்கள் கடுமையான 45 டிகிரி செல்சியஸ் வெயில் மற்றும் வறட்சியான சூழலிலும் இஸ்ரேல் நாட்டு வெப்பம் தாங்கும் ஆப்பிள் ரகங்களை வெற்றிகரமாக பயிரிட்டு சாதனை படைத்துள்ளார். அவரது 2.5 ஏக்கர் நிலத்தில் விளைந்த ஆப்பிள்கள் நல்ல லாபத்தையும் வணிக ரீதியான வெற்றியையும் தந்திருக்கு. ஆரம்பத்தில் இமாச்சல பிரதேசத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட மரக்கன்றுகள் அதிக வெப்பம் காரணமாக காய்ந்து நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதை மாற்றும் முயற்சியா இஸ்ரேலில் இருக்கிற அவரோட நண்பரோட ஆலோசனை பெற்று வறட்சியை தாங்கும் KLD ரக ஆப்பிள் செடிகளை தேர்ந்தெடுத்திருக்காரு. இந்த செடிகள் கடும் வெப்பத்தை தாங்கி வளர்ந்திருக்கு. இந்த செடிகளிலிருந்து பெறப்பட்ட ஆப்பிள் பழங்கள் பெங்களூர் சந்தையில நிகர லாபத்துக்கு விற்பனையும் செஞ்சிருக்கிறாரு. இவரும் அண்மையில திருச்சியில நடந்த விவசாயிகள் கூட்டத்துல கலந்துகிட்டு அவரோட அனுபவத்தை நம்மிடையே பகிர்ந்துகிட்டாரு. அவர் கூறிய கருத்துக்களை தமிழாக்கமாக கேட்கலாம்.
1: பேரு கேவி ரமணா ரெட்டி. நான் அனந்தபூர் மாவட்டம் கார்லதிண்ணை மண்டலத்தில் இருக்கிற கோடங்க கிராமத்திலிருந்து வர்றேன். எங்க ஊர்ல மழை ரொம்ப கம்மி. ஏப்ரல் மே மாசங்களில் வெயில் 46, 47, 48 டிகிரி வரைக்கும் பிச்சு ஆகாயத்திலிருந்து நெருப்பு கொட்டுற மாதிரி இருக்கும். ஆப்பிள்னாலே குளிர்ந்த பிரதேசத்தில் தானே வளரும். இங்கே எப்படிடா விளையுதுன்னு கேட்டால் இது நல்லா வெயிலை தாங்கி வளர்ற ரகம். எவ்வளவு வெயில் அடித்தாலும் அசராம தாக்கு பிடிக்கும். நான் ஒரு செடி 650 ரூபாயின்னு மொத்தம் 1500 செடி வாங்கி என் தோட்டத்துக்கு கொண்டு வந்தேன். நான் இதுக்கு முன்னாடி சில ரகங்களை நட்டு பார்த்துருக்கேன். ஆனால் அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த ரகம் வெயிலில் சூப்பராக தாங்குது. முதல்ல நான் இங்கே ஆப்பிள் நடப்போகிறேன்னு சொன்னப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்னை பயங்கரமாக கிண்டல் பண்ணாங்க. ஆனால் நான் தைரியமாக இருந்தேன். ஏன்னா எனக்கு ஏற்கனவே HRM N99 டார்செட் கோல்டன் போன்ற ரகங்களை பற்றி தெரியும். அதோட இலைகளும் இதே மாதிரி தான் இருக்கும் என்ற நம்பிக்கையில் தான் நட்டேன். அன்னைக்கு என்ன கிண்டல் பண்ணவங்க எல்லாரும் இப்போ என் தோட்டத்துக்கு வந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டும் வீடியோ கால் பண்ணியும் நான் இப்போது ஜம்மு காஷ்மீரில் ஹிமாச்சலில் இருக்கேன். இப்போ பாருங்கள் ஆப்பிள் தோட்டம் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. இந்த ரகத்தை யார் வேணால் தைரியமாக நடலாம். இது ஒரு நல்ல பயிர். செடி வச்ச 3வது வருஷத்துலேருந்து ஒரு செடிக்கு 20 கிலோ மகசூல் கிடைக்கும்னு சொன்னாங்க. நமக்கு அதில் பாதி அதாவது 10 கிலோ கிடைச்சாலே லாபம் தான். நாங்கள் 10க்கு 8 என்ற இடைவெளியில் செடிகளை நட்டியிருக்கோம். இந்த கணக்குப்படி 1 ஏக்கருக்கு 800 செடி நடலாம். ஒரு செடிக்கு 10 கிலோனா 800 செடிக்கு மொத்தம் 8 டன், அதாவது 8000 கிலோ பழம் கிடைக்கும். ஃப்யூச்சரில் எல்லாரும் இதை பயிர் செஞ்சு விலை குறைஞ்சாலும் 150 ரூபாய்க்கு போனாலும் நமக்கு 12 லட்சம் ரூபாய் வருமானம் கிடைக்கும். அதில் பராமரிப்பு செலவுன்னு ஒரு 2 முதல் 3 லட்சம் போனாலும் 8லிருந்து 9 லட்சம் ரூபாய் வரைக்கும் நிகர லாபமாக நிற்கும். ஹிமாச்சல் இஸ்ரேல் ஜம்மு காஷ்மீரில் விளைகிற பழங்களை விட எங்கள் ஊர் பழம் செம இனிப்பாக இருக்குது. ஏன்னா அவங்க அங்கேருந்து ஐஸில் வச்சு அனுப்புறதால அதில் இருக்கிற நீர்ச்சத்து குறைஞ்சிடும். ஆனால் நாம் இங்கே மரத்துலேருந்து நேராக பறித்து சாப்பிட்றதால டேஸ்ட் சும்மா அழுது. பழத்தோட சைஸும் அங்கே வர்ற மாதிரியே 150லிருந்து 250 கிராம் வரைக்கும் நல்லா பெருசாகவே வருது. இதுக்கு சொட்டு நீர் மூலமாக தான் தண்ணி பாய்ச்சணும். தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்தால் போதும். இது ஒரு பாலைவன செடி மாதிரி. ஆப்பிள்னாலே குளிர்ச்சியாக இருக்கணும்னு நினச்சி ஆரம்பத்தில் நான் நிறைய தண்ணி விட்டுட்டேன். அதனால் வேறு அழுகல் நோய் வந்து சில செடிங்க செத்து போச்சு. எப்போ தண்ணி ஊற்றுறதை குறைச்சணும் அப்போ தான் செடிங்க சூப்பராக வளர ஆரம்பிச்சிது. இப்போது தமிழ்நாடு, கர்நாடகா, தெலங்கானா, விசாகப்பட்டினம்னு பல ஊரில் இருந்தும் மக்கள் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. கூட்டம் அல்லது வர்றவங்கெல்லாம் ஆளுக்கு ஒரு காய் சாப்பிட்டு பார்த்துட்டு அனந்தபூரில் ஆப்பிளா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு பாராட்டுறாங்க. நாங்கள் இங்கே பேரிச்சம்பழ தோட்டம் வச்சு 6 வருஷம் ஆகுது. இப்பர்ஹி அப்படிங்கிற ரகம், இதில் எலைட், மெட்ஜூல், கனிஜா, அஜ்வான் நிறைய ரகம் இருந்தாலும் நமக்கு மார்க்கெட்டிங்குக்கு இந்த பர்ஹி ரகம் தான் ரொம்ப பெஸ்ட். ஸோ இதை நாங்கள் அபுதாபியிலேருந்து அதாவது சவுதிக்கு பக்கத்துலேருந்து இங்கே வரவழைச்சோம். எங்களுக்கு ஒரு செடிக்கு 4250 ரூபாய் செலவாச்சு. இப்போது எங்களுக்கு இது 3வது மகசூல், அதாவது செடி நட்டு 6 வருஷம் ஆகுது. முதல் வருஷம் ஒரு செடிக்கு 25 கிலோ கிடச்சிது. 2வது வருஷம் ஒரு செடிக்கு 50 கிலோ கிடச்சிது. நாங்கள் 1 ஏக்கருக்கு 20க்கு 20 இடைவெளியில் வச்சுருக்கோம். இந்த கணக்கில் 1 ஏக்கருக்கு 100 செடி நடலாம். எங்கிட்ட மொத்தம் 6 ஏக்கர் நிலம் இருக்குது. அதில் 600 செடி வச்சுருக்கோம். அதில் 540 பெண் செடிகளும் மகரந்த சேர்க்கைக்காக 60 ஆண் செடிகளும் வச்சுருக்கோம். அதாவது 100 பெண் செடிக்கு 10 ஆண் செடி இருக்கணும். இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தா 1 ஏக்கருக்கு 10 டன்லேருந்து 15-20 டன் வரைக்கும் மகசூல் கிடைக்கும்னு நினைக்கிறோம். இந்த பர்ஹி ரகத்தில் மகசூல் நல்லா வருது. ஸோ இது ரொம்ப இனிப்பாக இருக்கும். அரபு நாடுகள்லேருந்து வர்றது எல்லாமே பதப்படுத்தப்பட்ட

பேரீச்சம்பழம், ஆனால் இது ஃப்ரெஷ் பழம். நாங்கள் இதுக்கு பூச்சிக்கொல்லி மருந்து எதுவுமே அடிக்கிறது இல்லை. முழுசும் இயற்கை விவசாயம் தான். முன்னாடியெல்லாம் வெள்ளப்பகலை ஊற வச்சு வேறு நாடுகளிலிருந்து வரும். ஸோ இப்போ நம்ம இந்தியாவிலேயே, அதுவும் ஆந்திரா அனந்தபூர்லேயே இதை சூப்பராக விளைவிக்கிறோம். ஸோ இந்த பழத்துக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது. புதுசாக யாராவது இதை பயிர் செய்ய நினச்சா இதில் இருக்கிற மார்க்கெட்டிங் பிரச்சனையை முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம சும்மா 5-6 டன் பழத்தை வண்டியில் ஏற்றிக்கிட்டு போனால் அதை அப்படியே மொத்தமாக வாங்குறதுக்கு இங்கே சரியான மார்க்கெட் இல்லை. உங்களால் சொந்தமாக மார்க்கெட்டிங் பண்ணி விற்க முடியும்னு நம்பிக்கை இருந்தால் மட்டும் இந்த செடியை வைங்க. ஏன்னா பயிர் என்னமோ சூப்பராக வரும். 1 கிலோ 100 ரூபாய்க்கு போனாலும் 1 ஏக்கருக்கு 10 டன் கணக்கு வச்சா 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அதில் உரம், களை எடுக்கிறது, தண்ணி மேலாண்மை, மருந்துன்னு 1-3 லட்சம் ரூபாய் செலவானாலும் செலவு போக கையில் 7 லட்சம் ரூபாய் லாபமாக நிற்கும். அதாவது 6 வருஷத்துலேருந்து இது கிடைக்கும். ஆனால் ஒரு சின்ன குழந்தையை எப்படி பார்த்துப்போமோ அதே மாதிரி கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டா தான் இந்த விளைச்சல் கிடைக்கும். நீங்கள் இப்போ இந்த பேரீச்சம்பழ தோட்டத்தை பார்த்துட்டு இருக்கீங்க. நான் ஏற்கனவே டிராகன் ஃப்ரூட் விவசாயமும் பண்ணியிருக்கேன். அதுவும் பாலைவன பயிர் தான். தண்ணி ரொம்ப கம்மியாக போதும். எங்கள் பகுதிக்கு ஏற்ற மாதிரி கம்மி தண்ணியில் வளர்கிற பயிராக பார்த்து தான் நான் தேர்வு செய்கிறேன். விலை அதிகமாக இருக்கும். புதுசாக ஒன்றில் இறங்கினா தான் விவசாயிக்கு லாபம் கிடைக்கும். மார்க்கெட்டில் எதற்கு டிமாண்ட் இருக்கோ அதை செஞ்சால் தான் நல்லது. பேரீச்சம்பழம்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்புவாங்க. ஆப்பில் எப்படி சாப்பிடுவோமோ அப்படியே இதையும் சாப்பிடலாம். இது மற்ற பழம் மாதிரி பழுத்து குழகுழன்னு ஆகாது. மரத்தில் இருக்கும்போதே நல்லா மஞ்சள் கலரில் வந்துடும். அந்த ஸ்டேஜ்லேயே முழு இனிப்போடு இருக்கும். ஹைவேஸில் விற்கும்போது முதல்ல 2 கிலோ வாங்குறவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் 5-6 கிலோன்னு வந்து கேட்குறாங்க. அவ்வளோ இனிப்பாக இருக்கும். இதை வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சா 3 மாதம் வரைக்கும் மரத்தில் இருந்து பறித்த மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். புதுசாக யாராவது இதை பயிர் செய்ய விரும்பினா தயவு செஞ்சு சும்மா யூடியூப் வீடியோக்களை மட்டும் பார்த்துட்டு அவ்வளோ லட்சம் வருது இவ்வளோ லட்சம் வருதுன்னு நம்பி இறங்கி ரிஸ்க் எடுக்காதீங்க. நேரடியாக என் தோட்டத்துக்கு வந்து பாருங்கள். நான் உங்களுக்கு நல்ல ஆலோசனை தர்றேன். என்ன மாதிரி வேறு யாராவது வச்சுருந்தாலும் அவங்க தோட்டத்துக்கும் போய் பாருங்கள். ஏன்னா ஒரு விவசாயிகிட்ட நேரடியாக போனால் தான் கடந்த 6 வருஷத்தில் அவர் பட்ட கஷ்ட நஷ்டங்கள், ஏற்ற இறக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதை எப்படி முன்னெடுத்து கொண்டு போகணும்னு முடிவு பண்ணி பயிர் செய்யுங்க.

0: வணக்கம், நான் முனைவர் கே டி பார்த்திபன். மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வனவியல் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். முதல்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே வனங்களில் தான் கிடைச்சது. இப்போ என்னாச்சு, மக்கள் தொகை பெருக்கம், தொழிற்சாலைகள் அதிகமாயிருச்சு, வனங்களின் பரப்பளவு குறுங்கிருச்சு, நம்ம தேவைகளை எப்படி நிறைவேற்றுறது, இதற்கு என்ன மாற்று? வெரி சிம்பிள், வனங்களுக்கு வெளியே வனங்கள், வேளாண் காடுகள். வேளாண் காடுகள்னா என்ன சார்? இதுதான் அடுத்து உங்களுடைய கேள்வி. பதில் தெரியணும்னா டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. ஒவ்வொரு திங்கக்கிழமையுமே நைட்டு 7:30 மணிக்கு ஏறும் ஒரு நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் கலைஞர்களில் வேளாண் காடுகளை பற்றின பல தகவல்களை நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஒன்றும் இல்லை, ரெண்டும் இல்லை, இந்தியாவிலேயே இது முதல் முறையாக 100 எபிசோட் பண்ண போறோம். தகவல் களஞ்சியம் மட்டும் இல்ல, இட்ஸ் அ ட்ரெஷர் ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஏறும் ஊர்ல வரதுனால விவசாயிகளுக்கு மட்டும் நினைச்சிட்டு இருப்பாங்க, அப்படி கிடையாது. இது அனைவருக்குமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வந்து காலத்தின் கட்டாயம். வேளாண் காடுகள் பத்தி இவ்வளவு தகவல்கள் இந்த தகவல் களஞ்சியத்தை தவிர நீங்க வேற எங்க தேடினாலும் கிடைக்காது. அதனால இப்ப மிஸ் பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. பிளீஸ் லிசன் FM 103.
1: நேயர்கள், இதுவரை ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில் ஒரே மாமரத்தில் 300க்கும் மேற்பட்ட மா ரகங்களை சாகுபடி செய்து சாதனை புரிந்துள்ள உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் உள்ள மல்லிகாபாத் பகுதியை சார்ந்த இந்தியாவின் மாம்பழ மனிதர் கலீம் உலா கான் அவர்கள் மற்றும் சமவெளியில் ஆப்பிள் சாகுபடியில் வெற்றி கண்ட ஆந்திர பிரதேச மாநிலத்தின் அனந்த்பூர் பகுதியை சார்ந்த வெற்றி விவசாயி ரமணா ரெட்டி ஆகியோர் கூறிய அனுபவ கருத்துக்களை தமிழாக்கமாக கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு தேவிகாராணி தங்கையன். நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். நாளை இரவு 7:30க்கு நமது ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில் விதைப்பு முதல் அறுவடை வரை நவீன மற்றும் இயற்கை வழி தொழில்நுட்பங்கள் குறித்து உரை வழங்குகிறார் பெங்களூரு ICAR IIHR.

0: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
1: வணக்கம். வி ஸ்டார்டட் நிழல். இது என்னன்னா ஒரு QR பேஸ்டு ஸ்மார்ட் பப்ளிக் சேஃப்டி இனிஷியேட்டிவ். பப்ளிக் இஃப் தேர் பிளானிங் டு கிவ் வெரி குட் இன்ஃபர்மேஷன், உங்க ஐடென்டி ரிவீல் பண்ணுவேன், நீங்க போன் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷன், ஐ வில் கால் தெம் டு மை ஆபீஸ் அண்ட் ஐ வில் ரிவார்ட் தெம் அக்கார்டிங்லி. அவங்க கொடுக்கறது இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணிட்டு தே வாண்ட் டு ரிவீல் தேர் போன் நம்பர் அதை கொடுத்துலாம். யாருக்கு போன் நம்பர் கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா தே நீட் நாட் கிவ் எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு மீ. அவங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க தேவையில்லை. அவங்க அந்த தகவல் என்ன தகவல் போலீஸ்க்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்புறீங்களோ அது மட்டும் போலீஸ்க்கு தகவல் சொன்னா போதும். வி ஏ பார்ட் ஆஃப் திஸ் ஃபார் ஏ பெட்டர் அண்ட் சேஃபர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். தேங்க் யூ.
0: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.
2: FM Rainbow 103 கோயம்புத்தூர் நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். விண்வெளித்துறை சார்ந்த புத்தொழில் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கம் அளிக்கும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த துறை சார்ந்த புத்தொழில் நிறுவனங்கள் நடத்தி வரும் இளம் தொழில் முனைவோருடன் கலந்துரையாடியதை சுட்டிக்காட்டினார். விண்வெளித்துறையில் இந்தியா கடந்த சில ஆண்டுகளாக சாதனை படைத்து வருவதற்கு இவர்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு இந்த இளம் தொழில் முனைவோர் வரவேற்பு தெரிவித்ததாகவும் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் பன்றிக் காய்ச்சல் பாதிப்புகளை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா இன்று ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வின்போது இந்த காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை அதிகாரிகள் தீவிரப்படுத்த வேண்டும் என அமைச்சர் வலியுறுத்தினார். தமிழகத்தில் உள்ள 22 திருக்கோவில்களில் 50 கோடி ரூபாய் மதிப்பில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். இந்த சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார். 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த 64 திருக்கோவில்களில் 125 கோடி ரூபாய் செலவில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்படும். கன்னியாகுமரி மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவிலில் 1 கோடி ரூபாய் செலவில் பக்தர்கள் இளைப்பாறும் மண்டபம் அமைக்கப்படும் என்பன உள்ளிட்ட அறிவிப்புகளையும் அமைச்சர் வெளியிட்டார். சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு அரசு கார் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை மாநில அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கார் தேவைப்படும் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு அரசு கடனுதவி வழங்கலாம் என யோசனை தெரிவித்தார். நிதி நிலைமையை காரணம் காட்டி பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யாத தவேக அரசு சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு கார் வழங்க முடிவு செய்துள்ளது முறையானதல்ல என்றும் திரு சண்முகம் கூறினார். மேகதாது அணை பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்கு உடனடி

உடனடியாக அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு முதலமைச்சர் அழைப்பு விடுக்க வேண்டும் என பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த அணை கட்டுவதற்கான விரிவான திட்ட அறிக்கையை கர்நாடக அரசு மத்திய அரசிடம் தாக்கல் செய்துள்ளதாக குறிப்பிட்டார். இதனை கருத்தில் கொண்டு தமிழக அரசு இப்பிரச்சினையில் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் அனைத்துக் கட்சிகளும் ஓரணியில் திரள வேண்டும் என தமாகா தலைவர் திரு ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார். இன்று கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை கர்நாடக அரசிடமிருந்து பெற உரிய நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் தாவைக்கா அரசு பொறுப்பேற்ற பின்னர் அனைத்து துறைகளிலும் லஞ்சம் குறைந்துள்ளதாகவும் இது வரவேற்கத்தக்கது என்றும் திரு ஜி கே வாசன் குறிப்பிட்டார். விவசாயிகளுக்கான குறுவை தொகுப்பு திட்டத்தின் பயன்கள் முழுமையாகவும் உடனடியாகவும் விவசாயிகளுக்கு சென்றடைவதை தாவைக்கா அரசு உறுதி செய்ய வேண்டும் என அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், குறுவை தொகுப்பு அறிவிக்கப்பட்டு 2 மாதங்கள் முடிவடைந்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். ஏற்கனவே பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து வரும் விவசாயிகளுக்கு குறுவை தொகுப்பையும் உரிய நேரத்தில் வழங்காமல் காலம் தாழ்த்துவது தவறானது என்று அவர் கூறியிருக்கிறார். பழம்பெரும் திரைப்பட நடிகை சௌகார் ஜானகி இன்று சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 94. திரைத்துறையில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்து பத்மஸ்ரீ, கலைமாமணி உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை அவர் பெற்றுள்ளார். சௌகார் ஜானகி மறைவுக்கு முதலமைச்சர் திரு விஜய், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், திரையுலகினர் மற்றும் தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். சென்னையில் குடிநீர் விநியோகம் மற்றும் துப்புரவு பணிகளை ஆசிய மேம்பாட்டு வங்கியின் கடன் உதவியுடன் நவீனமயமாக்கும் திட்டத்திற்காக ஒப்பந்தம் இன்று புதுதில்லியில் கையெழுத்தானது. ஆசிய வளர்ச்சி வங்கியும் மத்திய அரசும் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. இந்த திட்டத்தின் கீழ் 120 கிலோமீட்டர் தொலைவிற்கு குடிநீர் மற்றும் கழிவுநீர் இணைப்புகளுக்கான குழாய்கள் அமைக்கப்பட உள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 7 நீரேற்றும் நிலையங்களும் 38 கழிவுநீரேற்றும் நிலையங்களும் மேம்படுத்தப்பட உள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சீமை கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பாக கள ஆய்வு நடத்தப்படும் என அரசு கூறுவது தாமதப்படுத்தும் தந்திரம் என சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ட்ரெசார் ஜாலி, காயத்ரி கோபிச்சந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை சீனாவின் ஜாங் சு ஜியான் ஜியாயி ஃபேன் இணையை வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியனும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேயர்களே, தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
2: KMCH-இன் தவமணி தேவி அட்வான்ஸ்டு ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் August 1 முதல் September 30 வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
3: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்டு, நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
2: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH, அவினாசி ரோட், கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418 8741.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி நட்சத்திர மயிலிறகு. நிகழ்ச்சி தொகுப்பில் நான் உங்களுடன் பௌசியா. யார் இன்றைய நட்சத்திரம்? சினிமா உலகில் தனக்கென தனி உரத்தை பிடித்தவர். இயல்பான நடிப்பு, உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் திறன், கம்பீரமான குரல் வளம் என பல்வேறு சிறப்புகளால் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம்பெற்றவர். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட பல மொழிகளில் நூற்றுக்கணக்கான திரைப்படங்களில் நடித்துள்ளார். கதாநாயகியாக மட்டுமல்லாமல் குணச்சித்திர நடிகையாகவும் தனது நடிப்பு திறமையை நிரூபித்தவர். 7 தசாப்தங்களுக்கும் மேலாக திரைத்துறையில் பயணித்து பல தலைமுறை நடிகர்களுடன் இணைந்து பணியாற்றியவர். இந்திய திரையுலகின் மிக சிறந்த பழம்பெரும் நடிகைகளில் ஒருவரான பழம்பெரும் நடிகை சௌகார் ஜானகிதான் இன்றைய நட்சத்திர மயிலிறகின் நட்சத்திரம். இன்றைய நிகழ்ச்சியில் இவரது திரையுலக பயணம், மறக்க முடியாத கதாபாத்திரங்கள், சக நடிகர்களுடனான அனுபவங்கள் மற்றும் சினிமா வாழ்க்கையின் சுவாரஸ்யமான நினைவுகளை அறிந்து கொள்வோமா? ஆம் நேயர்களே, இன்றைய நட்சத்திர மயிலிறகின் நட்சத்திரம் பழம்பெரும் நடிகை சௌகார் ஜானகி. இவர் நடித்த புதிய பறவை திரைப்படத்தில் பார்த்த ஞாபகம் இல்லையோ பாடலை யாரால் மறக்க முடியும்? இதோ அந்த பாடல்.

நிலையத்தில் நேரம் 9:22. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி நட்சத்திர மயிலிறக. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் நடிகை சௌகார் ஜானகி. ஆந்திர மாநிலம் ராஜமுந்திரியில் 1931 பிறந்தவர். தந்தை தொழிலதிபர். இவரது தொழில் காரணமாக பல்வேறு இடங்களில் வசிக்க நேர்ந்தது. சென்னையில் வசித்த போது சாரதா வித்யாலயாவில் படித்தார். குழந்தைகளுக்கான வானொலி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். வானொலி நாடகங்களிலும் பங்கேற்றார். வானொலி நாடகத்தை கேட்ட சினிமா தயாரிப்பாளர் பி என் ரெட்டி குணசுந்தரி கதா என்ற தெலுங்கு படத்தில் நடிக்க அழைத்தார். இதில் பெற்றோருக்கு விருப்பம்

இல்லாததால் உறவுக்கார பையனுக்கு இவரை மனம் முடித்து வைத்தனர். கணவருடன் விஜயவாடாவில் வசித்தார். இவர் வேறு நல்ல வேலை தேடி சென்னைக்கு வந்தபோது சினிமா ஆசை துளிர்த்ததால் இவரும் சென்னை வந்தார். தயாரிப்பாளர் பி என் ரெட்டியை சந்தித்தார். தன் தம்பி நாகி ரெட்டியிடம் இவர் சிபாரிசு செய்தார். விஜயா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் என் டி ராமாராவ் நடித்த சவுக்கார் என்ற தெலுங்கு படத்தில் 19 வயதில் கதாநாயகியாக அறிமுகமானார். தோற்றமும் நடிப்பும் இயல்பாக இருந்ததால் ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றார். இதனால்

இதில் கதாநாயகியாக அறிமுகமானார். தோற்றமும் நடிப்பும் இயல்பாக இருந்ததால் ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றார். இதனால் சௌகார் ஜானகி ஆனார். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் மயில் மார்க் சம்பாரவை.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறக. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் நடிகை சௌகார் ஜானகி. இதோ ஜெமினி கணேசன் ஜெயந்தி உடன் நடித்த இரு கோடுகள் திரைப்படத்திலிருந்து பாடல்.
2: கோலும் மண்டபத்

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறக. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் நடிகை சௌகார் ஜானகி. மாடர்ன் தியேட்டர்ஸின் வளையாபதி படத்தில் பாரதிதாசன் எழுதிய வசனத்தை பேசி நடித்தார். தொடர்ந்து ஜெமினி, ஏவிஎம் என முன்னணி நிறுவனங்களின் படங்களின் வாய்ப்புகள் குவிந்தன. அற்புத நடிப்பாற்றல், அபாரமாக வசனம் பேசும் திறன் கொண்ட இவர் பாக்யலட்சுமி, படிக்காத மேதை, பாலும் பழமும் என பீம்சிங்கின் பல வெற்றி படங்களில் நடித்தார். பார்மகளே பார், புதிய பறவை, நீர்க்குமழி, பாமா விஜயம், எதிர்நீச்சல், இருக்கோடுகள், தில்லுமுள்ளு உள்ளிட்ட திரைப்படங்கள் இவருக்கு பெயர் வாங்கி கொடுத்தன. சோக காட்சிகள் நடிக்கும் வாய்ப்பே அதிகம் கிடைத்தாலும் காதல், வீரம், பாசம், கோபம், நகைச்சுவை என அனைத்து பாவங்களையும் சிறப்பாக வெளிப்படுத்தக்கூடியவர். தமிழில் எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன், ஸ்ரீகாந்த், தெலுங்கில் என் டி ராமாராவ், நாகேஸ்வர ராவ் என முன்னணி நாயகர்களுடன் நடித்தார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, மலையாளம் உட்பட 385 அதிகமான திரைப்படங்களில் நடித்துள்ளார். அன்னை திரைப்படத்தில் சீதா என்ற கதாபாத்திரத்தில் மிகவும் அருமையாக நடித்திருப்பார். இந்த திரைப்படத்தில் பி பானுமதி அவர்களுடன் இணைந்து இருவரும் உணர்ச்சி மிக்க பேசும் வசன காட்சி இதோ. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறக. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் நடிகை சௌகார் ஜானகி.

0: இப்படி எல்லாம் வரும் எனக்கு ஆரம்பத்திலேயே தெரியும். அதுக்குதான் கொண்டு போய் நான் தனியா வச்சு எல்லாரும் என்ன தப்பா நினைச்சு. இப்போ நீ செய்த முறை சரியா?
1: தவறுதாக்க. என் ஆயுஸ் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி தவறு இனி செய்யவே மாட்டேன்.
0: பைத்தியக்காரி, எந்த ஆதாரத்தை கொண்டு இந்த உறுதி எனக்கு கொடுக்கிறேன்? நீ மேல வந்து பார்த்ததை ஒரு வினாடி நான் பார்க்காம இருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? நீ யாருங்கிறது அவனுக்கு தெரிஞ்சு போயிருக்கும். உன்னை அறியாம நீயே சொல்லிருப்பேன்.
1: ஒரு காலம் சொல்லிருக்க மாட்டேன். என் வீட்டுக்காரர் காலனோடு போராடிய கடைசி நேரத்தில் செல்வத்தை நீ கைப்பிடியா பிடிச்சு எடுத்துக்கிட்டு போகும்போதே நான் வாய திறக்கலையே. இனிமேலா நீ தாண்டா என் பிள்ளைன்னு அவங்கிட்ட சொல்ல போறேன்.
0: மறுபடியும் அந்த வார்த்தை சொல்லாது. புள்ளி யாருக்கு புள்ளி? அவனுக்கு தலைவலிச்சா ஏன் வலிக்குதுன்னு தெரியுமா? அவனுக்கு பசிக்கலன்னா ஏன் பசிக்கலன்னு தெரியுமா? அவனுக்கு என்னென்ன பிடிக்கும் ஏதாவது சாப்பிடுவான்னு உனக்கு தெரியும். உனக்கும் அவனுக்கும் உள்ள உறவு 10 மாசம் தாண்டி, எனக்கும் அவனுக்கும் உள்ள உறவு 20 வருஷம். நீ பயத்தில சுமந்த, நான் நெஞ்சிலேயே சுமந்த. அவனை இழக்க என்னால் முடியாது, மறக்க உன்னால முடியாது. இதுக்கு ஒரே முடிவு.
1: அக்கா, நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். என்னை இந்த வீட்டை விட்டு போக சொல்வியா?
0: உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன்.
1: அந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லாத. எட்டி இருந்தா அவனை பார்த்து அவன் குரலை கேட்டு நான் அடையிற இந்த அல்ப சந்தோஷத்தையுமா இழக்க சொல்றேன்.
0: சீதா, பாத்தியா, நான் சொல்ல சரியா போ. எனக்கு தெரியும்டி, தாய் பாசம் எவ்வளவு பலகீனமானதுன்னு உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். அவனை பார்க்காம உன்னால இருக்க முடியாது. இந்த விஷயம் அவனுக்கு எப்போ தெரிஞ்சு போயிடுமோங்கிற பயத்தில் ஒரு நாளுக்கு 10 தடவை நான் செத்து செத்து பழக்கிறேன்டி. இந்த நிலைமையில நான் உயிர் வாழ முடியாது. இந்த செக்கை வச்சுக்கோ. உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் எடுத்துக்கோ.
1: வேண்டாக்க. நீ முதல்ல கொடுத்த 50,000 என் செல்வத்தையே கொடுத்துட்டு போறேன். இப்ப நீ கொடுக்க போற இவ்வளவு பணத்துக்கு நான் என்னத்தை கொடுத்துட்டு?
0: நீ எனக்கு ஒண்ணும் கொடுக்க வேண்டாம். எனக்கு

0: ஒன்றும் வேண்டாம், நீ எங்கேயாவது சுகமா இருந்தா போதும். ஆனா என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்க விட்டு நான் கேட்டுக்கிறது அவ்வளவு.
1: அக்கா, இந்த இடத்தை விட்டு போகணும்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. என்ன போக சொல்லாது.
0: ஐயோ சீதா, உனக்கு புரிய மாட்டேங்குது. நான் உன்னை போக சொல்லுவேன், நான் உன்னை போக சொல்லுவேன். எந்தெந்த நாடுக்கோ இடம் கொடுத்து வச்சிருக்கேன். சொந்த தங்கச்சியான உன்னை நான் எப்படி நீ போக சொல்லுவேன். நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சாப்பிட முடியலையே, ஒரே இடத்துல இருக்க முடியலையே. நான் ஒவ்வொரு வினாடியும் துடியா துடிக்கிறேன், உனக்கு தெரியாது. இப்ப நான் உன்னை போ சொல்றேன், ஊரை விட்டா போ சொல்றேன். இல்ல, கொஞ்சம் கண்மறவா இருக்க சொல்றேன், அவ்வளவுதான். எதுக்கு தெரியுமா? ஒரு தாய்க்கு பல பிள்ளைகள் இருக்கலாம், ஆனா ஒரு பிள்ளைக்கு ரெண்டு தாய் இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. அந்த ஒரு தாய் நீயா நானாங்கிறது நீயே முடிவு செய்யும்.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: ஒன்பது மணி 9:35 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறக. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் நடிகை சௌகார் ஜானகி. எந்த மொழியானாலும் அவரே டப்பிங் பேசுவார். கே பாலச்சந்தரின் நாடகங்களிலும் நடித்தவர். 300 மேற்பட்ட முறை நாடகங்களில் நடித்துள்ளார். காவிய தலைவி, ரங்கராட்டினம் ஆகிய 2 படங்களை தயாரித்தார். கே பாலச்சந்தர் இயக்கத்தில் ஜெமினி கணேசன் கதாநாயகனாகவும், சௌகார் ஜானகி இரட்டை வேடத்திலும் தோன்றி காவிய தலைவி என்றொரு படத்தை தயாரித்தார். இந்த படம் 100 கடந்து வெற்றிகரமாக ஓடியது. தெலுங்கு திரைப்பட விருதுகள் கமிட்டி தலைவராக பணிபுரிந்தார். சமையல் தோட்டக்கலையில் வல்லவர். திருமணமானதும் நாயகிகளுக்கான முக்கியத்துவம் குறைவது எழுதப்படாத விதி. அதற்கு விதிவிலக்கான சௌகார் ஜானகி திருமணத்திற்கு பிறகு சினிமாவில் அறிமுகமாகி கிளாசிக் காலகட்ட தென்னிந்திய சினிமாவில் கோலூச்சியவர். இதோ சௌகார் ஜானகி நடித்த பாக்யலட்சுமி திரைப்படத்திலிருந்து பாடல். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறக. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் நடிகை சௌகார் ஜானகி.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறக. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் நடிகை சௌகார் ஜானகி. பல வருஷமா சினிமால இருக்கேன், ஆனா எப்பவும் எதையும் எதிர்பார்த்து உழைக்கல. இந்திய அளவுல ஆந்திரா கர்நாடகம்னு நிறைய விருதுகள் வாங்கியிருக்கேன். இருந்தும் எதிர்பாராத நேரத்துல பத்மஸ்ரீ விருது கிடைச்சிருக்கிறத சந்தோஷமா ஏத்துக்கிறேன். டெல்லியிலிருந்து போன் பண்ணி விருது பற்றி சொன்னப்போ ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிறேன்னு சொன்ன. தேசிய அளவுல கொடுக்கிற விருதுக்கு எப்பவும் மதிப்பு உண்டு. தமிழ் சினிமானாலதான் பெரிய அளவுல புகழ் எனக்கு வந்தது, ரசிகர்கள் கூட்டம் கிடைச்சது. தமிழ் சினிமால நான் ஏற்காத வேடம் இல்ல இரு கோடுகள், உயர்ந்த மனிதன், பாமா விஜயம், எதிர்நீச்சல்னு நல்ல கேரக்டர் நிறைய பண்ணிட்டேன். தனிப்பட்ட முறையில நிறைய விருதுகள் வாங்கியிருக்கேன். இப்போ பத்மஸ்ரீ விருது கிடைச்சது இன்னும் சந்தோஷம். இதுக்காக தமிழ் சினிமாவுக்கும் ரசிகர்களுக்கும் பெரிய நன்றிகள் என்று இவருக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்ட போது சொல்லியிருக்காங்க. படிக்காத மேதை திரைப்படத்திலிருந்து பாடல். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் நடிகை சௌகார் ஜானகி.

நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் மயில் மார்க் சம்பாரவை.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: நிலையத்தில் நேரம் 9:47. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறக. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் நடிகை சௌகார் ஜானகி. ஒரு நிகழ்ச்சியில தில்லுமுள்ளு படத்துல நடந்த சுவாரஸ்யமான அனுபவங்களை சௌகார் ஜானகி பகிர்ந்துகிட்டாங்க. எனக்கு பல படங்கள்ல வாய்ப்பு கொடுத்த கே பாலச்சந்தரின் தில்லுமுள்ளு படத்துல நடிச்ச மறக்க முடியாத அனுபவம். அதுல நடிச்சது என்னால மறக்க முடியாத அனுபவம். அந்த படத்துல பைப் வழியே வீட்டுக்குள்ள நான் வரும் காட்சியை பத்தி பாலச்சந்தர் சொன்னாரு. உங்களால பண்ண முடியுமான்னு கேட்டாரு. ரிகர்சல் வேணாம், நீங்க ஆக்ஷன் சொல்லுங்கன்னு சொல்லி அந்த காட்சிய ஒரே டேக்ல நடிச்சு முடிச்ச. பாலச்சந்தர் உட்பட படக்குழுவினர் பலரும் கைத்தட்டி என்ன பாராட்டினாங்க. பல படங்கள்ல மாடிப்படியிலிருந்து உருண்டு கீழே விழுற மாதிரியான காட்சிகள்ல டூப் இல்லாம நானே நடிச்சிருக்கேன். சம்பளம் உட்பட பல வகையில ஏமாற்றங்களை சந்திச்சாலும் உழைப்புல மட்டும் யாருக்கும் நான் குறை வச்சதே இல்ல, தயாரிப்பாளர்களுக்கும் எந்த வகையிலும் சிரமம் கொடுத்ததே இல்ல அப்படின்னு பகிர்ந்துகிட்டாங்க. இனி ஒரு தமாஷான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு காலகட்டத்துல பின்னணி பாடகி எஸ் ஜானகி சினிமா துறையில வேலை செஞ்சதால ரசிகர்கள் அவங்களுக்கு அனுப்புற லெட்டரும் இவங்களுக்கு அனுப்புற லெட்டரும் மாறி மாறி போய்க்குமா. அதே மாதிரி டெலிபோன் பண்றதும் ரெண்டு பேருக்கும் மாறி மாறி போகிறனால இவங்க அவங்களுடைய பேரை சௌகார் ஜானகி தான் அப்படின்னு கண்டிப்பா மாத்திக்கிட்டாங்களா. இதோ தில்லுமுள்ளு திரைப்படத்துல சௌகார் ஜானகி

0: சவுக்கார் ஜானகி வரக்கூடிய காட்சி.
1: எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு.
2: என்னங்க பயம்? இப்ப நாங்க இல்ல,
1: பயமும் இல்ல, பிரஷர் தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. விசுரம்மா
3: தைரியமா இருங்க. இப்ப உங்க நாடகத்துல திடீர்னு யாராவது வரலனா பதிலுக்கு வேற ஆள போடுறது இல்ல?
2: எல்லாத்தையும் நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம்.
1: கண்ணாடி போட்டுட்டா கொஞ்சம் தைரியமா இருக்கும். வேண்டாம் எடுத்துறேன், அப்பதான் ஒரு சேஞ்ச் கிடைக்கும்.
2: கண்ணாடி கழிச்சிட்டு பத்து சேரி போச்சு. இந்த ஏழையோட குடிசைக்கு நீங்க வந்தது ரொம்ப மகிழ்ச்சிங்க.
4: ஏழையினுடைய குடிசையில தான் பா இறைவனையே பாக்குறோம். வணக்கம்மா.
3: வணக்கம்.
1: நீங்க எங்க வீட்டுக்கு வந்தது எங்க பாக்கியம்.
4: நான் செஞ்ச பாக்கியம்னு நான் நினைக்கிறேன். உட்காருங்க. இப்படிப்பட்ட லட்சிய வீரனை மகனா பெத்தெடுத்திருக்கீங்களே, நீங்க தெய்வம்மா.
1: ரொம்ப நன்றி மிஸ்டர் அறிவுடை நம்பி கலியர்.
4: அது உங்க புருஷன் பேராச்சே?
2: ஆமா சார், அது நான் தான் எங்க அம்மா கிட்ட சொன்னேன். அம்மா, எங்க அப்பா செத்துட்டாரு, நீ கோலப்படாத. அப்பாவுக்கு அப்பாவா, ஆசானுக்கு ஆசானா, தெய்வத்துக்கு தெய்வமா, எனக்கு என் முதலாளி கழிச்சிட்டாருன்னு. அதனால எங்க அம்மா உங்களை எங்க அப்பா ஸ்தானத்துல வச்சு
1: கூப்பிட்டாங்க.
4: தப்பே இல்லம்மா. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே உடம்பெல்லாம் புல்லரிக்கி வச்சுட்டாங்க உங்க அம்மா.
2: எனக்கு உடம்பெல்லாம் ஃபுல்லா அழைச்சு போச்சு சார். அம்மா, வயசான காலத்துல ரொம்ப பேசாதேம்மா, உங்க உடம்புக்கு ஆகாது.
4: ஏம்மா, இப்ப உங்க உடம்பு எப்படி இருக்கு?
1: உடம்புக்கு
2: அன்னைக்கு பாத்ரூம்ல ஒழிக்க வந்துட்டேம்மா, அது சொல்றாரு.
1: அது நீ சொல்லவே இல்லையப்பா. முதலாளி கிட்ட இதை சொன்னேன்னு என்கிட்ட நீ சொல்லவே இல்லையப்பா.
2: இப்ப எவ்வளவோ பரவாயில்ல சார்.
3: என்ன
4: இப்போ பண்போடு பழகறதுக்கு கத்து கொடுத்து வச்சிருக்காங்களே, அவன் எங்க இந்திரன்?
1: யாரது இந்திரன்?
4: நீங்க தானே பத்து மாசம் சுமந்து பத்தீங்க இந்திரனே.
2: பெத்துட்டா மட்டும் பிள்ளை இல்லையா சார். ஈன்ற பொழுதில் பெருவக்கும் தன் மகனை சான்றோன்னு கேட்டா தான் சார் தாய். அப்படி ஒரு பிள்ளைய பெத்ததே எங்க அம்மா
1: மறந்துட்டாங்க.
4: பெத்த மகனையே மறந்துட்டேன்னு சொல்ற பெண் தெய்வம் முருகா, இந்த அம்மாவோட மனசு கஷ்டத்தை நீதான்ப்பா போக்கணும். இங்க பாருங்கம்மா, இந்திரனை திருத்தி கொண்டு வர வேண்டியது என்னுடைய முழு பொறுப்பு.
2: ஆமாமா, அது ஒரு பொறுப்பு. இவ்வளவுமா
4: இருப்பா? இரு, அவசரப்படாத. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இப்ப சரி, சின்ன குழந்தையா இருக்கிறப்போ இந்திரனுக்கும் சந்திரனுக்கும் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிச்சீங்க?
1: மீசைய வச்சுதான்.
4: என்னது?

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம். வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறக. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் நடிகை சௌகார் ஜானி. ஜானகி, எப்பவுமே எல்லாருமே அவருடைய சிகை அலங்காரம் பத்தி கேட்பாங்களாம். என் உடலுக்கு ஹேர் டை ஒத்துக்காதுன்னு தெரிஞ்சு ஷூட்டிங் தவிர்த்து தனிப்பட்ட முறையில அதை பயன்படுத்தவே மாட்டேன். நீளமான நரைமுடியுடன் இருக்கிறதுலயும் நரைமுடியில ஜடை பின்னிக்கிறதுலயும் எனக்கு விருப்பம் இல்ல. அதனாலதான் பாப்கட் ஸ்டைலுக்கு மாறினேன். பராமரிப்புக்கு சுலபமாக இருக்கிறதால பல வருஷமா இதே ஸ்டைல்ல சிகை அலங்காரம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களாமா. இவருடைய பாடல்களான மாலை பொழுதின் மயக்கத்திலே, நீரோடும் வைகையிலே, கண் போன போக்கிலே கால் போகலாமா, புன்னகை மன்னன், பூவிழி கண்ணன் போன்ற இவர் தோன்றிய பாடல்கள் பலவும் காலம் கடந்தும் இன்றும் ரசிகர்களாக கொண்டாடப்படுது. இதோ எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து ஒரு ஜாலியான பாடல். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறக. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் நடிகை சௌகார் ஜானகி.
2: நீங்க சமத்தா, நீங்க அசடா. சமத்தா இருந்தா கொடுப்பேளா, அசடா இருந்தா மறுப்பேளா.
3: ஏண்டி புதுசா கேக்குற என்ன?

பார்த்தது நீ தாங்கி மூன்றெழுத்து மூணு ஷோரூம் பார்த்தது நீ தாங்கி சினிமாவுக்கே சம்பளம் போனா புடவைக்கு ஏதடி பட்டு புடவைக்கு ஏதடி.

நேயர்கள் இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி மைல் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இந்த நிகழ்ச்சியை வழங்கியோர் மைல் மார்க் சம்பாரவை.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி நட்சத்திர மயிலிறக. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் நடிகை சௌகார் ஜானகி. இத்தனை ஆண்டுகள் கடந்தும் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்திருக்கும் பழம்பெரும் நடிகை சௌகார் ஜானகி அவர்களின் திரையுலக பயணம் உண்மையிலேயே ஒரு வரலாற்று பயணம்தான். சௌகார் ஜானகி அவர்களின் கலைப்பயணம் இன்னும் பல தலைமுறைகளுக்கு ஊக்கமாகவும் அவருடைய படைப்புகள் என்றும் நம் நினைவுகளில் நிலைத்திருக்கட்டும். இந்த பூவுலகை விட்டு இவர் பிரிந்தாலும் இன்றும் என்றும் ரசிகர்களின் மனங்களிலும் திரையுலகிலும் நட்சத்திரமாக மின்னிக்கொண்டே இருப்பார். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி நட்சத்திர மயிலிறக. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் நடிகை சௌகார் ஜானகி. இதோ அவர் நடித்த காவிய தலைவி திரைப்படத்திலிருந்து பாடல். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் பௌசியா. நன்றி நேயர்களே, இணைந்திருங்கள். இது FM Rainbow 103 கோயம்புத்தூர்.

0: அந்த பாட்டு
1: அதுவா ரேடியோ கிராஸ் பாடுதுன்னு நினைக்கிறேன். சந்தர்ப்பம் தெரியாம வேலை காட்டிக்கிட்டே மாதிரி ஒரு பாட்டை போட்டு தான் போட்டுருக்கேன். நான் போய்
0: நெட்டு போயிருந்தேன். அந்த பாட்டு

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: FM Rainbow 103 கோயம்புத்தூர் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனதோடு ரெயின்போ. எஸ் நேயர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். எப்பவுமே நமக்கு பிடித்த விஷயங்களை சொல்லும் செய்யும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி பிடித்த பாடல்களை இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நீங்க கேட்டு ரசிக்கலாம். யாரெல்லாம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், பொள்ளாச்சி, நீலகிரி இந்த மாவட்டங்களில் இருந்தெல்லாம் நேயர்கள் வந்து கால் பண்ணாம தூரமா இருந்து, அதாவது தூரத்து மாவட்டங்கள்ல இருந்து நியூஸ் ஆன ஆப் மூலமா நம்ம நிகழ்ச்சியை கேட்கிற நேயர்கள், இந்த மாதிரி இருக்கிற நேயர்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணலாம். 0422 அப்படிங்கிற இணைப்பெண்ணோட 2312103 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கலாம். நிகழ்ச்சியினுடைய முதல் காலர் யார்? எங்கிருந்து? வணக்கம்.
2: வணக்கம். கும்பகோணம், கணபதி நகர், எஸ் மனோகரன் பேசுறேன்.
1: என்ன பாடல் வேணுங்க?
2: மண்ணு சேர்த்த பாடல்.
1: இதோ அந்த பாடல்.
2: நன்றி.

0: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
0: நான் செங்கல்பட்டு பக்கத்துல சஞ்சீவன் பேசுறேன்.
1: ஓகே, என்ன பாடல் வேணுங்க?
0: நான் பேச நினைப்பதெல்லாம் படத்திலிருந்து வேலேலம் குயிலே என்னை தாளாட்டும் இசையே அந்த பாடல்.
1: இதோ அந்த பாடல்.

0: நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விழைக. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனதோடு ரெயின்போ. இன்னைக்கு மனதோடு ரெயின்போல நேயர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். அடுத்த காலர் யார், எங்கிருந்து வணக்கம்?
1: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம், ஷோ சண்முக சுந்தரம்.
0: என்ன பாடல் வேணுங்க?
1: 1988 வெளியான அகிலேஷ் படத்திலிருந்து தூங்காத விழிகள்.
0: இதோ இதோ அந்த பாடல்.

ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனதோடு ரெயின்போ. எஸ், இன்னைக்கு நான் நிகழ்ச்சியினுடைய துவக்கத்திலேயே சொல்லியிருந்த மாதிரி கோயம்புத்தூர், ஈரோடு இந்த மாதிரி ஊர்ல இருந்து

நண்பர்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பா லைன் கிடையாது. நீங்க இப்படி கூப்பிட்டுட்டே இருக்கனால மற்ற மாவட்டங்கள் இருக்கிற நேயர்களுக்கு வந்து லைன் ரொம்ப பிஸியாவே இருக்கு. ஸோ இன்னைக்கு கண்டிப்பா தூரத்து மாவட்டங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப் மூலயமா நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கிற நேயர்களும் கால் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு நிகழ்ச்சியில வர கூடிய அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க குமரேசன் தூத்துக்குடியிலிருந்து. இதோ பாடல் செம்பருத்தி திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ கோயம்புத்தூரில் தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். 10:25 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனதோடு ரெயின்போ. அடுத்த காலர் யார்? எங்கிருந்து? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: என்ன
0: பாடல் வேணுங்க?
1: அதிசய பிரியப்படுத்தும் தான் அந்த குமுகுட்டின்னு ஒரு பாடல்.
0: இதோ அந்த பாடல்.
1: நன்றி மேடம், நன்றி.

0: எல்லாம் ஒன்னா சுக்கோட்டையில இருந்து ராஜேந்திர மேடம்.
1: ஓகே, என்ன பாடல் வேணுங்க?
0: அதிசய பிரிய படத்தின் தான் அந்த கொன்னு கொட்டின்னு ஒரு பாட்டு.
1: இதோ அந்த பாடல்.
0: நன்றி மேடம், நன்றி.

0: 10:33 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனதோடு ரெயின்போ. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பங்கு பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 0422 அப்படிங்கிற இணைப்பெண்ணோட 2312103 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர் யார் இங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தருமபுரி மாவட்டம் ஏழையில் ஒன்று சேரணுமா.
0: என்ன பாடல் வேணுங்க?
1: படம் என்ன சிமச்சான். பாடல் வந்து ராசிதான் கைராசிதான் படுமா. நன்றிமா.
0: இதோ அந்த பாடல்.

0: வணக்கம். ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனதோடு ரெயின்போ. இன்னைக்கு மனதோடு ரெயின்போல நேயர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கும். அடுத்த காலர் யார், எங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம், தருமபுரி மாவட்டம் ஏரிகோடி புட்டியிலிருந்து எம் ராஜேஸ்வரி பேசுறேங்க.
0: எம் ராஜேஸ்வரி, என்ன பாட்டு?

ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனதோடு ரெயின்போ. எஸ், இன்னைக்கு மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியில நேயர்களுடைய விருப்ப பாடல்களை எல்லாம் கேட்டு ரசிச்சோம். நிகழ்ச்சியில வரக்கூடிய நிறைவான பாடலுக்கு யார் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ராஜ்குமார் மதுரையிலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. மேகம் கருத்திருக்கு திரைப்படத்திலிருந்து.

நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி மனதோடு ரெயின்போ. இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கு பெற்ற நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் பௌசியா. நன்றி நேயர்களே, இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர். நேயர்கள் இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சிகளுக்கான அறிவிப்பு. காலை 6:02 காலை தென்றலில் குரலும் விளக்கமும், டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். தொடர்ந்து 6:10 சான்றோர் சிந்தனை, கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் சி தீபா அவர்கள். தொடர்ந்து வாணி ஜெயராம், கே ஜே யேசுதாஸ், வி வசந்தா, எஸ் எஸ் ஏ வாஹித், பி சுசீலா, பெங்களூரு ஏ ஆர் ரமணியம்மாள் ஆகியோர் பாடிய பக்தி பாடல்கள் கேட்கலாம். 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. 7:00 வணக்கம் கோயம்புத்தூர். 7:30 BWF உலக சாம்பியன்ஷிப் 2026 தினசரி கண்ணோட்டம் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:40 நம்மை சுற்றி, 7:55 வானிலை அறிக்கையை தொடர்ந்து சேவை செய்திகள். 8:02 ரெயின்போ வைப்ஸ். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இது எங்கள் சாய்ஸ். 10:02 போவோமா ஊர்கோளம். 10:30 கவிதையும் கானமும். 11:02 இன்றைய நேயர். 11:30 ஸ்டம்ப்ட், சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி. பகல் 11:47 ரெயின்போ கிளாசிக்ஸ். பகல் 12:00 வசந்த இல்லத்தில் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது என்றும் இனிக்குது. 12:50 வசந்த இல்லம் தொடரும். 1:00 லஞ்ச் டைம் கேம் ஷோ. 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள், 24x7 அனைவருக்கும் மின்சார திட்டம். 2:30 ஊர்புறத்திலே கோயம்புத்தூர் விளாங்குறிச்சி ஆர்ஜே மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. 3:02 கிராம போனும் 103 நேயர் விருப்பமாக. 4:02 மயக்கும் மாலை. 5:02 சித்திர செவ்வானம் வழிகாட்டியில் கேட்டரிங் சயின்ஸ் மற்றும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்புகள் மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து நேரலையில் எடுத்துரைக்கிறார் பேராசிரியர் பெர் பி ஆனந்தராஜ் அவர்கள். 6:00 பூச்செண்டு. 6:40 முதல் 7:15 வரை டீக்கடை. 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து விதை முதல் அறுவடை வரை நவீன மற்றும் இயற்கை வழி தொழில்நுட்பங்கள் குறித்து உரை வழங்குகிறார் பெங்களூரு ICAR IIHR இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் வி சங்கர் அவர்கள். 8:05 வெஸ்டர்ன் மியூசிக். 9:15 மயிலிறகு திரைப்பட விமர்சனம் கலியுக கண்ணன், ஜெய்சங்கர் சௌகார் ஜானகி நடிப்பில் கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில். 10:00 மனதோடு ரெயின்போ. 11:00 முதல் காலை 5:51 வரை நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். சென்னை மெட் சென்டரிலிருந்து வந்துள்ள வானிலை நிலவரம். கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ். திருப்பூரில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ். ஈரோடில் அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ். சேலமில் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ். பாலக்காடில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ். நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக 22 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 16 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது. நேயர்களே, இனி தொடர்ந்து காலை 5:51 வரை நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சல்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

வணக்கம் வணக்கம் வணக்கம். 11:01:25 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக வைரமுத்தோட வரிகள்ல ஏ ஆர் ரகுமானுடைய இசையில உன்னிகிருஷ்ணன் மற்றும் சித்ரா பாட வராங்க, கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:28. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கவிருக்கும் பாடல், தீ இருந்தால் அங்கே புகை இருக்கும், உறவிருந்தால் கொஞ்சம் பகை இருக்கும், கடல் இருந்தால் எங்கோ கரை இருக்கும், கதை இருந்தால் ஏதோ முடிவிருக்கும். வாழ்வும் வாராமல் சாவும் நேராமல் ரெண்டும் இல்லாமல் மண்ணில் வாழ்கின்றாய், பெண்மை கண்டாலே தாய்மை காண்கின்றாய், பலர் பூஜை கொண்டாடும் பூவாய் வாழ்கின்றாய். தாய்மை இல்லாமல் யாரும் இங்கில்லை, கர்ப்பம் இல்லாமல் கடவுள் இங்கில்லை, தாய்ப்பாலை போல தீர்த்தம் வேறில்லை, அவள் வாய் சொல்லை போல வேதம் ஏறில்லை. ஒன்னிமேனன் மற்றும் எஸ் ஜானகியோட குரல்ல, வைரமுத்துடைய வரிகள்ல, சௌந்தரனுடைய இசையில, சிந்து நதி பூ திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ.

நேரம் 11:13. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல், கரிசக்காட்டு காடையே காடு கொடுத்த ஓடையே, ஆட்டுக்கு வேலி தேவையும் இல்லை, என் பாட்டுக்கு தாளம் தேவையும் இல்லை, அட சந்தோஷ கூத்தாடு, என் சங்கீதம் சாப்பாடு, ஏ மலையே மேகத்தை எடுத்து தா

பனி நீ போடு. மழை வந்தால் என்ன, இடி வந்தால் என்ன, நீ துணிஞ்சு விளையாடு. நான் முப்பொழுதும் முழிச்சிருக்கேன், எப்பொழுதும் தனிச்சிருக்கேன். அட, ஆஸ்தியும் இல்லை, அவஸ்தையும் இல்லை, அன்னாடும் சிரிச்சிருக்கேன். ஒரு குருவிக்கு கூடு இருக்கு, இந்த குமரிக்கு வீடு இருக்கா, அந்த ஆட்டுக்கு கடை இருக்கு, ஒரு அடைக்கலம் எனக்கு இருக்கா. வெயில் வந்தால் என்ன, இருள் வந்தால் என்ன, என் சந்தோஷம் குறைஞ்சிருக்கா. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக சித்ராவோட குரல்ல ஒலிக்க இருக்கிறது. சீவலப்பெரி பாண்டி திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடலை கேட்கலாம். இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

நேரம் 11:21. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். பனிப்பூவை போல் சிரிக்குது, பால் போல் இருக்கிறது பாவை மனம்தான். வீசிற காத்தும் வயல்வெளி நாத்தும் படிக்குது எசப்பாட்டு. ஆண்கிளி மனசும் பூங்கிளி மனசும் துடிக்குது அதை கேட்டு. ஒன்னாக கலந்து உறவு என்னாலும் விலகாது. கண்ணாடி போலே கல்லாலே அடிச்சா தண்ணீர் முடையாது. ஆத்தாடி உன் அருமையும் பெருமையும் அறிஞ்சவன் இவன்தான் தெரியாதா? பூச்சூடி உன் நெனப்புல மெதப்புல இருப்பவன் இவன்தான் புரியாதா? உன் கூடத்தான் நான் இருப்பேன், உன் துணையாக நல்ல இணையாக என்றும் வாழ பிறந்த நீ. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக என்ன ஆசை மச்சான் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:27 மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். உன் ஞாபகம் நெஞ்சில் வந்தாடுதே, ஓயாமலே என்னை பந்தாடுதே, உன் பூமுகம் கண்ணில் நின்றாடுதே, நான் கொஞ்சவே என்னை மன்றாடுதே. படித்தால் இனித்திடும் புதினம், உன்னை நான் மறப்பது கடினம். அலையாய் தொடர்ந்திடும் நினைப்பு, வலைக்குள் தவித்திடும் தவிப்பு. துளிர்க்கும் ஆசை துளிர்த்தால் மேனி சிலிர்க்கும் மிதக்கும் பறக்கும். செவ்வாழைகள் பந்தலாய் தோன்றுதே, கூந்தல் பனை தோரணம் ஆனதே, பூமாலையாய் தோன்றும் பூஞ்சோலையே, எங்கெங்கும் கல்யாண கோலங்களே. மனநாள் நினைவுகள் மலரும் மனதில், மலையென வளரும் வருவேன் தருவேன். கிளியே விழிக்குள் இருக்கும் விழியே, இணைந்தால் இருவர் இணைந்தால் இன்ப வரவும் உறவும் சுகமே. மலரிலும் மலையிலும் நதியிலும் உன் உருவமே, தெரிவதென்ன அழகாய் தெரிவதென்ன. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக பிரியங்கா திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. இளையராஜாவோட இசையில, எஸ்பிபியோட குரல்ல இதோ அந்த பாடலை கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:33.45. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி மனசு மயங்கும். மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக என் பச்சரிசி நீதான், அச்சு வெல்லும் நான் தான். விட்டுக்கொள்ள

கொஞ்சம் விட்டு கொடு, நீ என்று வழிய கொஞ்சம் விட்டு கொடு. சொந்தக்கார பூவே சொல்லி கொஞ்சம் தாரேன். உன்ன நினைச்சி தினம் உன்ன நினைச்சி என் உசுறு உருகுது. உந்த நினைப்பில் இந்த பட்டு சும்மா வடிக்கு விழுகுது. நான் உறவுக்காரன் உறவுக்காரன். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக நாட்டாமை திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:40 ஆக போகுது. இப்பதான் நம்ம மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்குள்ள பயணத்தை தொடங்கின மாதிரி இருந்தது. ஆனா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இவ்வளோ நேரம் வந்துடுச்சு. நம்மளோட நேர்களும் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறாங்க. யாரெல்லாம் இன்னைக்கு வந்து நிகழ்ச்சியில இணைந்து நம்மளோட தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் பதிவு செஞ்சிருக்காங்கிறத மட்டும் படிச்சிடலாம். பாபு முள்ளக்காடு, செங்கல்பட்டுல இருந்து ரமணி வில்வம், கே எம் கார்டன், எம் ஜி செல்வகுமார், சுப்பிரமணி, குமரன் நகர், லக்ஷ்மி திருச்சியிலிருந்து இணைந்திருக்கிறாங்க. புரசேவாக்கத்திலிருந்து சவுந்தரராஜன் சார் இணைஞ்சிருக்கிறாரு. கே எம் கார்டன் எம் ஜி செல்வகுமார், மணலி செட்டி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், பேஸ்புக் வீரராகவன், வலங்கை மண்லிருந்து ஆட்டோ துரை, ரங்கராஜன் டி நகர்லிருந்து, அலிநகர்லிருந்து எஸ் பகாதேவன், தேனி ஹரிராம், இத்தனை பேரும் நிகழ்ச்சியில் இணைந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நிகழ்ச்சியில பங்கு பெற்று தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்ச உங்க எல்லாருக்கும் மனப்பூர்வமான நன்றி. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்கு வாசமல்லி பூத்திருக்கு, வாக்கப்பட காத்திருக்கு, சங்குமணி பூங்கழுத்தில் தாலி கட்ட வேணும் ஐயா. மீசையுள்ள ஆம்பளைக்கு ரோஷம் ஒண்ணு போதுமா, மிச்சங்கள மீதங்களை நானும் சொல்ல வேணுமா, பச்சைக்கிளி நெஞ்சுக்குள்ள மூகத்தீய மூட்டுற, பாசங்களை மூடி வச்சு பாவலாவும் காட்டுற, வேட்டி கட்டு மாப்பிள்ள புத்தி மட்டும் போகல, கோபப்பட்ட லாபம் இல்லை, சேர்ந்துகிட்டா பாவம் இல்லை. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக பெரிய மருது திரைப்படத்திலிருந்து கேட்கலாம் வாங்க.

0: நேரம் 11:46 நம்மிடம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில அடுத்ததா நாம் கேட்க இருக்கக்கூடிய பாடல் அவள் வான்மேகம் காணாத பால் நிலா, இந்த பூலோகம் பாராத தேன் நிலா. அந்தி மஞ்சள் நிறைத்தவளை, என் நெஞ்சில் நிலைத்தவளை, நான் என்னென்று சொல்வேன், எப்படி சொல்வேன்? வண்ணப்பூவின் வாசம் வந்து நேசம் பேசும், அவள் நான் பார்க்க தாங்காமல் நாணுவாள், புது பூக்கோளம்தான் காலில் போடுவாள். கண்ணோரம் ஆயிரம் காதல் கனை வீசுவாள், முந்தானை சோலையில் தென்றலுடன் பேசுவாள், ஆகாயம் மேகமாகி ஆசை துரல் போடுவாள், நீரோடை போல நாளும் ஆடிப்பாடி ஓடுவாள். அதிகாலை ஊற்று அசைந்தாடும் காற்று, உயிர் மூச்சாகி ரீங்காரம் பாடுவாள், இந்த ராஜாவின் தோளோடு சேருவாள். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக ராஜகுமாரன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. இளையராஜாவுடைய இசையில எஸ்பிபியோட குரல்ல, ஆர் வி உதயகுமாருடைய பாடல் வரிகள்ல இதோ அந்த பாடல் உங்களுக்காக.
1: வெக்கத்தை பாரு மாமாவுக்கு, கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வெக்கப்படுறிய? சொல்ல மாமா.
2: என்னன்னு சொல்ல?
1: ஓ யோசிக்கிறிய?
2: எப்படி சொல்ல?

நேரம் 11:53. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 கோயம்புத்தூர் பண்பலை, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும் நிகழ்ச்சியில நம்மளோட நண்பர்கள் நிறைய பேர் இணைந்திருக்கிறாங்க. அவங்களுடைய கருத்துக்களை நம்ம படிச்சிடலாம். புதுப்பட்டி பொன்னமராவதியில இருந்து ஹைதா மஹி நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. கே எம் கார்டன் எம் ஜி செல்வகுமார் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன், தேனியிலிருந்து ஹரிராம், அலிநகர்லிருந்து எஸ் மகாதேவன், மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், டி நகர்லிருந்து ரங்கராஜன், வலங்கைமான்லிருந்து ஆட்டோ துரை வீரராகவன், மாதவரத்திலிருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தங்களுடைய கருத்துக்களை ரொம்ப அழகா பதிவு செஞ்சிருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் என்னால் சொல்றதுக்கான நேரம் ரொம்ப குறைவு, இருந்தாலும் பரவாயில்லை. உங்களுடைய பெயர்களும் நீங்க அனுப்பின பதிவுகளையும் நான் படிச்சிருக்கிறேன் அப்படின்ற ஒரு பெரிய மனநிறைவு.

கூட இப்பொழுதைக்கு உங்ககிட்ட இருந்து நன்றிகள் சொல்லி கிளம்பலாம்னு நினைக்கிறேன். சோ நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடல் உங்களுக்காக எந்த படத்துல இருந்து வந்திருக்குது அப்படின்றத பாத்துடலாம். நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடல் வண்டிச்சோலை சின்ராசு திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக வர காத்திருக்கிறது. எஸ்பிபி மற்றும் வாணி ஜெயராம் இவங்களுடைய குரல்ல, ஏ ஆர் ரகுமானுடைய இசையில, வைரமுத்தோட வரிகள்ல இந்த பாடல் வரப்போகுது. கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே. உங்களுடைய கருத்துக்களை படிக்கலன்ற மனக்கவலை வேண்டாம். நிகழ்ச்சியில பங்கு பெற்ற நேர்களுடைய கருத்துக்களோடு நிகழ்ச்சி வளம் வந்துட்டு இருக்குது. நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடல் இதோ.

தெவிட்டாத கானங்கள் தென்றலாய் வளம் வரும் நேரம். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: காற்றின் மொழி.

0: முத்தம்
1: முத்தம் முத்தம்
0: தொட்டு தரும் பாவை பட்டு கண்ணம்
1: செம்பாவளம்
0: கட்டுக்குலையாத மங்கை வண்ணம்
1: கட்டித்தங்கம்
0: விட்டு தெரியாமல் கொஞ்சம் நெஞ்சம்
1: சொர்க்கம் சொர்க்கம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: அதுதான் மானம்.
1: நல்வாழ்த்து நான் சொல்லு.

மாப்பிள்ளையை வெறுத்தாலும் வாசல் படி சாண்டாலே

0: ப்ளீஸ் இப்போ என்ன டைம்?
1: பரவாயில்ல, நல்ல டைம் தான்.
0: அப்போ லெட் அஸ் ஸ்டார்ட்.
1: ஓ கம் ஆன், யூ ஸ்டார்ட்.

தந்தை மகனை காண நடந்து வந்தான். பிள்ளைக்கு தந்தை அங்கே காவல் இருந்தான். பிள்ளை பேச மறுத்தான். காணிமை

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4:39. நிகழ்ச்சியில் திரை இசையில் பக்தி பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஜெகத்குரு ஆதிசங்கரர் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் உங்களுக்காக. கே ஜே யேசுதாஸுடைய குரலில், கண்ணதாசனுடைய வரிகளில் இதோ அந்த பாடல்.

0: நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4:10. தொடர்வது பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் வி கோட்டா எம் முரளி நாதஸ்வரம், பெண்ணாங்கூர் கே வெங்கடேஷ் அவர்களின் தவில் ஒலிக்க இருக்கிறது. முதல் பாடல் பவனாசம் சிவன் இயற்றிய பாடல் மூலாதார மூர்த்தி என தொடங்கும் பாடலின் மங்கள இசை. ராகம் ஹம்சத்வனி, தாளம் ஆதித்தாளம்.

பொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் பக்கள நிலபடி என தொடங்கும் தியாகராஜர் இயற்றிய பாடல். ராகம் கரஹர பிரியா, தாளம் மிஸ்ரசாபு.

நேரம் 4:39. பூங்குமங்கலம் நிகழ்ச்சியில் நிறைவாக பார்வதி நாயகனே என தொடங்கும் பாபநாசம் சிவன் இயற்றிய பாடலில் மங்கள இசை ஒலிக்க இருக்கிறது. ராகம் சண்முகப்பிரியா, தாளம் ஆதி தாளம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது பொங்கும் மங்களம். வீக்கோட்டா எம் முரளி அவர்களின் நாதஸ்வரம், பெண்ணாகூர் கே வெங்கடேஷ் அவர்களின் தவில் கேட்டோம்.

102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீகராகும். நிகழ்ச்சியில் தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து எம் எஸ் சுப்புலட்சுமியின் குரலில் ஸ்ரீ வெங்கடேஷ சுப்பிரபாதம் கேட்கலாம்.

நேரம் 5:21:33. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து எம் எஸ் சுப்புலட்சுமியின் குரலில் விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்கலாம்.